புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 26ஆம் தேதி. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் இப்போது 5:56:30. 100.3 மெகஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 குரலோசை. கடவுள் வாழ்த்து. கற்றதனாலாய பயனென்குள் வாளறிவன் நற்றால் தொழார் எனேன். கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மூவா மூ வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியால் ஆகிய பயன் என்ன? கற்றதனால் ஆகிய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். குரலோசை கேட்டீர்கள்.

0: வாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி, 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காபிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல் அமுது, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள் வழங்கும் உரை, 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. காலைமணி 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டில் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசிட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள், 9:05 திருச்சி சேலம் மங்களன்மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும், 9:45 12வது சர்வதேச யோகா தினம் வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, காலை 10:00 சிந்தனை அரங்கத்தில் முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதி விளம்பரத நிகழ்ச்சி, 10:05 எதிர்கால விஞ்ஞானம் இந்த தலைப்பில் நேர்கள் தங்கள் கருத்துக்களை சிந்தனை அரங்கத்தில் பகிர்ந்து கொள்ளலாம், காலை 11:00 வணக்கம் தோழி நாளும் நலம் தரும் யோகா சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமன் நகை மாளிகை பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி நன்னிலம்பட்டம் உபய வேதாந்தபுரம் எஸ் சோமாஸ்கந்தன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி, 3:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட், மாலை 4:00 ஊரும் உறவும் நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் ஆலமரத்தடியிலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக, 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும், இன்று மாலை 5:00 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 கலையோசை, 5:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் விலைக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல்ல முது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜிதன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தருகிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்ய மீரா அவர்கள், 6:45 இசைத்துருகி, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணியில் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிகாட்டும் இயற்கை விவசாயம், கும்பகோணம் திப்பிராஜபுரம் மனிதவள மேலாளர் வி லலிதா அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காட்சியில் வரும் காணம், 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி, நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi will arrive in Evian, France today on a

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிகத் தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான்.

கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்க்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று மூன்று தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று ஐந்து இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிக தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்தளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளீட்ட வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும், அதிலே போய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கையை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை என்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை. மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழ்கின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்லுவார், விருந்தோம்பல் என்று சொல்லி விருந்து புறத்தான் தான் உண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள், பங்காளிகள், இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தினா புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகமில்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள். அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு பெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று அறம், பொருள், இன்பம், வீடு, அறத்தின் வழி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பெற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதைதான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார்,

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 6:15. பக்தி

பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:27:35. அடுத்து வரும் பாடல் ஆர். ஜெசியா பாடியது.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
5: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:35. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களை, இன்று பராபவரிடம் ஆணி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு

0: பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க. கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ். ஒரு கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
5: உழவர்களுக்கு
6: எங்க ரேவதி அக்கா, வேலை பார்த்து வேலை பார்த்து ரொம்ப சலிப்பா இருப்பீங்களேன்னு உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
7: அட, என் சுபாவுக்கு தான் எவ்வளோ அன்பு. என் மேல என்ன சுபா அப்படி எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு
6: பால் பாயாசம்க்கா.
7: என்னது பால் பாயாசமா?
6: என்னக்கா இப்படி மூஞ்ச சொல்லிக்கிறீங்க?
7: பின்ன எனக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து அதுல செஞ்சது இந்தாங்க பிடிங்கன்னா நான் என்ன சுபா பண்றது?
6: இதுல என்ன ஒத்துக்காது உங்களுக்கு?
7: எனக்கு தான் இந்த ரெண்டு மூணு வருஷமா மாட்டுப்பால் குடிச்சாலே ஏதாவது பண்ணுதே சுபா.
6: மாட்டுப்பால் குடிச்சு ஏதாவது பண்ணுதா? இது ரொம்ப புதுசா இருக்கேக்கா.
7: ஆமா சுபா, யாரோ ஒரு சிலருக்கு சாதாரணமா மாட்டுப்பால் எல்லாம் ஒவ்வாமையே தருமா, அந்த ஒரு சிலர்ல நானும் ஒருத்தரா ஆயிட்டேன் போ.
6: ஓஹோ, இது தெரிஞ்சிருந்தா நான் ஆட்டுப்பால்லையாவது செஞ்சு எடுத்து வந்திருப்பனே.
7: என்ன சுபா கிண்டல் பண்றியா?
6: கிண்டல்லாம் இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன்.
7: என்னது, ஆட்டுப்பால்ல பாயசம் பண்ணுவியா?
6: அக்கா, ஆட்டுப்பாலோட அருமை பெருமை தெரிஞ்சிருந்தா முகத்தை இப்படி தூக்குவீங்களா?
7: ஆட்டுப்பால் குடிப்பாங்கன்னு தெரியும் சுபா, எனக்கு மாட்டுப்பாலே ஒத்துக்கலங்கிறேன். என்ன போய் குடின்னு சொன்னா நான் என்னத்த சொல்றது?
6: அதனாலதான்க்கா உங்கள்கிட்ட சொல்றேன், மாட்டுப்பாலே ஒத்துக்காதவங்க கூட இந்த ஆட்டுப்பாலை குடிக்கலாம்.
7: என்ன நீ இப்ப சொல்ல வர்ற?
6: முதல்ல

0: என்னது, ஆட்டுப்பால்ல பாயசம் பண்ணுவியா?
1: அக்கா, ஆட்டுப்பாலோட அருமை பெருமை தெரிஞ்சிருந்தா முகத்தை இப்படி தூக்குவீங்களா?
0: ஆட்டுப்பாலு குடிப்பாங்கன்னு தெரியும் சுபா, எனக்கு மாட்டுப்பாலே ஒத்துக்கலங்கிறேன். என்ன போய் குடின்னு சொன்னா நான் என்னத்த சொல்றது?
1: அதனாலதான்க்கா உங்கள்கிட்ட சொல்றேன், மாட்டுப்பாலே ஒத்துக்காதவங்க கூட இந்த ஆட்டுப்பால குடிக்கலாம்.
0: என்ன நீ இப்ப சொல்ல வர்ற?
1: முதல்ல ஆட்டுப்பால்ல என்னென்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா மாட்டுப்பால்ல உள்ள கொழுப்பை விட ஆட்டுப்பால்ல கம்மி, அதனால செரிமானம் உடனே ஆயிடும். ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா, பொதுவா வயிற்று வலின்னு நம்ம டாக்டர்கிட்ட போனா வயிற்று புண்ணு, அல்சரு, டீ காஃபி பால் இதெல்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல?
0: ஆமா அம்மா சொல்லுவாங்க, என்ன கூட தான் சொன்னாங்க, பால் உங்களுக்கு ஒவ்வாம பாலே இனிமே எடுத்துக்காதீங்கன்னு.
1: அந்த மாதிரி வயிற்று புண்ணு கூட இந்த ஆட்டுப்பாலை குடிச்சா குணமாயிடும்.
0: அப்படியா சொல்ற சுபா?
1: ஆமாக்கா, ஆட்டுப்பால்ல அருமையான விட்டமின் ஏ இருக்குக்கா.
0: என்ன சுபா நீ பாட்டு சொல்லிக்கிட்டே போற?
1: மாட்டுப்பால அதிகமா குடிச்சோம்னா அதுல உள்ள கொழுப்புனால உடல் எடை அதிகரிக்கும்ல?
0: ஆமா குடித்தானே போகும்.
1: ஆனா அதே நேரத்துல இந்த ஆட்டுப்பால குடிச்சா உடல் எடை குறையுங்கா. இன்னும் ஒருபடி சிறப்பா சொல்லணும்னா இதுல பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தையே குறைக்கும்.
0: அடேயப்பா, இவ்வளவு இருக்கா அந்த ஆட்டுப்பால்ல?
1: பொதுவா மாட்டுப்பால்ல கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கால்சியம் இதுல கூடுதலா இருக்கிறதுனால எலும்பு பல்லு இதெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு உதவும். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கூட இது தீர்வா இருக்கும். இறைப்பையில உள்ள அமிலத்தன்மையை குறைச்சி குடலுக்கு செரிமானத்தை கொடுக்கும்.
0: அம்புட்டு வேலையை செய்த இந்த ஆட்டுப்பாலு.
1: முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆட்டுப்பாலை பத்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த டெங்கு வைரஸ் காய்ச்சல் எல்லாம் வரும்ல, அது வந்த பிறகு ரத்தத்துல ரத்த தட்டுக்களோட அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான நேரத்துல இந்த ஆட்டுப்பாலை நம்ம குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கையே அதிகமாகும்க்கா.
0: ஆக மொத்தத்துல இந்த ஆட்டுப்பாலை பத்தின மதிப்பு கூடி போச்சு சுபாய மனசுல.
1: சரிக்கா, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களே, சட்டு புட்டுன்னு நாலு ஆடை வாங்கி வளர்க்க பாருங்க. எத்தனை நாளைக்கு பாலே குடிக்காம இருப்பீங்க?
0: ஆட்டை வளர்த்து பாலை நான் குடிக்கிறது மட்டும் இல்ல சுபா, நம்ம தெருவுக்கெல்லாம் இந்த பாலை நான் சப்ளை பண்றேன் பாத்துக்கோ.
2: நேர்கள் கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரிசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரிசெட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: டீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை வழங்கும் இன்சுலமுதல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
8: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
9: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
9: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
8: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
9: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
10: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
11: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
11: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
12: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
11: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உடைக்கும் பூமக்ஸ்.
13: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ்.
14: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
15: அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் முன்னேற்றத்திலும் பெண் உரிமைக்காக குரல் கொடுப்பதிலும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள்.

0: முன்னிலையில் இருந்தார். பெண்கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பல பாடல்களை பாடியுள்ளார். தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, சிலை போல ஏன் இங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலைவாழை அல்லவோ கல்வி, இதை வாயார உண்ணுவாய் போய் என் புதல்வி, படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பேசுவார் எவ்வூரார் தெரிந்தால், கடிகாரம் ஓடுமுன் ஓடு, நீ கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு, கடிதாயிருக்கும் அப்போது கல்வி கச்சிட கச்சிட படியும் இப்போது. இந்த பாடல் பெண்கல்விக்கு ஊக்கம் கொடுக்கும் பாடலாக அமைந்துள்ளது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள், கல்வி அறிவில்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை, கல்வி அறிவுடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் பிறப்பது புகழவோனான் என்பார். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே பயன்படும், ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பர். ஒவ்வொரு குடும்பமும் பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது கவிஞரின் ஆசை. தனக்குரிய மணாளனை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது பாரதிதாசன் அவருடைய கருத்தாகும். பெண்ணடிமை தீருமட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொன்பே என்பார் பாரதிதாசன்.
1: நேயர்கள் கேட்டது தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை வழங்கிய என் சொல்ல முதல். வழங்கியவர் ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் மயிலாடுதுறை.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
3: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, போமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் போமக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் போமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் போமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன் போமக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து

0: உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டுமென்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 9 98

0: 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத் துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர், பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் தம்பி.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஜி ஆகாஷ்.
1: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
1: எந்த ஸ்கூல்ல?
2: டிபிடிஆர் மயிலாடுதுறை.
1: சரி தம்பி, இன்னைக்கு நேர்களுக்காக நீங்க என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: தேசபக்த பாடல்.
1: எங்க சொல்லுங்களேன்.
2: கொடி பறக்குது, கொடி பறக்குது மேலே, நாம் கூடுகின்று வணங்கிடுவோம் கீழே. கொடி பறக்குது, கொடி பறக்குது.

ஆவி நிறமுள்ளது மேலே கொதி பறக்குது கொடி பறக்குது மேலே நாம் கூடி நின்று வணங்கிடுவோம் கீழே சகல பலம் கொண்டதங்கள் ஆட்சி சகல பலம் கொண்டதங்கள் நாடு அதை விளக்கிடுவே பச்சை நிறம் கீழே அதை விளக்கிடுவே பச்சை நிறம் கீழே கொடி பறக்குது கொடி பறக்கு

0: கழித்தோம் கொடிப்பறக்குது கொடிப்பறக்குது மேவே, நாம் கூடி நின்று வழங்கிடுவோம் கீரே. அறவழியில் நடக்குதுங்கள் ஆச்சி, நடுவில் அதுகள் உள்ள அசோக சக்கரமே சாட்சி, அதற்கு நடுவில் உள்ள அசோக சக்கரமும் சாட்சி. கொடிப்பறக்குது கொடிப்பறக்குது மேலே, நாம் கூடி நின்று வணங்கிடுவோம் கீழே.
1: சூப்பரா பாட்டு பாடினீங்களே தம்பி. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: சரி தம்பி, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நேரில் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம் வழங்கிய பசந்தளிர். பங்கேற்ற சிறுவர் ஜி ஆகாஷ். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவலில் எழுதி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: காரைக்கால்
2: பண்பலை 100.3.
6: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கிங், தங்கமான நேரம்.
7: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க், அம்மாச்சத்திரம், பழைய பேருந்து நிலையம், காரைக்கால்.
8: காரைக்காலில் பிரம்மாண்டமான ஜான்சன் டைல் ஷோரூம், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ், எலிவேஷன் டைல், பார்க்கிங் டைல், சம்மருக்கான கூல் ரூஃப் டைல், சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் என அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
9: பிஎஸ்ஆர் டைல்ஸ் பாத், இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம்,
8: காரைக்கால்.
10: வணக்கம் நேயர்களே. நேற்று என்பது நினைவுகள், நாளை என்பது கனவுகள், இன்றைய தினத்தில் பூக்களை போல் பூத்திருப்போம் என்று கூறி தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர் Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: தன் மனதில் உள்ள ஆசைகளை வெளிப்படுத்தும் ஒரு கல்யாண ராகம் இதோ.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite Johnson Styles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
0: வாழ்க்கை அன்பும் உண்மையும் நிரம்பியதாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழலாம்.

0: தங்கமான நேரம்.
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர், குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
0: மறக்க முடியாத நினைவும் நீந்தான், இழக்க கூடாத உறவும் நீந்தான்,

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி, வணக்கம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மாச்சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

PSR டைல்ஸ் அண்ட் கிரானைட், அம்மா சத்திரம் காரைக்கால், பழைய பெருந்தளையம் காரைக்கால். நிகழ்ச்சி தயாரிப்பு எல் ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

0: இன்று காலை 7:30 உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுத் தேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம்

0: ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000-க்கும் மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 மாத கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு

0: அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்த் மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
9: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட். செட்டிநாடு

0: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் கேட்கிறது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்.
6: தரமான தாற்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
7: ஒரு வயசான அம்மா தெரு வழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்துதான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பார்ப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தக மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன், பார்க்குறவங்க கூட கேலி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல்லு தான் இல்லை, என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல் இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகன்னா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னும் ரொம்ப இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க, சாமியை பார்த்து கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம். ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோடய விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாக ஆயிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவிட செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயும் 4 பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது, அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்

0: சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார் பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார் பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: உங்கள் அன்பான் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, மற்றவர்களை உயர்த்தும் போதுதான் ஒரு மனிதன் உண்மையில் உயர்கிறான். இவ்வாறு சொன்னார் ஆர்வி ஃபயர்ஸ்டோன் என்ற அறிஞர்.

காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் விடுக்கும் அறிவிப்பு. கோடை காலத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு தடையற்ற சீரான மின்சாரம் விநியோகிக்கும் பொருட்டு விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வீடுகள், கடைகளில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டிகள் ஏசியை 25 டிகிரி வெப்பநிலைக்கு மேல் வைத்து பயன்படுத்தவும், தேவையற்ற நேரங்களில் அனைத்து மின் சுவிட்சுகளையும் அணைத்து வைக்கவும். மின் சாதனங்கள் அனைத்தையும் ISI முத்திரை உள்ள மின் சாதனங்களாக வாங்கி பயன்படுத்தவும். குளிரூட்டினை பயன்படுத்தும் போது வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்து வைத்து பயன்படுத்தவும். மேலும் ஒரே வீட்டில் பல குளிரூட்டிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக அதிக திறன் வாய்ந்த மின் சாதனங்கள், வாஷிங் மிஷின், ஹீட்டர், அயன் பாக்ஸ், தண்ணீர் மோட்டார், இண்டக்ஷன் அடுப்பு முதலியவற்றை மாலை 7 மணிக்கு மேல் உபயோகம் செய்வதை தவிர்த்து கொள்ளவும்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044 என்ற முன் இணைப்பெண்ணோடு 249-864-58. தொலைபேசி எண்ணை மீண்டும் அறிவிக்கிறோம். 044-249-864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: டேய், அதான் சொல்லிட்டேன்ல.
1: சேவை செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் அருள்மிகு பூர்ணாம்பிகா புஷ்பலாம்பிகா புஷ்பகாம்பிகா சமேத ஆலந்தியப்ப ஐயனார் சுவாமி ஆலய கும்பாபி

0: அபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய வாகனம் மாலை 5:30, ரக்ஷாபந்தனம் காலகர்ஷனம் இரவு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல். வீரபோகம் அருள்மிகு ஐயனார் ஆலய கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 அனுஜை கணபதி ஹோமம் மாலை 4:30 புனித நீர் முளைப்பாரி ஊர்வலம் கும்ப அலங்காரம். சீர்காழி பனமங்கலம் அருள்மிகு பாரசத்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 8:30 அனுக்னை விக்னேஸ்வர பூஜை, மாலை 5:00 கால ஆகர்ஷணம் முதல் கால யாக பூஜைகள் ஆரம்பம். நாகப்பட்டினம் மாவட்டம் சிந்தாமணி அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 8:30 கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி, மாலை 5:00 கும்ப அலங்காரம் மருந்து சாத்துதல் கலசம் வைத்தல். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் காலை காம்போ.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி

0: தூத்துக்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுக்கும் அறிவிப்பு. கோடை காலத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் தண்ணீர் விநியோக நேர மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் மாலை 4 மணிக்கு பதில் 4:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை தண்ணீர் விநியோகம் இருக்கும். எனவே பொதுமக்கள் இந்த நேர மாற்றத்தை கவனித்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருவாரூர் வழங்கிமான் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் விடுக்கும் அறிவிப்பு. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வழங்கிமான் திருவாரூர் மாவட்டம் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு பட்டயப் படிப்பில் சேர தகுதியுள்ள மாணவர்கள் நேரில் வந்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்று காலை 8 மணிக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களோடு ஆர்ஜே கிரிஜா புரட்சிக்கணி.

0: நேயர்கள் கேட்டது நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலையின் 1.3 துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கிட
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்குள்ள அன்பா இல்ல, அப்பதாலும் சண்டை வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்துல நடந்துட்டு தான் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன சண்டை இல்ல அப்படின்னா அன்பு எங்கேயோ டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, அவருடைய வேலைக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வராரு. அவர் வேற ஒரு மாநிலத்துல வேலை பாக்குறாரு, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே மனைவி என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹஸ்பண்ட் நம்மள்ட்ட அன்பா பேசுறது இல்லையே, அன்பா நடந்துக்கிறது இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க, அவர் அப்படியே கோபமா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இவங்க வந்து சரி பண்ணல. அந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் வந்து இது மாதிரி அன்பா நடந்துக்கிறதுக்கு ஒரு மூலிகை தராரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. உடனே இந்த அம்மா நினைக்குது, சரி நம்ம ஹஸ்பண்ட் நம்மள்ட்ட அன்பா இருக்க மாட்டாரு, நம்ம போய் அவர்கிட்ட ஒரு மூலிகை வாங்கிட்டு வந்துட்டோம்னா எப்படியாவது நம்ம ஹஸ்பண்ட நம்மகிட்ட அன்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா போய் அந்த முனிவரை பாக்குறாங்க. முனிவர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவை கூப்பிட்டு, இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஆனா நான் மூலிகை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அதை நீங்க செஞ்சாதான் மூலிகை கொடுக்க முடியும், என்ன சொல்றீங்க என்ன? அதாவது இந்த பக்கத்துல இருக்க ஒரு காடு இருக்கு, அங்க புலி இருக்கு, எனக்கு வந்து இந்த மூலிகை தயார் பண்ணணும்னா அந்த புலியோட முடி ஒன்னே ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்னது புலியோட முடியா அப்படின்றது? ஆமா முடியுமா, நீ புலியோட முடிய வந்து ஒன்னே ஒண்ணு கொண்டு வந்து கொடு, ஹஸ்பண்ட் வந்து பர்ஃபெக்டா உன்ட்ட ரொம்ப அழகா அன்பா நடந்துக்கிற மாதிரி நான் மாத்தி கொடுக்குறேன்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா மறுநாள் புளியை தேடிட்டு காட்டுக்கு போறாங்க. புளியை பார்த்தா அது உருமுது, பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கு மறுநாள் போறாங்க, அந்த புளியை பார்த்தா பயமா இருக்கு, எப்படியாவது அந்த முடியை கொண்டு போனாதானே முனிவர் மூலிகை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு திரும்பி ட்ரை பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு நாள் ஆச்சு, டெய்லி போய் பாக்குறாங்க, ஒரே புளியை போய் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு சின்ன சின்ன உணவுகளை கொண்டு போய் கொடுக்குறாங்க, அது வந்து இவங்க தூக்கி போட்டோன்னே அது வந்து எடுத்துட்டு போகுது. ஒரு மாசம் ஆயிடுச்சு, ஆனா இந்த அம்மா திரும்ப திரும்ப திரும்ப கண்டினியூஸா அந்த வேலையை பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா, அந்த புலி வந்து ஒரு நாள் இவங்க வராங்க பாக்குது, ஆனா இவங்க கையில எதுவுமே எடுத்துட்டு போல, இந்த உணவு எடுத்துட்டு போலன்னு அதை கொஞ்சம் ஏக்கமா பார்த்தோன்னே இவங்க புரிஞ்சுக்கிட்டு

0: பேக்ல இருந்த ஒரு உணவு தூக்கி போடுறாங்க, அங்கிருந்து ஓடி வந்து எடுத்துட்டு ஓடி போயிடுது. இப்ப இன்னும் கொஞ்சம் நெருங்க நெருங்க நெருங்க புலிக்கு இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு பழக்கம் வந்துருச்சு. இப்ப வந்து போய் அந்த புலியை தொட்டு பாக்குற அளவுக்கு இவங்க ரெடி ஆயிட்டாங்க. ஆனா உடனே முடிய பிடிச்சி இழுத்துட்டோம்னா அந்த புலி என்ன பண்ணுமோ ஒரு பயம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது புலிகிட்ட இருந்து ஒரே ஒரு முடிய எடுத்துட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிகிட்ட போறாங்க. புலி ரொம்ப பக்கத்துல வருது, அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, சுத்தி சுத்தி வராங்க, புலியும் சுத்தி சுத்தி வருது. அப்படியே அந்த புலி இப்படி சுத்தி வரும்போது அது வால்ல இருந்து ஒரே ஒரு முடிய பிடுங்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து முனிவரை பாக்குறாங்க. முனிவர் வந்து ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயிருந்து ஓடி வந்து இறக்கி இறக்கி மூச்சு இறக்கி அங்கேயிருந்து கொண்டாந்து அந்த முடிய கொடுக்குறாங்க. கொடுத்து புலியோட முடி இதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு மூலிகையை கொடுங்கன்னு அந்த முடியை வாங்கி அப்படியே அந்த எரியர் நெருப்புல போட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, இத்தினாளுக்கு அவ்வளவு கொடிய அந்த புலிய வந்து நான் பயமுறுத்தி அது உருமுனதெல்லாம் கேட்டு நான் பயந்து இது எல்லாத்தையும் நான் பழகி பழகி பழகி இன்னைக்கு வந்து அதை நான் ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்கேன், நீங்க என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப ரொம்ப அழகா சொன்னாராம், ஒரு விலங்கையே உன்னால அன்புக்கு அடிமையாக்க முடிஞ்சது, அப்ப உன் கணவர்கிட்ட உண்மையான பாசத்தை நீ காட்டு, எவ்வளவு கடினமான ஆளா இருந்தாலும் சரி பாசத்தை காட்டும் பொழுது அவங்க வந்து நல்லா அன்பா பழகுவாங்க அப்படின்னு சொன்னோன்னு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது. சோ எப்பயுமே நம்ம அன்பை கொடுப்போம், நட்பை கொடுப்போம், அமைதியா வாழ்வோம். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

0: நேயர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜனரியின் துளிவரும் பாட்டு. நிகழ்ச்சி பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: திருச்சி சாரதாசு
0: உங்களுக்கு பிடித்த புதிய பாடல்களை நீங்க கேட்க அழைக்கலாம். 043-368 இது முன் இணைப்பு என் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள். 231-231 இன்னொரு என் 299-4800 மற்றொரு என் 299-5800 உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அலைபேசி எண் 956-642-7231 அலைபேசி எண்ணில் அறிமுக நேயர்கள் மட்டும் வாங்க. நேற்று துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்து பாட்டு கேட்ட நேயர்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியை மட்டும் கேட்டு ரசிங்க மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதோட ஃபேஸ்புக்கில் உங்களுக்காக துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்தியாவின் முதல் தேசிய அளவிலான வாட்ஸ்அப் வழி ஏஐ பயிர் ஆலோசனை கருவி என்ன அப்படின்னு. அதாவது இது வந்து ஆப்பு கிடையாது, செயலி கிடையாது, ஏஐ பயிர் ஆலோசனை கருவி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு கமெண்ட்ல கொடுத்துட்டே இருங்க. நிகழ்ச்சி நிறைவா அது என்ன பதில், யாரெல்லாம் சரியான விடைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு வந்திருக்க முதல் நேயர் யார்?

0: என்ன பட் தான் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு
1: கேட்போம். வணக்கம், உற்சவமான இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி
0: சொல்லுங்க. சித்ரா, சித்ராக்கு என்ன பாட்டு வேணும்?
1: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சித்ரா, நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோமா. நானும்
0: சொல்லுங்க, அது எப்படி முதல் நேரம் உங்களுக்கு லைன் எப்போதும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி
1: அது எப்போதும் எங்க கிடைக்குது? கிடைக்கிறது பெருசா,
0: இதுவே வந்து உங்களுக்கு திருப்தி இல்லை பாத்தீங்களா? நாங்கெல்லாம் நினைக்கிறோம் எப்படி சித்ராவுக்கு எப்படி கிடைக்குது, ராஜேந்திர ஐயாவுக்கு எப்படி கிடைக்குது உங்க ஃபர்ஸ்ட் லைன் அப்படி நாங்க நினைக்கிறோம். இதுலயும் உங்களுக்கு திருப்தி இல்லை?
1: எப்பதான் கிடைக்குதுங்க, டெய்லி கிடைக்கிறதுல.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, படம் முகில்மலை, அந்த பாடல் கொடுங்க.
0: முகில்மலை உங்களுக்காக பாடல் வருகிறது, பாட்டு கேட்கலாம். நன்றி சித்ரா. அதோட முகில்மலை பாட்டு இப்ப நீங்க கேக்குறீங்க. இப்ப இந்த கோடை மழை சில ஊர்கள்ல வந்து கோடை மழை பெய்திட்டே இருக்கு. உங்க ஊர்ல ஏதாவது மழை உண்டா?
1: நினைக்கிறது.

0: சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளைக்காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுத்து.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: இன்சொல்லமுது நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். துளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக இனியும் அடுத்த நேரம் நாம் அழைப்போம். வணக்கம்.
4: காரை பண்பலை 100.3 துள்ளி ஒரு பாட்டு நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் நேர் அவர்களுக்கு காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: நான் கொடிக்கால் பாளையத்திலிருந்து, திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுலம்பி ராஜா மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும். சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க?
4: எனக்கு வந்து கோரிப்பாளையம் படத்திலிருந்து மேடம், என்ன இந்த மாற்றம் என்று ஒரு அழகான பாடல் மேடம்.
0: அதுதான் நானும் கேட்கறேன், திடீர்னு என்ன இந்த மாற்றம்? எல்லாரும் கொஞ்சம் புது பாடலாம் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டீங்களே, ரொம்ப பின்னாடி
4: போயிட்டீங்களே. பாடல் வரி நல்லா இருக்கும், பாடல் நல்லா இருக்கும் மேடம்.
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொடுங்க, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, பாட்டு கேட்கலாம், நீங்க கேட்டுட்டே இருங்க. நன்றி நன்றி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர். நேரம் காலை 8:15. தேவர் டிம்பர் டெப்போவின் மற்றொரு பிரம்மாண்ட உதயம். சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்கள் மிக குறைந்த விலையில், ஆவணி பர்னிச்சர் மன்னார்குடி. காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா கேட்ட பாடல் பொது வருகிறது கோரிப்பாளையம் படத்திற்காக.

0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம் அணிந்திருக்கின்றோம்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ், மிஸ்டர் கோல்டு 100% கடல எண்ணெய்.
0: நாளைக்கான 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும்
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
6: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்,
9: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹவுஸ்கள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டு ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கும்

0: பனியனன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும்
1: பைக்கிங் தான், நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் பைக்கிங் தான்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: நேரம் காலை 8:24 கரைக்கல் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளி வரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வழக்கம் போல முகநூல் பக்கத்தில் உங்களுக்காக ஒரு போஸ்டர் கொடுத்திருக்கோம். அதுல வழக்கம் போல உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்தியாவின் முதல் தேசிய அளவிலான வாட்ஸ்அப் வழி ஏஐ பயிர் ஆலோசனை கருவி என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கான விடைய சரியான விடைய நேர்கள் கமெண்ட்ல கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கும் அதற்கான விடை தெரிஞ்சா நீங்க வந்து கண்டிப்பா முகநூல் ஓப்பன் பண்ணி நீங்க கமெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்ப ஒரு நேயர் எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு லைன்ல காத்திருக்கிறாங்க. அவங்க யார், என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்போம். வணக்கம், வணக்கம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
5: நிகழ்ச்சி
4: ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நேற்று வந்த நேயர்கள் தயவு செய்து வர வேண்டாம் அப்படின்னு. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க?
5: பொன்னியின்
4: செல்வன் பாட்டும் எப்போதும் கேட்கிற பாட்டு தான். சரி, ஓகே. தினமும் வந்து பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? ஒரு நாள் மற்ற நேர்களை கேட்டு கொடுக்கலாம் இல்லையா?
5: ஒரு ஆர்வம் தான்.
4: சரி சரி, பாட்டு வருது. நன்றி.

0: தேசினி பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் காலை 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம்புக்கும் நந்தவனம், மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்கிட ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை உங்களுக்கு வழங்குவோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நாங்கள் முகநூல் பக்கத்தில் உங்களுக்காக ஒரு துளியோர் மாட்டு நிகழ்ச்சிக்காக ஒரு வழக்கம் போல் ஒரு போஸ்டர் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு கேள்வி: இந்தியாவின் முதல் தேசிய அளவிலான வாட்ஸ்அப் வழி ஏஐ பயிர் ஆலோசனை கருவி என்ன அப்படின்னு. இதற்கான விடையை நீங்கள் கமெண்டில் கொடுத்துட்டே இருங்க. நிகழ்ச்சி நிறைவாக யாரால சரியான விடையை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. யார் அந்த நேயர்? வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம். தூங்கிட்டீங்களா?
2: நன்றி.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்களுடைய

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
4: குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக அணையும். அடுத்த நேயருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு கொடுப்போம். வணக்கம்
6: மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம், யார் வந்திருக்கீங்க? நாங்க நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
6: திருப்பங்கூர் ஜெயந்தி குமார் பேசுறேன் மேடம்.
3: திருப்பங்கூர் ஜெயந்தி குமார்.
6: ஆமா மேடம், அண்ணாத்த படத்துல இருந்து மருதாணி பாட்டு இருக்குல்ல மேடம்,
3: மருதாணி பாட்டு இருக்குது,
6: அந்த பாட்டு போடுங்க.
3: அந்த பாட்டு தான் வேணும்.
6: ஆமா மேடம்,
3: நன்றி.
7: மஞ்சள் விழா மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் துளிவரும்பாட்டு நிகழ்ச்சிக்காக அனைவரும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன் மேடம்.
0: உட்கோட்டை வேல்முருகன், என்ன பாட்டு கேட்க வந்திருக்கீங்க?
2: எனக்கு நம்ம வீட்டு பிள்ளை படத்துல ஒரு பாடல் மேடம்,
0: உன் கூடவே பிறக்கணும் பாட்டு. உங்களுக்காக வருகிறது. நன்றி
2: மேடம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம். காலை 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், புளி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்கள் உடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: துளிவர் மாடு நிகழ்ச்சிக்காக அணையம் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம்.
2: கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வட்டம் சர்வராஜன் பேட்டை. தீனா ரமேஷ்.
0: சொல்லுங்க தீனா ரமேஷ்.
2: படம் சந்திரமுகி 2 பாடல் போதும் போதும். நன்றி வணக்கம்.
0: போதும் போதும், நீங்க சொல்ற அட்ரஸ் போதும் போதும்னு இருக்கு. சரி ஓகே, பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சி. கொஞ்ச நேரம் காத்துட்டே இருங்க, விளம்பரம் கேட்டு பாட்டு கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சி வந்திருக்கு.
3: பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே. கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு லியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் லியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: ஹெட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் தேசிய அளவிலான வாட்ஸ்அப் வழி ஏஐ பயிர் ஆலோசனை கருவி முதன் முதலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னு ஒரு கேள்வியை ஃபேஸ்புக்கில் கேட்டிருக்கோம். அதற்கான விடை ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா. சரியானுடைய நிறைய நேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனமும் இணைந்து இந்த சேவையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அதாவது இது ஒரு செயலி கிடையாது. இதுக்காக நம்ம வந்து ஏதோ ஒரு ஆப்பும் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு எண் கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு தேவையான சந்தேகங்களை, அந்த எண்ணெய் வித்துக்கள் தொடர்பான சந்தேகங்களை நம்ம எந்த மொழியில் வேணாலும், பழமொழி திறனுடையது இது, நம்ம தமிழில் டைப் பண்ணி கூட நம்ம வந்து அனுப்பலாம். இல்லை வாய்ஸ் மெசேஜும் அனுப்பி நமக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டால் அந்த ஏஐ வந்து நமக்கு ஆலோசனையை சொல்லுது அந்த கருவியில். அந்த எண் என்ன அப்படின்னாக்க 91 40 24 59 81 80 81 80. அதாவது 40 24 59 81 80. இந்த எண்ணை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சந்தேகங்களை, எண்ணெய் வித்துக்கள் தொடர்பான சந்தேகங்களை நம்ம இலவசமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த மொழியில் வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இந்த கேள்வி தான் நம்ம ஃபேஸ்புக்கில் கேட்டிருந்தோம். இதற்கான விடை யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: போதுங்க, பாட்டு நிறைய கொடுத்துட்டீங்க. நாங்களும் பதில் சொல்லியிருக்கோம்ல, எங்கள் பதிலை நான் சொல்லணும்ல, நீங்கள் எங்கள் பேரையும் நீங்கள் படிக்கணும்ல, ஃபேஸ்புக்கில் பதில் சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறீங்க. படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பாட்டை யார் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா வேகானந்தன் சரியான விட சொல்லிருக்காங்க. ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ரா அப்படின்னு ஐயாவாடி அசோக்ராஜ் சொல்லியிருக்காங்க. சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ். அடுத்தது விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம் செந்தில் முருகன் சொல்லியிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியன், நாகூர் முகமது ரஃபீக். அமிர்தாயன் கோட்டை பாரிவல்லன் சொல்லியிருக்காங்க. ரேக்கி ராமதாஸ் மங்கைநல்லூர்லேருந்து. இளங்கோவன் வைத்தியலிங்கம் குவாகம். ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. செங்குந்தபுரம் ஆதவன் சொல்லியிருக்காங்க. கரைக்கால் தலத்தர் பத்மாவதி ஸ்ரீதர்.

ஜோதி அன்னப்பன் பேட்டையில் சொல்லியிருக்காங்க, ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, பூவம் குபேர் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து சங்கீதா கோவிந்தராஜ் சொல்லியிருக்கிறாங்க, ஆடி மேடம் சுதீர் சொல்லியிருக்கிறாங்க, பிரதாபராமபுரம் பிரியா யோகநாயகி சொல்லியிருக்கிறாங்க, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி சரியான விடைய சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது நச்சுப்பிள்ளை சரியான விடைய சொல்லியிருக்கிறாங்க. எழுபத்தி ஐந்து நேயர்கள் வந்து சரியான விடைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாருங்களேன், இதில் வந்து ஸ்க்ரீனில் வர மாட்டேங்குது. சோதிக்குதே நம்ம சிஸ்டம். ஆமாம், படிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து பொன்னியம்மன் மெடுவண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க, அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது வினோத்குமார் திருமலைராயன் பேட் பட்டினத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆனந்த முக்கரும்பூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, நந்தினி சுரேஷ் சரியான விட சொல்லியிருக்கிறாங்க, ஜெயங்கொண்டம் கலைவாணன் மிர்சிராணி, தப்லாம்பொலியூர் வெங்கடேஷ், ரமணி ராஜேஷ் சிதம்பரத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, காரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க, கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹாமித் ராஜா சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது சித்ரா மணக்குடியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, தானிக்கொட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்கிறாங்க, மதுரை சண்முக சுந்தரம், கலாவதி ராஜ்மோகன் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது கலைவாணி வாட்டார்லேருந்து சொல்லியிருக்காங்க, கல்லாத்தூர் பரமசிவம், பால்பனைச்சேரி செந்தில்குமார், நாகை பாபு கம்பர் தலைஞாயிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, கலையரசன் தேத்தாக்குடி தெற்குலேருந்து சொல்லியிருக்காங்க, பூந்தோட்டம் கார்த்திகேயன் அரியலூர் வந்து வீரதுரை சொல்லியிருக்காங்க, சிங்காரவேல் கீழ்குடியிருப்புலேருந்து சரியான விட சொல்லியிருக்காங்க, மன்னார்குடி சசிகலாவும் சொல்லியிருக்கிறாங்க, பிரபாகரன் கொரநாட்டு கருப்பூர்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க, அடுத்து விஜயராகவன் மேல ஓடுதுறை, தேவனூர் ஜோதிலட்சுமி சரியான விட சொல்லியிருக்காங்க, கடலூர் துறைமுகம் சுரேஷ், உட்கோட்டை வேல்முருகன், அலிவலம் சக்தி முருகானந்தம், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, புழுவ பாளையம் ஆனந்த முருகன் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, செந்தில்கண்ணன் பேரளத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது காரைக்கால் நளினி, கோவில்பட்டி உதயகுமார் சொல்லியிருக்கிறாங்க, மேட்டுப்பாளையம் நாகராஜன், பில்லூர் சதா கௌதமன், புவனகிரி சுமதி பாபு, புதுத்துறை செல்வகுமார், குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க, கோவில் இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து, அடுத்தது அரசக்குழியிலேருந்து விருத்தாச்சலம் அரசக்குழியிலேருந்து ஜான் சொல்லியிருக்கிறாங்க, நிறவிலேருந்து கஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, கதிராமங்கலம் கணேசன் சொல்லியிருக்கிறாங்க, அள்ளிநகர மகாதேவன், தில்லை வெள்ளாளன் குத்தாலம் அதுலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, நன்னிலம் அம்பலவன், கோமல் பிரியா நாகூர்லேருந்து, முகமது ஜலீல் நச்சுப்பிள்ளை காரைக்காலை சொல்லியாச்சு, நிறுவிக்க நச்சுப்பிள்ளையை சொல்லியாச்சு, யாராவது பெயர்கள் விட்டு போயிருந்தாக்க மன்னிச்சிருங்க, ஏன்னா வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து சரியாக கொஞ்சம் இன்றைக்கி குழப்பம் பண்ணிடுச்சு, அதனால் தயவுசெய்து மன்னித்திருங்க, வருத்தப்பட வேணாம். இது வரைக்கும் 76 நேயர்களோட பேரை நம்ம வந்து படிச்சுட்டோம், சரியான விட சொன்ன நேயர்கள் பேர். இப்போ வந்து வீரதுரை பாட்டு கேட்டார் இல்லையா, என்ன பாட்டு கேட்டார், வாடாதம்பி பாட்டு கேட்டார், எதற்கும் துணிந்தவன் அந்த பாட்டை இப்போ கேட்போம். முகநூலில் வந்து கமெண்ட் கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்யபாமா கல்வியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நேயர்கள், இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிய துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ஆகாஷ்வாணி. உங்கள் உள்ளம் கவர்ந்த காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9:01.
1: மாதாக்கோவில்
2: வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலாத்திற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
4: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
3: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
4: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
5: என்னமா அங்க சத்தம்?
4: சமைச்சுக்கிட்டு இருக்க மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: ஹாசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர்

0: இயற்பியல் மருத்துவமனை காரைக்கால்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
0: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநீர் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
5: அடுதா, தார்பாய், நாக்குபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் செலுத்தாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
0: நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே குழந்தை அதனுடைய வளர்ச்சி, அதாவது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, அது சரியான வளர்ச்சியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அப்படி குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதில் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் தர்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம்
0: சார். இந்த டெவலப்மெண்டல் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
6: டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே முகத்தை பற்றி சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அதுமாதிரி நம்ம தலை நிற்கிறதுன்னு சொல்லுவோம். ரொம்ப சின்ன குழந்தைனா நம்ம குழந்தைய தூக்கினா வந்து தலை வந்து பின்னாடி போகும். அது இல்லாமல் ஒரு 5 மாதம் 4 மாதம் 5 மாதத்தில் வந்து தலை நிற்கிறது அப்படின்ற ஒரு மைல்ஸ். இந்த மாதிரி வந்து மைல்கல்கள் வந்து குழந்தைகளுக்கு இருக்குது. உட்காறது வந்து ஒரு 8, 8.5 மாதம் 9 மாதத்தில் உட்காருவாங்க. 1 வயசில் நடப்பாங்க, 1 வயசில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மயில் கல்லுகளை அதேனும் தாமதம் ஏற்பட்டால் வந்து டெவலப்மெண்ட் டிலே அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிலே வரதுக்கான நிறைய காரணிகள் இருக்குது. அதில் வந்து டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணத்தினால இப்படி வருது, நிறைய காரணத்தினால வரலாம். அது என்னெல்லாம் காரணத்தினால வந்தால் டெவலப்மெண்ட் டிஸார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம்.
0: ஓகே சார், இந்த டெவலப்மெண்டல் டிலேவுக்கும் டெவலப்மெண்டல் டிஸார்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது?
6: இப்போ டிலே அப்படிங்கிறது லட்சணம் தான். இது குழந்தை சரியாக நடக்கலை, இல்லை வந்து 1 வயசாயிடுத்து இன்னும் பேசலை, 1.5 வயசாச்சு இன்னும் அப்பா அம்மா பேச ஆரம்பிக்கல அப்படிங்கிறது ஒரு அந்த லட்சணத்தை இருக்குது. அதுக்குடைய ரீசன் என்ன, என்ன ரீசன்னால் பேசலைங்கிறது டிஸார்டர் அப்படிங்கிறதுல வரும். ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இப்போது பேசுறதுக்கான தாமதம் ஏற்படுறது வந்து நிறைய ரீசன் வந்து என்னென்னா காது வந்து சரியாக கேட்காத குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு 100 குழந்தைங்க பேசுறதுக்கு லேட் ஆச்சுன்னா அது 90 குழந்தைங்களுக்கும் வந்து ஹியரிங் ப்ராப்ளமாக இருக்கும், காதுக்கும் கேள்வி இருக்காது இல்லை கேள்வி கம்மியாக இருக்கு. இது வந்து டிஸார்டர். இன்னொன்று வந்து லட்சணம் அப்படிங்கிறது வந்து டிலே சிம்டம், இன்னொன்று வந்து ரீசன்.
0: அந்த காது சரியாக கேட்குற குழந்தைகளும் அது வந்து கரெக்டாக லிசன் பண்ணல அப்படின்னா அது டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம்.
6: ஆமாம், அதானது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இப்போ பேசுறதுக்கான தாமதம் வருகிறது வந்து ஒருவேளை ஹியரிங் ப்ராப்ளத்தினாலும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நார்மலாக வந்து ஹியரிங் நார்மலாக இருக்கிற குழந்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க 1 வயசு 1 வயசு 2 மாதம் அந்த மாதிரி. ஒரு சில குழந்தைங்க குறிப்பிட்டு சொன்னோம் ஆட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க, சில குழந்தைங்க வந்து அப்படியும் பேச மாட்டாங்க, அவங்க ஹியரிங் நார்மலாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான அந்த அட்டென்ஷன் கொடுத்து எப்போதுமே பேச்சு அப்படிங்கிறது வந்து இன்விடேஷன் தான், இன்னொருத்தங்க பேசுகிறத கேட்டு தான் நம்ம பேசுகிறோம். அதனால தான் இப்போது தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைய வந்து தமிழ் அப்பா அம்மா பேசுறது இருந்தால் தமிழே பேச ஆரம்பிப்பாங்க, தெலுங்கோ மலையாளமோ இல்லை சன்ஸ்கிருதமோ பேச ஆரம்பிக்க மாட்டாங்க. ஸோ இது இமிட்டேஷன் தான். ஸோ அந்த நியூரல் ப்ராசஸ், அந்த நரம்பில் சம்பந்தமான அந்த ப்ராசஸில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா கேள்வி கரெக்டாக இருந்தாலும் ஹியரிங் நார்மலாக இருந்தாலும் பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் சந்தோஷ் ராஜகோபால் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.

0: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
0: ஜிஎல் மருத்துவமனை
1: காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஆர்ன் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க ஆர்ன் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.

0: இன்னிசை பண்பாடி உங்கள் இதயங்களை வசமாக்குவது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். நேர்ல இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்ல குழந்தைகளுக்கு முக்கியமாக எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், இந்த பாயிண்ட்டை பற்றி நாம் ஆலோசிக்கலாம். இன்றைக்கி முகநூலில் காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் நீங்கள் எழுதினா வரக்கூடிய அந்த முகநூலில் இதற்கான போஸ்டருக்கு கீழே உங்களுடைய கருத்துரைகளை எழுதலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: திருச்சி சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். குழந்தைகளுக்கு முக்கியமாக எதங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்லாமல் நல்ல பழக்கம்னா என்ன அப்படிங்கிறத பர்டிகுலராக குறிப்பிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும்.
1: எல்லா நேயர்களும் நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆமாம், நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்கம். அந்த பழக்கம் என்ன பழக்கம், அதில் முக்கியமாக ரொம்ப நம்பர் ஒன்னாக நீங்கள் நினைக்கிற பழக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நல்ல ஒழுக்கம் அப்படின்னு ஜெகபிரசாதிக் நாகூர்லேருந்து எழுதியிருக்காங்க.
1: அடுத்தது காரைக்கால் நிறுவி நச்சுப்பிள்ளை சொல்லியிருக்காங்க, அவங்களும் நல்ல பழக்க வழக்கங்க, நல்ல கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பெரியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், நண்பர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், உறவினர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும்னு ஐயாபடி அசோக்ராஜ் காணிமொழி எழுதியிருக்காங்க.
1: குழந்தைகளுக்கு முக்கியமானது படிப்பு, நல்லா படிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நாகூர்லேருந்து முகமது ரஃபீக் சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது மேட்டுப்பாளையம் நாகராஜன், குழந்தைகளுக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உதவி செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கீழ்குடியிருப்பு சிங்காரவேலோட கருத்து என்னென்னா, அனைவரிடமும் அன்பாக பழக வேண்டும், பெரியோரை மதிக்க தெரிய வேண்டும், எல்லோரிடமும் இனிமையாக பேச வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க.
0: நல்ல பழக்க வழக்கம், உயர்ந்த கல்வி மிகவும் அவசியம் அப்படிங்கிறத முதல்ல உணர்த்தணும்னு குவாகம் இளங்கோவன் எழுதியிருக்காங்க.
1: அதம்பா ராமன், எல்லோரையும் மதித்து நடத்தல், மரியாதையை கற்றுக் கொடுக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து நாகை பாபு, அன்பை கற்றுத்தர வேண்டும், ஒற்றுமையை சமத்துவத்தை கற்றுத்தர வேண்டும், இதனால் அன்பு பெருகி சமத்துவம் மற்றும் தாழ்வுகள் மறைந்துவிடும்.

0: அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.
1: பெரியவர்களிடத்தில் மரியாதை செலுத்துவது, கல்வி கற்பித்தல், நல்ல பழக்க வழக்கங்கள் இப்போதுலேருந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நக்கம்பாடி சுதா சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து திருபுவனம் சத்தியபாமா அலமேலு மங்கை, பெரியவர்களை மதிக்க முதலில் கற்றுத்தர வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள காரைக்கால் நிகழ்ச்சிகளை கேட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: செங்குந்தபுரம் நடராஜன், குழந்தைகளுக்கு முதலில் நல்ல பழக்க வழக்கங்கள், பின்பு படிப்பு, நேர்மையான நடைமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், 3 வயது குழந்தைகளுக்கு நல்ல தரமான உணவுகளை பார்த்து கொடுக்க வேண்டும், 10 வயது குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், வீட்டுக்கு வர்றவங்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக நல்ல ஆடைகளை உடுத்த நாம கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநீள் விடுவதற்கான தார்பைகள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் சொல்லமுது. நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் பரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
7: பிபிஎன் கண் மருத்துவமனை.
9: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
5: குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது, பொதுவாக ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு பொதுவான விஷயங்கள் இருந்தாலும் தனித்தனியாக இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள் பெண் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது, ஆண் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது. அது வந்து ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மிக முக்கியமானது வந்து நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல், நல்ல புரிதலோடு இதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட பெரியவர்கள்ட்ட நம்ம எப்படி மரியாதையாக நடந்துக்கணும் இதையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னப்பன் பேட்டை ஜோதி.
6: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன். பெரியவர்களை மதித்தல், நல்லொழுக்கம், உண்மை பேசுதல், நேரம் தவறாமை, அடுத்தவருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கை சொல்லித்தர வேண்டும்.
5: குளஞ்சியப்பன் காட்டுமன்னர் கோயிலேருந்து அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல வந்து தன்னம்பிக்கையை சொல்லிக் கொடுக்கணும், இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர இந்த மன தைரியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நேர்மையை சொல்லிக் கொடுங்க, அது பணத்தோட அருமை, கஷ்டத்தோட வழி, இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குளஞ்சியப்பன் காட்டுமன்னர் கோயிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க.
6: நல்லதை செய், நல்லதே நடக்கும், முதலில் உன் கடமையை செய் அப்படின்னு கற்றுக் கொடுப்பேன். அமிர்தராயன் கோட்டை, பாரிவல்லல்.
5: ஜெயந்தி கோவிந்தராஜ் மங்கை மரத்துலேருந்து அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, மன தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல கல்வி, பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தாலம் தில்லை வில்லாளன்.
5: அடுத்தது குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைகளுக்கு முக்கியமாக கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூம்புகார் மேலையிலேருந்து கோவை செம்பியன், முதலில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது பெரியோர்களை மதித்தல், நல்ல பழக்க வழக்கங்கள், பள்ளிக்கு செல்லும் பொழுது யாராவது பிஸ்கட் சாக்லேட் தந்தால் வாங்கக்கூடாது என்ற அறிவுரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், அன்பாக இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பேரளம் செந்தில் கண்ணன்.
5: அணிமடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, குழந்தைகளுக்கு உறவுகளையும் விட்டு கொடுத்து வாழும், உறவுகளிடம் விட்டு கொடுத்து வாழும் மன

0: பக்குவத்தையும் ஈகை குணங்களையும் கல்வி வேலைவாய்ப்பு பற்றி அடிப்படையில் சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: நேர்கள் கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:30.
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தேங்காய் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
11: கோபால் பல் பொடி.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
12: விபிஎன் கண் மருத்துவமனை,
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
12: விபிஎன் கண் மருத்துவமனை
13: நாகப்பட்டினம். விபிஎன் கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன், கண் நோய்களை மிக துல்லியமாக விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
14: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி, பொறையார்.
15: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: தேதியும் சேதியும் காலத்தின் பேரேட்டில் June 16. இன்று சர்வதேச குடும்ப பண பரிமாற்ற தினம். ஐக்கிய நாடுகள் சபையால் June 16 சர்வதேச குடும்ப பண பரிமாற்ற தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். உலகின் பல நாடுகளில் பணிபுரியும் மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு அனுப்பும் பணம் கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வின் ஆதாரத்திற்கு முக்கியமாக உள்ளது. அவர்களின் உழைப்பையும் பங்களிப்பையும் பாராட்டும் நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது.
0: விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் என்ற பெருமையை பெற்ற ரஷ்ய வீராங்கனை வேலண்டினா தெரஸ்கோவா அவர்களுக்கு இந்த பெருமை கிடைத்த நாள் என்று 1963 வாஸ்தோக் 6 என்ற விண்கலத்தில் பயணித்து அதே நாளில் விண்வெளியை அடைந்தார்.
6: அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் ஹவுஸ் டிவைடட் என்ற உலக புகழ்பெற்ற உரையை 1858 June 16 அன்று நிகழ்த்தினார். ஒற்றுமையின் அவசியத்தை உலகிற்கு எடுத்துரைத்த இந்த உரை உலக வரலாற்றில் இன்றளவும் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.
0: பூடான் நாடு புகையிலை பயன்பாட்டை தடை செய்த முதல் நாடாக அறிவிக்கப்பட்ட நாள் என்று 2010 இதே நாளில் அறிவிக்கப்பட்டது.
6: உலகின் மிகப்பெரிய வாகன உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி 1903 June 16 அன்று தொடங்கப்பட்டது. நவீன வாகன தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த நிறுவனம் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது.
0: பொருளியலின் தந்தை என்று புகழப்படும் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஆடம் ஸ்மித் அவரின் பிறந்த நாள் என்று 1723 இதே நாளில் பிறந்தார்.
6: இந்திய திரைப்பட உலகில் தனித்துவமான நடிப்பாலும் நடனத்தாலும் தனித்துவம் பெற்ற நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுடைய பிறந்த நாள் என்று.

0: கலைத்தந்தை என்று அழைக்கப்படுபவரும் இந்திய விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியவருமான கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவரின் பிறந்தநாள் என்று 1893 ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர். கலை ஆர்வமும் கொண்ட இவர் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரியும் நிறுவியுள்ளார்.
1: இந்திய அறிவியலின் முன்னோடி ஆச்சாரிய பிரபுல்ல சந்திரரே இந்திய வேதியியல் துறையின் முன்னோடிகளில் ஒருவராக விளங்கியவர் இவருடைய பிறந்த நாள் இன்று. இன்று டி.ஆர். மகாலிங்கம் அவர்களுடைய பிறந்த நாள். 2 உலகப் போர் காலத்தில் 1945 ஆண்டு எடுக்கப்பட்ட ஸ்ரீவள்ளி என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். இந்த படம் பெரும் வெற்றி படமாக அமைந்தது. அடுத்து இவர் நாயகனாக நடித்த நாம் இருவர், ஞானசௌந்தரி, வேதாள உலகம், ஆதித்தன் கனவு, மாயாவதி போன்றவை பெரும் வெற்றி பெற்ற படங்களாக திகழ்ந்தன. சித்தரஞ்சன் தாஸ் இந்திய விடுதலை போராட்ட வீரர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நேரம் காலை 9:35. காரைக்கால் வானொலியில் மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட்.
6: திருச்சி சாரதாசு, காத்திருங்கள்.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
9: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
10: திருச்சி சாரதாசு, காத்திருங்கள்.
0: குழந்தைகளுக்கு முக்கியமாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது.
1: அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம், நல்ல நண்பர்களுடன் பழக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஹரி உமா திருமர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க, இன்றைய குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச், அதோடு சேர்த்து டோன்ட் டச்சையும் நம்ம அவசியம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சூப்பர். அடுத்தது நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு.
0: திருவாரூர் கேக்கரை குமார் சொல்லியிருக்காங்க, உறவு முறை சொல்லிக் கொடுக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம்தான். இன்று குழந்தைகளுக்கு உறவு முறை தெரியல இல்லையா. உறவினரின் விசேஷங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். நம்ம உறவு விட்டு போகாமல் இருக்கும், யாரை என்ன முறை வைத்து அழைக்கணும் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு திருவாரூர் கேக்கரை குமார் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க.
1: பெரியவர்களிடம் அன்பு காட்டுதல் அப்படின்னு காரைக்கால் மாசநகர் ஸ்ரீதர் எழுதியிருக்காங்க.
0: குழந்தைகளுக்கு நேரம் தவறாமையை சொல்ல விரும்புகிறேன். சிவபுரி சோம இல்லையே, இது சோம சுந்தர பிரபுன்னு இருக்கு, யாருன்னு தெரியல.
1: அடுத்து கல்வி, பிறருக்கு மரியாதை கொடுத்தல், எல்லோரிடமும் அன்பாக இருத்தல், உண்மையை பேசுதல் அப்படின்னு நிறைய பழக்கங்கள் எழுதியிருக்காங்க. பில்லூர் சதா கௌதமன்,
0: உண்மை பேசுதல், நேர்மையாக இருத்தல், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுதல், பெரியோர்களை மதித்தல். கலாவதி ராஜ்மகன் எரவாஞ்சேரியிலேருந்து.
1: பள்ளியில் பாடம் நடத்தும் போது ஒழுங்காக கவனிக்க வேண்டும்ங்கிறத சொல்லிக் கொடுக்கணும்னு நல்லம்பல் ஷேக் கலாவதின் குறிப்பிட்டிருக்காங்க.
0: அடுத்தது நாகூர்லேருந்து அனௌன்ஸ்ராஜ், குழந்தைகளுக்கு முதலில் உறவுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் பெரியவர்களிடம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: குழந்தைகள் கிளிப்பிள்ளை போன்றவர்கள், நாம் எதை என்ன சொல்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதையே செய்யும் பழக்கத்தை உடையவர்கள். அதனால நல்ல விஷயங்களை நாம செய்யணுங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க. மங்கை நல்லூர் ராமதாஸ்.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம். நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக அடுத்து கடலூர்ல இருந்து துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைகளை பக்கத்தில் வைத்துக் கொண்டு எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது.

0: நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு
1: சொல்லியிருக்காங்க. அகரகுந்தகை கார்த்திகேயன் சொல்றாங்க, நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் ரோல் மாடல், அதனால நாம சரியா நடந்தா குழந்தைங்க நல்ல முறையில் வளருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நாகூர்லேருந்து யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க, குழந்தைகளுக்கு போல காலகட்டத்தில் செல்போன் தொடாமல் இருந்தால் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
1: சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர்லேருந்து எழுதியிருக்காங்க.
0: மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, உறவு முறையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டு உறவுகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி இந்த முறை நம்ம இந்த முறை இவங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிடிப்பினை இருக்கும். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, நாட்டுப்பற்று சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயத்தையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: உறவினர்களிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், செல்பேசியை வச்சுட்டு மரங்களை எப்படி வளர்க்கணும்னு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தானி கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன்.
0: பராச்சேரி பிரியாகரன் சொல்லியிருக்காங்க, பெண் குழந்தைகளுக்கு நல்ல பண்பையும் தைரியத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடக்கம் அன்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆண் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காலையில் விழிக்க வைத்து காலத்தை கல்விக்கூடம் செல்ல

0: மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்க, உறவு முறையை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டு உறவுகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தி இந்த முறை நம்ம இந்த முறை இவங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிடிப்பினை இருக்கும், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, நாட்டுப்பற்று சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விவசாயத்தையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: உறவினர்களிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும், செல்பேசியை வச்சுட்டு மரங்களை எப்படி வளர்க்கணும்னு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தானி கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன்.
0: பராச்சேரி பிரியாகரன் சொல்லியிருக்காங்க, பெண் குழந்தைகளுக்கு நல்ல பண்பையும் தைரியத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடக்கம் அன்பு சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஆண் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காலையில் விழிக்க வைத்து காலத்தை கல்விக்கூடம் செல்ல வைத்தல், இந்த அடிப்படை விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும்னு வளங்கிமான் துரை சொல்லியிருக்காங்க.
0: பக்தியையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், பழனிவேல் ஆயக்கரன் புலத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க.
1: உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா அவங்கள்ட்ட வணக்கம் சொல்லி நலம் விசாரிக்கும் பண்பை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கலந்துரையாடல் அதை வந்து குழந்தைகளுக்கு முக்கியமாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல்.
0: தித்தி செல்வி வந்து குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாக்க அவங்க பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நிறைய அனுப்பியிருக்காங்க. அடுத்தது தேவனூர் ஜோதிலட்சுமி, குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்டு வளர்வதை விட நம்முடைய செயல்களை பார்த்து தான் வளர்கிறது. அதில் முக்கியமானது ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் சிக்கனமும் நன்றி உணர்வும் பொறுப்புணர்வும் கற்றுக் கொடுக்க வேண்டும். தோல்வியை கையாளும் விதத்தை முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டும். தோல்வி முடிவல்ல, அது ஒரு கற்றல் என்பதை புரிய வைத்து தன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். எதையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் கேள்வி கேட்கும் திறனை வளர்க்கும், கேள்வி தீர்க்கும் திறனை வளர்க்கும், விமர்சன சிந்தனையை கற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். உண்மையையும் நேர்மையையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து பொறுப்புணர்வு, சுய ஒழுக்கம், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய திறன், அறிவை பெருக்கும் பெரும் ஆர்வம், சமூக பண்புகள், இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பண்புகள். இதுதான் சொத்து, இதுதான் நல்ல பழக்கம் அப்படிங்கிறத கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா குறிப்பிட்டிருக்காங்க.
0: அரசக்குழி ஜானு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. மின்சாரம், நீர் சேமிக்க கற்றுக் கொடுங்க. கடைக்கு செல்லும் போது பை எடுத்துட்டு போக சொல்லி கத்துக் கொடுங்க. பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன செயல்கள்ல கவனமா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிச்சயமா, இப்ப கூட நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா தண்ணீரை எப்படி சிக்கனமா வச்சுக்கணும், மின்சாரத்தை எப்படி சிக்கனமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அரசு வந்து நேரடியாக அறிவிக்கக்கூடிய நிலையில இருக்கிறது. ஏன்னா இந்த பற்றாக்குறை, கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது பல கிராமங்களில் இப்போ காரைக்கால் பகுதியில் இருக்கிறதால சிக்கனமாக இருக்கணுங்கிறத குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லி கொடுத்துடணும்.
0: அடுத்தது அவரைக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, அன்பாக இருக்க, உண்மையை பேசுதல், நேர்மை, நேரம் தவறாமல் இதெல்லாம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: மேமாத்தூர் அமுதா, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எதையாவது சாப்பிட்டோம்னா பக்கத்துல யாராவது இருந்தா பகிர்ந்து கொள்ளும் பழக்கம், அதையெல்லாம் கத்துக் கொடுங்கன்னு அழகா சொல்லியிருக்காங்க.
0: ஆண்டிமன பாஸ்கர் சொல்லியிருக்காங்க, செல்போனை பயன்படுத்தாமல் இருக்க, அப்புறம் வந்து அது இருந்தாலே போதுங்க.
1: ஆமா, நிச்சயமா அது இருந்தாலே குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு கவனத்தன்மை, எதையும் கூர்ந்து கவனிக்கிற தன்மை, ஒரு நினைவு திறன், படிக்கக்கூடிய ஆற்றல், எல்லாமே இயல்பாவே வந்துடும்.
0: ஆனா உலகத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க.
1: ஆமா, ஆனா கவனிக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம கையில வந்து மொபைல கொடுக்கறது இன்னைக்கு அவங்களுடைய தனித்திறமைய, அவங்களுடைய செயல்பாடுகளை நிச்சயமா கடுமையா பாதிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதனால குழந்தைகளுக்கு அந்த விஷயத்த முதல்ல சொல்லிக் கொடுப்போம். அதுல எந்த பெருமையும் இல்லை அப்படிங்கறத பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது சின்ன வயசுலேயே செல்போன் வச்சிருக்காங்கிறது ரொம்ப பெருமையா சொல்றாங்க, அதுல பெருமைப்படுறதுக்கு எந்த விஷயமுமே இல்லை. நன்னடத்தை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூந்தோட்டம் கார்த்திகேயன்.
0: வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ் சொல்லியிருக்காங்க, குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் பெரியவர்களை மதித்து அன்பாக பேசுவதையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சுற்றுச்சூழல், இயற்கையை நல்ல முறையில காப்பாற்றணுங்கிறத சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி செல்வமரி ஆரோக்கியதாஸ் காரைக்கால் பிள்ளை திருவாசல்லேருந்து சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது
1: நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலேருந்து கல்வி, எல்லோரிடமும் அன்பாக பேசுவது அப்படிங்கிற நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதம்பார் கலைச்செல்வி, பெரியவர்களை மதித்து நடப்பது, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறத சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அன்பு காட்டுதல், சுயமாக சுத்தமாக இருக்கிறது, இதை வந்து சொல்லிக் கொடுங்க. எதிர்காலத்தில் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் தலைவர் பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு யார் வந்தாலும் வாங்க அப்படின்னு அழைப்பதை சிறு வயதிலிருந்து பழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக கற்றுக் கொடுக்க வேண்டியது தன்னம்பிக்கை, தோல்வி பயத்தை கண்டு அஞ்சக்கூடாது என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்கணும் பெண்கள்.

0: குழந்தைகளுக்கு மன தைரியம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முடிந்தளவு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்த செய்திகளே திரும்ப திரும்ப திரும்ப கமெண்ட்ஸ்லாம் வந்து
1: பொதுவாக எல்லாருமே நல்ல பழக்கம் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, கல்வி, தன்னம்பிக்கை, சமூக விழிப்புணர்வு, சுய பாதுகாப்பு, சுயமரியாதை. சுயமரியாதை ரொம்ப முக்கியம் இல்லையா? இதெல்லாமே மன்னார்குடி சசிகலா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கோமல் சரவணன், நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டு மன்னார்குடி இந்த டீம் அனுப்புறம் வேலுமுருகன் சொல்லியிருக்காங்க, நன்மை எது தீமை என்பது இந்த முதலில் சொல்லிக் கொடுக்கணுமா, அதான் நல்ல அறிவு, பகுத்து ஆராயக்கூட நல்ல அறிவு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் தவறாமையே சொல்லிக் கொடுங்க, பெண் குழந்தைகளுக்கு ஆடை விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு மனப்புறம் வேலுமுருகன் சொல்லியிருக்கிறாரு.
1: இன்றைய குழந்தைகள் வந்து ஒரு சவாலான காலகட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா நான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை பார்த்து குழந்தைகள் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்போ வந்து அது செல்லில் ஆயிட்டு திரையில பார்த்து அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு குழந்தைகளை நாமளே தள்ளிவிட்டோம் என்பது
0: கற்றுக்கூடாதோ.
1: ஆமா, இது முக்கியமான பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட்ல நாம சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
0: அதாவது நமக்கு வந்து கமெண்ட்ஸில் கருத்து சொன்ன நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட். காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:45.
2: ஆகாஷ்வாணி, வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமளாதேவி.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர். பிரேமலதா அவர்கள் தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது June 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
4: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். இந்த யோகா தான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பத்தி இப்ப சிந்திக்கிறோம், பேசுறோம், செயல்படுத்துறோம். இந்த யோகாவை பத்தி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பா தான் இருக்கும்.
3: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்ல நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்ப கடைபிடிக்கிறாங்க. இத பத்தி சொல்லுங்களேன்.
4: பொதுவாவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா ஆசனங்கள் செய்யறது, பிராணயாமா பண்றது, தியானம், கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்கு. ஆனால் உண்மையாவே யோகா அப்படின்னா என்னன்னா உடல், மனம், ஆன்மா. ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம செய்யற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையிலிருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட உடல் வாய் அப்படின்ற உறுப்புகள் இந்த விடயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுது, என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்கள்கிட்ட நான் என்ன பேசணும்ன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆப்ரேட் பண்ற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யோகா அப்படின்றது பொதுவா நாம நினைக்கிறது எக்ஸசைஸ், பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
3: இப்ப மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதுல உகந்ததா இருக்கு?
4: உடல்ல ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமா இருக்கும். மன வலிமை, மனம் சார்ந்த விஷயம்

0: ஒரு சமநிலையில, உள்ள சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மனம் சமநிலையில இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த பிராக்டிஸை நம்ம ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா பண்ண பண்ண என்ன ஆகும்னா, உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக, நிதானமானதாக, ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமைய நமக்கு கொடுக்குது.
1: என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
0: பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம், பட் அத மூச்சோட ஒன்றிணைந்து செய்யும் போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும். நீங்க செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு பிளஸ் அதோட இருப்புத்தன்மையோட சேர்ந்து இயைந்து செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ லோன் பண்ணி பார்த்தோம்னா, பிராணயாமா வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்மளோட பிரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்றது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மனதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாதனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்ப மனதை போய் நீங்க கோவப்படாத அப்படின்னு சொன்னா அது அப்பதான் கோவப்படும். எடுத்துக்காட்டு, இப்ப நீங்க கண்ணை மூடி வீட்டுல இருக்க உங்களோட கிச்சன் கேஸ நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, வீட்டு கிச்சனும் அந்த கேஸ் அடுப்பும் மட்டும்தான் நினைவுல முன்னாடி வரும். காரணம், மனது கிட்ட எதை செய்யாதன்னு சொல்றோமோ அது ஃபர்ஸ்ட் செய்யும். லைக் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மனதை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த பிரீத்திங் அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்க டச் பண்ண முடியும். இப்ப மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. சோ அந்த மூச்சுக்குன்னு தனியா எக்ஸசைஸ் பிரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஒரு பிராணயாமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியதுதான் நாடி சுத்தி பிராணயாமா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பா பொதுவாகவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா, அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணயாமா சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பிரம்மரி பிராணயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணயாமா என்னன்னா, தேனீக்கள் இருக்கிறாங்கல்ல, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதுல இருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணயாமா. அந்த பிராணயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும்.
1: இப்ப மன வலிமை உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது, இதை நம்ம வந்து முறையா எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏத்த மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துட்டு போறது எப்படி சாத்தியம்?
0: அந்த காலத்துல எல்லாம் யோகா ஒரு யோகியா ஆகணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்கார்ந்து பல வருடங்களாக இருந்து, அது ஒரு 8 படிமுறை இருக்கும். ஒவ்வொரு படிமுறையா முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற பட்சத்தினால, இந்த காலத்துல அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த கத்துக்க முடியாதுன்ற காரணத்தினால, ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி, கொஞ்சம் ஆசனாஸ் கொஞ்சம் பிராணயாமா தியானம் செய்து அந்த நாளை துவங்கணும்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கு.
1: இதை முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரங்கள் செஞ்சா போதுமா, இல்ல அதிக அளவுல செய்யறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கும்?
0: யோகாவை பொறுத்தவரை இவ்வளவு நேரம் செஞ்சா இவ்வளவு கூட எஃபெக்ட், இவ்வளவு குறைச்ச நேரம் செஞ்சா குறைச்ச எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்க எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதுல எவ்வளவு ஆத்மாத்மா செய்றீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். 1 மணி நேரம் செய்யணும் இல்ல 2 மணி நேரம் கட்டாயம் நீங்க யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நான் ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல மினிமம் நாங்க 40 நிமிஷம் சொல்லுவோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு நாள் நீங்க முழுவதுமா யோகாக்குன்னு உங்களோட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா, உங்களுக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து பிளஸ் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலை, மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்.
1: இதை வந்து யாரெல்லாம் கண்டிப்பா செய்யணும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பெரியவர்களா இருக்கட்டும், அது முக்கியமா பெண்கள் அப்படின்னு பாக்கும்போது நிறைய பேர் இந்த யோகா அப்படின்றத இப்ப செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
0: இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்ன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. யோகாக்கு எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலாக இதில்

0: என்னன்னா, சிறு குழந்தைகள் எல்லாம் இயற்கையாகவே செய்கிற ஒரு யோகாவை நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இயற்கையாக நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ நம்ம பர்பஸாக யோகாவை செய்யணும்னு நமக்குள்ள திணித்து வலுக்கட்டாயமாக செய்கிற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும் போது பார்த்துருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ளே இழுக்கும்போது அதோட வயிறு வெளியில் வரும், மூச்சு வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகும். அதை தான் நாங்கள் யோகிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாகவே எல்லா குழந்தைகளும் செய்கிற ஒரு விஷயம். இதை நாம மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால நாங்கள் யோகா கிளாஸில் உட்காந்து யோகிக் பிரீத் பண்ணுங்க, மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோழி குருவி அதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்துல போனா பயங்கர கவனமா டபக்குன்னு பறந்து போயிடும். ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளவு அலர்ட்டா விழிப்புணர்வா இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. சோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மைய உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம் நாம இப்ப கிளாஸ் வச்சு இப்படி மைக்ல பேசி செய்ய வைக்கிறோம்.
1: இப்ப மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்ப நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போதும், ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, எனக்கு அதீத கோபம் இருக்கு, எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு, இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாம அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும்.
0: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும், சட்டன் முடியணும், 30 seconds அவங்களுக்கு அதனோட கான்சிக்வன்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரஸிவான மனநிலையில இருக்கவங்கள நிதானமா கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேற எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்கு, ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா இப்படி நிறைய இருக்குது. அதுல ஆக்டிவா சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ள கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா செய்யக்கூடிய யோகாஸ். பிரீத்திங் பேட்டர்ன்லே வந்து கபால பத்தி பிரீத்திங், டாக் பிரீத்திங், இப்படி பிரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் அது ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதுல இந்த ஆசனா அந்த ஆசனாலாம் கணக்கு கிடையாது. பிளஸ் அந்த இளைஞர்களை மனதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா பிராணாயாமால இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமா, அது வந்து நாங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மரி பிராணாயாம். அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்க, இல்லைன்னா ஆஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்க ரெகுலரா கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி ஃபோக்கஸ் பண்றது, அந்த மனசுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, அதாவது நினைச்சதை சட்டுன்னு செஞ்சு முடிக்கணும்ன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோட நின்று பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம், அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வு அமையுது.
1: இப்ப யோகா செய்யறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்க.
0: இந்த காலத்துல நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். சோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம் தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து, செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை, ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
1: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாக்கு இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: மிக்க நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில், மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமளாதேவி.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10 மணி.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி.
3: இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டு நம்ம நேர் தான். ஆக்சுவலாக அவங்க கும்பகோணம், அங்கேருந்து இங்கே நம்ம மூட்டு மாத்த அறுவை சிகிச்சைக்காக பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டுமே நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அதில் இடது காலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மூட்டுக்கு கீழே, அதாவது வந்து டிபியா அந்த கால் எலும்புக்கு கீழ்ப்பகுதியில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அது எப்படி ஆயிருக்குன்னா 1 இயர் பேக் ஆயிருக்கு. அவங்க வந்து ஜஸ்ட்டு நடந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பார்க்கும்போது அந்த இடம் எலும்பே மாறி கூடியிருக்கு. ஸோ ஒரு ஃப்ராக்சர் ஆகி சரியாகவே கூடல. அது மெயின் இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு சோகையினால் வர்றது. ஸோ எலும்பில் வந்து கால்சியம் அது இல்லாமல் நிறைய மினரல்ஸ் இருக்கும். அது எல்லாமே கம்மியாச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எலும்பு ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ ரொம்ப இது மாதிரி இருக்கும், நம்ம குச்சி மாதிரி, பச்சை குச்சி மாதிரி இருக்கும். டக்குன்னு இது பண்ணோடனே விட்டு போகிற அளவுக்கு காஞ்சி போன குச்சியாட்டம் இருக்கும். ஸோ டப்புன்னு வளைக்கும் போது பார்த்தீங்கன்னா விட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி வந்து டக்குன்னு விட்டு போயிடும். ஸோ அது ரொம்ப வீக்காக இருக்கும். மெயின் இது என்ன காரணம்னா ஏஜ் ப்ராசஸ்னால இது நிறையா அந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். கரெக்டான இன்டேக் நம்ம கால்சியம் எடுத்துக்கல, அல்லது வந்து வயசானவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கால்சியமோட அளவு பார்த்திங்கன்னா எலும்பில் இருக்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளே போகிற கால்சியம் கம்மியாகவும் வெளியில் போகிற கால்சியம் ஜாஸ்தியாக போகும் எலும்பில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது அது நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஏஜ் ஃபேக்டரு, இன்னொன்று வந்து நிறையா ஒபீஸ் நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கனால மெயின் அந்த காசஸ்னால இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களாக இருக்கலாம். இன்னொன்று வந்து சில பேத்துக்கு அந்த ஃபேமிலியாகவே அந்த ஆஸ்டியோபோரோசிஸோட இது வந்து தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோன் லெவல் சப்போஸ் குறைவாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாஸில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் லெவல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ பார்த்தோம்னா கால்சியமோடு இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாமும் கம்மியாகும். மெயினாக தைராய்ட் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப காமனாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து கால்சியம் கரெக்டான அளவில் எடுத்துக்கணும். மேபி டாக்டர்கிட்ட பார்க்கும்போது அவங்க போன் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க சில சமயம், அதில் வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து ப்ராப்பரான கால்சியம் இன்டேக் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, வேறு ஏதாவது ஸ்டீராய்டு இன்டேக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஸ்டீராய்டு மாத்திரை சில பேர் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கால்சியம் இருக்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் வயிற்றுலேயே. ஸோ அதை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ண பார்க்கணும். சில நிறையா நம்ம சரியாக சன்லைட்டில் போகலன்னா என்ன ஒன்றா விட்டமின் D3 கிடைக்காது. அப்போ வந்து நமக்கு வந்து உள்ள உற்பத்தி ஆகிற கால்சியம் வந்து எலும்போனால ஈர்க்க முடியாது. ஸோ அதனால் வந்து இன்னும் எலும்பு சோகம் இந்த மாதிரி ஆகும். சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, சில நாள் சில பேர் வந்து புகையில் போடுறது, ஸ்மோக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்னென்னா ஆஸ்டியோபோரோசிஸை காஸ் பண்ணும் இந்த இதில். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில சமயம்லாம் நார்மலாக வேகமாக தான் உட்காந்துருப்பாங்க, அவங்களோட முதுகு தண்டு எலும்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நசுங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், பார்த்தா எலும்புலாம் நசுங்கி இருக்கும். எப்போயோ உளுந்திங்களாம் கேட்டால் எதுவுமே உழுதுலன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அந்த இடுப்பு வலி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன காரணம்னா ஆஸ்டியோபோரோசிஸ்னால இதாகுது. ஸோ அது கரெக்டான கால்சியம் லெவல் எடுக்கணும், கரெக்டான விட்டமின் டி எடுக்கணும், இல்லைனா என்ன பண்ணுங்கள் டெய்லியும் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வெயிலில் நடக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த காலை வெயிலில் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நடக்கணும். கரெக்டான உடல் எடையை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னாலே அந்த ஆஸ்டியோபோரோசிஸை தவிர்க்க முடியும். ஒன்று வந்து இன்னொன்று, ரொம்ப ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில சமயம் பிஸ்பாஸ்பினேட்ஸ் சொல்லி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு ஊசி போடுறது. ஸோ அந்த மாதிரி தெரப்பிலாம் இருக்குது, அது வந்து 3 வருஷமோ 4 வருஷம். ஸோ குறிப்பிட்ட இன்ஜெக்ஷனுக்கு ஒன்று ஒரு தெரப்பி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எலும்புக்கான சோகை இந்த மாதிரி பிரச்சனை

0: இருக்குன்னா நீங்கள் உடனே போய் மருத்துவர் அணுகி அதை சரி செஞ்சுங்க, இல்லைனா வந்து பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 10:05. சிந்தனை அரங்கம், நேயர்களின் சிந்தனைக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. எதிர்கால விஞ்ஞானம். உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கும் நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 0436 என்ற முன் இணைப்பெண்ணோடு 231-231, மற்றொரு எண் 299-484, இன்னொரு எண் 299-585. அலைபேசி எண்ணில் அழைக்க விரும்பினால் 9566-42-7231.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
0: நேரிலே விஞ்ஞானம் நம் வாழ்வின் வசதிகளை நாளுக்கு நாள் பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. இப்போது நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகிறோம். எதிர்கால விஞ்ஞானம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கும்? மருத்துவம், விண்வெளி, போக்குவரத்து, கல்வி, தகவல் தொடர்பு, ஆற்றல், பொருளாதாரம், பாதுகாப்பு, சமூகம், இப்படி எல்லா விஷயத்திலுமே விஞ்ஞானம் மாற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்தத்தான் போகிறது. இப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நேயர்கள் தங்களுடைய கற்பனை குதிரையில் பயணம் செய்து சுருக்கமாக சுவையாக தங்களுடைய கற்பனையை, கருத்துக்களை, எதிர்பார்ப்பை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். எதிர்கால விஞ்ஞானம் வரும் முதல் நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம், நல்லா இருக்கும்.
4: செந்தில்கண்ணன் பேரலாம்
0: பேசுங்க.
4: எதிர்கால விஞ்ஞானம் அப்பயே கலைவன் என்ன கிருஷ்ண கிழவன் மாதிரி பாட்டுலாம் பண்ணாது.
0: ஆமாங்க,
4: நாங்க பட்டன் இட்லி வரணும்
0: அதெல்லாம் இப்ப வந்துருச்சு. இல்ல
4: இப்ப உள்ளதெல்லாம் அப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம வந்து இப்ப டைம் மிஷின்ல போய் பின்னோக்கி பார்க்க ஆசைப்படுறோம்.
0: சூப்பருங்க.
4: 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்க ஆசைப்படுறோம். அப்ப வந்து எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டாங்க.

0: இப்ப நம்ம பின்னோக்கி போக ஆசைப்படுறோம்.
1: சரிங்க, உங்க ஆசை
0: நம்ம எதிர்காலத்துலயும் எப்படி இருப்போம், இன்னும் வந்து இந்த அறிவியல் முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் சார்.
1: சூப்பருங்க.
0: இதுல இன்னும் மாற்றங்கள் நிறைய இருக்கும் சார், இன்னும் மாற்றங்கள் நிறைய வரும். அதாவது இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது ஓரளவு ஒரு ஆளு போய் கதவை தொடர்ந்து திறந்தாதான் உள்ள போனோம். அந்த மாதிரி கண்டிஷன் இல்லாம நம்ம நிழலை வச்சு அந்த கதவை திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க இப்ப சில ஏரியாவில.
1: நிச்சயமா நிச்சயமா, அந்த அந்த வாய்ப்புகள் தான் இப்பயே உருவாகிட்டே இருக்கு. நீங்க சொல்றது
0: இருக்கு, இன்னமும் இன்னும் நவீனம் அடைஞ்சு எல்லாரும் யூஸ் பண்றாப்புல.
1: சரிங்க,
0: எளிய வகையில வரும்.
1: நன்றிங்க, நன்றி, அருமையாக சொன்னீங்க. எடுத்த உடனே டைம் ட்ராவல், அப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வாய்ஸ்லேயே நீங்கள் வந்து கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணிங்கன்னா திறக்கிற இயந்திர கதவுகள்லாம் இப்போ வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மனசோட அந்த கருவியை கனெக்ட் பண்ண போகிறாங்க. சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனையை புரிஞ்சிக்கிட்டு அது செயல்படக்கூடிய அளவுக்கு எதிர்கால விஞ்ஞானம் நிச்சயமாக வளர்ந்துடும். அதுக்கான ஆராய்ச்சிகள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
2: குற்றாலம் குமரன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க குமரன்.
2: அதாவது எதிர்காலம் இது வந்து வகுத்து நமக்கு எதிர்காலத்தில் தான் நடக்கணும்னு சொன்னோம்னா அது எதிர்காலம் கரெக்டாக இருக்கு.
1: சரிங்க.
2: அதாவது நம்ம இந்த இந்த ரூட்டுக்கு போனதுல வருமானம் குறைக்கு வந்து நம்ம கட்டுப்படி ஆகும். இப்படிதான் போன இது நல்ல ரூட்டா இருக்கும்.
1: சரி,
2: அப்படின்னு நம்ம இறங்கிட்டு எதிர்காலம் நல்லா இருக்கும். நான் தப்பு தப்பான வழியில போனோம்னா தப்பான வழியில நடக்கும். அதாவது நம்ம மனசுல வந்து இந்த குறிக்கோள் இப்படிதான் இருக்கும் நினைச்சிட்டு அப்படியே இறங்கி இறங்கி போனோம்னு கரெக்டா இருக்கும்.
1: நன்றிங்க, நன்றி. நம்ம வரலாற்றில் இதுவரையும் கண்டிராத மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கடந்த நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தொழில்நுட்பத்தில் உயர்தரத்தில் இருக்கும். எல்லாரும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விண்வெளி ஆராய்ச்சி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு துறை அப்படின்ட்டு இன்றைக்கி கூட படிக்கிறதுல பாருங்களேன், ஸ்கூலில் வந்து காலேஜஸில் ஸ்கூல் முடிச்சுட்டு மேல்நிலை கல்வி முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்க அவர்கள் எந்த துறைக்கு போகணும், அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது இன்றைய விஞ்ஞானம் இன்றைய அறிவியல் வளர்ச்சியில் எது வந்து உச்சகட்டத்தில் இருக்குது, எதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதே போல் ஒவ்வொரு துறையிலையும் நாம் வேலை செய்யக்கூடிய விதத்திலையும் கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் போக்குவரத்துலேயும் அடியோடு பலவிதமான மாற்றங்கள் இந்த எதிர்கால விஞ்ஞானத்தில் ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதில் உங்களுடைய கற்பனையில் நீங்கள் எதை அதிகமாக நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
3: அனைவருக்கும் காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி. அதாவது விஞ்ஞான வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு வியக்கத்தக ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. பறவை கண்டு விமானம் படைத்த காலம் மாதிரி இப்ப அதை விட ரொம்ப நுண்ணோக்கி போய்கிட்டு இருக்கு. காலத்துல வந்து விஞ்ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வந்து வீட்டுக்கு ஒரு ரூபம் இருக்கும், நம்ம சொல்ற வேலையை அது செய்யும். அதே மாதிரி வீட்டுல ஒரு எதிர்காலத்துல ஒரு வீட்டுல ஒரு ஸ்கிரீன் இருக்கும்.
1: சரி,
3: யார் எங்க இருக்கிறாங்கன்னா உடனே ஸ்கிரீன் ஓபன் பண்ணா அவங்க தெரிவாங்க எங்க இருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க.
1: இப்பயே அந்த ஸ்கிரீன் கையில இருக்கே.
3: ஆமா,
1: வீட்டுக்கு அது இப்ப பெருசா இருக்குங்கறீங்க.
3: வாய்ப்பு போடலாம்.
1: சரி,
3: அதே மாதிரி இன்னைக்கு வந்து இப்ப ஒரு பாடல் வந்து எப்படி ஒரு சும்மா சாதாரண ஒரு இசைத்தட்டு வந்து மறுபடி ஒளி நாடாவாச்சு, அடுத்தது வந்து அந்த சிடி இது வந்துச்சு, இப்ப பென் டிரைவ் மெமரி கார்டு போய் அதெல்லாம் அடுத்து வந்து நினைக்கிற பாட்டு ஓடும். அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு சார்.
1: ஆமா,
3: நன்றி சார்.
1: நன்றி. இப்பயே நம்ம நினைக்கிறத எழுதணும்னா அந்த பாட்டு வந்துருது. இதெல்லாம் காலம் தந்த விஞ்ஞான வளர்ச்சி தான். அந்த காலத்தில் கேசட்டு காலத்துக்கும் இப்போ நம்ம கையில் இருக்கிற மொபைல் காலத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்கும்போதே ஒரு பெரிய பிரமிப்பு நமக்கு ஏற்படுகிறது. எதிர்காலத்தை பார்த்தீங்கன்னா சிந்தனையிலேயே கனெக்ட் ஆகிடும் கம்ப்யூட்டர் செல்லு எல்லாமே. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன். எதிர்கால விஞ்ஞானம் இன்னைக்கு மெய்ஞானத்தின் பரிமாண வளர்ச்சியில தான் இன்னைக்கு விஞ்ஞானமா இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்.
1: அருமை அருமை.
4: இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு வேலை போல நீங்க

0: பாப்புனீங்களா சொன்ன மாதிரி வேலை போலிக மிச்சம் இன்னைக்கு இந்த விஞ்ஞானத்தினால. ஒரு காலகட்டங்கள்ல எல்லாம் போய் ஒரு கியூல நின்னோம்னா எழுதி கொடுக்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஆகும். இப்ப 2 செகண்ட்ல முடியுது.
1: காலையில போனோம் சாயந்தரம் தான் வர முடியும் சில பேங்க்ல.
0: ஆமாங்க, சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போனவங்க எல்லாம் உண்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நடைமுறையை பேசுறோம், ஆனா எதிர்காலத்துல எப்படி எல்லாம் இருக்கணும் ஒரு கற்பனை. அந்த கற்பனை அந்த அதே வந்து நிஜமாகணும்னு தான் நினைக்கிறோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பொருள் வாங்க ஆள் அனுப்புறோம், நம்ம போறோம். நாளைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரோபாவே போயிட்டு வர்ற மாதிரி கூழல் உருவாகும். அதே போய் பாத்தீங்கன்னா நாங்க கடையில போலாம் தானியங்கி முறை, நம்ம கொண்டு போய் காசை போட்டுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். அது போன்ற சூழல் உருவாகும். அதே போல முக்கியமான ஒண்ணு உருவாகணுங்க. இது
1: என்னங்க
0: மருத்துவம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டயாபெட்டிஸ் இன்னைக்கு சர்க்கரை நோயினால பலர் அவஸ்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு வரணும்னு நம்ம வேண்டிப்போம். அது நடக்கும்னு நிஜமா நம்ம நம்புவோங்கிறது தாங்க என்னுடைய கருத்து.
1: நிச்சயமாக மனித உடலுக்குள்ளேயே எதிர்ப்பு சக்தியை வந்து செயற்கை முறையில உள்ள செலுத்துறதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கான். அதனால ரிவர்சல் வயசை குறைக்கிறது, வயசு வந்து முதுமை அடையாமலேயே இருப்பது, அதற்கான ஆராய்ச்சிகள் கூட இப்போ நடந்துட்டு இருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது நிச்சயமாக சாத்தியப்படக்கூடிய ஒன்று தான். நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ஐயாவுக்கு வணக்கம். குருவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: ஆ பேசுங்க ஐயா.
2: இந்த சூழ்நிலை அடுத்து விஞ்ஞானத்தை நிர்ணயிக்க போறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்.
1: சரிங்க.
2: செயற்கை நுண்ணறிவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைபர். சைபருடைய இணையதளங்கள் வந்து இன்னும் விரிவடைய போகுது. இந்த சைபருடைய இணையதளம் இணையதளத்தோட என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே அது நமக்கு தெரிவித்துவிடும். இந்த குற்றங்கள் என்ன நடக்க போது நடக்கிறதுக்கு முன்னாடியோ அது சூழல் நமக்கு உணர்த்திவிடும்.
1: சரிங்க.
2: இந்த செயற்கை நுண்ணறிவு வந்ததுனால நமக்கு என்ன பண்றாங்கன்னா மாணவர்கள் வந்து இனி கற்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. நம்ம ஏன் ஒரு நிகழ்ச்சியில் சிந்தனையாங்கத்துல பேசணும், உலக அதிசயங்கள்ல மனித மூளை தான் தெரியுது
1: அப்படின்னு.
2: அந்த மனித மூளையை விட சிறந்தது அடுத்த ஒரு பாருன்னா அந்த செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிச்சாகணும். இயற்கை இந்த வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியது 10 பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை 2 கணனைகள்ல செஞ்சுட்டு போயிடுங்கிறாங்க செயற்கை நுண்ணறிவு. அப்ப என்ன நமக்கு அது ஒரு பயமும் இருக்கு. வளரும் தலைமுறை பிள்ளைகளிட ஒரு பயம் இருக்கு நமக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சைபர் குற்றம் அதுவும் ஒன்று இருக்குது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா மின்சாரம் எப்படின்னா இனிமேல் மின்சாரம் வந்து அரசு கொடுக்க வேண்டியது நமக்கு இல்ல. ஏன்னா நம்மதே டைரக்டா சூரிய ஒளியில இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி நமக்கு பெருக போகுது.
1: சரிங்க.
2: இப்ப இங்கொன்றும் அங்கொன்றும் நடந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய ஹைட்ரஜன்ல போடக்கூடிய வாகனங்கள் இந்த வாகனங்களும் வரப்போகுது.
1: சரிங்க.
2: அதே மாதிரி பாத்தீங்கன்னா விண்வெளி ஸ்பேஸ்ல வந்து நம்ம வந்து சந்திரன்ல வந்து ஒரு நிரந்தரமான அங்க ஒரு ரிசர்ச் சென்டர் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு பிரகாசமாக இருக்கு. இது உலக நாடுகளே நமக்கு நம்மள பார்த்து வியக்குது. அதே மாதிரி சூரியன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னும் பக்கத்துல போக அதாவது அந்த உருகா கொடுத்த தன்மை இல்லாம அந்த அந்த வெப்பநிலையை தாங்கக்கூடிய உலகத்தோட அமைக்கிறதுக்கு நமக்கு இஸ்ரோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்கால விஞ்ஞானங்கிறது எத்தனையோ மாற்றங்கள் வரும், ஆனாலும் ஒரே ஒரு மாற்றம் இயற்கைக்கு மாறாக எதுவும் செய்ய முடியாது. அது வந்து இது நிரூபிக்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச 65 வயசுல சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் இயற்கைக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ண முடியல. அப்ப எந்த ஒரு இது இருந்தாலும் ஆக்கத்துக்கு பயன்படுத்தணும். அதே மனித மூளை அழிவுக்கும் பயன்படுத்துது. அந்த அழிவுக்கு பயன்படுத்தாம ஆக்கப்பூர்வமான செயல்படுத்தும்னா இன்னும் வளர்ந்து வளர்ந்துகிட்டே இருந்த மனித குலம் வாழும் என்பது என்னுடைய கருத்து ஐயா.
1: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: ரெண்டு பழைய நாகராஜன்.
1: சொல்லுங்க நாகராஜன்.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க.
3: எதிர்காலத்துல விஞ்ஞானம் வந்து சார் இப்ப பாரு பஸ் ட்ரெயின் பிளைட் எல்லாம் விட்டுட்டு விண்காலத்துல ஏறி இறங்குற மாதிரி தான் சார் வரப்போகுது. இப்ப இங்க எது காரைக்கால் வரணும்னா ஒரு 10 செகண்ட்ல வந்து இறங்கிடலாம் விண்காலத்துல.
1: விண்காலத்துல
3: ஆமா,
1: அடுத்த நூற்றாண்டுல வந்துருவோம்.
3: அவன் போனு போன்லாம் நம்ம அதை எடுத்து நம்பர் போட்டு பேச வேண்டியில்ல. நம்ம போன் நம்பரை சொன்னோம்னா அதே ஆன் பண்ணி உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்துரும், உடனே பேசிக்கலாம் உங்கள்ட்ட.
1: அதெல்லாம் இப்பயே வந்துருச்சு.
3: இல்ல சார், பேசுறது பார்த்து நம்பர் போடாம வாயாலே சொன்னோடனே உங்களுக்கு நம்பர் போன் வந்துடும்.
1: அது இப்ப வந்துருச்சு. இருக்கு, இப்ப இருக்கு.
3: நாகராஜன் அது மாதிரி இன்னும் சில விஞ்ஞானங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு ஒன்று ஒன்றா.

0: சரிங்க.
1: மக்கள் வந்து நம்ம மனிதர்கள் வந்து மாறாம எப்போதும் போல நல்ல மனிதர்களாகவே இருந்தோம்னா நல்லாவே இருக்கும். நன்றி சார்,
0: அருமையா சொன்னீங்க, நன்றி.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன்.

0: நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம். நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: எதிர்கால உலகம் எந்திரங்களின் உலகமாக மாறப்போகிறது. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த வேலைகளில் 50% வேலைகளை செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கை நுண்ணறிவோடு இயங்கக்கூடிய எந்திரங்கள் செய்யப்போகிறது. இப்பயே நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலேயே இயந்திர மனிதர்களை நாம் பார்க்க ஆரம்பித்து விட்டோம். இயந்திரங்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டது, பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டது. பல துறைகளிலையும் இன்றைக்கு அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய துணையானது ஒவ்வொரு நாளும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய கல்லூரிகளில் நடத்தக்கூடிய பாடங்களுடைய முறைகளும் பாடங்களுடைய உள்ளடக்கமும் மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதிர்கால விஞ்ஞானம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை, ஆச்சரியத்தை நோக்கி நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த நேயர்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். முகநூல்லையும் நேயர்கள் இன்னைக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக்கில் இதற்கான பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரத்தின் முகமது இக்பால்
0: பேசுங்க.
1: எதிர்கால விஞ்ஞானம் கேட்டீங்க. இப்ப வந்து நவ கிரகத்திலேயே ஜூபிடர் கிரகம் தான் பெரிய சொல்றாங்க. ஆனா இப்ப செவ்வாய் கிரகத்திலேயே ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குங்க. மனிதர்கள் வாழ்வதற்கு சாத்தியக்குறி இருக்குதான்னு ஆராய்ச்சி நடக்கிறாங்க. எதிர்காலத்துல மக்கள் அங்க இருக்கிறதுக்கு ஒரு தண்ணீர் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லாருமே அங்க போயிடுவாங்க. அங்க டவுன் பஸ் மாதிரி போட்டு நம்ம பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மக்கள் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. மக்கள் அதிகமா இருந்தா அங்க செவ்வாய் கிரகத்துல போய் இருப்பாங்களா கொஞ்சம் பேரு? அதுதான் ஒரு
0: நிச்சயமாங்க. அடுத்து அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து இப்பயே நடக்க தொடங்கி விட்டது. மற்ற கிரகங்கள்ல மனிதர்கள் வாழ முடியுமா? நிலாவில் போய் நம்ம குடியேற முடியுமா? குறிப்பாக செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றிய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. சொல்ல முடியாது, எதிர்காலத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது மாதிரி நம்முடைய உறவினர்கள்லாம் வேறு வேறு கிரகங்களில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்போவே விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அடுத்த நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் சிறுவாடு மாணிக்கம் டெய்லர் பேசுகிறேன் சார்.
0: ஆ, பேசுங்க ஐயா.
2: எப்படி
0: இருக்கீங்க? உங்கள்கிட்ட
2: பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சா? சரி, இப்ப பேசுங்க.
2: அதாவது சார், இப்போ

0: புக் எடுத்து போறோம்ல சார், தூக்க முடியாம.
1: ஆமா,
0: அது ஒரு காலத்துல எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க சார், லேப்டாப். எல்லா பாடத்தையும் புக்குல, எல்லா பாடத்தையும் புக்குல பார்க்க வேண்டாம் சார். ரெண்டுமே
1: சரி
0: வந்து எல்லாம் ஆன்லைன்ல எல்லாம் பாத்துக்கலாம் சார். அந்த புக்கு சமா குறையும் சார்.
1: சரிங்க, இப்பயே நிறைய இடத்துல வந்து லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்காலத்துல எல்லா இடத்துலயும் வந்துருங்க.
0: அதே மாதிரி சார், இப்ப நான் ஒரு நடுநடும் போது 50 பேர் தேவைப்படும் சார். அந்த 50 பேர் நடுநடுதா 2 மணி நேரம் 3 மணி நேரம் மிஷின் நட்டுடுது சார்.
1: சரி,
0: அதனால நமக்கு ஆளுகளுக்கு வேலை இல்லாம போயிடும் பாருங்க சார்.
1: ஆமாங்க, எல்லாம் விவசாயம் வந்து யந்திரமயமாகி விட்டது. நன்றிங்க, நன்றி
0: சார்.
1: அடுத்தது ஆற்றல் பயன்பாட்டில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், அதற்கான அறிகுறிகளை நாம் இப்போவே பார்த்துட்ருக்கோம் பாருங்களேன். சூரிய ஒளி ஆற்றலை வந்து அதிகமாக பயன்படுத்துவதற்கான தேவை நமக்கு இப்போதே ஏற்பட்டு விட்டது. ஏன்னா தீர்ந்து போகக்கூடிய எரிபொருட்கள், இது எல்லாமே தீர்ந்துருச்சுன்னா அடுத்து நம்ம என்ன செய்வோம், பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் அதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே தீர்வு சூரிய ஆற்றல். அளவின்றி கிடைக்கக்கூடிய சூரிய ஆற்றல், இதை நம்ம இப்போவே பயன்படுத்த ஆரம்பித்தா எதிர்கால தலைமுறைகளுக்கு அது ரொம்ப பெரிய நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் காலநிலை மாற்றம், இது வந்து இவ்வளோ வளர்ச்சியில் கூட ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் வந்து, இயற்கைக்கு எதிராக மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதற்கான தீர்வுகளை நோக்கி விஞ்ஞானிகள் தான் நம்மளை அழைத்து செல்ல முடியும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு தேவையான அந்த பொருட்கள் இல்லைன்னா வேறு என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். அதே போல் உணவு உற்பத்தி, க்ரீன் டெக்னாலஜி, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ற உலகத்தினுடைய மக்கள் தொகைக்கேற்ப உணவு உற்பத்தி அப்படிங்கிறது நடக்கணும். அதற்காகவும் விஞ்ஞானம் நிறைய வேலைகள் பரிசோதனைகளை செய்து கொண்டே இருக்கிறது. அதே போல் எதிர்காலத்தில் வீடுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் ஹோம்ஸ் அப்படின்னு இப்போவே நிறைய இடங்களில் அமைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல், வாய்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும், டிவைஸ் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் சாவி எங்கே இருக்குது, சாவி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. லைட்டு போடுறதுக்கு நீங்கள் வாய்ஸ் கமெண்ட் கொடுத்தாலே போதும், லைட் எரியும், லைட் ஆஃப் ஆகும். அதே போல் வேறொரு இடத்திலிருந்து உங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய உபகரணங்களை ஆப்ரேட் செய்யக்கூடிய வசதிகள், ஏஐ மூலமாக வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடியது, தானியங்கி பாதுகாப்பு, கிச்சன் வந்து டோட்டலாக எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற போல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விதத்திலும் விஞ்ஞானம் வந்து உள்ளே புகுந்து மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அடுத்தது, இது நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும், இப்போவே எப்படியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத யோசிக்கும் போது நிச்சயமாக அந்த மாற்றத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார், வாழ்க வளமுடன்.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: இளமல் தேன்மொழி முத்துக்குமார் சாமி பேசுறேன் சார். எதிர்காலத்துல சார், மக்கள் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய நிலவை பார்த்து கதை கேட்டவர்கள் எல்லோருமே நாளை நிரந்தரமா வாழ்வதற்கு வசதிகள் அமைச்சுக்குவாங்க. நிலவுக்கும் செவ்வாய்க்கும் விண்வெளிக்கு சுற்றுலா செல்வதற்கு எளிதாக மாறிடும். அதிநவீன ரோபோக்கள் மனிதர்களின் அனைத்து வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிடும். மெட்டாவர்ஸ் எனப்படும் மெய்நிகர் உலகம், அதாவது கல்வி மற்றும் தொழில்துறையில புதிய பரிமாணங்களை எல்லாம் உருவாக்கிடும். மரபணு திருத்தம் மூலமாக பரம்பரை நோய்களை வேறறுக்க முடியும். செயற்கை நுண்ணறிவால் நோய்களை முன்கூட்டியே துல்லியமாக கண்டறியப்படும். இந்த தானியங்கி வாகனங்கள், பறக்கும் கார்கள், அதிவேக ஹைப்பர் லூப் ரயில்கள்லாம் பொதுவானதாக மாறிடும்.
1: சரிங்க.
2: இந்த புவி வெப்பத்தை தடுக்கிறதுக்கு சூரிய சக்தி, காற்றாலை மற்றும் செயற்கை ஒளி சேர்க்கை தொழில்நுட்பங்கள்லாம் மேம்படுத்தப்படும். இவைகள் வந்து மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையை அதிவேகமாகவும் அதே சமயம் முன்பை விட ஆரோக்கியமாகவும் மாற்றும். இயற்கைக்கு பாதகம் செய்யாமல் மனித குலத்தின் வளர்ச்சிக்கு உதவும் ஆக்கப்பூர்வமான விஞ்ஞான வளர்ச்சியை உருவாக்கி எதிர்காலம் விளங்கும் சார்.
1: அருமை அருமை, நல்ல கருத்துக்கள், அழகா சொன்னீங்க, முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க, நன்றி. அடுத்த நேரம் வணக்கம். சொல்லுங்கய்யா.
3: சுவர் இருந்தாதானே சார் சித்திரம் வர முடியும்னு சொல்லுவாங்க.
1: ஆமாங்க.
3: எதிர்கால விஞ்ஞானம் என்னதான் வந்தாலும் அதை நம்ம உடல் நல்ல ஒரு நிலைமையில இருந்தாதானே சார் எதுவுமே அனுபவிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும்.
1: எவ்வளவு நாள் இருக்க முடியும்?

0: நாம இருக்க இருப்பை பொறுத்து சார், நம்ம உடம்ப பாதுகாத்த பொறுத்து இருக்கு. அதாவது நீங்க சொன்ன எல்லா துறையும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு நாம பிரமிப்பா வளர்ந்த நாடு பட்டியலில் போயிட்டோம். சீக்கிரமா வந்து பிளாஸ்டிக் நோட்டு வரப்போகுது. இப்ப இன்னைக்கு கூட இந்த கண்ணாடி பாட்டில் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது நெடுங்காடு தாராசுரம் இந்த மாதிரி மூலம் முடிக்க வைக்க போறாங்க. வந்து ஆட்டங்கரை எல்லாம் குழந்தைங்க எல்லாம் தூக்கி உடைக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரு வளர்ச்சி தானே. நம்ம தூய்மை
1: அடுத்த நூற்றாண்டு சொல்லுங்க, 22ஆம் நூற்றாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
0: 22ஆம் நூற்றாண்டு என்ன செய்ய போறாங்கன்னா, ஒருத்தர் போய் புகார் பண்ண போற காரணத்துல பதற பதற போய் என்னாச்சு ஏதாச்சும் கேக்குறப்ப, அந்த மாதிரி வீட்டுல வச்சு இறந்து விட்டு தண்ணியை காணுங்க. நான் வந்து சேஃப்டியா வச்சிருந்த லாக்கர் எல்லாம் தூக்கிட்டு போட்டாங்க, லாக்கோட ரொம்ப காவல்துறை கேட்கறாங்க. வேற என்னென்ன காண போச்சுங்க, ஒரு 50 நகைச்சுங்க, ஒரு 10 லட்சம் 15 அதெல்லாம் போயிட்டு போதுங்க, எனக்கு தண்ணியை கொடுங்க அப்படின்னாங்களா. அதனால எதுக்கு சொல்றேன்னாக்க, அந்த காரியம் பண்றவங்க தான் கூட்டு போய் இந்த கமலாயகோத்த திருவாரூர்ல கும்பகோணம் மாமங்குளம் இந்த காமேஸ்வரம் ராமேஸ்வரம் இந்த திருவையாறு அணக்கரை இந்த இடத்துல போய் இந்த குப்பையை கூட்டி மாசு பண்ணிட்டீங்கன்னா வருங்காலத்தை விட்டு தண்ணி வந்து 100 ரூபாய்க்கு வந்துடும். நன்றிங்க சார்.
1: சரிங்க, நன்றி. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க நம்ம நேயர். அடுத்த நேர் வணக்கம்.
2: ஏலோ, வணக்கம் பிதா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நான் திருப்பூர் மாவட்ட மன்னரை பரப்பாளையத்துல இருந்து சார் பேசுறேன்.
1: நான் பேசுங்க.
2: சைக்குனூர் பத்தி கேட்டீங்க. பாருங்க, வரும் என்ன ஒரு பாட்டு உண்டு இங்கு ஜாதி பாட்டு இல்லைங்க, வரும் அலை மனிதன் ஏழு உலகை அளப்பு.
1: சூப்பர்.
2: கொஞ்ச நேரம் உள் வாங்கிட்டேங்க. அந்த மனிதன் இருக்கிறனால தான் வந்து ஆள போறாங்க. மனிதன் என்ன பண்ணணும், இப்போ எத்தனையோ சொன்னீங்க, இயற்கை வளங்கள் அழித்த வந்துங்க ஏமாற்றும் சொல்லு நிறைய இருக்கு. சைக்கிள்
1: உடல்
2: உழைப்பு போயிருங்க, உடல் உழைப்பு போயிரு, எதுவுமே பண்ண முடியாதுங்க. நான் மொத்தமா சொல்றேங்க,
1: என்னங்க
2: உழைப்பு போயின நிறைய இருக்குங்க. ஆனா செயற்கை நுண்ணுயிர் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதனையும் மக்களையும் வந்து அது கெடுக்கக்கூடியதுதான் சொல்றேங்க. வந்து அது நன்மையில வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கிடக்குதோட அப்படின்னு போயிடற பட் இருங்க, இன்னைக்கு என்னுடைய பார்வையில சொல்றேங்க, பசங்க சும்மா உட்கார்ந்ததுலயே வேலை முடிக்கும் நினைக்கிறாங்க. அடுத்தடுத்து நகரம்னு போறதில்லைங்க. நீங்க நீங்க எரிபொருள் வந்து பழத்தை எடுத்துட்டு எடுத்துருந்தோம்னா வந்து எப்படி வந்து இருக்கிற வரைக்கும் எடுக்க முடியும், இல்லைன்னா என்ன
1: பண்றதுங்க?
2: அப்ப எப்படி கொண்டு போக முடியும்? சூரிய ஒளி, சூரிய இந்த இயற்கை வளம் கெடுத்தனா ஓசோன் படலம் வீணாகுதுங்க. அவ எதுக்கு சூரிய ஒளி எப்படி வரைய தகடை எப்படி அமைக்க முடியுங்க? கேக்குதுங்களா?
1: சரிங்க.
2: அந்த மாதிரிங்க, அதாவது செய்கணும், அதாவது வந்து எதுவுமே அது பிரயோஜனம் இல்லைங்க. நல்ல மனிதன், அதாவது வந்து இதுங்க கொஞ்சம் மனித, அதாவது செயற்கை நுண்ணுயிர் வந்து வீண்தானுங்க அப்படிங்கிற பார்வை.
1: நன்றி. நம்ம கால ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய விஞ்ஞான மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டே ஆக வேண்டும், அதை வந்து ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. உதாரணமாக இன்றைக்கி நாங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஏடிஎம் கார்டு வச்சுருக்காங்க. அந்த ஏடிஎம் கார்டு எப்படி வேலை செய்யுது? நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் சென்டரில் போய் நீங்கள் உங்கள் கார்டை போடுறீங்க, அது எங்கேருந்தோ மைனஸ் ஆகுது, எங்கேருந்தோ நீங்கள் பணத்தை போடுறீங்க, எங்கேருந்தோ ப்ளஸ் ஆகுது. இதையெல்லாம் மனிதர்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அது எல்லாமே இயந்திரங்கள் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த இயந்திரங்கள் சரியாக செயல்படுகிறதா அப்படிங்கிறத கண்காணிக்கக்கூடிய பணியில் மனிதர்கள் இருக்கிறார்கள். இதுதான் வந்து இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. அதே போல் நீங்கள் இன்றைக்கி மருத்துவத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை விதமான உடல் பரிசோதனைகள் இருக்கிறது, அந்த பரிசோதனைகளுக்கெல்லாம் முடிவுகளை யார் சொல்கிறார்கள்? மனிதர்கள் சொல்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. அது வந்து செயற்கை நுண்ணறிவு அங்கேயும் வேலை செய்யுது, எல்லா துறைகள்லேயும். வங்கி துறையில் ஆரம்பித்து இன்றைக்கி நீங்கள் ரயில்வே டிக்கெட் புக்கிங் பார்க்குறீங்க, அதுவும் கூட ஒரு செயற்கை நுண்ணறிவு தான். நம்ம போடுற சீட்டு கரெக்டாக ஃபில் ஆகுது, அடுத்து நம்ம எங்கே இறங்குறோமோ அங்கே அடுத்த நபருக்கு ஒரு சீட்டு வந்து அலாட் ஆகுது. இதெல்லாம் ஒரு தனி மனிதனால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக முடியாது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி கால்குலேட்டர் இல்லாமல் மொபைலில் உள்ள அந்த கணக்கீடு செய்யக்கூடிய செயலி இல்லாமல் யாருமே கணக்கு போட மாட்டேங்கிறாங்க, எல்லாமே கால்குலேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது இல்லாத காலத்தில் அது பண்ணியே ஆகணும், கணக்கு போட்டே ஆகணும். அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் எல்லா வாய்ப்பாடையும் மனசில் வச்சுட்டு மைண்ட்லேயே கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன கணிதத்தை கொடுத்தால் கூட நம்ம உடனே ஒரு கால்குலேட்டர் இருக்கா, இல்லை மொபைலில் நம்ம வந்து செயற்கை முறையில் அதை நாம் வந்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் கால ஓட்டத்திற்கு ஏற்ப நாம் வந்து

0: மாறியே ஆக வேண்டும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதே போல் எதிர்காலத்தில் பாருங்களேன், இந்த செயற்கை நுண்ணறிவு வேண்டாம்னு யாராலும் சொல்ல முடியாது. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம் சார், நான் சிவபுரியிலிருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
0: ஆ, பேசுங்க.
1: எதிர்கால விஞ்ஞானம்.
0: ம்,
1: அதாவது சார், வந்து இப்போ வந்து நம்ம சுற்றுலாத்தலத்துக்கெல்லாம் போகிறோம்ல, அது மாதிரி விண்வெளிக்கு வந்து இப்போ சுனிதா வில்லியம்ஸ், ராகேஷ் சர்மாலாம் போகிறாங்கல்ல,
0: அது மாதிரி நீங்களும் போவீங்களா?
1: அது மாதிரி எல்லாரும் போய் பார்த்துட்டு வரணும்னு ஒரு இது சார்.
0: சரிங்க.
1: அப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சவர்மா எலும்பு போதிங்க போச்சுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 6 மாதம் அவங்க பெட்ரெஸ்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால அவங்களுடைய பல வேலைகளை எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ளார அதை இணைச்சி அதை வந்து நடக்கிற மாதிரியோ இல்லை இயல்பாக அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புகிற மாதிரியோ செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், பெட்டராக இருக்கும்.
0: சரி,
1: நன்றி.
0: நன்றி, அருமையாக சொன்னீங்க. நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்கள், ரொம்ப ஆழமாக நம்ம நேயர்கள் யோசிச்சு

0: அதனால அவங்களுடைய பல வேலைகளை எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால உடனடியா ஒரு வாரத்துக்குள்ளார அதை இணைச்சு அதை வந்து நடக்கிற மாதிரியோ இல்ல இயல்பா அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புற மாதிரியோ செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், பெட்டரா இருக்கும்.
1: சரி,
0: நன்றி.
1: நன்றி, அருமையா சொன்னீங்க. நல்ல கருத்துக்கள், நல்ல விஷயங்கள், ரொம்ப ஆழமாக நம்ம நேயர்கள் யோசித்து பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரக டென்டிஸ்ட் கோபால் பி டூத் பேஸ்ட்.

இல்லை எதிர்காலத்தில் விஞ்ஞானம் எப்படி இருக்கும்? சுவாரஸ்யமாக நம்முடைய நேயர்கள் தங்களுடைய கற்பனைகளை, எதிர்பார்ப்புகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முகநூல் வழியாகவும் நிறைய நேயர்கள் சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்தில் கணினிகள் மனிதர்கள் போல சிந்தித்து பல சிக்கலான முடிவுகளை தானே தீர்த்து வைக்கும். விண்வெளி பயணங்கள், செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேறுவது, விண்வெளி சுற்றுலா ஆகியவை சாத்தியப்படும். மருத்துவம் மேம்படும், மரபணு திருத்தம், பிறவி நோய்கள் குணப்படுத்தப்படும். சூரியன் மற்றும் காற்று ஆற்றல் மூலம் புவி வெப்பமயமாதல் தடுக்கப்படும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க மும்பை நடராஜன். அதம்பர் ராமன், தகவல் தொழில்நுட்பம், கைபேசி, இணையதளம், கம்ப்யூட்டர், செயற்கை நுண்ணறிவு, இது அன்றாட வாழ்க்கையை மாற்றியமைக்கும். எதிர்கால விஞ்ஞானம் என்பது எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளவும் வியக்கத்தக்க வகையில் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, ஏஐ தொழில்நுட்பத்தால் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானம் தாண்டி போகும் பாதை, விண்வெளியில் இருக்கும் விண்வெளி மேடை, செவ்வாய் கோளில் வீடு கட்டி செயற்கை மழையை தூவிவிட்டோம், பூமி தாயின் பிள்ளைகள் நாம், புதுக்கோள் தோடி நகர்ந்தோம் நாமே, ரோபோ நண்பன் கைகள் கோர்த்து ரோஜா தோட்டம் அங்கே அமைப்போம் அப்படின்னு சூப்பராக எழுதியிருக்காங்க. திருமூல் ஸ்தானம் வீர சுந்தரி. எதிர்கால விஞ்ஞானம் பல துறைகளில் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நக்கம்பாடி சுதா. பல மாற்றங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தால் வரப்போகுதுன்னு சரவணன் கோமல்லேருந்து, கற்பனைக்கே எட்டாததுங்க அப்படின்னு மதுரையிலேருந்து சோமசுந்தரம் சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானத்தின் எதிர்காலம் அப்படிங்கிறது செயற்கை நுண்ணறிவு, மரபணு மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சி ஆகியவற்றை மையமாக கொண்டு அதிவேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இது மனித குலத்துடைய அன்றாட வாழ்க்கை முறையில், நோய்களில், சிகிச்சை முறைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவத்துறையில் அதிகமாக கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். அறிவியலும் மருத்துவமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு டெய்லர் நாகப்பட்டினம் குருநாதன் எழுதியிருக்காங்க. ஆனால் இயற்கைக்கு மாறாக எதிர்கால விஞ்ஞானம் இருக்கக்கூடாது, இயற்கைக்கு தொந்தரவு கொடுக்கவும் கூடாது. விஞ்ஞானம் கண்டிப்பாக அப்படி இருந்ததுன்னா நமக்கு அது கஷ்டம்தான். அதனால் இயற்கையோடு இணைந்து விஞ்ஞானம் வளரட்டும் அப்படின்னு புவனகிரி சுமதி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மரபணு திருத்தம், குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை மையமாக கொண்டிருக்கும் எதிர்கால விஞ்ஞானம் அப்படின்னு கடலூர் துறைமுகத்திலேருந்து சுரேஷ் எழுதியிருக்காங்க. இப்போயே நம்ம பேங்க்லாம் போகிறதில்ல, எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கிற செல்ஃபோன்லேயே முடிச்சிடுறோம். அதே போல் பணப்பரிவர்த்தனை அனைத்தும் செல்வேசியில் இப்போ பயன்படுத்துகிறதே ஒரு பெரிய விஞ்ஞானம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கற்பனை கெட்டாத, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கணும் அவரிக்காடு வித்யா வேறுமணி சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு, நானோ தொழில்நுட்பம், மரபணு திருத்தம் எதிர்காலத்தின் அடித்தளமாக இருக்கும். மருத்துவம் மேம்படும், பருவநிலை மாற்றத்தை வந்து சீராக வைத்திருப்பது, விண்வெளி பயணங்களை எளிதாக்குவது போன்றதை நிச்சயமாக பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா எழுதியிருக்காங்க. நாம் எதிர்பார்க்காத வகையில் சிறப்பானதாக இருக்கும்னு கீழக்குடியிருப்பு சிங்கரவேல் சொல்லியிருக்காங்க. எல்லைகளற்ற புதுமைகளின் தொடக்கமாக விண்வெளி பயணம், செயற்கை நுண்ணறிவு, மருத்துவ பயிற்சி, மருத்துவ புரட்சி ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், பல விஷயங்களை நாம் எதிர்பார்க்கலாம், நன்மைகள் பல நடக்கும். என்எஸ்கே அன்றைக்கு பாடியபடி மேலும் மேலும் வியப்பை தரக்கூடிய வகையில் விஞ்ஞான வளர்ச்சி இருக்குன்னு திருபுவனம் ரவிலக்ஷ்மி எழுதியிருக்காங்க. மனித குலத்தின் அன்றாட வாழ்க்கை, மருத்துவம், தொழில்நுட்பத்தை அடியோடு மாற்றக்கூடிய வகையில் இந்த வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

0: கொளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க. எதிர்கால விஞ்ஞானம் கற்பனை கெட்டாத பல மாற்றங்களோடு பல தொழில்நுட்பங்களை கொண்டு வந்துவிடும் அப்படின்னு அதம்பர் கலைச்செல்வி. விருதாச்சலம் அரசனிக்குழி ஜான் சொல்லியிருக்காங்க, நினைத்து பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஆர் பட்டணம் ரமேஷ், எந்திரங்களை மனிதன் உருவாக்கிய காலம் போய் மனிதர்களை எந்திரங்கள் தயார் செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது, எதிர்கால வாழ்வியலுக்கு இதை தவிர்க்க முடியாததாகவும் ஆகிவிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கால விஞ்ஞானம் வியப்புக்குரியதாக இருக்கும், மனிதர்கள் இப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கிறதா என்று சக மனிதரே வியந்து போகிற அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நோய்கள் வந்தால் தடுக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நோய்கள் வராமலேயே தடுக்கிறது என்ற நிலைமைக்கு எதிர்கால விஞ்ஞானம் உயர்ந்துவிடும். நானோ ரோபோக்கள் மனித உடலுக்குள் சென்று நோய் கிருமிகளை அடித்து அறுவை சிகிச்சை இல்லாமல் உடலை சீரமைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. எதிர்காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க மிஷனாக மாறியிருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து ஒரு கனிவு என்பது இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்து அன்புராணி சென்னையிலேருந்து. நம்ம காலத்தோட ரொம்ப டஃப்பாக இருக்குமா, ஏன்னா ஏஐ தொழில்நுட்பம் அந்தளவுக்கு முன்னேறும், ஃபோன் சைஸுக்கு வீடு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தான் புரியல. பெருஞ்சேரி ஜார்ஜ் வந்து நல்ல தலைப்பு, சிந்தனை அரங்கம் சிந்திக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கால விஞ்ஞானம் வரவேற்கத்தக்கதாக தான் இருக்கும், அடுத்த தலைமுறை நம்ம விட அதிக வளர்ச்சியில் நிச்சயமாக இருப்பாங்கன்னு மேமாத்தூர் அமுதாசேகர் சொல்லியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்கும் திருச்சி சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உலங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

நாளும் நலம் தரும் யோகா சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இப்ப தயாரா இருக்கிறாங்க. இன்று காலை 11 மணிக்கு எதிர்கால விஞ்ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம். கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு நேயர்கள் பல நல்ல விஷயங்களை சொன்னார்கள். எதிர்பார்ப்புகள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற தங்களுடைய எதிர்பார்ப்புகளை ரொம்ப அழகாக சொன்னாங்க. எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தொழில்நுட்பங்கள் வரப்போகிறது, அதற்கான முன்னெடுப்புகள் இப்போவே நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒன்று கரெக்டாக குறிப்பிட்டாங்க விலமல் தேன்மொழி அவர்கள், மெய்நிகர் தொழில்நுட்பம் இப்போயே நிறைய இடங்களில் வந்துருச்சு, ஆனால் எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய சாத்தியம் அப்படிங்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் நம்ம கூட மெய்நிகர் தொழில்நுட்பத்தை நேரடியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துடும். அதே போல் மொழி என்பது கல்விக்கு ஒரு தடையாக இப்போதும் இல்லை, எதிர்காலத்திலையும் அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும். நிகழ்நேர மொழிமாற்ற தொழில்நுட்பம், லைவ் டைம் டிரான்ஸ்லேட்டிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இப்போவே வந்துருச்சு. வேறு மொழியில் பேசுகிறத அதே நேரத்திலே நிகழ்நேரத்தில் நம்ம மொழியில் நம்மளால் கேட்க முடியும். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஆச்சரியங்கள் தொடரட்டும். நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்வது உங்கள் காரைக்கால் கே. பிரபாகரன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
8: வணக்கம் தோழி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாளும் நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடல் மற்றும் மனம் இரண்டையும் சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. உடலினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் போது நம்ம அதை சீராக்கிறதுக்கான கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை சீராக்கிடுறோம். அதே நேரத்தில் உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. உடலும் மனமும் சீராக இயங்கணும் அப்படின்னா நமக்கு துணை நிற்பது யோகா. அதனால தான் இன்றைக்கி நம்ம நாளும் நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். அவங்க நேர்களினுடைய கேள்விகளுக்கும் பதில் தர காத்திருக்காங்க. மேலும் யோகா பற்றின பல தகவல்களை நமக்கு அவங்க சொல்ல போகிறாங்க. நம்ம இப்போ அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம்.
9: வணக்கங்க.
8: நீங்கள் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க.
9: நான் வந்து அரசு ஆயுஷ் மருத்துவமனையில் யோகா பயிற்றுனர். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வேலை பார்க்குறேன்.
8: சரிங்க.
9: இங்கே வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ், பலவிதமான பேஷண்ட்ஸ் வருவாங்க. லைக் டயாபெட்டிக் வருவாங்க, ரத்த கொதிப்பு ஹைப்பர் டென்ஷன் வருவாங்க, வெரிகோஸ் வெயின் வருவாங்க, அப்புறம் வந்து மாதவிடாய் பிரச்சனை இருக்குல்ல அவங்களுக்கு வருவாங்க, அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் அதாவது சுலபமான டெலிவரிக்கான வருவாங்க, அவங்கெல்லாம் வருவாங்க, அப்புறம் மைக்ரெயின் அந்த மாதிரி தலைவலி பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 15 நாள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுவாங்க. அந்த 15 நாள் நாங்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குண்டான யோகா சொல்லிக் கொடுப்போம்.
8: பொதுவாக இப்போ யோகாவினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளார நீங்கள் இப்போ சொன்ன அந்த விஷயங்களுக்குள்ளாரெல்லாம் கூட நம்ம போகலாம். இப்போ யோகாவினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறத பொதுவான ஒரு சிறிய விளக்கத்தோடு ஆரம்பிக்கலாமா மேம்?
9: இப்போ யோகாங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒன்றாயிடுச்சு. இப்படி நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோமோ அதே மாதிரி எல்லாருக்குமே யோகாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த பரபரப்பான உலகத்தில் வந்து நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் அதிகமாக ஓடுறோம், அதனால ஒரு ரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயமே இல்லாத போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த யோகாங்கிற விஷயம் பண்ணும்போது இந்த மனசுக்கான ஒரு அமைதிக்கான ஒரு இடமா இருக்குது. உங்களுக்கு எப்போ மனிதன் வந்து மனசை கவனித்து உடம்பை கவனித்து ஒரு விஷயம் பண்ணுறானோ அவன் அந்த நிலைப்பாட்டிலேருந்து ஒரு மட்டம் உயர்ந்து தான் அவங்க நிற்பாங்க. அது வந்து நான் சுயமாக நானும் அதை பரிசோதனை பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ அந்த யோகாங்கிற அந்த சர்வதேச யோகா தினம் இப்போ வர June 21 கொண்டாடுறாங்கல்ல, ஸோ அது வந்து 12வது சர்வதேச யோகா தினம். ஸோ அந்த ஏன் அந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு இது போய் ரீச் ஆகணும். ஒரு யோகா வந்து நம்ம சாதாரணமாக சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு சர்வதேச யோகா தினம்னு வச்சா ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும், நம்ம உடம்பை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு காலத்தின் கட்டாயம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோகா கற்றுக்கணுங்கிறது ஒரு காலத்தின்

0: கட்டாயமாவது.
1: ஆமாம் ஆமாம். அதனால் யோகா தினம் அப்படின்றது கொண்டாடப்படுறத பற்றி சொன்னீங்க. நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் முன்னிணைப்பு எண் சொல்லி 4368, அடுத்து தொலைபேசி எண்கள் 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. இந்த எண்களுக்கு வாங்க. மீண்டும் தொலைபேசி எண்கள் சொல்லி 4368, இது முன்னிணைப்பு எண், 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இப்போ வந்து மேம், யோகா தினத்தை பற்றி சொன்னீங்க, அப்புறம் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லும்போதே சொன்னீங்க இந்த யோகா தினத்துக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த முன்னெடுப்பு பற்றி சொன்னீங்க. அதை பற்றி சொல்லிட்டு நம்ம நேயர்களை கூட சந்திக்கலாம். அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: இப்போ இந்த 12வது சர்வதேச யோகா தினத்துக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்லேருந்து இந்த ஒரு வாரம் வந்து ஆன்லைன் யோகா ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து பொதுமக்கள் யார் வேணாலும் கலந்துக்கலாம். இது வந்து கின்னஸ் ரெக்கார்டுக்காக பண்ணுறாங்க. அது வந்து அவங்க ஒரு யூடியூப்பில் போயிட்டு இந்த மாதிரி சர்வதேச யோகா தினம் 26 போட்டு அது வந்து லிங்காக அவங்க அனுப்புவாங்க. அதனால நம்ம வெப்சைட்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது. அந்த லிங்கை அவங்க டச் பண்ணாங்கன்னா அவங்க அந்த யோகா டே ப்ரோக்ராமுக்கு அந்த ஒரு நாளோ இல்லை எத்தனை நாள் வேணாலும் அவங்க கலந்துக்கலாம். ஸோ இது வந்து பொதுமக்கள் யாரு வேணாலும் கலந்துக்கலாம். இந்த ஒரு வாரம் பொதுமக்கள் அதை பயன்படுத்தி அவங்க ஆன்லைன்ல அங்கேருந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து அவங்க ஒரு மணி நேரம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: அதாவது சர்வதேச யோகா 26 போய் அவங்க
0: ஆன்லைன் யோகா டே லிங்க்ன்னு நம்ம போட்டோம்னா அந்த லிங்கை டச் பண்ணாலே அவங்க உள்ளார போயிடலாம்.
1: இப்போ இது எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க போலாமா?
0: காலையில 6 to 7, அப்புறம் 7 to 8, அந்த மாதிரி 3 பேட்சாக கண்டக்ட் பண்ணுறாங்க.
1: அந்த டைமிங்கும் சொல்லிட்டீங்கன்னா நேயர்களுக்கு அது உதவியாக இருக்கும்ல. 6 to 7, 7 to 8, 8 to 9
0: நினைக்கிறேன். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து 3 பேட்ச், 4 to 5, 5 to 6, 6 to 7, 3 பேட்ச். எப்போ வேணாலும் அவங்க வந்து அதில் வந்து கலந்துக்கலாம், நேரடியாகவே கலந்துக்கலாம். அங்கே யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்க அவங்களுடைய ஸ்க்ரீனில் தெரியும், மொபைலில் பார்த்தாலும் சரி, அவங்க எதுங்க லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி அதில் தெரியும். ஸோ அதை பார்த்தே அவங்க பண்ணிடலாம். இது எதுக்காக இந்த வசதி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாம் இன்னும் நிறைய ரீச் ஆகணும், யோகாவை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடைக்கணும்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து இதை முன்னெடுத்திருக்காங்க.
1: சரி மேம், ஒரு நல்ல துவக்கத்தோடு நம்ம இப்போ நேயர்களை சந்திக்கலாம். வரக்கூடிய நேயர்கள் சொல்லி 4368, இது முன்னிணைப்பு எண், 231 231 அல்லது 299 480, 299 580. இந்த இணைப்பிற்கு வரலாம். இப்போ யோகாவினுடைய முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க. ஒரு நேயர் வராங்க அவங்கக்கிட்ட பேசிட்டு நம்ம. சரி, இப்போ யோகா அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு நான் கேட்க போகிற கேள்வி, மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஏன்னா அதை பற்றி நான் ஒரு இது பத்திரிகை செய்தி படித்த பொழுது அந்த இதில் ரொம்ப சூப்பராக செஞ்சு வின் பண்ணாங்க அப்படின்னு நான் ஒரு செய்தி ஒன்று படிச்சிருக்கேன். அப்போது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த யோகா எந்த அளவுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறது பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: இப்போ மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் வந்து நம்ம சொல்கிறத நல்லா புரிஞ்சுப்பாங்க, அவங்களால அந்த செயல்பாடு தான் இருக்காது, நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும், ஆனால் அவங்கள வந்து கை அசைக்கிறதோ கால் அசைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களால பண்ண முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு தான் நம்ம சொல்கிறதே புரிஞ்சிக்கவே முடியாது, அவங்கள வந்து அந்த ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம வந்து யோகா வந்து ஒரு பயிற்சி மாதிரியே சொல்லி கொடுக்க முடியாது. சும்மா ஒரு பாலை தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரியோ கையை தூக்கி விளையாடுற மாதிரியோ அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் 1 to 1 தெரப்பேட்டிக் யோகாவில் அது கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுங்களேன். ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அவங்க பேரண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுத்தா இதெல்லாம் ஒரு சின்ன எளிய பயிற்சி தானே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், பேரை கூப்பிட்டா கண்ணை பார்க்குறாளா அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் கொடுத்தா அவங்க வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க, அது ஒரு டைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் கை கால் அசைவு ரொம்ப கம்மியாக இருக்கும், தூக்க முடியாது, நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் படுக்க படுக்க வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள், கால் மடக்கி விடுறது, கையை மடக்கி விடுறது, கையை தூக்குறது, காலை தூக்குறது, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மசில் ஸ்ட்ரெங்க்த் அதிகமாகும். அந்த மசில் ஸ்ட்ரெங்க்த் அதிகப்படுத்திட்டனாலே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு, அவங்களோட சுய வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
1: இன்னும் கொஞ்சம் நல்லா செய்கிற மாதிரி குழந்தைகள் அப்படின்னு அந்த மாதிரி குழந்தைகள் வந்து
0: இதில் ஐக்யூ கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்க

0: பசங்களும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டான இதுதான் அவங்களுக்கு. அவங்க வந்து நார்மல் ஸ்கூல்லே கூட ஒரு சில பேர் சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறத விட பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கிறாங்கல்ல அவங்கள கரெக்டாக என்கேஜ் பண்ணணும். அவங்க சொல்கிற விஷயங்களை அவங்க கரெக்டாக கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நார்மலான யோகாவே சொல்லிக் கொடுப்போம் நாங்கள். லைக் இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம், ஆசனா சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் நம்ம சொல்கிறத கவனிக்கிறது கம்மியாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி எல்லா விஷயமும் நல்லா புரியுது, கை காலெல்லாம் நல்லா தூக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களே இப்போ மனநலம் அப்படின்னு சொன்னாலே இந்த மூணு கேட்டகரியாகவே பிரிக்கலாம். ஒன்றுமே புரியாத குழந்தைங்க ஒரு கேட்டகரி, அவங்களுக்கு வந்து விளையாட்டுத்தனமா தான் கொஞ்சம் சொல்லணும், அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் அந்த ரிசல்ட் வர்றது. அது மாதிரி புரிஞ்சுக்கிற குழந்தைங்களுக்கு கை கால் தூக்குறது அதெல்லாம் சிரமமா இருக்கும். அவங்களுக்கு எக்ஸசைஸ் ஆசனாஸ் பிரீத்திங் பேட்டர்னோட எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஆனா என்னன்னா அவங்க ரெகுலரா செய்யணும்.
1: அதுதான் அந்த மாதிரி செய்யும்போது அதற்கான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் தானே?
0: ஆமா கண்டிப்பா.
1: இப்போ அடுத்து வந்து நேயர்கள் இணைப்பில் வரலை, இணைப்பில் ஏதாவது கோளாறா என்னன்னு தெரியல. சரி, அடுத்த கேள்வியை நம்ம வைக்கலாம். கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கான யோகா, சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் அந்த நேரத்தில் இந்த யோகா பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நார்மல் முறையில் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யோகா பயிற்சிகளும் சொல்லி கொடுக்குறாங்க. பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கும்போது அவங்க செய்ய வேண்டிய யோகாவும் இருக்கும், செய்யக்கூடாதும் இருக்கும். அது வந்து மருத்துவரினுடைய ஆலோசனைப்படி தான் அவங்க செய்யணும். அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்தெந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும், எந்த மாதிரியான விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரைமஸ்டர்.
1: இதை நம்ம தொடர்ந்து பேசலாம், நேயர் வந்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு நம்ம பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
2: மேமாத்தூர்ல இருந்து அமுதா சித்ரா.
1: மேமாத்தூர், அமுதா, சொல்லுங்கம்மா உங்களுடைய கேள்வி என்ன? அமுதா
2: மேடம் வந்து இப்போ நாங்கள் போய் முறையாக கற்றுக்க முடியாது, இந்த யோகா பயிற்சி எடுக்க முடியாது. ஒரு காலையில ஒரு கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் செய்யற முறை ஏதாவது இருக்கா? நீங்க ரேடியோல சொன்னா நாங்க கேட்டுக்கலாமா?
1: அமுதாவுடைய கேள்விக்கு மேடம் பதில் சொல்லுவாங்க, நீங்க ரேடியோல கேளுங்கம்மா. நன்றி மேம்.
2: நன்றி
1: சொல்லுங்க மேம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா போய் கற்றுக்கிறதுக்கான நேரம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ரேடியோவில் சொல்லியோ இப்படி கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் யோகாவுக்கு போகும்போது முதல் முறை அவங்க சொல்கிறதே நீங்கள் ஒரு செல்ஃபோனை கூட பார்த்து செய்யக்கூடாது, அதற்குன்னு ஒரு பயிற்சியாளர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செய்யலாம் அப்படின்றது இப்போ நாங்கள் யோகா போனப்போ சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் மேம் அதை பற்றி.
0: இப்போ யோகா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லே வந்து கற்றுக்க முடியாது, இல்லை ஒரு யோகா பயிற்றுனர்கிட்ட போய் கற்றுக்க முடியாதுன்னா அவங்க வந்து சிம்பிளாக சாதாரண எல்லா வேலைகளும் செஞ்சாலே போதும். வீட்டில் இருக்கிற அனைத்து வேலைகளும் செஞ்சாலே போதும், கூட்டுறது பெருக்கிறது அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம நடைப்பயிற்சி வாக்கிங் அது ஒரு ஹாஃப் அன் அவர். அதை மாதிரி போனாலே அவங்க வந்து எங்கேயும் போய் கற்றுக்க வேணாம், அவங்களுடைய சாதாரணமான ஹெல்த் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சாதாரணமான ஒரு சூரிய வெளிச்சம்னு சொல்கிறோம், ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ஒரு விட்டமின் டி இருக்கட்டும், அதெல்லாம் உடம்புக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டியதுதான். ஸோ அதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம். இயற்கையாக என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது அவங்க சமையல் அறையில் அவங்க இருக்கிறதுனால அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான பண்ண சாப்பாடை சாப்பிட்டா இன்னும் ரொம்பவே நல்லது. ஏன்னா யோகாவுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் எப்படி யோகா ஒரு 50% சொல்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் பாயிண்ட் வந்து அவங்களோட டயட்டுக்கு கொடுப்போம். ஸோ அது ரெண்டும் சேர்ந்தாலே அவங்க வந்து எந்த இடத்துக்கும் போய் யோகா கத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சின்ன சின்ன பயிற்சி, இந்த நடைப்பயிற்சி, மூச்சு இழுத்து காலை தூக்குறது, காலையில எழுந்துக்கிறாங்கல்ல அந்த பெட்லயோ இல்ல பாயில் நாங்க வந்து பாயில படுக்கிறது தான் பெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த பாயில படுத்துக்கிட்டே சும்மா மூச்சு இழுத்து காலை தூக்குறது, ஒரு காலா தூக்கலாம், மூச்சு இழுத்து ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கலாம், அப்புறம் ரெண்டு கால் முட்டியை மடக்கிட்டு மூச்சு இழுத்து இடுப்ப தூக்கலாம், அப்புறம் குப்புற படுத்துக்கிட்டு கையை ரெண்டும் பக்கம். ஆனா இது எதுக்கு ஒரு ஆசன பேர் இருக்கு, இப்ப அவங்களுக்கு புரியணுங்கிறதுனால நான் எளிமையா சொல்றேன். குப்புற படுத்துக்கிட்டு கையை செஸ்டுக்கு பக்கத்துல வச்சு மூச்சு இழுத்து மேல வரலாம். எழுந்து உட்காந்து மூச்சு பயிற்சிங்கிறது நம்ம வந்து விரல மடக்கி மூக்குல கையை வச்சு பண்ணணும்னு இல்லை, சும்மா சாதாரணமா கையை மடக்கிட்டு ரெண்டு கையும் பக்கவாட்டுல வச்சுட்டு மூச்சு இழுத்து ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கி திருப்பி மூச்சு விட்டு கீழே இறக்குறது. ஸோ இது மாதிரி பண்ணினாலே அவங்களுக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். ஸோ அப்ப அந்த காலையிலேயே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் இருக்கிறதுனால அவங்க இது பண்ணினாலே அவங்க உடம்பு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். ஸ்பெசிபிக்கா அவங்க யோகாசனம் பண்ணணுங்கிற அவசியம் தேவையில்லை.
1: அருமை மேம், அருமை. அதாவது ஒரு தடவை இந்த மாதிரி யோகா தினத்தன்னைக்கு வானொலியில் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா வீட்டை வந்து தூய்மையாக வைத்துக்கொள்வதே ஒரு யோகா தான் அப்படின்னு

0: ஒரு இதை மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளும் செய்கிறது, சாதாரணமான அந்த நடைப்பயிற்சி, இது எல்லாமே ஒரு வித யோகா தான் அப்படின்னு. அடுத்து வரக்கூடிய நேரை நாம் அழைப்போம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம். நான் நெல்லூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: அம்மா எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த யோகாசனம் பண்றவங்களுக்கு சில சமயம் ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுது அந்த ஸ்ட்ரெயின் மாதிரி எல்லாம் வருதுமா, அது எதனால வருது, அந்த வலி ஏற்படும் பொழுது யோகா அப்படிங்கறத தவிர்த்துக்கிடணுமா, அது ஒரு கேள்வியும். ரெண்டாவதுமா, எந்த சமயங்கள்ல, அதாவது எனக்கு ஜுரம் இருக்கு அப்படின்னா அந்த சமயம் நான் யோகா பண்ணா அதை அக்ரவேட் பண்ணி விட்டுருமா, அல்லது நிச்சயமா ஜுரம் இருக்கக்கூடிய சமயத்துல யோகா பண்ணும் பொழுது அது ஒரு வலி நிவாரணியா இருக்குமா, எந்தெந்த சமயங்கள்ல வந்து யோகா பண்ணறதை தவிர்த்துக்கிடணும், அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களாம்மா?
0: கண்டிப்பா சொல்லுவாங்க. நன்றி. ரெண்டு ஸ்ட்ரெயின் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்தது வந்து ஜுரம் ஏற்படும் போது யோகா செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க.
2: அவங்க யோகா பண்ணும்போது நம்ம என்ன ஜென்ரலாக சொல்கிறதுனா, ஸ்லோவாக செய்யணும், ப்ரீத்திங் பேட்டர்னோட செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அவங்க ஸ்லோவாக ப்ரீத்திங் பேட்டர்னோட செஞ்சால் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு ப்ரொலாங்காக ஏதாச்சும் ஒரு வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, வயிறு வலி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எதனால் இருக்குன்னு அதை டயக்னைஸ் பண்ணணும், ஒரு டாக்டர்கிட்ட போய் டயக்னைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அந்த யோகா ஒத்துக்குமா அப்படிங்கிறத அவங்க அதை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அதை செய்யணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தலை சுத்தலோ இல்லை திடீர்னு ஒரு சதைப்பிடிப்பு அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வந்துருச்சோ அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸில் படுத்திங்கனாலே ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும். அந்த தலை சுத்தல் வந்தாலே நார்மல் ஆகிடும். எப்போவுமே எங்கள் ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சில டைம் வந்து தலை சுத்த
0: கேட்டாங்க.
2: யூஸ்வலாக ஃபீவர் இருந்தால் செய்யக்கூடாது தான்.
0: ஓ,
2: ஃபீவர் இருந்தால் செய்யக்கூடாது. ஒரு அவங்க ஒரு டூருக்கு போயிருக்காங்க, ஒரு சடன் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, ரொம்ப உடம்பு வலி இருக்குது, நம்ம யோகா பண்ணால் நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்போ செய்யக்கூடாது. அதாவது சடனாக ஒரு வலி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுத்தா தான் உடம்பு நார்மல் ஆகும். அதுக்கு வந்து யோகா பண்ணினீங்கன்னா அது நார்மல் ஆகும்னு நினைக்கக்கூடாது.
0: அதிகமாக
2: தான். ஆமாம். அதனால் ஃபீவர் இருக்கும்போது செய்யக்கூடாது, ஓவர் டயர்டாக இருந்தாலும் செய்யக்கூடாது, லேடிஸ் வந்து பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யக்கூடாது.
0: சரி மேம், தொடர்ந்து நம்ம பேசலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: SC/ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளும் நலம் தரும் யோகா. காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா மேம். அதாவது கர்ப்பிணி பெண்கள் அந்த சமயத்தில் யோகா செய்யலாமா, இல்லை எந்தெந்த மாதிரியான யோகா செய்யணும், என்னென்ன தவிர்க்கப்படணும்? இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜுரம் இருக்கும்போது செய்யக்கூடாது அப்படின்னு, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியது அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
3: கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 trimester, அதாவது ஒரு 6 months வரைக்கும் செய்யக்கூடாது. 7th மாதத்துலேருந்து ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள்

0: அதாவது உட்காந்து பண்றது, நின்னுகிட்டு பண்றது, அந்த மாதிரி படுத்துக்கிட்டு பண்றது, மேல் நோக்கி படுத்துட்டு பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. மெயினா அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் கொடுப்போம்னா, அந்த பெல்விக் மசில்ஸ் சொல்லுவாங்க, இடுப்பெலும்ப சுத்தி உள்ள மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி தன்மைக்காக அதுக்காக கொடுப்போம். இழுவை, அந்த குழந்தை பிறப்புங்கிறதே ஒரு பெரிய விஷயம் லேடிஸ்க்கு. அப்ப அந்த குழந்தை வந்து பிறக்கும் போது அந்த லேடிஸ்க்கு வந்து அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த இடுப்பெலும்பு ஈஸியா அவங்களுக்கு விளக்கி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த டெலிவரிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சிசேரியன் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல, ஸோ அந்த பெயின் வந்துருச்சுனாலே டாக்டர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும், பெயினே வரமாட்டேங்குது இப்போ உள்ள லேடிஸ்க்கு. ஸோ இந்த பயிற்சி எல்லாம் இந்த பிரெக்னன்ட் ப்ரீநெட்டல் யோகான்னு சொல்லுவோம், இந்த பயிற்சி எல்லாம் அவங்க 7 மாசத்துலேருந்து அப் டு டெலிவரி வரைக்கும் பண்ணுவோம். டெலிவரிக்கு போறதுக்கு, அந்த லேபர் வார்டுக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவங்க பண்ணிட்டு போகலாம். ரெண்டாவது இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முத்திரைங்கிறது வந்து அஸ்வினி முத்திரான்னு சொல்லுவோம். அந்த அஸ்வினி முத்திரா பண்ணும்போது உங்களுடைய அந்த பிறப்புறுப்பில் உள்ள அந்த சதைகள்லாம் நல்லா சுருங்கி விரியுங்கிறதுனால அந்த குழந்தை வெளியில் வரும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு முத்திரை சொல்லி கொடுப்போம். ரெண்டாவது லம்பா ஸ்டிச்சுன்னு இருக்குது, முட்டி மடக்கிட்டு அப்புறம் ரைட்டு லெஃப்ட் திருப்பணும் முட்டியை. ஸோ இதெல்லாம் நம்ம வாயால் சொல்கிறத விட அவங்க நேராக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு ஆசனா, சேது பந்த் ஆசனான் இருக்குது. அப்புறம் நின்றுக்கிட்டு சும்மா, அவங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள்லாம் இப்போ உள்ளவங்க ரொம்ப பயப்படுறாங்க, நடக்கும்லமா குனிஞ்சு நிமிரலாமா அப்படின்னு, நார்மலா எல்லா வேலைகளும் அவங்களும் செய்யலாம், நார்மலா எல்லா வேலைகளும் செய்யலாம். லைக் தாடாசனம், அர்த்தக்கட்டி சக்கராசனம், அர்த்த சக்கராசனம், திரிகோணாசனம், இது எல்லாமே செய்யலாம் அவங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின், ரெண்டாவது வந்து அவங்களுக்கு மலச்சிக்கல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராமலும் தவிர்த்துக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் மெயினா வாக்கிங் போறது, இப்ப பிரெக்னன்சில வந்து உங்களுக்கு ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு
1: அந்த யோகா பயிற்சிகளை எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க மருத்துவர்களினுடைய ஆலோசனை பேரில் எடுத்துக்கலாமா வேண்டாமா, எதை குறிப்பிட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க கண்டிப்பாக ஆலோசனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ராஜேந்திரன், மணக்குடிமா.
1: சொல்லுங்க.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: என்னோட கேள்வி, ரெண்டு கேள்வி. மன உணர்வுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளவும், மனதை சாந்தமாக வைத்துக் கொள்ளவும் இந்த மாதிரியான யோகா பண்ணணுமா? ரெண்டாவது கேள்வி, முதுமையில் இந்த யோகாவின் பயன் எந்த அளவுக்கு, என்ன இந்த ஆண்டினுடைய கருப்பொருளே அதானம்மா, இந்த முதுமையில் எந்த விதமா, இப்ப நான் ஒரு முதுமையான ஆளு, இந்த முதுமையில் இந்த எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இது ரெண்டையும் விளக்கமா சொல்லுங்கம்மா.
1: இப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா டாக்டர், அந்த யோகா வந்து எந்த அளவுக்கு நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்ன்ட்டு. இப்போ அவங்க முதுமைக்கு கேட்குறாங்க, அவங்களோட சேர்ந்து நான் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கும் சேர்த்து, படிக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு குறிப்பிட்ட ஒரு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க, அந்த டீனேஜ் பருவத்தை அவங்க அடையக்கூடிய அந்த மாதிரி சமயங்களில் குழந்தைகளுக்கான அந்த கவனச்சிதறல் அந்த வரும் இல்லையா, அதற்கும் சேர்த்து அதுக்குமே சொல்லலாம் அப்படின்னு எனக்கு தோணுது.
0: மனசை கட்டுப்படுத்தணுங்கிறது அந்த யோகாவில் மெடிடேஷனுங்கிற விஷயத்தினால மட்டும்தான் முடியும்.
1: இப்போ
0: ஒரு சில பேர் கண்ணை மூடி நிற்க சொன்னாலே அவங்க நிற்க மாட்டாங்க, கண்ணை வந்து மூடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போனா அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து மனசு வந்து சீரான நிலையில் இல்லை. நாங்கள் வந்து யோகா சொல்லி கொடுக்கும் போதே நான் அதெல்லாம் நோட் பண்ணிவிடுவோம், தெரியுங்க வந்து நார்மலாக இல்லை. ஃபஸ்ட்டு அதை மனசு அமைதிப்படுத்தினா தான் அவங்க வந்து யோகாசன பயிற்சிக்கே போக முடியும். ஸோ அதனால அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு மெடிடேஷன், ஒரு ஒரு இனிஷியலாக ஒரு 20 நிமிஷம் பண்ணலாம். 20 நிமிஷங்கிறது அரை மணி நேரம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க கண்ணை மூடி உட்காருங்க அப்படின்னு சொன்னால், கண்ணை மூடினா பக்கத்தில் சவுண்டு கேட்கறது எல்லாமே அவங்களுக்கு கேட்க தான் செய்யும். ஸோ அது நம்ம ஒரு நாளடைவில் தான் இதெல்லாம் வந்து ஒரு சாந்தமான நிலை கொண்டு வரும்.
1: எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக நம்ம கண்ணை மூடி அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது சுற்றி அந்த புறத்து தூண்டல்கள் அது எல்லாமே நமக்கு அது கேட்டுட்டு தான் இருக்கும் இல்லையா. ஆமாம்.
0: அதனால அது மெடிடேஷனுங்கிறது ஒரு நாள்ல அந்த மனசை கட்டுக்குள்ள வந்துடாது. இது வந்து ஒரு மாசம் எடுக்கலாம், ரெண்டு மாசம் எடுக்கலாம், ஒரு சில வருஷங்கள் எடுக்கலாம். அது வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து

0: சுய ஒழுக்கத்தோட எல்லாமே சேர்ந்து தானே உங்களுக்கு, அந்த மாதிரி கட்டுப்பாடோட இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்துட முடியும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 சிந்தனை அந்த கண்ணை மூடி வருதுன்னா அடுத்த நாள் பண்ணும்போது கொஞ்சம் குறையும், அடுத்த ஒரு ஒரு ஒரு ஒரு 10 நாள் கழிச்சு கொஞ்சம் குறையும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீரோலெஸ் தாட்ஸ் எப்போ வருதோ அப்போ வந்து அவங்க மனசை வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோன் கால் வந்தாலோ இல்லை காலிங் பெல் அடித்தாலோ அந்த மாதிரி எழுந்து போகக்கூடாது. இது வந்து மெடிடேஷனுக்குன்னு சொல்ல மாட்டோம், ஒரு பொதுவாக யோகா பண்ணும் போதே நம்ம செய்யும் போது உடம்பை கவனிச்சு பண்ணணும், அதுக்காக தான் யோகா பண்றோம். மற்றபடி உங்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும் தேவை அப்படின்னா அவங்க ஒரு ஜிம்முக்கு போகலாம், இல்ல ஒரு ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு போயிடலாம். எப்ப மனசை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப யோகா வந்து முக்கியமான பங்கு அதுக்கு. அப்ப அவங்க உடம்பை கவனிக்கணும். நம்ம சும்மா மூச்சு இழுத்து கையை மேல தூக்குறோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க கண்ணை மூடி நம்ம எவ்வளவு மூச்சு இழுக்கிறோம், எவ்வளவு தூரம் கையை மேல தூக்குறோம் அந்த உணர்வோட பண்ணினாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு ஒரு மணி நேரம் எங்கள்கிட்ட யோகா பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் அவங்க மனசை வந்து நாங்கள் திசை திருப்புறோம், அவங்க உடம்புக்கு அந்த கவனத்தை கொண்டு வரோம். ஸோ அப்போ அந்த மாதிரி டெய்லியுமே ஒரு மணி நேரம் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம உடம்புக்கு மாற்றி கொண்டு வரதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற லெவலே குறைஞ்சி போயிடும். பிபி லெவல் இருந்தாலும் நல்லா குறையும் உங்களுக்கு. இன்னொன்று வந்து ஒரு வயோதிகமான இதுக்கு கேட்டிருக்காங்க அவங்க, யோகா ஃபார் ஏஜிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீமே அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வயசாயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த தசைகள் வலிகள் எல்லா பிரச்சனையும் உடம்புக்கு வரும். ஸோ அப்போ அவங்க ஒன்று டயட்டை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது யோகா எப்படி முக்கியமோ எக்ஸசைஸ் அதே மாதிரி டயட்டுக்கும் முக்கியம். ஸோ அவங்க டயட் ஃபஸ்ட்டு பார்ட் அதை பார்த்துக்கணும், அதாவது இயற்கையான பழங்கள் அந்த மாதிரி நட்ஸ் அதெல்லாம் ஊற வச்சு சாப்பிடணும், அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஃபுட்டு சாப்பிடணும். அதான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக திருப்பி திருப்பி சொல்லுவோம்
1: முன்னாடியே சொன்னீங்க.
0: ஆமாம், அதனால அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது சைட் பை சைடு அவங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு வாக்கிங் பண்ணாலோ அதை வந்து உங்களுக்கு தசைகளோட வலுதான ரொம்ப முக்கியம். இப்ப தசை வந்து எப்ப தளர்வடையுதோ அப்பதான் அந்த வலிகள்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது காலால் பண்ணிங்கன்னா கால்கள் உள்ள சதைகள் வலுப்பெறும், இந்த கணுக்கால் கண்டக்கால் உள்ள சதையெல்லாம் வலுப்பெறும். கைகளை தூக்கி பண்ணும்போது கைகளை சுற்றி உள்ள மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஸோ அந்த மாதிரி பயிற்சி நீங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன ஒரு கால் வலி கை வலி முட்டு வலி சளி பிரச்சனை இதெல்லாம் வரவே வராது. வயசாயிட்டா முதல்ல மனசளவில் அவங்க டவுன் ஆகிடுவாங்க, தூக்கமின்மையும் சேர்த்து வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அந்த தூக்கமின்மைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லுவோம், இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நிறைய இருக்குது. அது வந்து சும்மா படுத்த நிலையில நாங்க என்ன சொல்லுவோம்னா உங்களுடைய கால்களை கவனிங்க, அப்புறம் வந்து கணுக்கால கவனிங்க, முட்டிய கவனிங்க, கால் தொடைகளை கவனிங்க, இடுப்ப கவனிங்க அப்படின்னு அந்த கவனத்தை நாங்க சொல்ல சொல்ல தலைவூச்சி வரைக்கும் கொண்டு போவோம். திருப்பி தலைவூச்சிலேருந்து கால் பாதம் வரைக்கும் கொண்டு வருவோம். ஸோ இது வந்து ஒரு ரவுண்டு தான் நாங்க அங்கே ஹாஸ்பிட்டல் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தூக்கமின்மையை அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது அவங்க ஒரு 5 ரவுண்டு 10 ரவுண்டு கூட பண்ணலாம். இது பண்ணிட்டு
1: இருக்கும்போது
0: சிதறல்ங்கிறது அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இப்ப. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்கு போனுங்கிற விஷயம்
1: அதுதான் மேம் கேட்க வந்தேன் நானே. ஏன்னா அவங்க செல்போன் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம அவங்கள மீட்டு கொண்டு வரோம்னா இந்த யோகா அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும். அப்போ அந்த யோகா வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஓரளவு பக்குவம் வரும் இல்லையா, சொல்கிறதே கேட்காம இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையை கொண்டு வரும். அப்போ அது வந்து இந்த யோகாவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்குமோ அப்படிங்கிறது அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் அவங்கள்ட்ட முன்வைக்கிறேன்.
0: யோகாங்கிற விஷயம் வந்து சின்ன பிள்ளைங்களை ஒரு 5 வயசுக்கு மேலவே ஸ்டார்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த யோகா வந்து வெறும் பிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஒரு சுய ஒழுக்கத்துலேருந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் மனச கட்டுப்பாடு எல்லாமே இதில் சேர்ந்தது தான். ஸோ எப்போ அந்த குழந்தை யோகா கற்றுக்குதோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு சுய ஒழுக்கங்கிறது தானாக வந்துடும். டைமிங் கீப் அப் பண்ணுறது, இந்த டைமிங்க்கு வரணும்னா கரெக்டாக வந்துடணும், இதை செய்யணும், அந்த அந்த அதாவது யோகா பண்ணும்போது வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. இதுக்கான ஒரு சில குழந்தைகள் ஒத்துழைக்கும், ஒரு சில பிள்ளைங்க ஒத்துழைக்காதுதான். அதுக்கு நம்ம ட்ரைனிங் தான் முக்கியமா. நம்ம சாதாரணமா கொடுக்கற ஆசனாஸ் தான், எல்லாருக்கும் கொடுக்கற ஆசனாஸ் தான் தாடாசனம். இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக அந்த மெமரி பவருக்குன்னு ஒரு சில பேர் கேட்பாங்க, அதுக்கு வந்து விருக்ஷாசனம்னு சொல்லுவோம். ஒற்றை காலில் நின்றுக்கிட்டு மேலே தலைக்கு மேலே கையை தூக்குறது. ஸோ அந்த மாதிரி அது பண்ணும்போது அது

0: அடுத்த போஸ்டர் வந்து லெஃப்ட் சைடுலயும் நிப்பாங்க. சோ அந்த மாதிரி பேலன்சிங் போசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு பிரெயினும் கரெக்டா ஆக்டிவேட் ஆகும்.
1: ஆனா யோகா எல்லாமே அப்படிதானே, இந்த சைடும் செய்யறது அந்த சைடும் செய்யறது, அந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டும் அந்த மாதிரி
0: யோகா போஸ்டர்னாலே எல்லாமே தான். இது ஸ்பெசிஃபிக்கா ஒத்த காலில் நின்று பேலன்ஸ் பண்றாங்கல்ல. இப்ப மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு காலில் நின்றுட்டு ரெண்டு சைடு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு காலில் நின்றுட்டு ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்றதுனால அந்த பிரெயின் வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணும். இது ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா அந்த பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஞாபக சக்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ப்புங்கிறது சும்மா இப்ப சாதாரண விஷயம் இல்லை. முன்னாடியெல்லாம் நிறைய குழந்தைங்க இருந்தது, உன்னோட ஒண்ணு சேர்ந்து வளர்ந்துருச்சுங்க. இப்ப ஒன்னு ரெண்டு தான் வீட்டுல வச்சிருக்கோம்,
1: ஒன்னு
0: இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். அதனால இதுக்கு பெரிய பங்கு பெற்றோர்களுக்கும் உண்டு. அந்த குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா. அந்த ஒரு குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்புக்கு வந்துட்டுனாலும் நமக்கு ரொம்ப பயப்படுவோம். சோ அதனால பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும், அந்த குழந்தைய வந்து கரெக்டா என்கேஜ் பண்ணணும். அதுக்கு வந்து மாடலா அந்த பேரண்ட்ஸ் தான் இருக்கணும்.
1: நிச்சயமா ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நானும் நலம் தரும் யோகா. இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி மேம் அவங்க. இது வந்து சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்கள் வந்துட்டுருக்காங்க, அடுத்து எந்த நேயர் கேள்வி கேட்க போகிறாங்க கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
7: வணக்கம் மேடம்.
1: ஆ சொல்லுங்க சார்.
7: ஒரு சிலரால முடியலங்க, வயிறு இடிக்குது அந்த மாதிரி உள்ளவங்க எப்படி பண்ணலாம்? அது இன்னொரு கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆசனங்கள்ல வந்து சிரசாசனம் பண்றது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றாங்க. அது நிறைய நோய்களை வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்றாங்க.
1: பிராணாயாமத்துல வந்து நம்ம அந்த காலை இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு போடுவோம், அது முடியாதவங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து சிரசாசனத்தை பத்தி கேட்டிருக்காரு மேம், சொல்லுங்க.
0: பிராணாயம்ங்கிறது மூச்சு பயிற்சி, அது வந்து யோகாவில் ஒரு அடக்கம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூச்சு பயிற்சிங்கிறது இப்போ எல்லாராலையும் எல்லா கடினமான ஆசனமும் செய்ய முடியாது. ஸோ கடினமான ஆசனங்கள் செய்யாதவங்க இந்த பிராணாயம் பயிற்சியை ஒழுங்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்கும். ஸோ அதனால அவங்க சுறுசுறுப்பாக இருக்கலாம். இந்த பிராணாயம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைம்
1: அவருடைய கேள்வி நம்ம பதில் சொல்லிட்டு கூட அதை தொடர்ந்து போகலாம். அதாவது அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ ஒரு கால் மேல ஒரு கால் போட்டு நம்ம செய்வோம்ல, அந்த மாதிரி செய்ய முடியாதவங்க இந்த பிராணாயாமத்தை எப்படி செய்யறது அப்படின்னு கேக்குறாரு.
0: இப்ப முட்டி வலியோட ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்களால காலை மடக்கியே உட்கார முடியல அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாதாரணமான சேர்ல உட்காந்து பண்ணலாம்.
1: சரிங்க.
0: இல்ல அதுக்கு சேர்ல உட்கார முடியல அப்படின்னா காலை நீட்டி போட்டு உட்காந்து தரையிலேயே காலை நீட்டி போட்டு உட்காந்து செய்யலாம், பிராணாயம் செய்யலாம். ஸோ அதனால ஒரு பிரச்சனை வராது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா நல்லா நேரா முதுகெலும்ப நேரா வச்சு அதிகாலையில பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நானு பல பேட்டிகள்ல கொடுக்கும் போது அந்த காலையில பண்றதுனால அந்த ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்குது இல்லைங்களா. சோ அதனால நிறைய நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் உடம்புக்கு கிடைக்கும், அதுதான் முக்கியம். நம்ம இப்ப நம்ம ஒரு ஏசி ரூம்லயே ஃபுல்லா தூங்குறோம் அப்படிங்கறதுனால ஒரு பிராணாயம் வந்து வெளியில வந்து ஒரு காற்றோட்டமான இடத்துல செய்யறதுனால நம்மளுக்கு உடம்புல நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது. சோ அது மாதிரி பண்றதுனால ஸ்லோவா நம்ம பிராணாயம் பண்ற ப்ரொசீஜர்னு பாத்தீங்கனாலே நல்லா ஸ்லோவா நிறைய மூச்சை உள்ளார இழுங்க, நிமிந்து உட்காந்து ஸ்லோவா நிறைய மூச்சை வெளியில விடுங்க. நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இழுக்கிறோமோ அதே மாதிரி உள்ளார அந்த மூச்சை வந்து கட்டுப்படுத்த

0: வைக்கணும், வித்ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுனால என்ன ஆகும்னா, நம்ம உள்வாங்குற ஆக்சிஜன் வந்து செல்ஸுங்களுக்கு பரிமாறுற டைம் வந்து அதுதான். ஸோ அதனால தான் அந்த பிராணாயம்க்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம். நம்ம எவ்வளோ ஆக்சிஜன் இழுக்கிறோமோ அது உடம்புடைய செல்ஸுக்கு வந்து போகணும்ல, அதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால நம்ம இழுக்கிற டைமை, மூச்சு இழுக்கிற டைமை விட அந்த உள்ளார வச்சுக்கிறோம் பாருங்க, அந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி வெளியில் விடுற டைமும் அதிகப்படுத்தணும். எப்போ நம்ம உடம்புலேருந்து அந்த நச்சுக்காத்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேறுதோ, அப்ப நமக்கு உடம்புல அந்த சோர்வுங்கிற தன்மையே இருக்காது. சோ இதுதான் பிராணாயமோட ப்ரொசீஜர். உங்களுக்கு கால் மடக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி நீட்டி உட்காந்துக்கலாம், இல்ல சேர்ல உட்காந்துக்கலாம், ஒரு பாயில உட்காந்து நீட்டி உட்காந்து செய்யலாம்.
1: சரி, அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தோழி.
1: யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: ஜோதி, அண்ணப்பன்பேட்டையில இருந்து.
1: அண்ணப்பன்பேட்டை ஜோதி, உங்க கேள்வி கேளுங்க.
2: எங்க வீட்டுக்காரங்களுக்கு வீசிங் ட்ரபிள் இருக்கு தோழி.
1: சரிங்க.
2: அவங்க டேப்லெட் கொடுத்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க.
1: சரிமா.
2: அது இந்த மூச்சு பயிற்சி செஞ்சாக்கா அது முழுமையா குணப்படுத்தலாமா
1: அப்படின்னு கேக்குறீங்க.
2: இன்னொரு க்வெஸ்சன் வந்து, உடல் எடை குறைக்க யோகாசனம் இருக்கா?
1: வீசிங் ப்ராப்ளம் அப்புறம் உடல் எடை குறைக்கிறது, ரெண்டுத்துக்கும் நீங்க கேட்டிருக்கீங்க. சரிமா ஜோதி, கேளுங்க, ரேடியோ கேளுங்க, சொல்வாங்க. நன்றி.
2: நன்றி நன்றி.
1: வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க மூச்சு பயிற்சி செஞ்சால் அது சரியாகுமான்னு கேட்குறாங்க.
0: வீசிங் பிரச்சனை உள்ளவங்க வருவாங்க, கண்டிப்பாக இதுக்கு தீர்வு இருக்கும். ஆனால் யார் ஒருத்தவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து முழு பலன் கிடைக்கும். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் வர்றவங்க ஒரு 15 நாள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்கன்னா அந்த அளவுக்கு அதில் பயன்.
1: அதில் சொல்யூஷன் உண்டு, கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும்.
0: கண்டிப்பாக ரொம்ப வீசிங் இப்போ அதிகமாக இருக்குது, அவங்களால மூச்சு இழுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா, அவங்கள வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே நாங்கள் டாக்டர்கிட்ட வருவாங்கள்ல, அவங்க நோட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அன்னைக்கு நீங்கள் யோகாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிராணாயம் பயிற்சி மற்ற யோகா பயிற்சிக்கெல்லாம் வர முடியும்.
1: அடுத்து வந்து, உடல் எடை குறைக்கிறதுக்கு யோகா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க.
0: உடல் எடை குறைக்கிறதுக்குனாலே நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் தான் சொல்லுவோம். சூரிய நமஸ்காரங்கிறது ஒரு 12 போஸ் சேர்ந்தது தான். அது வந்து நீங்க இனிஷியலா ஒரு 10 ரவுண்ட்லேருந்து 20 ரவுண்ட் வரைக்கும் காலையில பண்ணலாம், இல்ல ஈவினிங் பண்ணணும்னாலும் அதே மாதிரி 10 to 20 ரவுண்ட் வரைக்கும் ஈவினிங் பண்ணலாம். ஸோ பிளஸ் இதோட சேர்ந்து டயட்டும் நீங்க கரெக்டா இருக்கணும். நீங்க இதை மட்டும் பண்ணிட்டு நீங்க வெளியில கடை சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஒரு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டீங்க, இனிப்பு பலகாரம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. எப்படி எக்ஸசைஸ் நீங்க ரெகுலரா பண்றீங்களோ அதே மாதிரி அந்த உள் உணர்வு ஒன்னு சொல்லணும். ஒரு ஒரு ஒரு இனிப்பு பலகாரம்
1: சாப்பிட்டுட்டீங்கன்னா இதய நோயாளிகள் யோகா செய்யலாமா? இந்த சியாட்டிகா பிரச்சனைன்னு நிறைய பேருக்கு இப்போ அந்த டிஸ்கில் பிரச்சனை வருது அப்படின்ற பிரச்சனைகளும் இருக்கு இல்லையா, அவங்க யோகா செய்கிறத பற்றியும் கேள்வி கேட்கணும். வர நேரம் நம்ம சந்திச்சுட்டு அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: நாகூர்லேருந்து ஏஜேஎம்ஏ முகமது ஜலீல்.
1: ஜலீல் சார் சொல்லுங்க.
3: சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இந்த யோகா செய்யணும்? சாப்பிட்டு அதாவது வந்து யோகா செஞ்சு எவ்வளவு நேரம் செஞ்சு சாப்பிடணும்? அடுத்தது அதாவது என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிடணும், எந்த விதத்துல சாப்பிடணும் அப்படிங்கறது
1: உணவு முறை முன்னும் பின்னும்.
3: அந்த கேள்வி உனக்கு கேக்குறேன், ரேடியோல கேட்டு
1: தெரிஞ்சுக்கிறேன். உணவு முறை முன்னாடி எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடலாம், அடுத்தது செஞ்சுட்டு எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
0: யோகா செய்யணுனால எம்டி ஸ்டமக், காலி வயிறுலாம் செஞ்சாதான் ரொம்ப நல்லது,
1: உகந்தது.
0: அதனாலதான் வந்து மார்னிங் பண்ணலாம், அந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த யோகா பயிற்சிங்கிறது. அப்போ வந்து உடம்பு மனசு எல்லாமே ரிலாக்ஸ்டா இருக்கும். அதனால மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தம் 4:30 அந்த 5:30 மணிக்குள்ள பண்ணினீங்கன்னா உங்க உடம்பு மனசு ரொம்ப சுத்தமா இருக்கும். ரெண்டாவது உணவு

0: உகந்தது
1: உகந்தது. அதனால தான் வந்து மார்னிங் பண்ணலாம், அந்த பிரம்ம முகூர்த்தம் டைமில் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அந்த யோகா பயிற்சிங்கிறது. அப்போ வந்து உடம்பு மனசு எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தம் 4:30 அந்த 5:30 பண்ணினீங்கன்னா உடம்பு மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும். ரெண்டாவது உணவு கேட்டிருக்காங்க. உணவுங்கிறது நாங்கள் அதாவது மூணு விதமாக பிரிப்பாங்க யோகாவில், தமசிக் உணவு, ரஜசிக் உணவு, சாத்வீக உணவு. இந்த சாத்வீக உணவு தான் இயற்கை உணவுல வரும் உங்களுக்கு. ஸோ பழங்கள், நட்ஸ், அந்த மாதிரி உலர் பழங்கள்லாம் இருக்குல்ல, விதைகள் அதெல்லாம் ஊற வச்சு சாப்பிட்றது, பழ சாலடு, காய்கறி சாலடு, அந்த மாதிரி அடுப்புல வைக்காத உணவு என்னென்னலாம் இயற்கையா சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாத்வீக உணவுல வரும். ரஜசிக் உணவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காரத்தன்மை உள்ள, ஸ்பெசிபிக்கா ஒரு சில சிம்பிள் ஆசனாஸ் அண்ட் பிராணாயம் பண்ணீங்கனால அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். அந்த ரெண்டாவது கை கால் வலி, அதுக்கான உள்ள தீர்வும் இதுல கிடைக்கும். ரெண்டாவது யோகால வந்து இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, இப்ப ஒரு பிரச்சனைக்கு அவங்க யோகா செய்வாங்க, ஆனா அவங்க சொல்லாமலே இன்னொரு பல பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சோ அதுதான் ஒரு பெனிஃபிட். இப்போ ஒன்னுத்துக்கு ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு ஒரு யோகா பண்றாங்க, கையை தூக்குறாங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் பெயின் கேட்கும், அப்புறம் வந்து அவங்களுக்கு கழுத்து வலி இருந்தாலும் கேட்கும், அந்த இந்த இடையில மசில்ஸ், கோலட்ரல் மசில்ஸ் சொல்லுவாங்க, அது அந்த மசில்ஸோட வலி இருந்தா அந்த ரிப்ஸ் கிட்ட வலி இருக்கும் பாருங்க, அந்த வலிகள் இருந்தாலும் கேட்கும். இப்ப முட்டிய மடக்கி நீட்டுறாங்க அப்படின்னா முட்டி வலிக்கும் கொடுக்கலாம், கெண்டைக்கால் சத வலிக்கும் கொடுக்கலாம், கால் மரத்து போறது, கால் குத்துதுன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி, அதாவது ஒரு பிரச்சனை
0: நோயாளிகளுக்கு அந்த கால் குத்துறது
1: அது மாதிரி எல்லாம் இருக்கும்ல. சோ அதெல்லாம் சிம்பிள் எக்ஸசைஸ் தான், ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொடுப்போம், பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம்.
0: சரி மேம், சரி மேம். இப்போ சியாட்டிக்கா ப்ராப்ளம் பற்றி கேட்கணும், ஒரு நேரம் சந்திச்சுட்டு நம்ம அதை தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: மைனாவதி செந்தில்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: இடுப்பு வலிக்கு சொல்றாங்க டாக்டர் மேடம், அது என்னன்னு
0: இடுப்பு வலிக்கான யோகா கேட்குறீங்க. இப்போ அது சம்மந்தமாக தான் நானும் அவங்கள்ட்ட கேள்வி வச்சிருக்கேன், கண்டிப்பாக சொல்லுவாங்கம்மா. நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி மேடம்.
0: அதாவது இந்த சியாட்டிக்கா ப்ராப்ளத்தினுடைய ஒரு இது இந்த இடுப்பு வலி தான். இடுப்பு உட்காந்து இது அதிகமாக யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, உட்காந்த நிலையில் வேலை பார்க்குறவங்க, இப்போ டெய்லராக இருக்கிறவங்களுக்கு, டிரைவராக இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டரில் அமர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த சியாட்டிக்கா ப்ராப்ளம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பாதிப்பு கொடுக்குது அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம பலதரப்பட்டவங்கள்ட்ட கேட்கும்போது ஒருத்தவங்களுக்கு இத்தனாவது டிஸ்கில், அதே இன்னொருத்தவங்களுக்கு வேறு டிஸ்கில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்யலாம்? இப்போ இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க தனக்கு இது வராமல் இருக்காமல் காத்துக்கிறதுக்காக என்னென்ன பயிற்சிகள் மேற்கொள்ளலாம், இது ரெண்டையுமே சொல்லுங்கள். இப்போ இவங்களோட இடுப்பு வலியும் அதில் வந்துடும் நினைக்கிறேன்.
1: இடுப்பு வலிங்கிறது அவங்க பொதுவானது சொல்கிறாங்க. இதிலே வந்து பலதரப்பு இந்த சியாட்டிக்கா ப்ராப்ளமும் அதுலேருந்து சேர்ந்தது தான். ரெண்டாவது இந்த டிஸ்க் பல்ஜின்னு சொல்கிறாங்க, டிஸ்க் கம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதனால் மெயினாக வருது அப்படின்னா, அந்த உறுதித்தன்மை கெட்டு போயிடுது, அந்த எலும்போட உறுதித்தன்மை கெட்டு போகுது. ரெண்டாவது தசைகளோட உறுதித்தன்மையும் கெட்டு போகுது. ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வரும்போதே அவங்க வந்து முன்னாடி என்னென்னலாம் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களோ அதெல்லாம் டாக்டர் கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யோகா தான் சொல்லி கொடுப்போம். இதுக்கு வந்து காலை நீட்டி படுத்துக்கிட்டு சாதாரணமாக விரலை மடக்கிறது, ஒரு காலை மட்டும் ஒரு அடி மேலே தூக்கிட்டு ஒரு 10 கவுண்ட் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் ஒரு சின்ன ரொட்டேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த காலுக்குள்ளான ரத்த ஓட்டம் சீராகும். எப்ப ரத்த ஓட்டம் சீராகுதோ உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். சோ அது வந்து இயற்கை விதின்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமா நிக்க கூடாது. அதை எது பண்ண கூடாதுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதிகமா படிகட்டி ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கனமான பொருளை தூக்கிட்டு குனிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ஃபர்ஸ்ட் எதை செய்யக்கூடாதோ அதை தான் முன்னாடி சொல்லிடுவோம், எங்க டாக்டர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது வலி அதிகமாகாதனால் ஃபர்ஸ்ட் பாதுகாத்துக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி பயிற்சிகள் அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சதைகளோட தன்மை வந்து உறுதியாயிடும் உங்களுக்கு. அதாவது ஸ்ட்ரெங்தனிங் மசில்ஸ் தானே கொடுக்கணும், ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ். அந்த மசில்
0: வந்து நல்லா இன்னும் நல்ல ஸ்ட்ராங் ஆக்குறீங்க. ஆமாம், அந்த இதுலேருந்து அவங்க கொஞ்சம் விடுபடுவாங்க.
1: ஆமாம், எப்போ வந்து அந்த இப்போ ஒரு எலும்பு இருக்குன்னா அந்த எலும்பு சுற்றி மசில்ஸ் இருக்கும்ல, அந்த சதையை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம்னாலே அந்த வலியை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது ஒரு சில பேரால ரொம்ப தேஞ்சு போச்சு, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கொஞ்சம் வலியை குறைச்சிக்கிட்டு டயட்

0: எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைல், அதாவது அவங்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ்க்கே போகலாம். ரொம்ப முடியாதவங்களுக்கு நம்ம எடுத்தோன்னே இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு வலி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் டயட்டு ப்ளஸ் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அந்த வாழ்க்கை முறையை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட அந்த எளிய பயிற்சிகள் பண்ணால் சியாட்டிகாவுக்குலாம் ரொம்ப நல்ல தீர்வு கிடைக்கும். அந்த கால் மரத்து போகிறதுன்னு சொல்கிறாங்க, வலி இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்ல தீர்வு இருக்கு. சும்மா சின்ன சின்ன பயிற்சி தான், ஒரு அடி காலை தூக்கிட்டு அந்த மெயின்டைன் பண்ண சொல்லுவோம் பாருங்க, அதுல வந்து அவ்வளோ ஒரு பலன் இருக்கு. அதே மாதிரி குப்புறப்படுத்திக்கிட்டு கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம், புஜங்காசனா, ஸோ அதுல ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சலபாசனாங்கிறது காலை தூக்கிட்டு குப்புறப்படுத்திக்கிட்டு ஒரு காலை மட்டும் ஒரு அடி மேல தூக்கிட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம மெயின்டைன் பண்ண சொல்றது. வலியோட ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரீத்திங் பேட்டர்னோட மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். அந்த மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுடைய சதை அந்த சதைகளோட தன்மை வந்து ஜாஸ்தி ஆகுது, உங்களுக்கு உறுதியாகும். அப்ப உறுதியாச்சுனாலே உங்களுக்கு வலி குறைஞ்சிடும்.
1: விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பொன்மணியின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாளும் நலம் தரும் யோகா சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியில தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி மேம் அவங்க தான் வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம நேரை சந்திக்கலாம். அதாவது மேம், ஏன்னா என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னா நேரமும் ஆகிட்டே இருக்குது. மாதவிடாய் பிரச்சனைகளின் போது அதில் சில கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த யோகா செய்கிறது, விளையாட்டு வீரர்களுக்கான யோகா, இந்த கேள்விகள்லாம் இருக்குது. நேர்களையும் சந்திச்சுக்கிட்டே நம்ம அதை பற்றி பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி, நேயர்கள் இணைப்பில் வர வரைக்கும் நம்ம அதை பற்றி சொல்லலாம். இப்போ இந்த மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தப்பான பிரச்சனைகள் நிறைய இருக்குது இப்போ வரக்கூடிய பெண்களுக்கு. இப்போ அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம்? ஏன்னா இந்த சியாட்டிக்கா ப்ராப்ளத்துக்குமே இன்னொரு கேள்வி என்ன வச்சுருந்தேன்னா, அவங்களுக்கு வராமலே இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க தனக்கு வராமலே பாதுகாத்தணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? அதே மாதிரி தான் இந்த கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நான் கேட்குறேன். இப்போ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா நம்ம அதை எப்போலேருந்தே அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ வந்தவங்க எவ்வளோ பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, இந்த எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து நமக்கு திருமணமான உடனேயே கர்ப்பம் தெரிக்கிறதுல ப்ராப்ளம் இருக்காது, எல்லாமே அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகளால் தான் இருக்குது. இப்போ இதற்கான யோகா பயிற்சிகள் அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
0: கர்ப்பப்பை பிரச்சனைங்கிறது இப்போ சின்ன சின்ன பசங்க, அந்த அதாவது அவங்க வயசுக்கு வந்த உடனே கூட அடுத்த மாசத்துலேருந்து கூட வந்துடுது உங்களுக்கு. இதுக்கு மெயினான காரணம்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை தான் உங்களுக்கு. ரெண்டாவது அவங்க லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை சரியில்லாத காரணம் தான். இப்போ அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா டயட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன்னே சாத்வீக உணவு அவங்க அதிகமாக எடுத்துக்கிட்டாலே கடையில் உள்ள உணவுகளை தவிர்த்துடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சாக்லேட் சாப்பிட்றது, ஸோ அதை மாதிரி இதெல்லாம் விட்டுட்டாங்கனாலே இதில் எக்ஸசைஸே பண்ணலனாலும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா அவங்க டயட்டில் கரெக்டாக இருந்தனால ஒரு 50% அவங்க காப்பாற்றிக்கலாம். ஸோ இன்னொன்று அந்த எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும். எண்டோமெட்ரியம் திக்னஸாக இருந்தாலும் சரி, பிசிஓடியாக இருந்தாலும் சரி, எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வருஷக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பீரியடே ஒரு 3-4 வராமல் இருக்குது அப்படின்னா அவங்க இனிஷியலாக அவங்களுக்கு என்னென்ன பழங்கள் சாப்பிடணும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பழங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த பழங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த உணவு முறையே இதை இது நான்வெஜ் அதாவது அசைவ உணவை நாங்கள் பொதுவாகவே தவிர்க்க சொல்லிடுவோம். ஸோ அது மாதிரி அவங்க டயட்டில் கரெக்டாக இருந்துட்டாங்கனாலே ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேதுபந்தாசனான்னு சொல்லுவோம், சேதுபந்தாசனா, பட்டர்ஃப்ளை ஆசனா, ஸோ பாதஹஸ்தாசனா, பஸ்டிமோத்தாசனா, இதெல்லாம் செய்யும்போது அவங்க நிமிந்து குனிஞ்சு நிமிந்து செய்யும்போது அவங்களோட அடிவயரில் உள்ள சதைகள்லாம் விரியும், சுருங்கும். ஸோ அப்போ அதில் உள்ள ஆர்கன்ஸுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஆர்கன் வந்து கரெக்டான ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். இது வந்து நீங்கள் உடனே எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சில பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட ஒரு 45 ஆகலாம், இல்லை 1 கூட சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு சுய ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்களோ, டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு

0: பொறுத்து தான் அந்த விஷயம் அமையும் உங்களுக்கு.
1: அதாவது இதில் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது அது வந்து பேலன்ஸ் ஆகுமா?
0: கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரே வழின்னு பார்த்தீங்கன்னா யோகா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து எப்போ ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இந்த யோகாவில் வந்து ரிலாக்ஸேஷனுங்கிற ஒரு விஷயம் கொடுப்போம். ஒரு ஆசனா பண்ணிட்டால உடனே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது அவங்களோட அனைத்து ஹார்மோன், அவங்க மனநிலை எல்லாமே சீராக இருக்கும். ஸோ அப்போ அந்தந்த ஹார்மோன் வந்து கரெக்டாக அதனோட வேலை செய்யும். அது வந்து யோகாங்கிற விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது, அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கறதுனால அது கிடைக்குது. சைட் பை சைடு அவங்க டயட்டை கரெக்டாக பார்த்துக்கணும். ரெண்டாவது, நம்ம யோகா பண்ணும்போது படபடன்னு பண்ணாமலும் ஸ்லோவாக தான் செய்யணும், அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிறது கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வந்துடும்.
1: சரி மேம், அடுத்து நேர் இணைப்பில் வர வரைக்கும் நம்ம அடுத்து ஒரு கேள்வி. அதாவது விளையாட்டு வீரர்களுக்கான யோகா, இப்போ விளையாடணும் அப்படின்னாலே நேர சந்திச்சுட்டே பேசலாம் நம்ம. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி.
2: எனக்கு வயசு வந்து 53 ஆகுது.
1: சரிங்க,
2: இப்ப நீங்க வந்து கேள்வி கேட்டீங்க, டெய்லரே இடுப்பு வலி வரும்னு சொல்லிட்டு கேட்டீங்க.
1: ஆமா ஆமா சார்.
2: எனக்கு எப்படி சொல்றீங்கன்னா, நான் மிஷின்ல உட்கார் தைச்சிட்டு ஏஞ்சி போகும்போது பாத்தீங்கன்னா உடனே வந்து என்னால நடக்க
1: முடியல.
2: நடப்போம், ஒரு நடக்கிறத நடக்க முடியாம கிடையாது, அதுல கொஞ்சம் நடந்து போனாதான் அந்த வலி வந்து குறையிற போல இருக்குது. அதே போல இடுப்பும் பாத்தீங்கன்னா இந்த குனிஞ்சு உட்காந்தே இருக்கும்ல, அது உட்காந்துருக்கும் போதும் சாப்பிடும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு அரை வினா 6 நிமிஷம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கிற போலதான் இருக்கு, அப்புறம் நிமிடம் சரியா போயிடுது. அதே போல தூக்கமின்மைக்கு வந்து ஒரு ஆலோசனை சொன்னாங்க, யோகாசனம் சொன்னாங்க மேடம், எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க மேடம்.
1: சரி, அதையும் நான் சொல்ல சொல்றேன் சார் உங்களுக்கு.
2: கண்டிப்பா
1: யோகா பரிந்துரை செய்வாங்க நினைக்கிறேன், ரேடியோ கேளுங்க சார். நன்றி நன்றி. அவர் வந்து டெய்லராக இருக்காரு, அந்த மாதிரி உட்காந்தே இருந்துட்டு எழுந்திரிக்கும் போது நடக்கும் போது அந்த வலி, இது நிறைய பேருக்கு இருக்கும். தூங்கிட்டு நம்ம எழுந்திரிக்கும் போது கூட வலிக்கும், நம்ம எழுந்திரிச்சு கொஞ்சம் நடந்ததுக்கப்புறம் அந்த வலி குறையும். இப்போ அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஒரே பொசிஷனில் இருக்கும்போது வலி இருக்குது, அதுக்கப்புறம் நடக்கும்போது அந்த வலி குறையுதுன்றாரு. இப்போ இதற்கான யோகா பற்றி கேட்குறாரு அவர், அதை பற்றி சொல்லுங்க மேம், அவர் என்ன செய்யலாம்?
0: இந்த வலி வந்து கால்கானியல் பெயின்னு சொல்லுவாங்க, இந்த குதிகால் வலிங்கிறது. இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே செய்யாமல் விட்டாலே ஒரு 6 மாதத்தில் இந்த வலி தானாகவே குறைஞ்சிரும். இப்போ ரொம்ப வலிக்குது, அதாவது எழுந்த உடனே ஒரு 10 அடி வைக்கிற வரைக்கும் ரொம்ப வலிக்கும் அந்த குதிகால், அதுக்கப்புறம் நடந்துகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நார்மல் ஆகிடும். இப்போ உட்காந்து எழுந்திருக்கும் போது குதிகால் வலி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்கள படுத்துக்கிட்டு நார்மலாக கால் விரல மடக்கி விடுறது ஒரு 5 முறை, அப்புறம் பாதத்தை முன்னாடி பின்னாடி மடக்கிறது ஒரு 5 முறை, பாதத்தை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு உள்ளார வெளியில மடக்கணும் பாதத்தை, அது ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். பாதத்தை ரொட்டேட் பண்றது, காலை 1 அடி மேல தூக்கிட்டு மெயின்டைன் பண்றது, முட்டிய மடக்கி நீட்டுறது, காலை ஃபுல் லெக் ரொட்டேஷன் சொல்லுவோம், ஃபுல் காலி.
1: இது எல்லாமே அவர் வந்து ஒரு முறை யோகாவுக்கு போனாதான் இது தெரியும். நம்ம அந்த கால் பாதத்தை நீங்க உள்முறை உள்ளார செய்யறது வெளியில செய்யறது அந்த ரொட்டேஷன் அதெல்லாம் அவர் ஒரு முறை யோகாவுக்கு போனாருன்னா அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருந்தே இந்த பயிற்சி செஞ்சுக்கலாம்.
0: சோ இதோட சேர்த்து ஒரு சில ஆசனங்கள், புஜங்காசனம், சலபாசனம், அர்த்த சலபாசனம் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த காலுக்கு போகிற சீரான ரத்த ஓட்டம் அவங்களுக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ அப்போ அந்த பெயின் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். மெயினாக இந்த ஹீல் பெயின், அந்த குதிகால் வலிங்கிறதுக்கு எனக்கும் ஒரு முறை அந்த மாதிரி வந்தது. நான் பண்ணினா எனக்கு உடனே அது ரிலீஃப் தெரிஞ்சுது, எனக்கு வந்து ஒரு 20 நாளில் அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது மாதிரி நல்ல ரிசல்ட் இருக்கும். அவங்க வேணும்னா எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து காணாமண்ணவன் ஸ்கூலில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இந்த யோகா டேக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரீ ஆகிடுவோம். ஸோ அங்கே வந்து அவங்க நேராகவே பார்த்தாங்கனாலுமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க யோகா எடுத்துக்கிறது கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க, அதனால் அவங்க வந்து அந்த பயிற்சி மேற்கொள்ளட்டும். இப்போ நமக்கு இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்குது. இப்போ இந்த விளையாட்டில் ஈடுபடுறவங்களுக்கான யோகா, அடுத்தது வந்து இந்த யோகா அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு யோகா ஆரம்பத்துலேருந்தே பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருந்தது அப்படின்றது நீங்கள் ஓரளவு பார்த்துருப்பீங்க. அதில் அந்த மாதிரியான அந்த பாசிட்டிவ்ஸையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த விளையாட்டு வீரர்களுக்கான அந்த யோகா பற்றியும் சொல்லுங்கள் மேம்.
0: விளையாட்டு வீரர்கள் நம்ம நினைப்போம் அவங்க தான் நல்லா தானே விளையாடுறாங்க, அவங்களுக்கு ஏன் யோகா அப்படின்னு நினைப்போம். இப்போ ஒரு ஷட்டில் விளையாடுறாங்க, ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா

0: அவங்களுக்கு அதிகமான பயிற்சி பார்த்தீங்கன்னா கைகளுக்கும் கால்களுக்கும் மட்டும்தான் இருக்கும்.
1: சரி,
0: ஸோ உடல் உள்ளுறுப்புகளும் நமக்கு முக்கியம் தானே. ஸோ அதுக்கான பயிற்சிங்கிறது யோகாவில் கிடைக்குது. ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸில் அவங்க பண்ணால் லங்ஸ் நல்லா கிளியராக இருக்கும், சுவாச பிரச்சனை அந்த திணற தன்மை வராது உங்களுக்கு. இப்போ ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓடி ஓடி கால் கெண்டக்கால் சதையெல்லாம் வலிக்கும். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லாம் அவங்க ரெகுலராக அவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்கனா அதை நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. எக்ஸசைஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த யோகாங்கிற பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்க ஜென்ரல் கான்செப்ட் என்னன்னா நம்ம உடல்ல உள்ள அனைத்து சதைகள் ரத்த ஓட்டம் அதெல்லாம் சீராக்கணும் அப்படின்னா அந்தந்த பயிற்சி பண்ணினாலே அது ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக வேலை செய்கிறோம், நம்ம எல்லா வேலையுமே செய்கிறோமே நமக்கே யோகான்னு கூட ஒரு சில பேர் நினைக்கிறோம். ஆனால் அதுவுமே பத்தாது. ஒரு சில வேலைகளில் ஒரு சில ஆர்கன்ஸ் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதான் விளையாட்டு வீரர்கள் சொன்னால் இப்போ ஒரு கால்பந்து வீரர்னா அவங்களுக்கு அதிகமாக கால்
1: மட்டும்,
0: ஒரு டென்னிஸ்னால் உங்களுக்கு கைகள் மட்டும்தான். ஸோ அப்போ மற்ற ஆர்கன்ஸுக்கு தேவைப்படுது இல்லை உங்களுக்கு. ஸோ அப்போ எல்லா ஆர்கனும் ஆர்கனைஸ்டாக வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யோகா பயிற்சி கண்டிப்பாக தேவைப்படும்.
1: சரிங்க மேம். இப்போ அதாவது இப்போ யோகா நான் என்ன கேட்டேன்னா இன்னும் 2 நிமிடங்கள் இருக்குது. யோகா வந்து ஆரம்பத்துலேருந்து பண்ணுறவங்களுக்கு என்னென்ன விதமான நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னோன்னா எல்லாரும் அந்த யோகா பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து மேலோங்கும் இல்லையா? அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அதை பற்றி சொல்லுங்கள் மேம். நிறைய நாட்கள் யோகா பண்ணினவங்க எப்படி இருக்காங்க? இன்னும் சொல்லப்போனால் சிலர் சொல்கிறாங்க நாங்கள் இளமையாக தெரியறது கூட யோகா ஒரு காரணம் அப்படின்னும் சில இது சொல்லப்படுது. இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அதற்காக கூட சிலர் யோகா செய்ய ஆரம்பிக்கலாம். அதனால் அந்த யோகா செய்யறதுக்கு நான் இன்றைக்கே போகணும் அப்படின்ற மாதிரி உள்ள விஷயங்களை சொல்லுங்கள் மேம். சொல்லிவிட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்.
0: இந்த யோகா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க வந்து ரொம்ப இப்போ ஒரு ஒரு வயசானவர் வந்து 71 வயசு, அவங்க இன்னை வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வர்றாங்க எங்ககிட்ட யோகாவுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் சைக்கிளில் வர்றாங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்க எப்போ அவங்க அந்த யோகாங்கிற விஷயத்துக்கு உள்ளார வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சுய ஒழுக்கங்கிறது தானாக வந்துடுது. இந்த விஷயம் வந்து இந்த டைமில் பண்ணுனா நமக்கு நல்லது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அப்போ அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சளி பிடிக்காது, அடிக்கடி ஜுரம் வராது, தலைவலி வராது, டயர்ட்னஸ் தெரியாது. ஸோ வயசானவங்களுக்கு உள்ள இதுவே இது எல்லாமே உண்டு தான். ஸோ ஆனால் அவங்க நல்ல உடம்பை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா எப்போ ஒருத்தவங்க ரெகுலர் ப்ராக்டிஸ், அதுதான் ரொம்ப முக்கியம் யோகாவில், ரெகுலர் ப்ராக்டிஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மனசும் உடம்பும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும். அவங்க வந்து எந்த நோய் நொடியும் அவங்களை அண்டாது. இது வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நான்.
1: கண்டிப்பாக மேம். இன்றைக்கி வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க. வந்து எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கினதுக்கு நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
1: காரைக்கால் பண்பலையின் வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நாளும் நலம் தரும் யோகா சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியை நேயர்கள் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

காரைக்கால் வானொலியின் பண்பலை ஒலிபரப்போடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12:30. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் இன்றைய பகல் மற்றும் மாலை ஒலிபரப்பில் நம்ம நிலையத்தில் ஒலிபரப்பாவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மக்களின் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இனி நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நண்பகல் 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர், 12:55 பன்னிசை, பகல் 1 திருச்சி மற்றும் சேலம் மக்களின் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி திருவாரூர் மாவட்டம் நன்னிலவட்டம் உபய வேதாந்தபுரம் எஸ் சோமாஸ்கந்தன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. பிற்பகல் 3 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சி, 3:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி, 4 ஊரும் உறவும் நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் ஆழமரத்தடியில் இருந்து நேரலையாக உலாவாரம், 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸின் ஊரும் உறவும், மாலை 5 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15

மணிக்கு அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை. ஆறு 20 நாச்சார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுத்து. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள் வழங்குகிறார். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் ஆரோக்கிய வாழ்விற்கு வழிகாட்டும் இயற்கை விவசாயம். கும்பகோணம் திப்பிராஜபுரம் மனிதவள மேலாளர் வி லலிதா அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காலம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளே, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

0: நேயர்களின் கேட்கலாம் மனத்தில் நின்றவை.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்காக முதல் பாடல் வருகிறது. கண்டு கொண்டேன் படத்திற்காக ஹரிஹரன் மகாலட்சுமி பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, ஆண்டிப்பாளையம் மதனசேகர், எழிலரசி, வினுப்ரியா, தீபக் வெங்கடேஸ்வரன், தீபிகா, இளையான்குடி இக்பால், சித்தி கத்திஜா, அப்துல் மஜீது, ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை நண்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
9: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி.
10: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது கண்ணெதிரே தோன்றினால் படத்திற்காக. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆத்திரா, இனியா, வானவன், மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன் இந்த நேயர்களோடு எடப்பாடி, பூலாம்பட்டி, தங்கவேல், மெகுல், தன்ஷிகா, மெதுன்யா, ஹாரிஷ், குறிச்சிமலை, பாஸ்கர் மற்றும் பேரளம் செந்தில்கண்ணன், சோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன் இந்த நேயர்களுக்காக இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின்சொல் அமுத்து.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: மனதில் இன்றைய நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் இந்த நேர்களுக்காக வருகிறது. ஆலக்குளம் அமிர்தவள்ளி, கீழக்கொத்தமங்கலம் நாகவள்ளி ஜெயலட்சுமி, பரக்குடி கலையரசன் இந்துமதி, முட்டம் சுந்தரம்பாள் சுந்தரா, மேல ஓடுதுறை யாழ் சுதி சுகந்தி, கலைமித்ரா விஷ்ணுவர்தன் காளிதாஸ், வடுகக்குடி சுரேஷ் சுமதி மற்றும் சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி, ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல் பேட்ரிக் ஜோ, டெனிஸ்ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், குழந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், செம்பியன் மகாதேவி லலிதா ரித்தீஷ், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு சரஸ்வதி பாலமுருகன் மற்றும் நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவிழிமிழலை ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் சிலுவை சிந்தனராஜ், இந்த அனைத்து நேயர்களுக்காகவும் வருகிறது. சரவணா படத்திற்காக பிரசன்னா சைந்தவிய பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உளம்கணிந்த நல்வாழ்த்துக்கள். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். மனதில் இன்றவை நிகழ்ச்சிக்காக அடுத்த பாடல் வருகிறது. நினைத்தாலே இணைக்கும் படத்திற்காக பிரசன்னா ஜானகி ஐயர் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க காரைக்கால் கணபதி, கணேசன், சாத்விகா, கிருஷிகா, சூரி, ஹர்ஷா, சாய், மோனிஷ், தீட்சிகா, தேவதர்ஷன், குரு பிரகாஷ், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், தர்ஷிகா, திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தனன், நர்மதா, அர்ஜுனன், பொன்னியம்மன்மேடு, வண்ணை, கணேசன், சுகன்யா, சுஸ்மிதா ஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமழிசை கஸ்தூரி, அருணாசேகர், வெண்கரும்பூர், நேரு,

நாகை பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, செந்தமிழ்பிரியா, உதயசூர்யா, சஷ்டிகா, ஹரிஹரன் குடல், கார்த்திகையின் அமுத, அஷ்யா, ஆதிஷ், ஹர்ஷவர்தன், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, ஐஷா, சித்திகா, சலாமத், சுஹைனா, அந்த நேயர்களுக்காக அளித்து கொண்டிருக்கின்றது. ஆசை படத்திற்காக ஹரிஹரன் அனுபமா பாடிய பாடல்.

0: மனதில் நின்றவை கேட்டீர்கள். இனி தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படும்

0: நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.05 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக்கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம்

0: இலக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச்சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரமல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் நண்பகல் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை. உங்களுக்கு வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.

0: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ஜி ஆகாஷ்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th ஸ்டாண்டர்ட்.
0: எந்த ஸ்கூல்ல?
1: டிபிடிஆர் மயிலாடுதுறை.
0: சரி தம்பி, இன்னைக்கு நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: தேசபக்த பாடல்.
0: எங்க சொல்லுங்களேன்.
1: கொடி பறக்குது கொடி பறக்குது மேலே, நாம் கூடுகின்று வணங்கிடுவோம் கீழே. கொடி பறக்குது கொடி பறக்குது

அதை உணர்த்திடவே உயிர் மூச்சு தருவது தேசம் என்று உலகி உரைக்குது, கொடி பறக்குது கொடி பறிக்குது மேலே, நாம் கூடி நின்று வணங்கிடுவோம் கீழே. ஜாகத்தா வளர்ந்த பகம் சுதந்திரம், அதை விளக்கிடுவே செங்காவி நிறமுள்ளது மேலே, அதை விளக்கிடுவே செங்காவி நிறமுள்ளது மேலே, கொதி பறக்குது கொடி பறக்குது.

0: உண்மையை வைத்தோம் கொடிப்பறக்குது கொடிப்பறக்குது மேவே நாம் கூடி நின்று வழங்கிடுவோம் கீரே அறவழியில் நடக்குதுங்கள் ஆச்சி நடுவில் அதுகில் உள்ள அசோக சக்கரமே சாட்சி அதற்கு நடுவில் உள்ள அசோக சக்கரமும் சாட்சி கொடிப்பறக்குது கொடிப்பறக்குது மேலே நாம் கூடி நின்று வணங்கிடுவோம் கீழே.
1: சூப்பரா பாட்டு பாடுனீங்களே தம்பி. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: சரி தம்பி, நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த போலீஸ் ஆபீசர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களில் மழை மொழியில் நினைந்தோம்.

0: ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோ ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
3: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
4: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
2: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
4: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
2: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
4: மாலை 6
2: இன்னிசையாய் உலாவரும்
4: பன்னிசை.
0: காரைக்கால் வானொலியில் இனி ஒரு பன்னிசை கேட்போம்.

0: நேயர்களினி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இசை தூரலாய் உங்களை மகிழ்விக்க வருகிறது தேன்மழை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் தேவேந்திரன் இசையில் வைரமுத்துவின் வரிகளை பாடியிருக்கிறார்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி. இது மண்ணுக்குள் வைரம்.

0: அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: என்சொல்லமது நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதை நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர் வழங்கும் கதையும் காணமும். 5:15 திருத்தறிப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் இவ்விரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
10: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: தேன்மொழியில் அடுத்து சிதறவிருப்பது அந்த ஒரு நிமிடம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் இளையராஜாவின் இசையில்

0: நாளை காலை 8:30 உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொழில் வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டு

வணக்கம். இந்த நிகழ்ச்சி திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. உங்களை நினைய வைக்க வருவது உன்னிமேனன் உமாரமணன் குரல்களில், இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், ஒரு கைதியின் டைரி.

நாளை இரவு 7:25 காரைக்கால் பண்பலையில் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவம்.

0: அரவணை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக முகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: திரிஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.teli-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நோர நிலவாய் ஒளிவீச வருகிறது. வைரமுத்துவின் வரிகள் தேவேந்திரன் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில். வேதம் புதிது.

0: தரக்கல் பண்பலையின் 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இப்போது ஆகாஷவாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 44 249 864 58. மீண்டும் தொலைபேசி எண் 44 249 86 458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. பன்மொழியோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஒரு மணி 30:46 நொடியில் காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருப்பது தேன்மழை. பொழியவிருப்பதோ புதுமை பெண் திரைப்பட பாடலை. கே ஜே யேசுதாஸ், உமாரமணன் குரல்கள் ஒலிக்க. இது

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துகள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இது நான் சொன்னதே சட்டம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போன்ஸ்லே, குரல்களில் இளையராஜாவின் இசையில்.

இன்றைய தேன்மழை நிறைவாக தூரவிருக்கும் இந்த பாடல். மனோஜ் கியானி இசையில் ஜெயச்சந்திரன் சித்திர பாடியிருப்பது காதலினும் நதியினிலே, வைரமுத்துவின் வரிகளோடு.

0: சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21 தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22 தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30 தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்து து தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள், மகளிர், இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு May 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்து சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவு தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும்

0: இந்தாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1 முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17 சட்டப்பேரவைக்கு தேர்வான உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140 பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளில் இருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களில் இருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாண்டில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22 வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.

0: மெல்லிசை கேட்டீர்கள் காரைக்கால் வானொலியில். இனி லஞ்ச் பிரேக்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி நனிலம் வட்டம் உபய வேதாந்தபுரம் எஸ் சோமாஸ்கந்தன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக உபய வேதாந்தபுரம் ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி திரு எஸ் சோமாஸ்கந்தன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம் மேடம். சந்தோஷம்.
0: இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து அதாவது அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இப்படி உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்கு தேவை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா?
4: என் பெயர் சோமாஸ்கந்தன். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் உபயதாந்தபுரம் சிற்றூரை சேர்ந்தவன். எனக்கு 6 சகோதரிகள், 2 பெண் குழந்தைகள். மனைவி அரசு தொடக்கப்பள்ளியில் தலைமையாசிரியர் வேலை பார்க்குறாங்க. பெரிய மகள் வந்து நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரியில் குவாலிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. சிறிய மகள் வந்து ஐஐடி கான்பூர் அக்ரியில் பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்காங்க.
0: அதாவது நீங்கள் வந்து உங்களை பற்றின அறிமுகத்தோடு உங்களை குடும்பத்தினை பற்றின ஒரு சிறு அறிமுகமும் கொடுத்தீங்க. நான் வேறு என் குடும்பம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினை பற்றின அறிமுகத்தோடு வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி, உங்களோட அஞ்சல் துறையில் உங்களோட அனுபவங்கள், அஞ்சல் துறைக்கு நீங்கள் வந்த காரணங்கள், உங்களோட விருப்பமாக அது இல்லை இதுதான் கிடைச்ச வேலையாக, இதை பற்றிலாம் நம்ம வந்து பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி உபய வேதாந்தபுரம் இதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தொடர்பு இந்த ஊருக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோணுது. ஏதாவது காரணம் இருக்கா, பேர் காரணம் ஏதாவது இருக்குதா?
4: இருக்குது மேடம். அதாவது உபய வேதாந்தபுரம் அப்படிங்கிறது ஆரம்பகால வடமொழி பெயர் தான். அது உபயம்னா 2, வேதாந்தம்னா வேதங்கள் படிக்கக்கூடிய பண்டிதர்கள் வாழ்ந்த ஊர். அதாவது வடமொழி தமிழ் மொழி இரண்டுலேயும் வேத விற்பனர்கள் வசித்த கிராமம் இது. இந்த திருமாலத்துக்கும் பக்கத்தில் அம்பலுங்கிற ஊரில் யாகங்கள்லாம் நடக்கும். அந்த யாகத்துக்கு வந்து உபய வேதாந்தபுரத்துலேருந்து தான் பண்டிதர்கள்லாம் போயிருக்காருதா வரலாறு இருக்குது. இது தஞ்சாவூர் அரண்மனை கல்வெட்டில் கூட இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அரசர்கள்லாம் இந்த ஊருக்கு வந்து மானியம்லாம் வழங்கியிருக்காங்க. ஆரம்ப காலங்களில் அதர்வன பாடசாலை இந்த ஊரில் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. தற்பொழுது இல்லை. பிராமணர்கள் அதிகமாக வசித்த ஊர் இது. இப்போ யாருமே இல்லை.
0: சரி, இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி நன்னிலம் மட்டம் உபய வேதாந்தபுரம் திரு எஸ் சோமாஸ்கந்தன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட அனுபவங்களை நம்ம வந்து கேட்க ஆரம்பிப்போம். உங்கள் சிறு வயது வாழ்க்கை, அதாவது இந்த சிறு வயது வாழ்க்கை வந்து இந்த உபய வேதாந்தபுரத்தில் தான் இந்த சிறு வயது வாழ்க்கை, அதாவது வேதத்தோட தொடர்புடைய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சிறு வயது வாழ்க்கை வந்து அந்த ஊரில் தான் இருந்து தான், வேறு எங்கேயாவது இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? உங்களோட சிறு வயது வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிக்கலாமா?
4: ஆரம்பிக்கலாம் மேடம். எங்கள் அம்மா ஊர் வந்து தஞ்சாவூர். அவங்க எல்லாருமே அஞ்சல் துறை ரயில்வே துறைன்னு மத்திய அரசு பணியில் அவங்க அதிகமாக இருந்தாங்க. அதனால் இந்த கிராமத்தில் வந்து எனக்கு கல்வி சரியான முறையில் கிடைக்காது அப்படின்னு எங்கள் அம்மாவுடைய அப்பா, அதாவது எங்கள் தாத்தா வந்து என்னை சிறு வயசில் 1வது படிக்கிறப்பே என்னை தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க.
0: பாட்டி வீட்டுக்கு
4: அழைச்சிட்டு போயிட்டாங்க. சிறு வயதுலேருந்தே கல்லூரி முடிக்கிற வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். இல்லை விடுமுறைக்கு மட்டும்தான் இங்கே வருவேன்.
0: அதாவது அந்த காலத்தில் வந்து கிராமப்புறத்தில் சரியான கல்வி கிடைக்காத, ஒரு தூரத்துக்கு நடந்து போய் படிக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது.
4: அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது.
0: அதனால் எங்கள் தஞ்சாவூர்,
4: எங்கள் ஊர்லேருந்து பேரளங்கிறது ஒரு 5-8 கிலோமீட்டர், அங்கே தான் ஸ்கூலு.
0: பேரலாம் வந்து தான் படிக்கணும்.
4: 8 கிலோமீட்டர் நடந்தே தான் 3/4 பேர் போய் படிப்பாங்க.
0: இப்போ தஞ்சாவூரில் எந்த வகுப்பு வரைக்கும் படிச்சிங்க நீங்கள்?
4: தஞ்சாவூரில் வந்து காலேஜ் வரைக்கும் தஞ்சாவூரில் தான் படிச்சோம்.
0: ஓ, காலேஜ் ஃபுல்லாக தஞ்சாவூரில் தான் படிச்சிங்க. இப்போ வந்து அங்கே படித்து விட்டு திரும்ப வந்து இந்த அஞ்சல் துறைக்கு எப்படி வந்தீங்க? இது எதாவது எக்ஸாம் எழுதி வந்தீங்களா, இல்லை இந்த போஸ்டல் துறையில் வந்து இந்த 10th மார்க் வைத்துலாம் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது வந்தீங்களா நீங்கள்?
4: நான் படிக்கிறப்ப மார்க் மட்டும் இல்லை, மார்க்கு, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு, செக்யூரிட்டி, அதாவது அவங்க வந்து அதாவது ஃப்ராட்

0: போயிட்டாங்க, பணத்தை கையாடல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு செக்யூரிட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இருக்கணும். அதை மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருந்துச்சு. அது மாதிரி காலங்களில் தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். முதல் முதல்ல நான் வந்து இந்த பணிக்கு வரல, சத்துணவு அமைப்பாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்.
1: அப்படியா?
0: முதல் முதல்ல சத்துணவு ஸ்கீம்ங்கிறது அப்போ தான் ஆரம்பிச்சது, அதை தேர்ந்தெடுக்கப்பட்டேன்.
1: எந்த இயர் ஞாபகம் இருக்கா?
0: 83 அப்போ வந்து என்னாச்சு, இந்த தலைமை ஆசிரியர்கள் தான் இந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சத்துணவு அமைப்பாளர் தனியாக ஒரு போஸ்டிங் போடணும், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. அதனால் அந்த பணியை வந்து நம்ம சார்ஜ் எடுத்துக்க முடியல. அதை மாதிரி சூழ்நிலையில் ஒரு 2-3 போணுச்சு. இதற்கிடையில் விஏஓ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எம்ஜிஆர் பீரியடில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த விஏஓ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த பட்டாமணியர் கணக்கா பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து பூஸ்ட் பண்ணிட்டாங்க. பூஸ்ட் பண்ணிவிட்டு நேரடியாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி படித்தவங்கள தான் வேலைக்கு போடணும்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த விஏஓ பரீட்சை நான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் சூழ்நிலைக்கு, என்னுடைய மென்டாலிட்டிக்கு அந்த வேலை உங்களுக்கு ஒத்து வராதுங்கிறதுனால அதில் போய் நான் இன்டர்வியூ போனதோட நின்றுட்டேன், போய் ஜாயின் பண்ணலை. இதற்கு இடையில போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளிகேஷன் போட்டேன், அது வேலை கிடச்சிச்சு. நான் எதில் ஜாயின் பண்ணுறதுங்கிற சூழ்நிலை இருக்கிறப்ப நன்னிலம் பிடிஓ ஆஃபீஸில் எங்கள் உறவினர் ஒருத்தர் பிடிஓ இருந்தார். அவர் தான் சொன்னார், இந்த சத்துணவு ஸ்கீமுக்கு இன்னும் ஃபண்டெல்லாம் அலாட் பண்ணல, இது எவ்வளோ நாளைக்கு இந்த ஸ்கீம் நடக்கும் நடக்காதுங்கிறது தெரியாது, அதனால அஞ்சல் துறைக்கு போயிடு அப்படின்னாங்க. அப்போ எங்கள் உறவினருங்க, மாமா தாத்தா பாட்டி எல்லாருமே அஞ்சல் துறை இருக்கிறதுனால நான் இந்த துறைக்கு வந்துட்டேன்.
1: சரி, இத்தனை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்னமும் சில பேருக்கு வந்து கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு இந்த போட்டித் தேர்வுகள் பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கு. அந்த காலத்திலே உங்களுக்கு வந்து இந்த ஆலோசனைலாம் சொன்னது யார், உங்களை வழிநடத்தினது யார்?
0: வழிநடத்துனா ஒரு நான் தஞ்சாவூரில் இருந்து படித்ததுனால எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் ஓரளவு கிடச்சி, எங்கள் மாமா இருந்தாங்க, சித்தி இருந்தாங்க, அவங்கெல்லாம் ஓரளவு நமக்கு விவரம் தெரிஞ்சு சொல்லி கொடுத்துருந்தாங்க.
1: அதன் மூலமாக நீங்கள் போட்டித் தேர்வுகள் மூலமாக நீங்கள் வந்து அஞ்சல் துறைக்கு வந்தாச்சு, அஞ்சல் துறையில் வந்தாச்சு. இப்போ வந்து அஞ்சல் துறையில் ஜாயின் பண்ணிட்டீங்க, அதாவது இந்த பணி முதல் நாள் அனுபவம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஏதாவது கொஞ்சம்?
0: எனக்கு இந்த வேலை கிடைக்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அஞ்சல் துறையில். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட் மாஸ்டர் தன்னுடைய பையனுக்காக ஏதோ ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி ஏற்பாடு
1: பண்ணியிருக்காருன்னு
0: சிபாரிசு பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவல் கிடச்சிச்சு. அதனால் நாங்கள் ஒரு 12-13 பேர் இன்டர்வியூ போயிருந்தோம். இந்த 13 பேருமே அவருக்கு தான் அப்போது இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிவிட்டு நாங்களாம் நாகப்பட்டினத்தில் தான் இன்டர்வியூ நடந்துச்சு. கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்டர்வியூ நடந்துச்சு. அந்த இன்டர்வியூவில் நாங்கள் அவருக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லி அவர் செலவில் நாங்கள் போய் காஃபி சீஃபர்ஸ்லாம் சாப்பிட்டு சினிமாலாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, சரி நான் விஏஓ ஜாயின் பண்ணிவிடுவோங்கிற எய்மில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம போஸ்ட்மேன் அங்கே என்ன வந்து ஒரு அவரே எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி தம்பிக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம்தாங்க, அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். திடீர்னு குளிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 9 தபால் பைய கட்டை பிரிச்சுட்டு வந்து சொன்னார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் பேரை சொல்லி சொன்னார், தப்பு பண்ணிட்டேன், உனக்கு வந்து ரிஜிஸ்டர் நான் பிரிச்சுட்டேன், வா பொண்ணு கூப்பிடுவார், என்னோட வயசில் மூத்தவர்,
1: சரி
0: ஒரு தப்பு பண்ணிட்டேன், உனக்கு வந்து ரிஜிஸ்டர் பிரிச்சுட்டேன், உனக்கு போஸ்டிங் ஆகிருக்கு அப்படின்னாரு. குளத்தில் அப்படியே ஆர்கிமிடிஸ் மாதிரி சட்டையை போட்டு அப்படியே தூங்கி வீட்டை விட்டு முடியாது.
1: இந்த இடத்துல வந்து எந்த சிபாரிசும் ஜெயிக்கவில்லை, நேர்மை வழியில்
0: கொடுத்துட்டாரு.
1: சூப்பர். இப்போ சொல்லுங்க, முதல் நாள் அனுபவம் கேட்டிருந்தோம் இல்லையா, அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க.
0: அப்போ வந்து எனக்கு 16 வரைக்கும், அதாவது ஜனவரி 16 வரைக்கும் பழைய போஸ்ட் மாஸ்டருக்கு டேட் இருக்கு, நான் 17 தான் ஜாயின் பண்ணணும். எங்கள் ஃபேமிலி அப்பையிலேருந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ்
1: பொங்கல் அல்லது
0: கன்னி பொங்கல் மறுநாள், அன்னைக்கு மறுநாள் தான் 17 நான் போய் ஜாயின் பண்ணணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, அது கரிநாள்ரா, அன்றைக்கி போய் ஜாயின் பண்ணாத, அது சரியாக வராது, நீ போய் அதிகாரிகிட்ட போய் சொல்லிட்டு வா, இன்னும் 2 கழிச்சு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நான் காரைக்காலில் தான் எனக்கு இப்போ அதிகாரி, முதல் அதிகாரி ஃபஸ்ட்டு ஆஃபீஸருங்கிறத காரைக்காலில் தான் இருக்கார், அதுவும் எஸ்பெஷலாக திருத்தூரில் தான் இருந்தார். அவரை பார்க்கறதுக்காக வந்தேன். அவர் என்ன சொன்னார், அவர் தான் ஏற்கனவே உள்ள போஸ்ட் மாஸ்டருடைய பையனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவர். அவர் சரி நான் போயிட்டேன்னா அந்த பையனை போட்டலாங்கன்னு நினச்சாரோ என்னமோ தெரியல, கருணாலாப்பா சரி எழுதி கொடு, நான் கருணாலில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொன்னார். சரி, ஒரு 1/2 உட்கார் வாசலில், நான் வேலையை முடிச்சிடலாம், எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. நான் உண்மையில சரி நான் ஒரு அப்பா வித்தனமாக சரி எழுதி கொடுத்தா நான் நல்ல நாள் பார்த்து நம்ம ஜாயின் பண்ண சொல்லுவாரோ அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ லெட்டர் ரெடி பண்ணி எழுதி வச்சிருக்கிறார், நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறதுக்கு நாள் சரியாக இல்லை, இன்றைக்கி நான் ஜாயின் பண்ண முடியாதுங்கிற மாதிரி, அதாவது வேலையை ரிசைன் பண்ணேன்னு சொல்லாமல் ஒரு மாதிரியாக லெட்டர் எழுதி வச்சுருந்தார்.

0: அதை பார்த்துட்டு ஒரு போஸ்ட் மாஸ்டர் வந்து எனக்கு சொன்னார், அதெல்லாம் நீ செய்யாத, நீ கிளம்பி வீட்டை பார்க்க போ, போகிறப்ப வீட்டை சொல்லிட்டு போய் நாளைக்கு நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போ. என்ன கரிநாள், என்ன வேலை கிடைக்கிறது பெருசாக இருக்குது, நீ என்ன கரிநாள்லாம் பார்க்குற, இல்லாட்டியும் உன்னை காலி பண்ணிட்டு வேற ஆளை போட்டுருவான் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி
1: விட்டார்.
0: அப்புறம் சரின்ட்டுன்னு வந்துட்டேன், அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அவர் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு ரொம்ப தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிச்சு.
1: சிக்கலான சூழ்நிலையில நல்ல மனிதர்களை உங்களுக்கு வந்து
0: அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க.
1: இப்போ வந்து சிறு வயதிலே வந்து படிப்புக்காக நான் வந்து தஞ்சாவூர் போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உபய வேதாந்தபுரம் அப்படிங்கும்போது நல்ல கிராமம், ஒரு அழகான கிராமம் தானே, அந்த கிராமத்து வாழ்க்கை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள்
0: நினைக்கிறது? நிறையா நிறையா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
1: இப்போ ஃபுல்லாக அந்த உபய வேதாந்தபுரத்தில் சுற்றிட்டு இருக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு.
0: நிறையா நிறையா இப்போ உபயந்தபுரத்தில் இப்போ நம்மளை கேட்காம ஊரில் எதுவும் செய்கிற அளவுக்கு இப்போ
1: இல்லை.
0: எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஆலோசனை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஊரோட மக்களுடைய ஒத்துழைப்பும் எனக்கு இருக்குது. நானும் அந்த ஊரோட ஒரு மிங்கிள் ஆகியிருக்கேன்.
1: இப்போ ஓகே, இப்போ சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அம்மா அம்மா பேர் என்ன?
0: அம்மா பே அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன், டிஎன் சுப்பிரமணிய பிள்ளை. அதாவது பிரிட்டிஷ் காலங்களில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் மொத்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு ஓட்டே 9 ஓட்டு தான். அப்போல்லாம் குறிப்பிட்ட அளவு நிலம் வசதி வாய்ப்பு இருந்தால் தான் ஓட்டு உரிமை, எல்லாருக்கும் ஓட்டு உரிமை கிடையாது. 48 குடியரசுக்கு பிறகு தான் நம்ம எல்லாருக்குமே ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 9 ஓட்டு உள்ள காலங்களில் எங்கள் பெரியப்பா பிரசிடெண்டாக இருந்தாங்க. அவங்க இறந்து போன பிறகு எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு 35 தொடர்ச்சியாக பிரசிடெண்டாக இருந்திருக்காங்க. அதனால் எங்கள் ஊரில் எங்களுக்குன்னு ஒரு குடும்பத்துக்குன்னு மரியாதை
1: பாரம்பரியம்
0: ஒன்று இருக்குது. எங்கள் அம்மா வந்து தஞ்சாவூரில் படித்த குடும்பத்தில் பிறந்தவங்க, எல்லாருமே அங்கே வேலையில் இருக்காங்க, படிச்சிருக்காங்க. கால சூழ்நிலையில் அவங்க இங்கே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சு. அதனால் எங்கள் தாத்தா என்ன பண்ணாங்க, என்ன தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் நான் இந்த விவகாரமே உனக்கு கிராமமே வேண்டாம் அப்படின்னு நான் அழைச்சிட்டு போனாங்க. நான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இறந்து போனேன்னா மீண்டும் தஞ்சாவூருக்கு போய் வேலைக்கு போயிருப்பேன், நான் வேறு மேல் படிப்புக்கு போயிருப்பேன், ஏதாவது செஞ்சுருப்பேன். அப்போ 2 தங்கைகள் எனக்கு சகோதரி, முதல் எனக்கு 4 மூத்த சகோதரி, 2 இளைய சகோதரி. அதனால் இவங்களெல்லாம் பார்த்துக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு.
1: ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் உபயோகந்தபுரத்தில் இருக்கீங்க, தஞ்சாவூரில் படித்தாலும். இப்போ வந்து அஞ்சல் துறையில் எந்த வருடம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க, எந்த வருடம் நீங்கள் வந்து ஓய்வு பெற்றீங்க?
0: 83 நான் ஜாயின் பண்ணேன்.
1: சொன்னீங்க
0: 83 ஜனவரி 17 ஜாயின் பண்ணேன். ஒரு 6 வருடம் இங்கே இருந்தேன். மேற்கொண்டு ப்ரொமோஷனில் போக வேண்டாம், பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு பரீட்சை எழுதினேன், பாஸ் பண்ணி அப்புறம் நாகப்பட்டினம், 89 நாகப்பட்டினம் தலைமை அஞ்சலகத்துக்கு போனேன். அங்கே ஒரு 2 வேலை பார்த்தேன். மறுபடியும் இன்னொரு பரீட்சை எழுதி திட்டச்சேரியில் கிளார்க்காக ஜாயின் பண்ணேன். அப்புறம் அதுலேருந்து தொடர்ந்து 4 ஒரு ஊர் மாறிக்கிட்டே இருப்பேன்.
1: அதாவது இது எப்படி, இது இந்த ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்களா, தஞ்சை மண்டலம் ஃபுல்லாக மாற்றி?
0: அது வந்து இதை மாதிரி, இது நாகப்பட்டினம் டிவிஷன். இப்போ காரைக்கால் காரைக்கால் ஒரு சப்டிவிஷன், திருவாரூர் சப்டிவிஷன், நாகப்பட்டினம் சப்டிவிஷன். அதில் நான் காரைக்கால் சப்டிவிஷனுங்கிறதுனால காரைக்கால் அம்பகரத்தூர் இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு இருந்தேன்.
1: சரி, எந்த வருஷம் ரிட்டையர் ஆனீங்க?
0: 2019 ரிட்டையர் ஆன.
1: 2019 ரிட்டையர் ஆகிக்கீங்க. சரி ஓகே. இப்போ இந்த பணிக்காலத்தில் ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்புகள் என்ன நம்பி ஒப்படைக்கப்பட்டது, ஏதாவது இந்த ஒரு வேலையை நான் செஞ்சு சாதிச்சிருக்கேன் அப்படிலாம் வந்து ஏதாவது இருக்குதா? அதுக்கு முன்னாடி பாடல்கள், ஒரு 4 பாடல்கள் எனக்கு பிடித்த பாடல்கள்னு சொல்லியிருக்கீங்க. அந்த முதல் பாடல் தாய் மூகாம்பிக படத்துலேருந்து ஜனனி பாட்டு வேணும்னு சொல்லியிருக்கீங்க, ஏதாவது காரணம் இருக்குது அந்த பாட்டு பிடிக்கும்?
0: பொதுவாக இளையராஜாவுடைய ஆன்மீக குரல், ஆன்மீகமான ஒரு பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த பாட்டு கொஞ்சம் ஆரம்ப காலம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது
1: இப்போ ஒரு முறை கேட்போமா?
0: கேட்டுருவோம்.
2: शिवशक्त्यायुक्तो यदि भवति शक्ति

0: தாய் மூகாம்பிகை படத்துலேருந்து ஒரு அருமையான பக்தி பாடல், ஒரு மெலோடியான ஒரு பாடல், எல்லோரும் ஈர்க்கிற ஒரு பாடல் கேட்டோம். உங்களோட விருப்பமாக இப்போ அதை கேட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து இப்போ வேலை கிடச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது வேலை கிடச்சோடனே அம்மா சொல்லியிருப்பாங்களே கல்யாணம் பண்ணலாமா, அதுவும் ஒரே பையன் இல்லையா நீங்கள்?
1: ஆமாம், ஒரே பையன் தான்.
0: கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு ஆரம்பித்தாங்களா?
1: ஆரம்பித்தாங்க. அதுக்கு இடையில் என்னுடைய சகோதரிகள் ரெண்டு பேரையும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு வைராக்கியமாக இருந்தேன்.
0: சரி.
1: அதனால் 83 வேலைக்கு போனாலும் 89 வரைக்கும் ரெண்டு சகோதரியும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு 89 தான் நம்ம திருமணத்துக்கான வாய்ப்பு வந்துச்சு.
0: மனைவி பற்றி சொன்னீங்க, நான் தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க.
1: மனைவி வந்து இங்கே வாழ்மங்கலம்.
0: அவங்க பேர் என்ன?
1: அவங்க பேர் ராஜலட்சுமி. அவங்க எல்லாமே ஆசிரியர் குடும்பம் தான். நான் வந்து ஒரு ஆசிரியர் பணிக்கு போகணுங்கிறது என்னுடைய ஒரு கனவாக இருந்துச்சு. இப்போ இவங்க எங்கள்

0: மனைவி வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்தில் நான் ஆரம்ப காலங்களில் எங்கள் நண்பர்கள் எங்கள் எனக்கு வழிகாட்டிகள்லாம் வேலை பார்த்தாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்த பள்ளிக்கூடத்து ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் பார்ட் டைமாக. அது என்னமோ தெய்வாதீனமாக அந்த பள்ளிக்கான ஒரு ஆசிரியாவே எங்கள் மனைவி வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு.
1: சரி, பள்ளி மீது இருந்த ஈடுபாடு, அப்படி
0: பள்ளி மீது ஈடுபாடு ஒரு மறைமுகமாக.
1: உண்மைதான். சரி, நம்பிட்டோம். அடுத்தது இப்போ வந்து என்னென்னா, இப்போ அஞ்சல் துறை, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து உங்கள் பர்சனல் லைஃப் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து அஞ்சல் துறைக்கு வந்திருக்கோம். அஞ்சல் துறை அப்படின்னாலே கிராமப்புறங்களை சார்ந்து தான் பெரும்பாலும் நிறைய கிராமங்களில் உங்களோட சேவை இருந்திருக்கும். அதை பற்றின உங்களோட அனுபவம் என்ன?
0: அஞ்சல் துறை சேவைன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு 2 அல்லது 3 கிலோமீட்டருக்கு உட்பட்டு ஒரு டீ கடை இருக்கோ இல்லையோ ஒரு அஞ்சல் அலுவலகம் இருக்கும். இந்தியாவுடைய ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்கு.
1: இன்னைக்கு கிராமப்புற மக்களுக்கு இந்த அஞ்சல் துறை எந்த அளவுக்கு சேவையை பண்ணியிருக்கு?
0: கிராமப்புற மக்களுக்கு வந்து இப்போ நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, அப்பையிலேருந்தே இருக்குது. சேமிப்புங்கிறது மக்களுக்கு அவசியம், அத்தியாவசியம். ரெண்டாவது, பெரும்பாலும் அஞ்சல் துறையில் கிராமப்புற அஞ்சல் அஞ்சலகத்தில் இருக்கிறவங்க இப்போ தான் வந்து வெளியூரில் உள்ளவங்கலாம் வந்து வேலைக்கு வராங்க. அப்போ லோக்கலில் உள்ளவங்களும் பெரும்பாலும் வருவாங்க. அதனால் அவங்கள எந்த நேரம் வேணாலும் போய் அணுகலாம், எந்த நேரம் வேணாலும் அவங்கள்ட்ட பணம் கொடுத்து வாங்கிக்கலாம், போகலாம், வரலாம், டெபாசிட் பண்ண சொல்லலாம். அவங்க ஃபார்ம் எழுதி கொடுக்குங்கிற அவசியம் இல்லை, அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வங்கியில் பார்த்திங்கன்னா, போனோம்னா பாமர மக்கள்லாம் போய் அவ்வளோ சீக்கிரம் வங்கியில் போய் நம்ம பேங்க்கில் போய் ஒரு டெபாசிட்டாக செய்யவும் முடியல. அது மாதிரி இதுக்கு வந்து அஞ்சல் துறை ரொம்ப கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்கிறது உண்மை பெரிய விஷயந்தான்.
1: அதாவது அப்போதைக்கு வந்து ஒரு எழுத்துக்கள் அல்லது ஒரு கடிதங்கள் மூலமாக ஒரு உணர்வு பரிமாற்றம் அப்படின்னா அந்த அஞ்சல் துறை மூலமாக
0: நிறைய நிச்சயமாக உண்டு. இந்த பொங்கல் வாழ்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வரும். அந்த பொங்கல் வாழ்த்து நேரத்தில் தனி இன்ஸ்ட்ரக்ஷனாக போடுவாங்க. பொங்கல் வாழ்த்தை எப்படி பிரிக்கணும், எப்படி பண்ணணும், என்ன எக்ஸ்ட்ரா போடணும், அது மாதிரி நேரங்களில் தனியாகலாம் நாங்கள் ஆள்லாம் வச்சுட்டு நாங்கள் சர்வ் பண்ணுவோம். இப்போ அந்த உணர்வு பூர்வமான வாழ்த்துங்கிறதுக்கே இல்லாமல் போயிட்டு அஞ்சல் கடித போக்குவரத்தை குறைஞ்சி போச்சு. இப்போ
1: அதாவது இப்போ வாழ்த்து அட்டைகளை மீறி வந்து ஒரு வெளியூரில் இருக்கிற ஒரு கணவரும் மனைவிக்கு வந்து கடிதம் எழுதுறதும் அது வந்து ரொம்ப அந்த உணர்வு பூர்வமானது இல்லையா? அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அது மாதிரி இல்லை, அந்த கடிதம் வரலை, மிஸ் ஆகிட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் அல்லது மறக்க முடியாத ஒரு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, அதை நினச்சா கூட இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த சம்பவத்தை நினச்சா, அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்குது?
0: நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த இண்டக்ஷன் ட்ரைனிங்ல ஒரு 3.5 மாதம் மதுரையில் போட்டிருந்தாங்க. அது ஹாஸ்டல், அங்கேயே தங்கி அங்கேயே இது பண்ணணும், மாதத்துக்கு ஒரு தான் வரலாம். அப்போ என்னுடைய சின்ன பொண்ணு வந்து ஒரு கார்டு போட்டிருந்தா எனக்கு, நான் தபால் போட்டிருந்தேன், அவளாக எனக்கு ஒரு தபால் போட்டிருந்தா. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த தபால் எனக்கு வந்து சேரலை. ஒரு வாரமாக திரும்பி வர்றேன், அவன் அவங்களை தபால் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லையே பார்க்கலையே அப்படின்னு பார்த்தா தபால் எங்கேயே மிஸ் ஆகிட்டு. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு வந்துச்சு.
1: உங்களுக்கேவா?
0: ஆமாம்.
1: அப்போ நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்களா?
0: சர்வீஸில் தான் இருந்தேன். ட்ரைனிங்கில் இருந்தேன் மதுரையில். சரியான முறையில் அட்ரஸ் எதுனாலும் என்ன பண்ணாலும் தெரியல, லெட்டர் போட்டிருக்கா, அது வந்து நமக்கு கிடைக்கல.
1: அப்புறம் 15 நாள்
0: ஒரு 15 நாள் கழிச்சு அந்த தபால் கிடைச்சிச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு,
1: எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்திருக்கும்.
0: எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுருக்கேன். அவளுக்கு ரொம்ப கோவம், அப்பாவுக்கு தபால் போட்டால் அவனுக்கு பதில் போடவே இல்லை, சொல்லவே இல்லை அப்படின்னு. எனக்கு போட்டது தெரியாது. அப்புறம் நேராக வந்து போனப்போ சொன்னோன்னா எனக்கு மனசு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு.
1: போஸ்ட் மாஸ்டருக்கே லெட்டர் லேட்டாக கிடச்சிருக்கு, என்ன பண்ணுறது? அது மாதிரி மற்ற மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு இது மாதிரி ஏதாவது லெட்டர் வரல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
0: வரும். அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் இப்போ 82 பின்கோடுங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் பேரை போட்டு
1: 82 சரி,
0: இந்த என்னுடைய பேரை போட்டு நீங்கள் பின்கோடை போட்டிங்கன்னா தபால் இன்னைக்கு வந்துடும். அந்த பின்கோடுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அது அதுதான் இன்னைக்கு எல்லாரும் போட சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் நிறையா போடுறதில்ல. அட்ரஸ் எழுதுறவங்க பெரும்பாலும் எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ பூந்தோட்டம் வரதா வச்சுக்கோமே, அவங்க பூந்தோட்டத்துக்கு வந்து மாயாரம் வந்து பஸ் விட்டு இறங்கி பேரில் வந்து பூந்தோட்டத்துக்கு வராங்க. உடனே என்ன சொல்லுங்க, மாயாரம் வழி அப்படின்னு போடுவாங்க.
1: மயிலாடுதுறை வழி,
0: மயிலாடுதுறை வழின்னு போட்டுருவாங்க. அதனால் அவங்க சரியாக ஸ்டார்டிங் பண்ணுறப்ப சரியாக பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதான், கிடைக்காம இருக்காது, லேட்டாக கிடைக்கும்.
1: எந்த போஸ்ட் அதெல்லாம் போடாமல் போட்டுறது அவங்களுக்கு தெரிந்ததை
0: தெரிஞ்சதை எழுதிடுவாங்க.
1: அதாவது அஞ்சல் துறையின் ஒருங்கிணைந்த சேவைகள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
0: அஞ்சல் துறையில் ஒருங்கிணைந்த சேவைகள்னால் சேமிப்பு கணக்கை சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இப்போ அந்த ஆதார்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறையில் சேர்த்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு ஒர்க்கு. இன்னைக்கு ஆதார் மாற்றுறது, புதுசாக எடுக்கிறது, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறதே.

0: சாய்ஸ் மூலிமா தான் இஷ்யூ பண்ணாங்க.
1: ஆமாம்.
0: அதன் பிறகு அதில் மாற்றம் ஏற்படணும், அதில் சேஞ்ச் பண்ணணும், பேர் சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணணும், ஃபோன் நம்பரை இணைக்கணும். இதெல்லாமே வந்து அஞ்சல் துறையில் ஈஸியாக நம்ம சேவையில் இருக்குது. அது ஒரு மக்களுடைய சேவைக்கு ஒரு மிகப்பெரிய இது மாற்றம்.
1: அதாவது மெயினாக உள்ளது சேமிப்பு தான் அப்படின்னு
0: சொல்லி. சேமிப்பு தான்,
1: அதோட வந்து பரிமாற்றம், கடித வழி பரிமாற்றம். இன்னமும் நிறைய இந்த ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்லாம் வந்து அஞ்சல் துறை மூலமாக தான் வருது. எவ்வளோ வந்து ஃபோன் இருந்தாலும் நிறைய முக்கியமான விஷயங்கள் அஞ்சல் துறை மூலம் தான் வருது இல்லையா?
0: அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரைவேட்டில் வந்து கொரியர் சர்வீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கொரியர் சர்வீஸில் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அது வந்து அந்த சட்டத்துக்கு உட்படலை. இப்போ அஞ்சல் துறையில் ஒரு சின்ன அக்னாலஜ்மெண்ட்டில் ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா அது கோர்ட் வரைக்கும் செல்லும்.
1: இப்போ அந்த அந்த அவங்க போட்ட அந்த ரிஜிஸ்டர் போஸ்டாக இருந்தாலும் சார், அதுக்கு நம்ம கிடைக்கல அப்படின்னாக்க நம்ம வந்து
0: உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. ரெண்டாவது, கோர்ட்டில் மூலயமா நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம், நஷ்ட ஈடு கேட்கலாம். இப்போ இதில் செய்ய கொரியரில் செய்ய முடியாது.
1: அதுக்கு வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் முக்கியம், ரிசிப்ட் கொடுப்பாங்க, அது தூக்கி எரிஞ்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இதுவும் ஒரு முக்கியமான காரணம். முக்கியமான விஷயங்கள் அஞ்சல் துறை மூலமாக வரத்துக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ அஞ்சலாக ஆயுள் காப்பீட்டு திட்டங்களை பற்றி உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா? இருக்குது. சொல்லுங்கள் பாப்போம்.
0: அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு
1: அப்டேஷன் ஆயிருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில்
0: நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: நம்ம தான் அதுலேருந்து ஓய்வு பெற்றுட்டோமே அப்படிலாம் இல்லாமல்
0: இன்னும் அப்டேட் பண்ணிட்டு தான் பாப்பா. நமக்கு யூனியன் தொடர்பு இருக்குது, அஞ்சல் துறையோட சேவைகள்லாம் நாங்கள் பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். அஞ்சல் ஆயுள் காப்பீட்டில் வந்து இப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. லோ ப்ரீமியம் ஹை போனஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய மாற்றல். லோ ப்ரீமியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்ஐசி ஏஜென்ட்னு எல்ஐசின்னு இல்லை, பொதுவாக ஏஜென்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கமிஷன் அவங்க எப்போ எங்கே கொடுக்க முடியும், வாங்க முடியும்? மக்கள்கிட்ட உள்ள ப்ரீமியத்துலேருந்து அவங்க வாங்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு 100,000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா ஒரு 1,000 ரூபா ப்ரீமியம் வருதுன்னா அவங்க 1,100 ரூபா வாங்குவாங்க. அந்த 100 ரூபா அந்த ஏஜென்ட் கமிஷனுக்கு போயிடும். போஸ்ட் ஆஃபீஸில் அந்த 1,000 ரூபா தான் வாங்குவாங்க. அதனால அவங்களுக்கு லோ ப்ரீமியமாக இருக்கும்.
1: சரி, ஓகே. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால சொல்கிறீங்க, அந்த மாதிரி வேலை இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறீங்க.
0: ரெண்டாவது, நீங்கள் போட்ட முதல் மாதம் போட்டு ஒரு 10 நாள் கழிச்சு பணம் கட்டுறீங்க, பணம் கட்டின உடனே உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகிடும். இது வந்து மற்ற இன்சூரன்ஸில் எதிர்பார்க்க முடியாது. மினிமம் 3 மந்த்ஸ் ஆகணும். 3 மந்த்ஸ் நீங்கள் பணம் கட்டணும்.
1: தொடர்ந்து 3 மாதங்கள் கட்டியிருந்தால் தான் அந்த இன்சூரன்ஸ்
0: பிற இன்சூரன்ஸில், வேற போஸ்ட் ஆஃபீஸில் 1 மந்த் கட்டினாலே போதும்.
1: சரி,
0: அந்த ஸ்கீம் உண்டு.
1: 1 மந்த்.
0: உதாரணத்துக்கு சுனாமி பீரியடில் நான் நாகப்பட்டினம் கண்காணிப்பாளர்கள் இருந்தேன். அப்போ வந்து ஒரு ரசீது கிடைச்சா போதும், அவருக்கு உடனே நாங்கள் வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்தோம். இன்சூரன்ஸில் நிறைய பேருக்கு வீடு எல்லாம் எடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ அவர் கட்டின நம்பர் தெரிஞ்சால் போதும். இல்லை ஒரு ரசீதை வச்சுருந்தா கூட போதும்,
1: ஒரு ப்ரீமியம் கட்டினது இருந்தால் போதும்.
0: ரசீது இருந்தால் கூட நாங்கள் அவங்களுக்கு இம்மிடியட்டாக நாங்கள் ஆன் தி ஸ்பாட் நாங்கள் சாங்ஷன் பண்ணி கொடுத்தோம். அது மாதிரி செஞ்சோம்.
1: அந்த சுனாமி டைமில் நீங்கள் நாகப்பட்டினம்
0: ட்ரான்ஸ்ஃபரில் இருந்தேன். நாகப்பட்டினம் ஆஃபீஸில் தான் இருந்தேன், பக்கத்து ஆஃபீஸில் தான் இருந்தேன்.
1: இப்போ வந்து இப்போ சொன்னீங்க கிராமப்புறங்களில் வந்து இந்த அஞ்சல் துறை வந்து சேமிப்புக்கு தான் முக்கியம் அப்படின்னு, வேறு ஏதாவது பர்பஸ் இருக்கா கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டுக்கு?
0: பொருளாதார மேம்பாட்டுக்கு வந்து இப்போ எஸ்பி ஆர்டி மாதம் மாதம் இப்போ உதாரணத்துக்கு மாதம் 10 ரூபா கூட கட்டலாம். நீங்கள் பேங்கில் போய் 10 ரூபாலாம் கட்ட முடியாது. இப்போ 50 ரூபா ஆக்கியிருக்காங்க. ஆரம்ப காலம் நீங்கள் மாதம் 10 ரூபா கூட கட்டலாம். கட்டிட்டு நீங்கள் மாதம் மாதம் கட்டி நீங்கள் இதை ஆர்டி பண்ணி கொண்டு வரலாம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு மாதம் மாதம் பணம் வாங்குற மாதிரி ஸ்கீம்லாம் பண்ணலாம். இது மாதிரி சின்ன ஏழை மக்கள் பாமர மக்கள்லாம் சேமிப்பு பண்ணுற அளவுக்கு உருவாக்குறதுக்கு அஞ்சல் துறை மிக முக்கியமான ஒரு பங்கு.
1: அதாவது பாமர மக்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயமா அஞ்சல் துறை இருந்திருக்கு.
0: அணுகுமுறை சுலபம்.
1: ஏன்னா இப்போ வங்கிகளுக்கு ஒரு அக்கௌண்ட் வைக்கிறது இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு இருக்காங்கல்ல. நிறைய பேருக்கு வங்கி கணக்கு இல்லாமல் இருந்தது. இப்போ பெரும்பாலும் எல்லாருமே வந்து வங்கி கணக்கு இருக்கு. அப்போ வந்து ஆனால் வந்து இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியே வந்து அஞ்சலகத்துறை இருந்திருக்கு அப்படின்னு
0: சொல்றீங்க.
1: சரி, இப்போ உங்கள் வேலையை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து அடிக்கடி ஒரு ஸ்கூலுக்கு வந்து கணக்கு எழுதி கொடுக்க போகுது இது போகும்போது நான் வந்து அங்கே வேலை பார்த்த ஒரு ஆசிரியையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு.
0: அங்கே வேலை பார்த்த ஆசிரியர் இல்லை, அவங்க வேலை பார்த்தது திட்டச்செடிக்கும் பக்கத்தில் உள்ள ஊரில்.
1: ஓ,
0: இங்கே வேகன்சி வந்தோன்னா இந்த ஊருக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி விட்டாங்க.
1: எங்கள் நான் அதனால தான் நாங்கள் நம்பிட்டோம்னு
0: சொன்னேன். எங்கள் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான். திருமணம் ஆன பிறகு அவங்க நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க.
1: சரி, சொல்லுங்க. திருமண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ உங்க குழந்தைகளை பத்தி சொன்னீங்க, பெண் குழந்தைகள் 2 பேர், அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களா.

0: எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு தனிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருக்குது அப்படின்னு. மனைவி வந்த பிறகு அந்த பங்கு அதிகமாக தான் ஆணுச்சு. எங்கள் குடும்பத்தை பாரம்பரியத்தை எல்லா வகையிலையும் காப்பாற்றுற அளவுக்கும், அதை விட இன்னமும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன மதிப்பு மரியாதை ஊரில் இருக்கோ அதை விட அதிகமாக எங்கள் மனைவிக்கும் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த லோக்கலில் ஒரு
1: தலைமை ஆசிரியர்
0: இருக்கிறதுனால
1: தலைமை ஆசிரியா
0: கண்டிப்பாக இருப்பாங்க, நிறையா உதவி பண்ணுவாங்க. எந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் வந்து ஒரு அனுசரித்து இது பண்ணி செஞ்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு மன சித்த பிரமை பிடித்த ஒரு பையன், பேச முடியாத பையன், இவனெல்லாம் ஸ்கூலில் சேர்த்து, அதெல்லாம் நம்ம ஸ்கூலில் விட அதுக்குன்னு தனி ஸ்கூல் இருக்குது, இந்த கிராமத்தில் உள்ளவங்க போய் சேர்க்க முடியாது. அந்த பிள்ளைங்கள்லாம் சேர்த்து பேச்சு சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, அவங்களாம் ஒரு உள்ள உருவாக்கத்துக்கு நிறையா அவங்க உதவி பண்ணியிருக்காங்க.
1: தன்னுடைய கடமையும் தாண்டி
0: அவுட் ஆஃப் மனித நேயத்தோட நிறையா அவங்க செஞ்சுருக்காங்க.
1: சரி, அடுத்தது குழந்தைகள் பெயர் சொல்லுங்க. சொன்னீங்க
0: முதல் பெண் வந்து காயத்ரி. படிக்கிற காலங்களே நல்லா சனடாக படிச்சுட்டு இருந்தா, காரைக்காலில் தான் படித்தா, பேரில் தான் சங்கராவில் படித்தேன், மறுபடியும் காரைக்காலில் சர்வீஸில்
1: முடித்தான்.
0: அப்புறம் மியாட்டில் வந்து யூஜி முடிச்சுட்டு, அப்புறம் ஹிந்துஸ்தானில் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு பாஸ் பண்ணி தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு கொஞ்சம் ஒரு வருஷம் வேலை பார்த்துச்சு. அப்புறம் திருச்சி அப்போலோவில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துச்சு.
1: பரவாயில்ல, ஏதோ ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்தாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்
0: வேலை பார்த்தாங்க. அதன் பிறகு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் குவாலிட்டி மேனேஜர் போஸ்ட் கிடச்சிச்சு. திருநெல்வேலியில் வேலை பார்த்து மறுபடியும் நாகப்பட்டினத்துக்கு பட்டரன்ஸ்லாம் வந்து.
1: சரி, ஓகே.
0: என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் என்னுடைய பெண் வந்து மனைவிக்கு அடுத்தது, என்ன அது ஏன் பண்ணி சம்பாதிக்கிறதுனால எனக்கு என்ன தேவையோ நான் கேட்காமலே அது எல்லாத்தையும் நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம்.
1: சரி, ஓகே. ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையில் இருக்கீங்க. இப்போ அஞ்சலக பணியில் சவால்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: அஞ்சலக பணியில் சவால்கள்னால் இன்னைக்கு கொரியர் சர்வீஸ் எடுத்துக்கலாம் ஒன்று. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப
1: அதுக்கு வந்து அது வந்து எதிர்போட்டின்னு வந்துச்சு. நீங்கள் அந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு சவால் அப்படின்னா
0: இருக்கிறவங்களுக்கு சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வேலை பார்க்குற காலங்களில் திடீர்னு என்ன பண்ணாங்க, எல்லாமே கணினி மயமாக்குனாங்க. அப்போ புதுசாக வேலை பார்க்குறவங்க ரொம்ப குயிக்காக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜ்டே ரொம்ப ஏஜ்டாக போனவங்கலாம் வேலையை விட்டு வாலண்டியர்
1: ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு
0: காலமாகும். அவங்க வந்து கம்ப்யூட்டர் தொட்டாலும் கீபோர்டு தொட்டாலும் நமக்கு ஏதோ பண்ணிவிடும், அதை எப்படி நான் பார்க்கறது அப்படி அப்படின்னு பயந்துக்கிட்டு ஓரளவு அந்த பணி இல்லாத வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. சில பேர் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் சர்வீஸ் இருக்குங்கிறவங்க ஏன் நம்ம இந்த இப்பானு சொல்லிட்டு விஆர் வாங்கிட்டே போயிட்டாங்க. நடுவில் எங்களை மாதிரி நடுவில் இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாதுங்கிறவங்க ரொம்ப சிரமப்பட்டு, இப்போ நான்லாம் போய் தனியாக கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டு ரெண்டுலேயுமே நாங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிற மாதிரி நாங்கள் வேலையை இது பண்ணிக்கிட்டோம். அது காலத்தின் கட்டாயம், ஒன்றும் மாற்ற முடியாது. அது ஒரு சவால்.
1: வளர்ச்சியை நோக்கி போகும்போது இந்த மாதிரி சவால்கள் சந்திச்சு தான் ஆகணும் இல்லையா?
0: இப்போ உள்ள ஊழியர்கள் சொல்கிற ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பணி அதிகமாக இருக்கும். இப்போ காரைக்காலில் நான் மணி ஆர்டர் பிரான்ச் பார்க்குறப்ப இந்த தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 350-400
1: அந்த சிறுவரிசைக்கு பணம் அனுப்புவாங்க இல்லையா?
0: அதெல்லாம் கையாலே மேனுவலாக எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி என்ட்ரி பண்ணி போட்டு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் நாங்கள் 5 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு
1: போயிடுவோம்.
0: இப்போ போக முடியல, ஏன்னா சர்வர் ப்ராப்ளம், நெட்டு கிடைக்கல, கரண்ட் இல்லை, இதை மாதிரி ப்ராப்ளங்கள் நிறையா இருக்கு. அதாவது வேலையே செய்யாமல் சும்மா நம்ம வேஸ்ட்டாக டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியிருக்கு.
1: மேன் பவர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க.
0: பெஸ்ட்டு மேன் பவர் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லி கம்ப்யூட்டர்ஸுங்கிறப்ப நமக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன கிடைக்கலாம்.
1: சர்வர் ப்ராப்ளம் எல்லா இடங்களையும் கிடைக்கும். ஒரு வங்கிக்கு போனால் கூட அது நிறைய நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? முக்கியமான வேலையை போனால் கூட அந்த ஒரு பிரச்சனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அது இருக்குது. இருந்தாலும் அதுவும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ அடுத்தது, இப்போ அடுத்த ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்க, மன்னன் படத்துலேருந்து அம்மா என்று அழைக்காத. உங்கள் அம்மாவுக்காக கேட்டிங்களா இல்லை இந்த பாட்டு பிடிக்குமா?
0: இல்லை இல்லை, அம்மாவுக்காக தான் கேட்டேன். அம்மா அந்த பாட்டு எனக்கும் பிடிக்கும். அம்மா வந்து நான் எங்கள் அப்பா இறந்து போனப்போ எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்கிற வருத்தத்தை விட எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை இறந்து இழந்துட்டாங்களே, அவங்க முன்னே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, வர முடியாது, செய்ய முடியாதுன்னு அந்த வேதனை தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா பேர் நான் ரொம்ப பாசமாக இருப்பேன் ஆரம்ப காலங்கள்லேருந்து. அதனால் அவங்களுக்கு ஒரு டெடிகேட் பண்ணுற மாதிரி இந்த பாட்டை போடுவோம்னு
1: கேட்டேன். சரி, ஓகே. அது வந்து அவங்களோட மனநிலைமையில் அப்படி இருக்காது, கிராமப்புறத்தில் இருந்ததுனால அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அம்மா பேர் என்ன?
0: அம்மா பேர் வந்து பட்டு பட்டம்மாள்னு சொல்லுவோம்.
1: சூப்பர். பட்டம்மாளுக்காக இந்த அம்மா என்று அழைக்காத உயிரிலே பாட்டு கேட்டிருக்கீங்க.

0: நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் ஆலமரத்தடியில் இருந்த நேர்கள் மத்தியில் நேரடியாக ஒளிபரப்பாகும். இப்போ நேரம் பிற்பகல் 2:41 ஆக போது. இந்த நேரத்தில் லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சிக்காக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் உபய வேதாந்தபுரம் ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி திரு ஏ சோமாஸ்கந்தன் அவர்கள் பங்கு பெற்று அவங்களோட அனுபவங்களை நம்மகிட்ட சொல்லிகிட்ருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்தது என்னென்னா முக்கியமானது, அதாவது சேமிப்பு, அஞ்சல் துறை வந்து மக்களுக்கு சேமிப்புக்காக மிக முக்கியமாக பயன்படுது அப்படின்னு, சேவையை பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இந்த செல்வ மகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த செல்வ மகள் திட்டத்தை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்குதா? அதை பற்றின இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கா? அது என்ன பெனிஃபிட் இருக்குது அதில் சொல்லுங்களேன்.
1: செல்வ மகள் திட்டத்தில் வந்து ஓரளவு இப்போ மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்குது.

0: இப்போ அது அஞ்சல் துறை ஊழியர்களுக்கு வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வீடு வீடாக போய் எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கு, அது பெண் குழந்தைகள் பிறந்தால் உடனடியாக போய் அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திடுறாங்க. அதனால் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா டவுனில் வேணால் நீங்கள் வந்து செல்வ மகள் திட்டத்தில் சேராத குழந்தைகள் இருக்கலாம், கிராமப்புறத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த குழந்தையுமே இல்லை, செல்வ மகள் திட்டத்தில் சேராத குழந்தைகளே இல்லை. அதில் வந்து நீங்கள் மாதம் மாதம் இத்தனை ரூபா தான் கட்டணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது, உங்கள் பையில் கிடைக்கிற பணத்தை கட்டியிருக்கலாம்.
1: அது மற்ற ஸ்கீமுக்கு இல்லாத ஒரு பெருமை இந்த செல்வ மகளுக்கு இருக்கே.
0: செல்வ மகளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பணம் இப்போ நீங்கள் 18 வயசு வரைக்கும் போட்டிங்கன்னா அந்த பெண்ணோட 18 வயசு முடிகிறப்பையோ அப்படி இல்லைன்னா அதுக்கு திருமணம் வர்றப்பையோ அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ அந்த 18 வயசில் எடுத்துடணுமா இல்லை தொடர்ந்து
0: கட்டிகிட்டு இருக்கலாம் எப்போ வேணாலும் கட்டிகிட்டு இருக்கலாம்.
1: திருமணத்துக்கு எடுக்கலாம்,
0: 18 வருஷத்துக்கு முடி எடுக்க முடியாது, அவ்வளோதான்.
1: அப்போ தான்
0: ஒரு ஒரு சேமிப்புன்னா ஒரு திருமணத்துக்காக
1: எடுக்கிறதுக்கான காலம்
0: எடுக்கிறதுக்கான காலம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அதனால் அவங்க 18 வயசு முடிச்சு அந்த பணத்தை எடுத்தால் அந்த பெண்ணுக்கு ஏதாவது பயன்படும் அப்படிங்கிறது.

0: எடுத்துக்கலாம்.
1: திருமணத்துக்கு எடுக்கலாம்,
0: 18 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடியாது, அவ்வளவுதான். அப்பதான் ஒரு சேமிப்புனா ஒரு
1: விழிப்புணர்வு.
0: அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கு கொடுப்பாங்க, சேவிங்ஸ் பேங்க்குன்னு கிராமத்தில், போஸ்ட் ஆஃபீஸில், கிராமத்தில்ன்னு சொல்ல விட போஸ்ட் ஆஃபீஸில். அதில் வந்து வேறு போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு பணம் போட முடியாது, நீங்கள் பணம் வேறு ஆஃபீஸுக்கு அனுப்ப முடியாது. நீங்கள் உங்கள் இப்போ நீங்கள் நான் பேரளத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா பேரளத்தில் உள்ள அக்கௌண்ட்டில் மட்டும்தான் பணம் போடலாம்.
1: இப்போ நம்ம நிஃப்ட் போட்டுலாம் அனுப்புவோமே பேங்கில்,
0: அதெல்லாம் முடியாது. இந்த ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் வரணுங்கிறதுக்காக அந்த ஸ்கீமை மாற்றி கொண்டு வந்தாங்க. ஐபிபிபின்னா இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு, அது வந்து ஈக்குவல் டு பேங்க்கு தான்.
1: இப்போ இப்போ அனுப்பலாம்.
0: இப்போ வந்து அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து எல்லா பேங்க்கு போன மாதிரி என்எஃப்டியில் பணம் அனுப்பலாம், இதில் அனுப்பலாம், எல்லாமே செய்யலாம். எந்த ஊருக்கு வேணாலும் அனுப்பலாம், எந்த ஊருக்கு வேணாலும் பணம் உங்களுக்கு வரவழைக்கலாம். அது எல்லா பேங்க் மாதிரியே போஸ்டல் பேங்க்குங்கிறது தனியாக போகணும் செயல்படுது. அது எல்லாம் ஈக்குவல் டு பேங்க்கு தான்.
1: இப்போ ஏடிஎம் கொடுத்துறாங்க,
0: ஏடிஎம் கொடுத்துட்றாங்க, நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நீங்களும் பணத்தை
1: ட்ரான்ஸ்ஃபர்
0: போடலாம், நீங்களும் பணம் அனுப்பலாம், உங்களுக்கும் பணம் வந்து சேரும். வெளியில் வந்து உங்கள் அக்கௌண்ட் ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு பணம் போடணும்னா நீங்கள் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட்டான ஸ்கீம்.
1: ஓகே, இதுக்கு அதாவது இது வந்து இதுக்கு வந்து இத்தனை நன்மை இருக்குது. இந்த மற்ற பேங்க்கில் இல்லாத ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது, இந்த இதை யூஸ் பண்ணும்போது.
0: ஆமாம்,
1: என்ன சொல்லுவீங்க?
0: இந்த ஐபிபியில்
1: என்ன சொல்லுங்க?
0: இப்போ நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டிருக்க பணத்தை வந்து ஐபிபிக்கு மாற்றிக்கலாம்.
1: ஓகே,
0: இப்போ பேங்க்கில் நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் அது ரெண்டும் ஒன்றாவே இருக்கும். இப்போ வில்லேஜில் உள்ளவங்களுக்கு வந்து பணம் போட்டிருக்காங்க, அவங்க ஐபிபி அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, மாதம் மாதம் 100 ரூபா 200 ரூபா போட்டு சேமிச்சுட்டு வராங்கன்னா இந்த ஐபிபிக்கு அதை மாற்றிக்கலாம். அதை மாதிரி இது இருக்குது.
1: இப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து ஐபிபிக்கு போடும்போது என்ன பெனிஃபிட் இருக்கும்?
0: அது எல்லா பேங்க்கில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் மாதிரி தான் எல்லாமே. ஏன்னா எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் வந்துட்டு, அதனால் எல்லாமே ஒரே ஸ்கீமாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஐபிபிங்கிறது இப்போ அதர் தான் பேங்க்குங்கிற மாதிரி கிடையாது, எல்லாமே ஒன்று.
1: ஓ, ஆர்பிஐ கீழ் தான் இருக்குது,
0: ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கூட அவங்க இது பண்ணுறது தான். நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா விளம்பரம் போடுவாங்க, மைனர் ஒரு இதுதான் இருக்கும், ஒரு ஒரு ரூபாய் கணக்கில் தான் இருக்கும். மற்றபடி பேர் தான் மாறுமா தவிர ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இன்றைக்கி ஆர்பிஐ இது பண்ணுறது தான்.
1: சரி, சரி, ஓகே. அடுத்தது முதியோர் நலத்திட்டம்னு ஏதோ இருக்குது.
0: முதியோர் நலத்திட்டம்னு புதுசாக போன இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட், மற்றதை விட இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட.
1: மினிமம் மாதம் மாதம் பணம் கட்டணுமா?
0: அது மாதம் மாதம் கட்டலாம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேணாலும் கட்டலாம் வந்து. ஆனால் நீங்கள் வந்து மினிமம் 1000 ரூபீஸ் கட்டணும், மேக்ஸிமம் 30 லேக்ஸ் வரைக்கும் கட்டலாம். இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதில் ஏடிசி ஏதாவது இந்த இன்கம் டேக்ஸ் ரிபேட் கிடைக்கும்.
1: பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஏதாவது?
0: பென்ஷன் ஸ்கீம் மாதிரி தான் அது. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பணம் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு இருக்கும்.
1: சரி, எந்த வயசில் வேணாலும் ஆரம்பிக்கலாம் இதை?
0: ஆரம்பிக்கலாம், சீனியர் சிட்டிசன் 55 வயசுக்கு மேலே தான், 60 வயசில் தான் உங்களுக்கு ஆரம்பிக்காது தான் பெனிஃபிட் ஜாஸ்தி. சீனியர் சிட்டிசன் தானே இது உங்களுக்கு.
1: இப்போ முதியோராக ஆனக்கப்புறம்னா இது வந்து டெபாசிட்டே பண்ணணும்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. நான் என்ன நினச்சேன், மாதம் மாதம் பணம் கட்டுற மாரி.
0: அதுக்கு வந்து எம்ஐஎஸ்னு ஒன்று இருக்குது, மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டலாம், மொத்தமாக பணம் கட்டி கூட நீங்கள் அந்த பணத்தை மாதம் மாதம் இப்போ ஃபிக்ஸடாக ஒரு எம்ஐஎஸ் ஸ்கீமில் ஒரு 10,000 ரூபா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை என்ன செய்வாங்க, அதை ஆர்டியில் போட்டுருவாங்க. அது ஆர்டியில் அது டெவலப் ஆகிட்டு இருக்கும். அது ரெண்டு வகையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு எப்படி பணம் தேவை, 10 வருஷம் போடுறோம், 10 வருஷம் வரைக்கும் நமக்கு பணமே தேவையில்லை அப்படின்னு வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை 10 வருஷத்தில் மாதம் மாதம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆப்ஷனை பொறுத்து அது. அதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது.
1: இப்போ அஞ்சலகத்துறை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியாச்சா, வேறு ஏதாவது சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் கேட்காத விஷயங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
0: அஞ்சலகத்துறை சம்மந்தமானால் மக்கள் வந்து அஞ்சலகத்துறையான சரியான முறையில் பயன்படுத்திக்கலங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா டோர் டு டோர் அவங்க வராங்க. இப்போ பேங்க்குன்னு போனீங்கன்னா மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கேன்வாஸ் கின்னு வருவாங்க. ஆனால் அஞ்சலகத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி போஸ்ட்மேன் உங்கள் வீட்டுக்கு வருவார். உங்கள் தெரு உங்கள் தபால் இருக்கோ இல்லையா உங்கள் தெருக்கு கட்டாயமாக உங்கள் வீட்டை கிராஸ் பண்ணி போவார். அதனால் நீங்கள் எல்லா ஸ்கீமையும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம், என்ன பெனிஃபிட் வேணாலும் அவர்கிட்ட நீங்கள் பலனடைஞ்சிக்கலாம். நம்ம வந்து அணுகணும், அவங்க வீட்டு வாசலில் அவர் உங்களுக்கு எல்லா விதமே செஞ்சு கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பென்ஷன் வாங்கணும்,

0: ஆதார் கார்டை வச்சு பணம் வாங்கணும்னு சொன்னால் கூட மிஷின் எடுத்துகிட்டு வர வீட்டு வாசலே நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம். அந்த ஸ்கீம்லாம் நிறையா இருக்குது, மக்கள் பயன்படுத்திக்கணும்.
1: சரி, அதாவது மனித உறவுகளை இணைக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்கீங்க அந்த காலத்தில். அந்த கடிதங்கள் தான் மனித உறவுகளை இணைச்சது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மனித உறவுகள் வலுப்படுத்த ஏதாவது ஆலோசனைகள் சொல்கிறீங்களா? உங்கள் சொந்த அனுபவத்துலேருந்து ஏதாவது ஆலோசனை சொல்கிறீங்களா?
0: இப்போ கடித போக்குவரத்துங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு, வாழ்த்துக்கள் குறைஞ்சி போச்சு. பிறந்த நாள் வாழ்த்துக்கு தபால் அனுப்புவாங்க, பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வாழ்த்து அனுப்புவாங்க. உணர்வு பூர்வமாக சில விஷயங்களை தெரியப்படுத்த முடியாத விஷயங்கள்லாம் தபால் மூலியமாக தெரியப்படுத்துவாங்க. அந்த ஒரு ஆதங்கத்தை தெரியப்படுத்துவாங்க, ஒரு அன்பை தெரியப்படுத்துவாங்க.
1: வார்த்தைகளால சொல்ல முடியாத விஷயங்களை
0: எழுத்துக்கள் சொல்லுவாங்க. அது இப்போ நாலா வட்டங்களை குறைஞ்சி போச்சுன்னா நம்ம சொல்லணும். அதனால் கடித போக்குவரத்து நம்ம அதுக்கு தான் இப்போ அஞ்சல் துறையில் வந்து ஒரு நாள் லெட்டர் டேஸ்ன்னு போட்டு வச்சுருப்பாங்க. அன்றைக்கி லெட்டர்லாம் போட சொல்லி எல்லாம் செய்வாங்க. குழந்தைகளுக்கு வந்து ஓவிய
1: போட்டி நடத்துவோம்.
0: ஆமாம், ஓவிய போட்டி வச்சுருப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள்லாம் ஓவிய போட்டி வைப்பாங்க. அதை வந்து மாநில அளவில், மாவட்ட அளவில் இப்படி செஞ்சு ஆல் இந்தியா லெவலில் போட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கக்கூடிய குழந்தைக்கு பணம் அவார்டு கொடுப்பாங்க. அதை வந்து ஸ்டாம்பாக போடுவாங்க.
1: அந்த ட்ராயிங்க இங்கே பாருங்க, எங்கள் நேயர்கள் எவ்வளோ லெட்டர் எழுதியிருக்காங்க பாருங்க. பாட்டு கேட்டு எவ்வளோ லெட்டர் வச்சிருக்காங்க வச்சிருக்கோம்
0: வந்துட்டு தான் இருக்குது நேயர். அது அது வானனுடைய சிறப்புன்னு தான் சொல்லணும், அஞ்சல் துறை சிறப்புன்னு தான் சொல்லணும்.
1: அடுத்தது இப்போ வந்து உபய வேதாந்தபுரத்தை நான் சிறு வயதில் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இந்த உபய வேதாந்தபுரத்துக்கு சொன்னீங்க பெயர் காரணம் சொன்னீங்க, வேற ஏதாவது சிறப்புகள் இருக்கா?
0: சிறப்புகள் வந்து இந்த நூலக தந்தை அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் முத முதல்ல நூல் நிலையம் அதாவது லைப்ரரி ஆரம்பித்தவர். ரொம்ப உடல்நிலை முடியாத காலங்களில் கூட அவர் வந்து மாட்டு வண்டியில் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக புத்தகங்கள் மக்களுக்கு கல்வி அறிவு வரணுங்கிறதுக்காக லைப்ரரி நடத்தினார். இன்றைக்கி கூகுள் சர்ச் அப்படின்னு நம்ம பண்ணி தேடணும் இல்லையா,
1: சர்ச் இன்ஜின்
0: கூகுள் சர்ச்சில். அதுக்கு வந்து ரெண்டு விஷயந்தான் பேஸ், ஒன்று வந்து கோலன் தேரி, இன்னொன்று சர்சி இவர் நம்ம கணித மேதை ராமானுஜம் கண்டுபிடிச்ச ஒரு தேரி. இந்த கோலன் தேரிங்கிறவரை கண்டுபிடிச்சவர் நம்ம ரங்கநாதன், எஸ்ஆர் ரங்கநாதன்ங்கிறவர். அவர் பிறந்த ஊர் உபயவேதாந்தபுரம், பெருமாள் கோயிலுக்கும் மூணாவது வீடு. அவர் ஆரம்ப காலங்களில் ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் பெரிய விஞ்ஞானி. அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான் நீங்கள் கிட்டத்தட்ட 100-120
1: சீர்காழி அரங்கநாதன் தானே சொல்லுவோம்.
0: சீர்காழி அரங்கநாதன் அவர் சிறு வயசில் இங்கே பள்ளிக்கு வேற வழி இல்லாமல் அவர் அப்பா இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவர் மாமா வீடு சீர்காழி, அவர் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த சீர்காழியில் போய் சேர்ந்து சீர்காழி அரங்கநாதன் அவர்
1: பிறந்த ஊர் உபயவேதாந்தபுரம்.
0: பிறந்த அவர் ஆட்டோபயோகிராஃபியில் இது இருக்கு,
1: இன்னமும் அந்த வீடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
0: இந்த வீட்டுக்குனா அந்த வீட்டு டேமேஜ் ஆகி எல்லாம் வேற எல்லாம் வீட காலக்கெல்லாம் மாற்றி எல்லாம் இது பண்ணி எல்லாம் டிமாலிஷ் பண்ணி வேற கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் இருக்கானா?
1: சரி, ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு உபயோகத்தில் பிறந்த ஒருத்தர் எங்கள் ஊருக்கு பெருமை தேடி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து உங்களோட ஓய்வு நேரத்தை நீங்கள் எப்படி பயனுள்ளதாக ஆக்கிக்கிறீங்க? ஊரோட வளர்ச்சிக்கு ஏதாவது உபயோகப்படுத்துறீங்களா, இல்லை சமூக பணிகள் ஏதாவது பண்ணுறீங்களா? எப்படி இந்த ஓய்வு நேரம் போகுது? உங்கள் வாழ்க்கை நிறைவானதாக இருக்குதா? இன்னும் ஏதாவது குறைகள் இருக்குதா? இன்னும் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஏதாவது மனசில் ஏதாச்சும் இருக்குதா?
0: போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல பண்ணிக்கலாமே, தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. நம்ம சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அஞ்சல் துறை
1: அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதில் நிறைவாக இருக்கும்.
0: நிறையா செஞ்சுருக்கோம், நிறையா மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கோம். அதில் பாராட்டுற அளவுக்கு இருக்குது எல்லாமே. உபயாந்தபுரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மக்கள் சேவை நிறையா செய்கிறோம். ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலுக்கு
1: ஆன்மீக பணிகள் நிறைய
0: செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் மனவள கலையில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். அப்புறம் தர்ம ரச்சனை சமிதினு அது ஒரு எல்லாரும் உறுப்பினராக இருக்கேன். இதிலெல்லாம் வந்து ஓரளவு ஆன்மீக பணியெல்லாம் பொதுவாக செஞ்சுட்டு இருக்கோம். அது நிறைவாக இருக்குது.
1: ஆ சரி, ஓகே. ஸோ ஓய்வு வந்து உங்களுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜாபுக்கு வரணும் அப்படின்னு இன்றைய இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க இளைஞர்களுக்கு என்ன ஆலோசனையை சொல்லலான் இருக்கீங்க? என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்படி வந்து இதை அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க?
0: இப்போ காம்படிவ் எக்ஸாம் நிறையா பேர் வராங்க. முன்னைய விட இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே உள்ளவங்க தான் இப்போ வந்து அப்ளிகேஷன் போடணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ பீகாரில் உள்ளவங்க கூட இங்கே வந்து வேலை பார்க்கலாம், இங்கே இருக்கிறவங்க கூட பீகாரில் போய் வேலை பார்க்கலாம். அது மாதிரி திருவோட்டு எனி இந்தியன் காம்படிஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி 100க்கு பல போஸ்ட்டில் இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒன்றும் செலவே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 30 ரூபா 35 ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருப்பாங்க அப்ளிகேஷனை, அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் பரிச்சை எழுதினாங்கன்னா வேலை கிடச்சிடும். அதுமாதிரி அவங்க
1: எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொன்னீங்க, மற்ற காம்படிஷன் எக்ஸாம் மாதிரி தான் அப்படின்னு
0: சொன்னா? மற்ற காம்படிஷன் எக்ஸாம் மாதிரி தான், ஒன்றும் அப்படி ஒன்றும் கடுமையான போட்டியெல்லாம் கிடையாது. விரும்பி வர்றதில்ல யாரும், அவ்வளோதான்.
1: விரும்பி வரல அப்படின்னு சொல்லிங்க. அதாவது உங்களோட அஞ்சல் துறையில் உங்களோட வாழ்க்கை பயணத்தை பற்றி

0: ஓரளவு எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க. வானொலியோட உங்கள் பயணம் எப்படி?
1: வானொலியோட பயணம்ங்கிறது வந்து சிறு வயசுல இருந்தே எனக்கு வானொலி பேர்ல ஒரு தனி ஈடுபாடு உண்டு. நான் தஞ்சாவூர்ல படிக்கிறப்ப அப்போ வந்து இந்த கீ கொடுக்குற வால் கிளாக் தான் இருக்கும். 3 நாளைக்கு ஒருத்தருக்கு கீ கொடுக்கும். டெய்லி டயத்தை செக் பண்ணணும். ஒரு நாள் போனாலும் 2 நிமிஷம் லேட்டாக போகும். அப்போ எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்க, காலம்பரம் இந்த ரேடியோவை வச்சு இந்த டயத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த வந்தே மாதிரம் சொல்கிறப்ப அந்த டயத்தை போய் செக் பண்ணுவோம், டைம் சொல்கிறப்ப அதை செக் பண்ணுவோம். அப்போலேருந்து எனக்கு வானொலி பேரில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லாம் வானொலியில் கேட்போம். அப்போ வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷையும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆரம்ப காலங்களில். அப்போ வந்து எங்களுக்கு இங்கிலீஷில் ஓரளவு புரிஞ்சுக்குவோம், ஹிந்தியில் எங்களுக்கு தெரியாது, புரிஞ்சிக்க முடியாது. அதுக்காகவே இந்த நம்பரை மட்டும் நாங்கள் ஹிந்தி நம்பரை மட்டும் நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவோம். சாரன் கேலி அப்படின்னா சரி 4 அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தமிழ்லேயே ஒளிபரப்பு பண்ணாங்க. அப்போ ராமமூர்த்தின்னு நினைக்கிற ஒரு பேர் ரொம்ப அருமையாக தமிழில் அவர் வந்து நேரடி நேரடி வர்ணனை கொடுப்பாரு. அவர் கொடுக்குற வர்ணனையை விட அவரோட தமிழ் புலமை தான் எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உதாரணத்துக்கு சற்று அளவு குறைவான பந்து, அதை வாளாக இருந்து விட்டார் அப்படிம்பாரு. அந்த பால அட்டன் பண்ணல பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக அழகாக சொல்லுவார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: வானொலி சிறு வயதுலேருந்து கேட்டுட்ருக்கேன். சொல்லுங்கள், நேயர்களுக்கு எதாவது சொல்ல விரும்புங்களா? ஒரு 1.5 நிமிஷம் தான் இருக்குது. நேயர்களுக்கு உங்களோட ஆலோசனைகள்
1: நேயர்களுக்கு வந்து இன்றைக்கி எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் எவ்வளவு அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாலும் இன்றைக்கி வானொலிக்குன்னு இன்றைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கும் தனிப்பட்ட ஒரு சுவையும் இருக்குது. எத்தனையோ நேயர்கள் இன்றைக்கும் வானொலியை பங்குபெற்று தான் இருக்காங்க. அதனால் வானொலியை கேளுங்க. உங்களோட எவ்வளவு நிகழ்ச்சிகளை இப்போ வந்து உங்கள் கல்வி அறிவு விவசாயம் இந்த மாதிரி நிறையா வானொலி சம்மந்தமாக நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் பொழுதுபோக்கு அம்சம் இல்லாமல் வளர்ச்சிக்கும் நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கும் பயன்படுது.
0: வானொலி கேளுங்க, அஞ்சல் துறையையும்
1: பயன்படுத்தி
0: அப்படின்னு சொல்லி அஞ்சல் துறையை பயன்படுத்துங்கன்னு எப்படி சொல்லுவீங்க, ஒரு வரி சொல்லுங்க.
1: அஞ்சல் துறையை பயன்படுத்துங்கன்னா இது கவர்மெண்ட் ஸ்கீம், அதனால் கவர்மெண்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா அஞ்சல் துறையை சப்போர்ட் பண்ணணும்.
0: ஏன்னா நமக்கு அவங்க வந்து ரொம்ப எளிதான சேவையை கொடுக்குறாங்க,
1: சேவை செய்ய
0: அதனால
1: நிகழ்ச்சிக்கு
0: வந்து உங்களோட அனுபவங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
1: இந்த வானொலி இன்னைக்கு 90வது ஆண்டு 100வது ஆண்டை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு உங்களுடைய கடின உழைப்பு டெக்னாலஜிஸில் வந்து இன்னைக்கு போட்டி போட்டு செய்யக்கூடிய
0: நன்றி நன்றி நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது அனுபவம் அற்புதம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் உபய வேதாந்தபுரம் ஓய்வு பெற்ற அஞ்சல் அதிகாரி திரு ஏ சோமாஸ்கந்தன் அவர்கள் கலந்து கொண்டார். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை.

6:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு 5 சென்டிமீட்டர், சென்னை ஐஸ் ஹவுஸ் 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துரை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருமனூர், செம்மேடு, வளத்தி, கள்ளக்குடி, திண்டிவனம், ஐயம்பேட்டை, சூலூர், வாலாஜா, அன்னூர், நாவலூர், புதுவேட்டக்குடி, சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தர்மபுரி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் முன்னர்

0: ரத்தக்களவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் நாளை மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் லேசான மழைக்கும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். நாளையும் நாளை மறுநாளும் அதிகள வெப்பநிலை சற்று குறைந்து காணப்படக்கூடும். 19ஆம் தேதியன்றும் 20ஆம் தேதியன்றும் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் இப்பொழுது 3 மணி.

0: நேயர்களினு கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சி நீப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலையின் LSE நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து முகநூல் பக்கத்தில் என்ன கேட்டிருக்கோம் பார்த்தீங்களா? முகநூல் பக்கத்துக்குள்ளே வந்து பார்த்துருப்பீங்க, காரைக்கால் பண்பலை அப்படின்னு தட்டச்சு செஞ்சு கண்டிப்பாக வந்திருப்பீங்க, இந்நேரம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து தங்களுடைய அந்த கமெண்ட்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன கேட்டிருக்கேன்னா, நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு. நமக்கு ஒரு நண்பர் இருப்பாங்க, அவங்க மூலமாக நமக்கு இன்னொரு ஒரு நட்பு கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரெண்டு பேருடைய அந்த வேவ் லென்த் செட் ஆகிறதுனால தான் நமக்கு அவங்க ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாங்க. அதாவது நம்மளுடைய அந்த ஒத்து போகிற மனநிலை, இது எல்லாம் ஒரு நட்பு நமக்கு கிடைக்க காரணமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு வெளியில் நம்மளை விட்டு அவங்க போயிருக்கும் போது அவங்களுக்கு வேறு ஒரு நட்பு அமையும் போது, அந்த நட்பு நம்மளுடைய நட்பு மூலமாக அவங்களுக்கு நமக்கு வந்து அந்த நட்பு கிடைக்கும் இல்லையா? ஒரு நம்மளுடைய ஃப்ரெண்டு மூலமாக நமக்கு கிடைச்ச இன்னொரு ஃப்ரெண்ட், அதுதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு. இதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் LSE நிகழ்ச்சியில் வந்து சொல்ல போகிறீங்க. நேர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம பாடலுக்கு பிறகு யார் யாரையும் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க LSE-ல அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நட்பால் கிடைத்த மற்றொரு நட்புடன் LSE.

0: கரைக்கல் பண்பலை 100.3. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு இதுதான் கேட்டிருக்கோம். நேயர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸ் அள்ளி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீகிருஷ்ணா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். இது காலேஜ் லைஃப்பில் நிறைவே கிடைத்தது மேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மணக்குடி ராஜேந்திரன், ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது மகிழ்ச்சி, அந்த நண்பனால் இன்னொரு நல்ல நண்பன் கிடைப்பது அதைவிட பெரிய வரம். காலப்போக்கில் அந்த நட்புகளும் குடும்பம் போல நெருக்கமாக மாறிவிடுகின்றன. நட்பு பகிர்ந்தால் குறையாது, மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, நல்ல நட்பு கிடைப்பதே ஒரு வரம், அதிலும் நட்பால் மற்றொரு நட்பு கிடைப்பது மிகப்பெரியது ஒரு வரம், நிறையவே கிடைச்சிருக்கு அப்படின்னு இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு பொதுவாக நிறைய நண்பர்கள் உண்டு, இப்பொழுது வானொலி மூலம் நிறைய நண்பர்கள் என்னோடு தொடர்பில் உள்ளனர் அப்படின்னு பேரளம் செந்தில்கண்ணன் சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த நேயர் ஜோதி அன்னப்பன்பேட்டையிலிருந்து. என் மகள் பள்ளி வேனில் வந்து திருக்கடையூரில் ஒரு வீட்டில் வந்து இறங்குவார். அந்த வீட்டில் சுமதியமாக எனக்கு அறிமுகமானாங்க. அவர்கள் மூலமாக அவங்க மருமகள் எனக்கு நல்ல தோழியாக மாறினாங்க. நல்ல நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் சொல்கிறார், காலை பண்பலையால் கிடைத்த உறவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய நட்பு கிடைச்சிருக்கு, நட்பால் எங்களுக்கும் நிறைய நட்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்கள் அவங்க குறிப்பிட்டு சொல்லலை, ஒருத்தவங்க மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இவங்க யார், சிவபுரி சோமசுந்தரம். நான் நண்பருடன் திருமணத்திற்கு போனேன், அங்கு அவர் மூலமாக ஒரு நட்பு கிடைத்தது, இன்று வரை தொடர்ந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில்

நம்ம நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு இதுதான் நம்ம தலைப்பு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். நேர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்களும் வந்தாலும் கொடுக்கலாம். ஒரு வேளை இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்து எல்எஸ்சியில் கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வரணும் அப்படின்னா காரைக்கால் பண்பலை அப்படின்னு தட்டி தமிழில் தட்டச்சு செய்யுங்க. காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளார நீங்கள் வரலாம். உங்களுடைய அந்த பதிவை நீங்கள் உடனே கொடுக்கலாம், நாங்களும் அதை உடனே படிச்சிருவோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 எல்எஸ்சி.

0: கரிகிரப்பன்மலை 100.3. நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலின் அமுது. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேதிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
3: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இது வருத்தம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSE. எல்லைசி நிகழ்ச்சியில் நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு இதுதான் கேட்டுட்டு இருக்கோம். சிவபுரி சோமசுந்தரத்துக்கு அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம், என் டைலர் தொழில் சார்ந்த நட்பு அதிகமாக உள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா காரைக்கால் பண்பலை 100.3 மூலமாக நிறைய நண்பர்கள் என்னோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சிவ சுப்பிரமணியம் குத்தாலத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு, நான் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது எனது கம்பெனி நண்பர்களால் ராமநாதபுரம் தூத்துக்குடி நண்பர்கள் கிடைத்தார்கள். அவர்கள் இன்று வரை தொடர்பில் இருக்கிறார்கள். 15 வருட நட்பு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமை அருமை சார். அடுத்து நிரவி செந்தில் சொல்கிறாங்க, வேலைக்கு வெளியூர் செல்லும் பொழுது நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்கள் அப்படின்னாலே மகிழ்ச்சி தான் கண்டிப்பாக. நம்மளுடைய மகிழ்ச்சி துக்கம் எல்லாமே வந்து நண்பர்கள்கிட்ட தான் நம்ம வந்து பரிமாறிக்குவோம். கண்டிப்பாக அவர்களால் நமக்கு நிறைய மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு அதை விட வேற என்ன இருக்க முடியும். மேலே காசக்கூடிய அந்த ஜான் பீட்டர் சொல்கிறாங்க, நட்பால் அதிகமான நட்பு கிடைத்துள்ளது, அதனால் வாழ்க்கையில் மாற்றமும் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டிமடம் கார்த்திகேய, நட்பால் கிடைத்த நட்பு அது ஒரு சங்கிலி தொடர்போல் நிறைய தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: அமிர்தராயன்கோட்டை
0: பாரிவல்லல் சொல்றாங்க, நான் தஞ்சாவூரில் பள்ளியில் படிக்கும் போது ஒரு நண்பன் மூலம் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நான் இன்றும் அவர்களுடன் நட்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அடியில் சொல்லியிருக்காங்க, இதில் என் காரைக்கால் பண்பலை நேர்களும் அடக்கம் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, எனக்கு வானொலி என்ற நட்பு மூலம் கிடைத்த நட்பு ஏராளம், இந்த தருணத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நிதர்சனமான உண்மை. இந்த வானொலி எனக்கு நிறைய நண்பர்களை அள்ளி தந்திருக்கின்றது. இந்த தருணத்தில் நமது காரைப்பண்பலைக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துகளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணம் குமரன் சொல்கிறாங்க, பள்ளி கல்லூரி நாட்களில் அத்தகைய நட்பு நிறையவே கிடைத்தது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாகூர் முகமது ரஃபீக், நல்ல நண்பர் கிடைப்பது மகிழ்ச்சி, நட்பு என்பது அதோடு எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்கிறாங்க, நட்பால் கிடைத்த நட்பு உண்டு, ஆனால் ஒருவரை சொல்லி ஒருவரை சொல்லாமல் விட்டுவிட்டால் வருத்தம் வரும், அதனால் நட்புகள் கிடைத்தது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எல்லாருமே வந்து நட்பால் நிறைய நட்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க சார். அதனால தான் நானும் அதை சொல்லுங்கள் குறிப்பிட்டு அப்படின்னு கேட்கல. ஏன்னா நட்பு அப்படிங்கும்போது நிறைய பேர் இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி வருத்தம் வரும் இல்லையா, அதனால் நட்பால் நிறைய நட்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதே மகிழ்ச்சி தான். பெருஞ்சேரி ஜார்ஜ் சொல்கிறாங்க, நட்பால் கிடைத்த நட்பு வீட்டில் இருக்கும் நட்பை காட்டிலும் அரசு அலுவலகத்தில் கிடைக்கும் நட்பு அலாதியானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் மேடம், மங்கைபடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் இப்படி சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. காரைப்பண்பலை நம் பண்பலை வழியாக பல கிலோமீட்டர் வரை நட்பு நீடித்திருக்கிறது, வாழ்க பண்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் டீம்

வடபுறம் தொகுத்தர் வேல்முருகன் சொல்கிறாரு, நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு தான் மிகப்பெரிய நட்பு வட்டாரமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நண்பனால் கிடைத்த நட்பு ஒரு கௌரவமான நட்பு, மரியாதை மிகுந்த பயணம். நண்பனுக்கும் நட்புக்கும் அன்பை ஊட்டும் அருமையான கேள்வி, பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்கிறாங்க, காரைக்கால் பண்பலையின் முகநூல் நட்பினால் 4 நட்புகள் கிடைத்தது. இன்று வரை நாங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பனைபுரம் ராதாகிருஷ்ணன், வானொலியால் கிடைத்த நண்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் துரை சொல்கிறாங்க, நட்பால் கிடைத்த நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடிப்படை நாம் கொண்ட நட்பு என்பது உண்மையான நட்பாக இருக்க வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு மேல் இன்றும் தொடர்கிறது நான் கொண்ட நட்பு, அருமை அருமை இந்த நட்பால் இன்னும் எத்தனையோ நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இருக்குது, அதனால தான் நானும் கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டே வந்துட்டுருக்கேன். காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பள் சொல்கிறாங்க, நெல்லுக்கு இறைக்கின்ற நீர் புல்லுக்கும் போவது போல நமக்கு கிடைக்கும் நட்பு மூலம் பல நட்புகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட வகையில் எனக்கு வாழ்க்கையில் பெரிய வாழ்வாதாரம் கிடைத்தது. இன்று நான் சிறப்பாக செய்கின்ற தொழில் அப்படித்தான் அமைந்தது, நண்பனின் நண்பன் மூலமாக. சூப்பர். எப்போவுமே வந்து குளஞ்சியப்பன் வந்து ஏதாவது ஒரு டச்சிங்காக சொல்வார், அதே மாதிரி இன்றைக்கும் இந்த நட்பால் கிடைத்த நட்பு மூலமாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது வந்து இவங்களோடது திருமலஸ்தானம் வீரசுந்தரி, நீங்கள் ஒரு முறை அனுப்பினாலே உங்களோடது நாங்கள் படிச்சிருவோம். காரைக்கால் நளினி சொல்கிறாங்க, நான் எல்லோருக்கிட்டையும் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிரித்த முகத்தோடு பேசுவேன், அவ்வளவுதான். நட்பு வட்டாரம் எனக்கு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறவி சுதா, நட்பு என்பது ஒரு வரம், அதன் மூலம் இன்னொரு நட்பு கிடைப்பது வரம். நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டிமடம் பாஸ்கர், நட்பால் கிடைத்த நட்பு இப்பொழுது நட்பாக இருக்கிறது, நட்பாக இருந்தால் நட்பு இப்பொழுது நட்பாக இல்லை. என்ன சொல்ல வரீங்க, நட்பால் கிடைத்த நட்பு இருக்குது ஆனால் அந்த நட்பு இல்லைன்னு சொல்கிறாங்க போல. சரி, அடுத்து நிறவி நச்சுப்பிள்ளை சொல்கிறாங்க, நட்பு என்பது இறைவனின் அருட்கொடை, எனது நண்பனால் சிறந்த நண்பர் கிடைத்துள்ளார்கள், என்றென்றும் நன்றியுடன் அப்படின்னு சொல்லி நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நேர்களை காரைக்கால் பண்பலையினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம நட்பாக கிடைத்த மற்றொரு நட்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேர்கள் வந்து தங்களுடைய கமெண்ட்ஸ் அப்படியே நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப நல்லாவும் இருக்குது. நிறைய நேர்களுக்கு வந்து வானொலி மூலமாக தான் நண்பர்கள் கிடைச்சது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி தான், அதன் மூலமாக வானொலியை முதல் நட்பாகவே சொல்கிறாங்க. அந்த நட்பு மூலமாக கிடைத்த நட்பு நிறைய ஏராளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா சொல்லலாம், நட்பால் கிடைத்த நட்பு அந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்ற முகநூல் பக்கத்துக்கு வாங்க, தமிழில் தட்டச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முகநூல் பக்கத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிடலாம். அதில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களை கொடுங்க. இது எல்எஸ்சி நட்பால் கிடைத்த மற்றொரு நட்போடு.

0: உங்கள் கரைக்கர் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அடங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: இது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியவர். இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 3:30, 26 நேர்களினி கேட்கலாம். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் எல்எஸ்சி ஏன் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைக்கி நம்ம எல்எஸ்சியில் நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு. நமக்கு இருக்கிற நட்பால் ஏற்கனவே நமக்கு கிடைத்த நட்பை பற்றி நேர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லிட்டுருக்காங்க. மயதாரணியம் பைத்தவரன் காடு மருதவடுகநாதன் சொல்கிறாங்க, காரை பண்பலை தாங்க எனக்கு உயிருக்கு உயிரான நட்பு. அந்த நட்பின் மூலம் ஏகப்பட்ட நட்பு கிடைச்சிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரவஞ்சிரி கலாவதி ராஜமோகன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வரிகளால் விளக்க முடியாதது வாழ்க்கை வாழ்க்கையை விளக்குவது. வரிகளால் விளக்க முடியாததை வாழ்க்கை வாழ்க்கையால் விளக்குவது நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பள்ளி பருவத்தில் பெண்ணரசி என்ற தோழி கிடைத்தார். தோழியால் கிடைத்த இன்னொரு தோழி முல்லை பெண்ணரசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுத்துறை செல்வகுமார் சொல்கிறாங்க, என்னங்க ஒரு முறை பேசிட்டாலே மறுமுறை பார்த்தா ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன வேணும், என்னிடம் யார் பேசினாலும் நான் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன்.

அப்படின்னு சொல்கிறாங்க. மேமாத்தூர் அமுதாசேகர் சொல்கிறாங்க, நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு என்று சொன்னால் உடனே ஞாபகத்துக்கு வருவது பண்பை வழியாக கிடைத்த நட்புகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனது உயிர் நண்பன், இது வந்து கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி குத்தாலத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. எனது உயிர் நண்பன் முன்னாள் இராணுவ வீரர் குமார். அவர் நட்பின் இலக்கணம், அவர் மறைந்தாலும் அவரின் மூலம் எனக்கு கிடைத்த மற்றொரு முன்னாள் இராணுவ வீரர், சிறந்த பண்பாளர், ஆன்மீகவாதி ராஜேந்திரன் அவர்களின் நட்பு இன்றும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்கிறாங்க, 2007 ஒரு பண்பலையில் லாட்ஜி நண்பராக கிடைத்தார். அவரால் அதன் பிறகு இன்று 350 பேருக்கு மேல் இந்த நொடி வரை நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நண்பர்கள் நிறைய உண்டு, இவங்க அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தியினுடைய கமெண்ட் இது. நண்பர்கள் நிறைய உண்டு, இதை யாரை குறிப்பிட்டு சொல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நட்பு இருக்குல்ல, அதுவே மகிழ்ச்சி. அடுத்த நேயர் சோமசுந்தர பிரபு, அவங்களுடைய ஊர் தேடுறேன் சரி, அவருடைய கமெண்ட் சொல்லிடும். ஒருவர் நட்பு நமக்கு கிடைத்தும் நமக்கு பல்வேறு நட்புகள் கிடைக்கும், ஒரு நட்பு கிடைத்தால் பல்வேறு நட்புகள் கிடைக்கும் சொல்லியிருக்கிறாரு. நாம் அதில் நல்ல நட்புகளை மட்டும் தொடர வேண்டும், மற்ற நட்புகளை பட்டும் படாமல் வைத்து கொள்ள வேண்டும். இப்படியா படக்குன்னு சொல்கிறது சோமசுந்தர பாபு சொல்லியிருக்கிறார் இப்படி. அடுத்து அதம்பார் கலைச்செல்வி சொல்கிறாங்க, என் தோழி வீட்டிற்கு போகும்போது அவங்க தோழிகளை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அஞ்சிலிருந்து அவர்களும் என் தோழிகள் தான், எங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வருவார்கள், நானும் செல்வேன். இது அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்கக்கூடியது. என் நட்பு 5 நட்பாக என் வாழ்வில் கிடைத்தது அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் அகரக்குந்தவை சபரீஷ், செந்தில் வேல், ஒரு நட்பு இல்லை பல நட்புகள் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ஜலீல் சொல்கிறாங்க, பண்டிகையினால் வாழ்த்துக்குரிய நண்பரின் நட்பு மூலம் இன்னொரு நண்பரின் நட்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் அதம்பார் ராமன், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு, ஒரு நட்பால் இன்னொரு நட்பு என்றால் ஆத்மார்த்தமான நண்பர்கள் எஃப்எம் நேயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு காரைக்கால் பண்பலை மூலம் நட்புகள் நிறைய கிடைத்துள்ளது அப்படின்னு தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் சொல்கிறாங்க. நான் கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன், எனக்கு நண்பர்கள் சரி. அடுத்தது வீரகுமார் சொல்கிறாங்க, எனக்கு நண்பர் ஆண்களால் கிடைத்த நண்பர்கள் தோழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேயர் இவங்க யார், வீரகுமார் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது சரியாக புரியலை, அவங்களுக்கு தவறு ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். தட்டச்சு செய்யும்போது நண்பர்கள் தான், நண்பருக்கு நண்பர்கள் தான் 300 கிராமமா, சரி ஓகே. டிஆர் பட்டினம் ரமேஷ் சொல்கிறாங்க, நட்பு என்பது ஆலமரம், அதனால் கிடைத்த உறவுகள் அதன் மெழுதுகள் போல் பல மடங்கு பலமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புவனகிரி சுமதி பாபு சொல்கிறாங்க, ஒரு நட்பால் கிடைத்த இன்னொரு நட்பு, அதாவது காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருந்தோம், இப்பொழுது அதே போல் மற்ற பண்பலைக்கு பதிவு செய்திருக்கிறோம், அதுபோல தான் எனக்கு உங்களால் வளர்கிறோம் நாங்களும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 இது எல்எஸ்சி, நட்பால் கிடைத்த மற்றொரு நட்புடன்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 44 249 86 458. நேர்கள் இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் ஆலமரத்தடியில் இருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக. நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் ஆலமரத்தடியில் இருந்து இன்றைய ஊரும் உறவும்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரம்.

0: கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் இன் சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
3: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்

0: ஸ்கூலில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

காரைக்கால் பொம்பளையின் எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு இதை பற்றி தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். டிஆர்பட்டினம் ரமேஷ் சொல்லியிருக்கிறாங்க, நட்பு வந்து ஆலமரம், அதனால் கிடைத்த உறவுகள் விழுதுகள் போல் பல மடங்கு பலமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நட்பால் கிடைத்த இன்னொரு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் பண்பளையால் வளர்க்கிறோம் அப்படின்னு போனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்கிறாங்க. குத்தாலம் மோகன் சொல்கிறாங்க, நட்பால் கிடைத்தது தான் காரை பண்பளை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: கரிகர் பண்பலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால், உங்கள் கடை கும்பகோணம்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:15 திருத்திரிப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலையின் ஒரு பிள்ளை மூன்றில் அடுத்த சுரேஷ், இவங்க வந்து என்ன ஊன்னு சொல்லலை, அவங்க வந்து பாடல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்தந்த படத்தில் இந்தந்த பாடல் இருக்குது, அதெல்லாமே எடுத்தாச்சு சுரேஷ். சரி, உங்களுக்கு நன்றி. அடுத்து கலைவாணி வெங்கடேஷ் சொல்லியிருக்கிறாங்க வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, எனக்கும் ஒரு நட்பால் நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்கிறாங்க, வாசிப்பு மூலம் தோழியானவள் என் தோழி ஜெயபிரபா, அவள் மூலமாக குணசுந்தரி என்ற நட்பும் சேர முகம் காணாமல் தொடங்கிய நட்பு இன்று மிக நெருக்கமான நட்பாகிவிட்டது. எங்கள் முதல் சந்திப்பு மறக்கவே முடியாது, ஒருத்தி சென்னை ஒருத்தர் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் இவங்க சொல்கிறாங்க, அது நல்ல வரம் என்றுதான் கூற வேண்டும், எனக்கும் அது மாதிரி நட்பு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன்.

கரைக்கப்பன்மொழியினுடைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நட்பால் கிடைத்த மற்றொரு நட்பு இதுதான் நம்ம கேட்டிருந்தோம். நேயர்கள் சூப்பராக எல்லாருமே தங்களுடைய அந்த பதிவுகளை கொடுத்துருந்தாங்க. எல்லா பதிவுகளுமே படித்தாச்சு அப்படின்ற அந்த மன நிறைவோட இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சி உங்கள்கிட்ட இருந்து இனிதாய் விடைபெறுது. நட்பை பற்றி பேசும்போது இந்த பாட்டு இல்லாமலா அப்படின்ற இந்த பாடல் உங்களுக்காக, எல்லா நட்புகளுக்காகவும்.

0: காரைக்கால் பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேரம் இப்பொழுது 4 மணி.

0: கரகிருப்பன் மொழியில் நேயர்களினை கேட்கலாம். ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியில நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் ஆலமரத்தடியில் இருந்த நேயர்கள் மத்தியில நேரலை. அங்கே நம்முடைய அறிவிப்பாளர் எம் கே அன்பழகன் அவங்க தான் காத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூப்பிடலாமா? வணக்கம்.
1: நன்றி சிவசங்கரி. அன்பி மகளை வரவேற்க முந்தி வரும் காரைக்கால் பண்பலையின் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக இல்லத்தில் இருந்து செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கிற நேர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இன்றைய ஊர் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் புஷ்பவனம் அப்படிங்கிற அந்த கிராமத்திலிருந்து நேரலை உலாவர இருக்குங்க. இந்த புஷ்பவனத்திற்கு என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு என்பது நிறைய இருக்கிறது என்று இருக்கிற நேர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட அது அவர்களுடைய வாயாலேயே நாம் கேட்டு நாம் செவிமடுக்க காத்திருக்கிறோம். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இந்த புஷ்ப கிராமம் முழுவதுமாக வங்க கடலோரம் கொஞ்சி விளையாடுகிற ஒரு அழகான கிராமம் அப்படின்னு சொல்லலாம். வங்க கடலோரம் இருக்கிற கிராமமாக இருந்தாலும் கூட பசுமைக்கு குறைவில்லை. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட முழுவதும் இயற்கை எழில் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பசுமை நிறைந்த அழகான கிராமம். அந்த அழகிய கிராமத்துல ஆலமரத்தடி அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தா நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துலயும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலானது ஆலமரமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவிற்கு மிக பறந்து விரிந்து உயர்ந்து இருக்கிற அந்த ஆலமரத்தின் நிழலில் உயிர் காற்றான ஆக்சிஜனை சுவாசித்து

0: இந்த மாலை நேரத்தை நாம் வந்து இப்ப மகிழ்ச்சிகரமாக ஆக்கவிருக்கிறோம். அந்த வகையில நிகழ்ச்சியின் தொடக்கமா ஐயா அவர்களை சந்திக்க போறோம். ஐயா நிறைய காரைக்கால் பண்பலை மூலமாக நம்ம சந்தித்திருந்தாலும் கூட இப்ப நேரில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா வணக்கம்.
1: வணக்கம். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. நான் மீண்டும் சென்ற ஆண்டு இது போன்ற நிகழ்வில் கலந்து கொண்டேன்,
0: 3 ஆண்டுகளுக்கு முன்பு.
1: 3 ஆண்டு ஆமா கலந்து கொண்டேன். ஆமா, கிட்டத்தட்ட 100 அல்ல, எனக்கு தெரிந்து 2-3 தலைமுறையாகவே வளர்ந்த ஒரு ஆலமரம்.
0: ஓ,
1: பல ஆள்கள் வந்து அமர்கின்ற மரம் ஆலமரம். ஆமா, அருமையான ஊரு. எங்களுடைய புஷ்பவனம் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகான சோலை போல இருக்கும். செம்போடையில் இருந்து புஷ்பவனம் வருகின்ற போது அந்த வேதாரண்யம் கால்வாய் வெள்ளியை உருக்கி ஊத்துன மாதிரி ஒரு ஓடையா அப்படி ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சி. வரும்போதே இந்த தென்னை மரங்கள்லாம் அப்படியே தன்னுடைய நீண்ட கைகளை அசைத்து வாங்க வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும்.
0: அப்படிதான்
1: அது போன்ற அற்புதமான ஊர் இந்த புஷ்பவனம். இந்த புஷ்பவனம் அது மட்டுமல்ல, இது ஒரு கோயில் நகரம்னு சொல்லலாம். ஆமா, திரௌபதி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இங்க இருக்கு. படுகளம் இங்க ரொம்ப ஃபேமஸ். 50,000 மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள். 100,000 மேற்பட்ட மக்கள் திருவிடால் வருவாங்க. அது போல பக்கத்துல ஒரு சிவன் கோயில், அது புஷ்பவனம்ங்கிற பெயர்லயே மலர்வன ஈசர் அப்படிங்கிற பெயர்ல அழகாக அந்த பெருமான் அங்கு குடியிருக்காரு. பக்கத்துல நாளைக்கு கூட ஒரு ஐயனார் கோயில்ல கும்பாபிஷேகம் இருக்கு, ஆலந்திய பையனார். ஏன் ஐயனார் சொல்றேன்னா, எங்க ஊருக்கு சொந்தக்காரர் புஷ்பவனம் குப்புச்சாமின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடகர், உலகறிந்த பாடகர். அவர் அந்த ஐயனார் மேல ஒரு பாட்டை பாடிருக்காரு, வெள்ளக்குதுரகில ஐயனாரு வேகமாய் வந்தார் உளும் ஐயனாரு, எல்லையில் கோயில் கொண்ட ஐயனாரு, எல்லை உண்டோ உங்களுக்கு ஐயனாரே, ஏராள வீரருடன் ஏழு கன்னிமார் சூடு எங்கள் கருப்ப சாமி துணை இருக்கு, பாராளும் எங்களையின் பாராரோ குதிரை ஏறி வந்து மீ அருள வேணும் ஐயனாரு. இந்த ஊர் ஐயனார் பத்தி பாட்டுருக்காரு.
0: இப்ப மொத்தமா ஐயனார் அருள் என் மேல
1: வந்துருப்போ. ஆமா, ஆலந்திய பையனார் சொல்லி நாளைக்கு கும்பாபிஷேகம்.
0: சரி,
1: இது கோவில் கிராமமோன்னு நினைக்கிற மாதிரி பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு, நிறைய கோவில்கள். இந்த ஊர் மக்கள் அத்தனை பேர் ஏன் கோயில்ல சுப்பி சொல்றேன்னா,
0: அந்த கோயில்கள் நிறைந்திருக்குது.
1: அந்த கோயிலுக்கு தேவையான மலர்களை எல்லாம் தருகின்றதுனாலதான் இது புஷ்ப வனம்னே பேர்.
0: ஓ,
1: வேதாரண்யம் பெரிய கோயிலுக்கு கூட இங்க இருந்துதான் மலர்கள் எல்லாம் அர்ச்சனைக்காக போச்சுன்னு சொல்றாங்க. ராமனும் லட்சுமணனும் இந்த பக்கம் போகின்ற பாதை, கோடியக்கரை போகின்ற போது ராமர் பாதத்திற்கு இந்த வழியாகத்தான் சென்றார், செல்லுகின்ற போது சிவனை அர்ச்சனை செய்வதற்கு மலர்களை இங்கிருந்தான் கோயில் சென்றார் என்று சொல்லுகின்றார்கள். பக்கத்துல வனகாளி அம்மன் கோயில் இருக்கு, அது பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட வனகாளி அம்மன் கோயில் என்று சொல்லுகின்றார்கள். அது போல இங்க பக்கத்துல ஒரு புத்தர் சிலை இருக்கு. சமண சமயத்துல கூட அந்த காலத்துல வழிபாடுகள் இங்க நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள். பக்கத்திலேயே ஒரு புத்தர் சிலை, நல்ல ஆளுயர சிலை இருக்கு.
0: வரலாற்றுக்கு சொந்தமான கிராமம்,
1: சொந்தமான ஊர் புஷ்பவனம். மிக அருமையான ஊர், பல கலைஞர்களை மிக பெரியவர்களை எல்லாம் தந்த ஊர். தேங்காய்களின் நகரம் என்று சொல்லலாம், முந்திரிகளின் நகரம் சொல்லலாம், மாம்பழங்களின் நகரம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஊர், விவசாய பூமி. எங்களுடைய மண்ணிற்கு காரை 100.3 சார்பாக வந்து ஊரும் உறவும் நிகழ்ச்சியில எங்களை எல்லாம் கலந்து கொள்ள செய்தமைக்கு காரை 100.3 நிறுவனத்திற்கு, அந்த அந்த நிலையத்திற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: சொல்லி விடைபெறுகிறது யாருன்னு என்ன வரைக்குமே சொல்லல,
1: மிக அன்போடு. ஏனென்றால் என்னுடைய குரல் உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமானதுதான். அன்போடு உங்களிடமிருந்து விடை பெறுவது திருமுறைக்காடு செம்பியூரான் சொக்கலிங்கம்.
0: மிக்க நன்றி ஐயா உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு நண்பர் இப்ப நம்ம சந்திக்க போறோம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அண்ணா பாலகுமார்.
0: பாலகுமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: ஏற்கனவே ஒரு முறை வந்து ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு நம்ம விவசாய நிகழ்ச்சியில சந்தித்த நிகழ்வு.
2: நிச்சயமாக உண்டு, நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஆனா வந்துட்டு இப்போதைக்கு அந்த விவசாயத்தில் நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு.
0: ஏன், உங்க பகுதி செழிப்பா தானே இருக்குது?
2: எங்க பகுதி செழிப்பா தான் இருக்கு. என்ன ஆச்சுன்னா, எல்லாமே மருந்து மருந்து மருந்துன்னு எல்லா மாமரத்துக்கும் மருந்து அடிச்சு காய்ச்ச வச்சுட்டாங்க.
0: செயற்கை பக்கம் திரும்பிட்டாங்க.
2: செயற்கை பக்கம் திரும்பினதுனால இயற்கையா உள்ளவங்க யாரும் எங்க ஊரை திரும்பி பார்க்கல, இந்த பகுதியை திரும்பி பார்க்கல. மாம்பழத்துக்கு விலை இல்ல, மாங்காய்க்கு விலை இல்ல, மொத்தமா மருந்து புள்ளியா மாறிட்டு.

0: அதான்டா இதான்டா அப்படின்னு அந்த பாட்டை கேட்ட உடனே இதான்டா அப்படின்னு நம்ம தொலைத்தொடர்புல ஒரு சின்ன இடையூறு ஒன்று விழுந்திருந்துச்சு. அந்த இடையூரை வந்து இப்ப நம்ம சிறு தடங்களுக்கு பிறகு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதே நண்பர், இயற்கையை விட்டு கொஞ்சம் தடுமாறி இருக்கிறாங்க, அது மீண்டும் மீண்டும் வரணும், மீண்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார் அண்ணா பாலகுமார் புஷ்பவனத்துல இருந்து. சொல்லுங்க பாலகுமார்.
1: ஒண்ணுல்ல, எங்க ஊரு இயற்கைக்கு மிக பேர் பெற்ற ஊரு, அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு பேர் பெற்ற ஊரு. இங்க சிவன் ஆலயம் எல்லா ஆலயமும் இருக்கு. அதே மாதிரி பூக்கள் நிறைந்த இயற்கையோட இருக்கிற இந்த ஊரை நல்ல வருமானம் வரணும்னு சொல்லிட்டு இயற்கையா மருந்துகள் அடிச்சு இன்னைக்கு நிறைய விளைவிச்சுட்டாங்க.
0: அதற்கான விழிப்புணர்வு எப்படி கொண்டு போலாம்?
1: நம்மளுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவன் கொடுப்பான், அதுபடி பண்ணுங்க.
0: இயற்கைக்கு மாறா மருந்து அடிக்க கூடாது.
1: மருந்து அடிச்சு இந்த பாருங்க, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னே தெரியும் எவ்வளவு மாங்காய் தங்கிட்டு இருக்கு. அதை அறுத்தாலும் அறுக்கிறவங்களுக்கான விலையை கொடுக்க முடியாது. இன்னைக்கு
0: வந்துட்டு ரொம்ப மலிவா இருக்கு.
1: ஆமா, 1000 ரூபாய்க்கு. ஏன்னா மத்த இடத்துல விலை போகுது.
0: சரி,
1: இந்த ஏரியா மாங்காய் மட்டும்தான் வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க.
0: சரி, இப்ப காரைக்கால் பண்பலையில அண்ணா பாலகுமார் பேசிட்டு இருக்க, இந்த நேரம் எப்படி உணர்றீங்க?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏற்கனவே 5 வருஷத்துக்கு மட்டும் பேசிருக்கேன், நிறைய நிகழ்வுல கலந்துருக்கிறேன், நிறைய விவசாயங்களை பத்தி. நான்
0: என்ன பண்ணிருக்கீங்க பாலகுமார்?
1: நான் வந்துட்டு முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு.
0: நாமக்கல் கொண்டாந்து இப்ப புஷ்பவனத்துக்குள்ளார விட்டுருக்கீங்களா?
1: அது இல்ல, அது எல்லாரும் அது இல்ல, நாமக்கலே இங்கதான் இருக்கு. இருந்தாலும் அந்த போட்டியிலையும்
0: சரி
1: நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: பாலகுமார் எந்த சப்ஜெக்ட்ல முட்டை வாங்கியிருக்காரா இல்லையா?
1: சப்ஜெக்ட்ல முட்டை வாங்கினது கிடையாது. முட்டை வாங்கி இருந்தாலும் அந்த முட்டையில ஃபேமஸா வரணும். நீங்க சப்ஜெக்ட்ல நீங்க வந்துட்டு 495 எடுக்கலாம் 500க்கு, ஆனா முட்டையில ஜெயிக்க முடியாது.
0: ஜெயிக்க முடியாது நிச்சயமா.
1: ஏன்னா அதுல எப்படி உடையும், அந்த உடஞ்ச முட்டை எப்படி மாத்தலாம், எப்படி என்னன்னு நிறைய கணக்கு இருக்கு அதுல.
0: பாலகுமார் தெரியும்,
1: எல்லாராலையும் முட்டையில ஜெயிக்க முடியாது. முட்டையை வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் பண்ண மாட்டாங்க.
0: நிச்சயமா. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கீங்களா?
1: நல்லா பண்ணிட்டு இருக்கேன்.
0: காரைக்கால் பண்பலையில இன்றைய நேரலை நிகழ்ச்சியில ஊர் ஊர் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி பாலகுமார்.
1: நன்றி நன்றி நன்றி மிக்க அன்பு.
0: அடுத்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். ஜெயக்குமார், திருச்சி ஆடியோ புஷ்பவனம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: எப்படி போயிட்டு இருக்கு?
2: நல்லா போயிட்டு இருக்கு, சிறப்பா போயிட்டு இருக்கு.
0: ஜெயக்குமார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: மைக்செட் கம்பெனி, திருச்சி.
0: போயிட்டு இருக்கீங்களா?
2: நல்லா
0: ஒலி அமைப்பு,
2: ஒலி வழி அமைப்பு, பந்தல் கான்ட்ராக்ட்,
0: அதெல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, எப்போ ஆரம்பிச்சீங்க?
2: 12 வருஷம்.
0: 12 வருஷம். ஓஹோ, நல்லா போயிட்டு இருக்கீங்களா?
2: இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம் அந்த காரைக்கால் எப்பம் என்பது ஒரு பெருமையான நிகழ்வு.
0: ஓஹோ, ஒளி ஒளி அமைக்கிறதுக்கு.
2: ஆமா, ஏன்னா அடிக்கடி நான் வந்து எப்பவும் எந்த நேரமும் கேட்டுக்கிட்டே
0: இருப்பேன்.
2: அதுதான் எனக்கு ஊக்கத்தை கொடுத்தது. அதுவும் புஷ்பவனத்துல பிறந்தது ஒரு பெருமை, அது ஒரு புண்ணியமானது. இதுல இருந்து நான் இத ஒரு பந்தல் காண்டக்ட் ஆரம்பிச்சதுக்கு, ஒளி ஒளி அமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இந்த காரைக்கால் பண்பலை என்பது.
0: எது உங்களுக்கு உந்துதலா இருந்துச்சு காரைக்கால் பண்பலையில எதை கேட்டு ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணீங்க?
2: காரைக்கால் விவசாயத்தை பத்தி நிறைய நிகழ்ச்சிகள் போட்டிருக்கோம். ஏற்கனவே நானும் பேசிருக்கேன், இந்த கேழ்வரகு சாகுபடி பற்றி எல்லாம் பேசிருக்கேன், நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் பேசிருக்கேன் காரைக்கால் எப்பவுமில இருந்து. அந்த நிகழ்வுகளை கேட்க கேட்க எனக்கு வந்து ஒரு உந்துதல் வந்தது,
0: ஒரு சுய தொழில் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம்
2: வந்தது.
0: சரி, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி உங்க ஊருக்கு ஊர் உறவு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கு, எப்படி உணர்றீங்க?
2: ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் அன்போடு அன்பு வந்திருக்கிறது இன்னும் பெருமையா இருக்கு.
0: சரிங்க, அப்படியே பேரை தெரிஞ்சுட்டு அப்படியே சேர்த்து அன்பு அன்புன்னு ஏதோ கோத்து விட்டு போயிடலாம்னு பாக்குறீங்க. சரி, பரவாயில்ல, மிக்க மகிழ்ச்சி.

0: நன்றி ஜெயக்குமார், உங்களை சந்திச்சதுல
1: நன்றி.
0: நேரில் ஒரு பாடல் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.
2: நேர்களுக்கு உளம் கடிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் மூலம் கடிந்த நல் வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கடிந்த நல் வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
7: ஆமா, பட் எனக்கு பிபியோ சுகரோ இருக்கே.
6: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
8: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
10: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: கரெக்டர் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: சண்முகே.

0: கரைக்கற்பன்மலையின் உருப்பள்ளி மூன்றில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் என் நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்ல முது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேதிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் கோபால் பல்பொடி.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: காரைக்கால் பண்பலையின் ஊரும் உறவும்.
6: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் ஊர் உறவு நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் புஷ்பவனம் கிராமத்திலிருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்குங்க. நம்முடைய நேர்கள் நிறைய இந்த ஊரினுடைய பெருமையை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தாங்க இந்த இயற்கை பொழில் எழிலோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லாம. அடுத்து ஒரு பெண் நேயர் வந்திருக்காங்க, அவங்கள நம்ம சந்திக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
7: புஷ்பவனத்திலிருந்து முத்தரசி.
6: முத்தரசி எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன் சார்.
6: அழகான ஒரு தமிழ் பெயர், யார் இந்த பேர் உங்களுக்கு வச்சு?
7: என்னுடைய பாட்டி.
6: பாட்டி? ஆஹா, பாட்டிமா இருக்காங்களா? இப்போ
7: இல்ல சார்.
6: இல்ல. எவ்வளவு பாட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: எனக்கு எல்லா பாட்டியுமே ரொம்ப பிடிக்கும்.
6: எல்லா பாட்டியும்?
7: எல்லா பாட்டியுமே பிடிக்கும்.
6: பேர் வச்ச பாட்டி மட்டும் இல்ல, பேர் வைக்காத
7: பாட்டி பிடிக்கும். பேருக்கு காரணமும் இருக்குது.
6: என்ன பேரு? பேரு காரணம் என்ன?
7: காரணம் என்னன்னா, என்னுடைய அப்பாவோட அப்பா வந்து சிறு வயதிலேயே இறந்துட்டாங்க. அவங்க தெய்வமா வச்சு கும்பிட்டதுனால எங்க எல்லாருமே முத்து முத்துன்னு தான் ஆரம்பமா முத்து மாரியம்மன். ஏன்னா நம்ம நினைக்கிற பகுதியில இருந்து பின்புறம் பாத்தீங்கன்னா வெட்டுக்குளம்னு இருக்கு, அதுக்கு பக்கத்துலதான் அந்த முத்து மாரியம்மன் மிகவும் சிறப்பா இருந்தது. நல்லா வேண்டியவருக்கு எல்லா வரமெல்லாம் கொடுக்கும்.
6: முத்து மாரியம்மன் பேரு

0: எல்லாரும்
1: அதனால முத்தரசின்னு பேர் வச்சு.
0: உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் அப்படிதான்
1: பேரு? எல்லாருக்குமே முத்து முத்துன்னு இருக்கும். முத்துன்னு இல்லாம இருக்காது, எல்லாமே முத்துக்குமார் முத்துலட்சுமி அப்படிதான் இருப்பாங்க.
0: இந்த பேர் வச்சதுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்து?
1: எனக்கு பேர் வச்சப்ப கொடுத்தல, இப்ப எனக்கு ரொம்ப அந்த பேர் வந்து, ஏன்னா நூத்துல ஒரு பேர் தான் இருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய பேர் எங்கேயுமே இங்க அதிகமா நான் கேட்டது இல்ல இதுவரைக்கும். புஷ் போனதுன்னு கிடையாது, என்னுடைய அனுபவத்துல எனக்கும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. என்னுடைய அனுபவத்துல வந்து என்னுடைய பேர் என்னுடைய செவிகளில் நான் இதுவரை
0: கேட்டதில்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய புஷ்பவனம் கிராமத்திற்கு காரைக்கால் பண்பலை ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற அந்த நேரத்தை எப்படி உணர்றீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட இந்த மூன்றாவது தடையாக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க,
0: பங்கெடுத்திருக்கீங்க.
1: முறையாக நான் இந்த தருணத்தில் மூன்றாவது முறையாக பேசுறேன். புஷ்பவனத்தை பத்தி சொல்லனா, இயற்கை எழில் மிகுந்த ஊர். எந்த ஒரு விதைய வந்து கையா தூக்கி போட்டா கூட முளைச்சு வர அற்புதமான ஊர், விருட்சமாக வரும். அப்படி இந்த ஊர்ல இல்லாத ஒரு இதே கிடையாது. முக்கணின்னு சொல்லக்கூடிய மாப்பழ வாடி இந்த எல்லா இதுவே இருக்கும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டின்னு சொல்லுவாங்க, அது போல என்ன வளம் இல்லை இந்த புஷ்பவனத்தில்? இயற்கை வளம், கல்வி வளம், அரி, இந்த மண்ணை தொட்டாலே போதும். அப்படிப்பட்ட திறமையானவர்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு ஊரு. இயற்கையை மட்டும் கிடையாது, சுற்றுப்புறத்திலயும் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துல இப்ப நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து சமீபத்துல வந்து சுகாதாரத்துல முதலிடம் வந்திருக்கு. என்னுடைய ஆசை என்னன்னா, புஷ்பவனம் என்னுடைய கிராமமும் இந்த கிராமம் வரணும். ஏன்னா எங்க பார்த்தாலுமே நல்ல ஒரு சுகாதாரமா ஒரு பிளாஸ்டிக், அதுக்கான முயற்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த நண்பர்கள் குழுன்னு நிறைய வந்து அந்த முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து குப்பை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சுங்கிறாங்க. அதனால இயற்கைக்கு மட்டும் பேர் போன ஊரா இருக்க கூடாது. இயற்கை, மகாபாரதம், ஆன்மீகம் மட்டும் உள்ள ஊரா இருக்கக்கூடாது. மூர்த்தி தலம் சீர்த்தித்தம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல்லையும் புஷ்பவனம் வந்து நம்பர் ஒன் கிராமமா வரணும். அதுக்கான முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நண்பர்கள் குழுல ஏதுமூர்த்தி
0: செய்யறாங்க. சரிங்க,
1: அது வரும்.
0: அழகா சொல்லிருக்கீங்க. காரைக்கால் பண்புலையில இப்ப நேரில் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இந்த நேரம் எப்படி உணர்றீங்க?
1: வானொலி வந்து கேக்குறது எனக்கு ரொம்ப வயசுலேருந்தே கேட்கறது ரொம்ப பிடிக்கும்னுட்டு. வானொலி பத்தி சொல்லணும்னா, ஒரு எங்கே நூலகம் இருக்கிறதோ அங்கே ஆன்மா இருக்குன்னு பிளாட்டோங்கிற கிரேக்க ஞானி சொல்லுவாரு. அது போல வானொலி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்க நிறைய அறிவு இருக்கு. பெண்களுக்கு தகுந்த நிகழ்ச்சிகள், குழந்தைகளுக்கானது, மழலை. ஒரு மழலை வந்து பேசுறதுக்கு வந்து தயங்குவாங்க, ஒரு நேரா பார்த்து பேசுறதுக்கு தயங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த வானொலி பேசும்போது அவங்க நல்லைய வந்து
0: நிறைய
1: பெண்களுக்கு வானொலி வந்து ஒரு நல்ல தோழியாக இருக்கிறது. நிறைய அறிவுரைகள்லாம், எப்படி ஒரு நண்பர்கள் பக்கத்துல இருந்து நமக்கு நல்ல அறிவுரைகளை வழிகாட்டுவாங்களோ, அது போல இந்த வானொலி என்னுடைய தோழியாக இருக்கிறது.
0: மிக மகிழ்ச்சி. நன்றிமா முத்தரசு, உங்களை சந்திச்சதுல. நிகழ்வுடைய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும்.

காரைக்கால் பண்பலை 100.3. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 44-849-864-58. மீண்டும் தொலைபேசி எண் 44-249-864-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

இனி கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸின் ஊரும் உறவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: நான்கு மணி 30 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலையோடு உங்களை இணைத்திருக்கிறது ஊரும் புறவும்.
3: கலக்குவேன் கட்டம் கட்டி, கலக்குவேன் திட்டம் தீட்டி, கலக்குவேன் பாரு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இதமான மாலை பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணி மற்றும் புஷ்பவனம் அப்படிங்கிற அந்த கிராமத்தில இருந்து நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. அந்த கிராமத்துல நாம இப்ப எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா ஆலமரத்தடி அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்தா நம்முடைய நேரலை நிகழ்ச்சி நேர்கள் மத்தியில் நேரலையா உலா வந்துட்டு இருக்கு. அடுத்து ஒரு பெரிய தோழி நின்றுட்டு இருக்காங்க, கையில துணி எல்லாம் சுருட்டி வச்சுட்டு. எங்க போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அவங்க நம்ம சந்திக்கலாம். அவங்க பேர் சொல்லுங்க.
4: தனுஷ்டி.
3: தனுஷ்டி என்ன படிக்கிறீங்க?
4: எனக்கு
3: தோணும் போதும் ஆடுவேன். நீங்க நினைக்கும் போதெல்லாம் ஆட முடியாது சார் அப்படின்றீங்க. எப்பெல்லாம் தோணும்? தொட்டில் யாரு ஆட்டி விட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா ஆட்டி விட்டா பிடிக்கும். அம்மா வேலையா இருக்கிறப்ப யாரு ஆட்டி விடுவாங்க?
4: ஆத்தா.
3: ஆத்தா ஆட்டி விடுவாங்களா? என்னைக்காவது முடியாது போ அப்படின்னு சொல்லிருக்காங்களா ஆத்தா? எப்ப கூப்பிட்டாலும் வந்து ஆட்டி விடுவாங்க. சரி, ஆத்தாவை எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க?
4: அத்தி.
3: அத்தி? ஆஹா, ஏன் அத்தின்னு கூப்பிடுவீங்க? புது உறவை கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அம்மா அத்தைன்னு கூப்பிடுறதுனால நீங்க அத்தின்னு ஒரு உறவை கண்டுபிடிச்சிட்டீங்க. பாட்டி சந்தோஷப்படுவாங்களா அப்பனா? சரி, உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்னு
4: ஆசை?
3: ஏன் இந்த மாதிரி கேள்வி கேக்குறவங்க எல்லாம் கம்பெனி நீட்டி வச்சு மிரட்டணும் அப்படின்னு
4: தானே?
3: நீ மட்டும் எனக்கு ஸ்டூடெண்டா வந்து பாருங்கிற மாதிரியே இருக்கு அப்படித்தானே? சரி, எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆசிரியராக வருவதற்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். அந்த பாப்பாவுடைய அந்த மழலை சொல்லோடு அடுத்து ஒரு தோழி நம்ம சந்திக்க போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம், என் பேர் அமுதா.
3: அமுதா, எப்படி இருக்கீங்கம்மா?
5: நல்லா இருக்கும் சார்.
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: இப்போதைக்கு இல்லத்தரசியா இருக்கு.
3: இல்லத்தரசியா இருக்கீங்க. இல்லத்தரசி அப்படின்னாலே காரைக்கால் பண்பலையோட ஒரு தொடர்ச்சியான உறவு இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு நாங்க
5: நம்புறோம். கண்டிப்பா.
3: எப்படி போயிட்டு இருக்கு?
5: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கேன்.
3: சரி, அமுதா இல்லத்தரசி அப்படிங்கறதுனால நிறைய சமையல் வேலை நிறைய செய்யுங்க.
5: எல்லாமே அனைத்துமே.
3: சரி, இது அமுதாவுக்கு ரொம்ப பிடித்த உணவு, சைவமா அசைவம்?
5: சைவம்.
3: சைவம். வீட்டுக்காரையா ரொம்ப ருசிச்சு சாப்பிடுறது?
5: அசைவம்.
3: அசைவம். இப்ப ரெண்டு பேருக்கும் போட்டியா இருக்குமே. எனக்கு
5: ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் எல்லாமே.
3: நீங்க ரெண்டு சமைச்சிருங்களா?
5: கண்டிப்பா சாப்பிட சமைப்போம்.
3: ரொம்ப பாராட்டி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்க வீட்டுக்காரையா சொன்னது என்னைக்கு?
5: இதுவரை குறை சொன்னதே கிடையாது. எதுலையுமே குறை சொன்னது இல்ல.
3: அந்த அளவுக்கு மிரட்டி போடுறதும்
5: அப்படியெல்லாம்
3: இல்ல. நல்லா சமைச்சிருங்க.
5: நல்லா சமைக்கிறது பாசமா பரிமாறுவோம்.
3: சரி, ஓ அதுதான் விருந்தோம்பல் அப்படின்னாலே அதானே? அதுக்காக நான் வீட்டுல சாப்பிடலாம்ல.
5: கண்டிப்பா.
3: சரி, இப்போ காரைக்கால் பண்பலையில இந்த நேரம் பேசிட்டு இருக்க நேரத்தை எப்படி உணர்றீங்க?
5: மிக மிக சந்தோஷமா இருக்கு. ஒரு பொன்னிறமான நேரம் அது.
3: ஓ, பொன்னான நேரமா வாயா வாய்ச்சிருக்கு.
5: கண்டிப்பா.
3: சரி, காரைக்கால் பண்பலையில என்னைக்காவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கு?
5: பேசிருக்கேன் இதுக்கு முன்னையும்.
3: நேரலை நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டிருக்கேன்.
5: பேசிருக்கேன் ஆரம்பத்துல பரிமாற்றம், அப்புறம் செம்பல்ல வந்தீங்க பேசிருக்கேன். இதே ஆலமரத்துல இதுக்கு
3: முன்னாடி ஒரு
5: பேசிருக்கேன், ஓடி வந்து பேசிருக்கேன்.
3: ஓ, முடிய போற நேரத்துல?
5: ஆமா, நிகழ்ச்சியை கேட்டு அவ்வளவு வேகமா சின்ன குழந்தைய பாப்பா அத போட்டுட்டு அழு அழுவா போட்டு வந்து பேசிருக்கேன்.
3: ஓ, இப்ப பாப்பாவுக்கு என்ன வயசு? 5 வயசு.
5: வந்து 5வது படிக்கிறாங்க
3: பாத்தீங்களா, 10 வருஷத்துக்கு பிறகு.
5: ஆமா,
3: எனக்கு தெரிஞ்சு மூச்சரைக்க பேசணும். ஒரே ஆள் நீங்களாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்பு
5: எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரைக்கால் எல்லாம் வந்து எஃப்எம்ங்கிறது வந்து

0: நம்ம வீட்டு வேலையும் பாத்துக்கலாம், நம்ம காதால கேக்குற ஒண்ணு. இப்ப செல்போன் அதிகமாயிட்டு, அந்த சமயத்துல வந்து நமக்கு வந்து செல்னா கண்ணால பாக்கணும், நமக்கு மூல வேலை செய்யும். இது அப்படி கிடையாது, நம்ம வந்து வேலையும் போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து ரேடியோ கேட்டுட்டு போவோம், ரேடியோ எல்லா நிகழ்ச்சியும் ஓடும். எல்லாமே அறிவு பூர்வமானது, அத எல்லாமே
1: என்ன பேசுறீங்களா? மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா. அடுத்து ஒரு தோழியை நம்ம சந்திக்க போறோம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பூமதி.
1: பூமதி, கையில பூ இருக்கா?
2: என்ன
1: புஷ்பம் அப்படின்னாலே பூ, கையில பூவோட வந்துருப்பீங்கன்னு நினைச்சேன்.
2: இருக்கா இல்லையா?
1: பூ கடை வச்சிருக்கீங்க, அதனால பூமதி. பாருங்க, பேருக்கு தகுந்த மாதிரி பூ கடையும் வச்சிருக்கீங்க. இல்ல பூமதியே பேர் தானா, இல்ல பச்சத்தினால பூமதி?
2: பூமதினா அம்மா பாச்சாங்க.
1: ஓஹோ, எப்படி போயிட்டு இருக்கு?
2: நல்லா போயிட்டு இருக்கு.
1: இப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முல்லை அரும்பு வந்து ரொம்ப சிறப்பு இல்லையா?
2: சிறப்பு நம்ம ஊர்ல போதுமான சிறப்பு இல்ல, வெளில இருந்தா வருது.
1: வெளியில இருந்தா வருது. இப்ப வேதாரண்ய பகுதி, அந்த பகுதி எல்லாம்
2: அங்கெல்லாம் இருக்கு. அங்க இருந்தா நாங்க இங்க வாங்குறோம். நல்லா போயிட்டு இருக்கு.
1: பெரிய முல்லைக்கும் இந்த முல்லை, இங்க இருக்கிற முல்லை அரும்புக்கும் என்ன வித்தியாசம்?
2: பெரிய முல்லைனா எல்லாரும் விரும்புவாங்க, இந்த அரும்புங்கறது கொஞ்சம் சாமிக்கு போடுறது.
1: சாமிக்கு போடுறது மட்டும், அதிகமா தலையில யாரும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த முல்லை தான் வைக்க ஆசை.
2: ஆமா ஆமா, அது நல்ல வாசமாவும் நல்லா இருக்கும்.
1: மதுரை முல்லை, மதுரை மல்லி, அந்த மாதிரி.
2: அந்த மல்லினா பிடிக்கும்.
1: இப்ப பண்பலையில பேசிட்டு இருக்கீங்க, எப்படி உணர்றீங்க பூமதி?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ இந்த இடத்துக்கு வந்தது, இந்த நண்பர்கள் கூட்டத்துல எல்லா வகையான ஒரு எல்லாம் இங்கதான் சேவை நடக்கும்.
1: எல்லா சேவைகளுக்கும் நீங்களும் சேர்ந்து செய்யறீங்க.
2: ஆமா.
1: சரி, இப்ப பூமதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இல்லத்தரசியா, அவங்க சொன்ன மாதிரி உங்களுடைய சமையல்ல இது நல்லா
2: சமையல் சைவமும் பண்ணுவோம், அசைவம் பண்ணுவோம். இருந்தாலும் வீட்டுக்காருக்கு சைவம் தான் பிடிக்கும்.
1: சைவம் பிடிக்கும்.
2: அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன்.
1: பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பீங்களா?
2: எங்க வீட்டுல யாருக்கிட்ட சொல்லுவாங்க எங்க வீட்டுல யாரையும் சொல்ல மாட்டாங்க.
1: யாருகிட்டயும் சொல்றது சாப்பிடுறது
2: சாப்பாட்டுல எந்த பிரச்சனையும் வராது.
1: அதுதான் மச்சதான் சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப அப்படி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, ரொம்ப நன்றி பூமதி சந்திச்சதுல. அடுத்து ஒரு தொழில நம்ம பேச போறோம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் உமா.
1: உமா, எப்படி இருக்கீங்க?
3: என்ன
1: பண்ணிருக்கீங்க உமா?
3: நாங்க இட்லி தோசை மாவு கடை வச்சிருக்கோம்.
1: ஓஹோ, நல்லா போயிட்டுங்களா? நிறைய கடைகள், நிறைய எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 வீட்டுக்கு ஒரு இடத்துல அதாவது மாவு விற்பாங்க. உங்களுக்கு எப்படி?
3: நாங்க வந்து எந்த கலப்படம் எல்லாம் கிடையாது, மாவுல சுத்தமான முறையில
1: கலக்க முடியுமா?
3: இல்ல, நிறைய பேர் ஏதாவது வேதிப்பொருள் அதெல்லாம் கலப்பாங்க இல்லையா. நாங்க வீட்டுல எப்படி சுத்தமா அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சு நாங்க எல்லாருக்குமே.
1: எப்ப ஆரம்பிச்சீங்க?
3: நாங்க ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாசம் ஆகுது.
1: நல்லா போயிட்டு இருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட்?
3: ஒரு நாளைக்கு ஒரு 80 பாக்கெட் நாங்க டெலிவரி
1: பண்றோம். ஒரு பாக்கெட்டோட விலை என்ன?
3: 35 ரூபாய்.
1: 35 ரூபாய். எப்படி, எப்பவுமே கஸ்டமரா இல்ல புதுசா வந்து வாங்கிட்டு போவாங்க?
3: புதுசா வந்து வாங்கிட்டு போவாங்க. நாங்க கடைக்கு கடை கொண்டு போய் டெலிவரி பண்றோம். ஒரு கடைக்கு 10 பாக்கெட், 15 பாக்கெட் அது மாதிரி டெலிவரி பண்ணுவோம்.
1: ஒரு இல்லத்தரசியா இருக்கிறீங்க இல்லையா, எனக்கு ஒரு ரகசியம் மட்டும் சொல்லுங்களேன். இட்லி புஷ்னு வர்றதுக்கு மாவு எப்படி அரைக்கிறது?
3: உளுந்த அரிசியும் உளுந்தும் சரியான அளவுல போட்டோம்னா நல்லா இருக்கும்.
1: அதுதான் கேக்குறேன் இப்படின்னு. எங்க வீட்டுக்காரமா எப்ப அரிசி போட்டோம் சரியா தாங்க போட்டேன், ஆனா இட்லி கல்லு மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல. நீங்க இட்லி மாவு கடை வச்சிருக்கிறதுனால அந்த ரகசியத்தை சொன்னீங்கன்னா நானாவது மாவு ஆட்டிடுவேன். அதுக்காக
3: அப்படி எல்லாம் இல்ல, அரிசிக்கு ஏத்த அளவு உளுந்து போட்டோம்னா சரியா இருக்கும்.
1: ஓ, அரிசிக்கு தகுந்த மாதிரி. இப்ப காரைக்கால் பண்பலையில பேசிட்டு இருக்க இந்த நேரத்தை எப்படி உணர்றீங்க?
3: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் முதல் அனுபவம் எனக்கு, நான் இது முன்னாடி
1: பேசினதுல.
3: ஆமா,
1: அதனாலதான் இந்த படப்படப்பும் மகிழ்ச்சியும் கலந்து இருக்கு முகத்துல.
3: ஆமா.
1: சரி, இப்ப முதன்முறையா பேசுறீங்க அப்படிங்கறது

0: ரகசியத்தை சொன்னீங்க, நானாவது மாவு ஆட்டிடுவேன். அதுக்காக
1: அப்படி எல்லாம் இல்ல, அரிசிக்கு ஏத்த அளவு உளுந்து போட்டோம்னா சரியா இருக்கும்.
0: ஓ, அரிசிக்கு தகுந்த மாதிரி. இப்ப காரைக்கால் பண்பலையில பேசிட்டு இருக்க இந்த நேரத்தை எப்படி உணர்றீங்க?
1: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் முதல் அனுபவம் எனக்கு, நான் இது முன்னாடி பேசினது இல்ல. ஆமா,
0: அதனாலதான் அந்த படப்படப்பும் மகிழ்ச்சியும் கலந்து இருக்கு முகத்துல. இப்ப முதன்முறையா பேசுறீங்க அப்படிங்கறதுனால எங்களுடைய பண்பலையுடைய முதல் நேரம் உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னைக்காவது பண்பலையில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா?
1: நிறைய டைம் தோணி இருக்கு. அப்பா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அந்த எஃப்எம் கேட்கும் போது தோணி இருக்கு. ஆனா இப்பதான் முதல் முதல்ல
0: நாலு வேத பத்தி கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளதான் இல்லையா? புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பெரிய வித்தியாசம்னா என்ன சொல்லுவீங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்டனா என்ன சார் பண்றது? நாளைக்கு அப்பா வீட்டுக்கும் போகணும், நான் இந்த பக்கமும் போகணும்.
1: அப்படி இல்ல,
0: ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒண்ணு பெரிய
1: வித்தியாசம் இல்ல.
0: சரி, அங்க இருக்கிற உணர்வு தான் இங்க இருக்கு இல்லையா?
1: சந்தோஷமா
0: இருக்கு. ஒருவேளை அப்பா வீட்டுல இருந்தா அதை சொல்லுவீங்களோ?
1: அப்படி இல்ல,
0: அங்கேயும் அதான் சொல்லுவீங்க. ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி காரைக்கால் பண்பலையில இணைந்து பேசியமைக்கு மிக்க மகிழ்ச்சி. காரைக்கால் பண்பலை உங்களுக்கு விடை கொடுக்கிறது. நேர்களை, ஒரு பாடல் இடங்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இந்த காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும். King

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இதமான இனிய மாலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது ஊரும் உறவும். கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் நம்ம எப்படி கடந்து போச்சு அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்பவே விறுவிறுப்பா கலகலப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்க நம்முடைய ஊர் ஒருவர் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் புஷ்பவனம் அந்த கிராமத்திலிருந்து நேரலையா ஆலமரத்தடி அப்படிங்கிற இடத்துல இருந்து உலக வந்துட்டு இருக்கேன். இங்க ஒரு பள்ளி மாணவர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. முதியோர்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் வழி விட்டுட்டு அப்புறமா நான் பேசுறேன் அப்படின்னு இளையோர் காத்துட்டு இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்காரு. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ரக்ஷன்.
1: ரக்ஷன், 8th வகுப்பு எப்படி போயிட்டு இருக்கு?
2: ஆவண்ணா பிரிவு
1: எந்த பள்ளியில? என்ன பிடிக்கும் ரக்ஷனுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு?
2: எனக்கு வந்து டெய்லியும் விளையாட்டுக்கு போவோம் ஸ்கூல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கால்பந்து விளையாட்டு.
1: கால்பந்து விளையாட்டு, பந்து உதைக்கிறனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு தூக்கத்துல யாராவது பக்கத்துல உதைச்சிருக்கீங்களா? பந்து உதைக்கிற ஞாபகத்துல
2: மகிழ்ச்சியான
1: நேரத்தில் நான் எஃப்எம்ல பேசினேன் அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவீங்க?
2: அம்மாட்ட சொல்லுவேன்.
1: அம்மாட்ட

0: பொழுதுபோக்கு சுற்றுலா தலம் போற நினைக்கிற இடம் எது?
1: அது கூலிங்கா உள்ள இடமா போய்.
0: அதான் எந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்பட்டிருக்கீங்க இதுவரைக்கும்?
1: நேபாள்.
0: நேபாள் ரொம்ப கூலிங்கா இருக்கும், போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. அப்பாட்ட சொன்னீங்களா?
1: அப்பா எடுத்துட்டு
0: போறேன் சொல்லிருக்கேன். சரி, விரைவில் வந்து நேபாளுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து என்ன கொடுத்துட்டு போகணும். அது அப்புறம் பாபு சார் அப்படின்றீங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்து ஒரு பள்ளி மாணவர் நிக்கிறாரு, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஆதித்யா.
0: ஆதித்யா, எப்படி இருக்கீங்க? என்ன படிக்கிறீங்க?
2: 11th.
0: சரி, உங்களுடைய எதிர்கால பொழுதுபோக்கு, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
2: கிரிக்கெட் விளையாடுறது, போன் பாக்குறது.
0: போன் பாக்குறது பொழுதுபோக்கா? சரி, கிரிக்கெட் விளையாடுவீங்க, யாரு மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசை?
2: எனக்கு தோனி மாதிரி ஆகணும்.
0: ஆகணும். தோனி மாதிரி பழைய தோனியா இப்ப புது தோனியா?
2: பழைய தோனி.
0: அந்த மாதிரி சடையெல்லாம் வளர்க்கணும் ஆசையா?
2: இருந்துச்சு, நான் வீட்டுல விடல.
0: வச்சுட்டாங்களா? சரி சரி, ஒரு எதிர்காலத்துல ஒரு சிறந்த மட்டையாளராக வாழ்த்துக்கள். உங்களுடைய எதிர்கால கனவு என்னவா இருக்கு?
2: எலக்ட்ரிஷியன்.
0: அந்த மாதிரிதான் போனியா? அதுல அப்படி ஒரு ஆசை
2: தெரியல, அதுல ஒரு ஆசை இருக்கு.
0: தெரியல, எப்படியோ ரெண்டு ஒயரையும் முறுக்கி விட்டு வரைக்கும் போகணும் அப்படிதானே?
2: ஆமா.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல ஆதித்யா. அடுத்து ஒரு ஐயாவை நம்ம சந்திக்க போறோம், உங்க பேர் சொல்லுங்க.
3: இளங்கோவன்.
0: இளங்கோவன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: சேல்ஸ் ஆபீசரா இருக்கேன்.
0: எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா இருக்கு. நம்ம காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம்,
0: நிறைய உலகம் சுற்று வாழ்வுங்கிறது ஊர் சுற்று வாழ்வுன்னு சொல்லிடலாமா?
3: ஆமா ஆமா, ஏரியா சேல்ஸ் ஆபீசரா இருக்கேன்.
0: நல்லா போயிட்டு இருக்கலாம்.
3: நல்லா போயிட்டு இருக்கு.
0: இப்ப காரைக்கால் பண்பலையில் பேசிட்டு இருக்க, இந்த நேரம் எப்படி உணர்றீங்க?
3: நல்லா மகிழ்ச்சியா இருக்குது.
0: சரி, பண்பலை சார்பாக வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்திச்சதுல. அடுத்த ஒரு ஐயாவை நம்ம சந்திக்கலாம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஜெயானந்தம்.
0: ஜெயானந்தம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் ஒரு கேமராமேன், ஒரு இயற்கை விவசாயி.
0: ஓஹோ, புகைப்பட கருவியாளர். புகைப்பட கருவியாளர்னா அதுக்குன்னு ஒரு தனி இது வேணும். எங்க கத்துக்கிட்டீங்க?
4: நான் திருவாரூர்ல.
0: திருவாரூர்ல. ஓகே, உங்களுடைய ஆசை என்ன, யார சொல்லுவீங்க?
4: எங்க மாமா, தாய் மாமா.
0: அவர்தான்
4: அமரநாதன்.
0: அவங்க புகைப்பட கருவியாளரா ஏற்கனவே?
4: ஆமா, அவங்க சரணாவுடைய, சென்னை சரணாவுடைய.
0: ஓஹோ, அங்க இருக்காங்க.
4: ஆமா, அங்க இருந்தாங்க.
0: அங்கிருந்து அந்த பழக்கம் அப்படியே துத்திச்சு.
4: ஆமா, அவங்க இருந்து கத்துக்கிட்டேன்.
0: உங்களுடைய எதிர்கால இலக்கு, நீங்க புகைப்பட கருவியை எடுக்கும் போதெல்லாம் ஒரு இலக்கு இருக்கும்ல, இதைதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு, அப்படி என்ன இலக்கு இருந்துச்சு?
4: அப்படி ஒண்ணு
0: எதை பார்த்தாலும் அதை சுட்டுடணும்.
4: ஆமா, இல்ல, நான் அப்படி நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்னா, நம்ம எதுவா இருந்தாலும் பதிவு பண்ணி வைக்கணும், இந்த பதிவு மறுபடியும் திரும்பி பார்க்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு.
0: ஆவணப்படுத்தப்பட வேண்டும்.
4: ஆவணப்படுத்தப்பட வேண்டும், எதுவா இருந்தாலும்.
0: எதுவா இருந்தா?
4: நெல் ஜெயராம சார், நம்மளுடைய, அவங்களோட எல்லாம் ஃப்ரெண்டு நானு.
0: ஓஹோ, அவங்க எல்லாரையும் ஆவணம் படுத்திருக்கீங்களா?
4: கண்டிப்பா கண்டிப்பா ஆவணப்படுத்தி அவங்களுக்கு.
0: உங்கள்கிட்ட கேட்டா நிறைய கிடைக்கும், அவருடைய அந்த புகைப்படங்கள் அதெல்லாம்.
4: ஆமா ஆமா,
0: அவருடைய இயற்கை விவசாயம் பண்ணதெல்லாம் கிடைக்கும் இல்லையா?
4: ஆமா ஆமா ஆமா, நான் ஆவணப்படுத்தி அவங்கள்ட்டே, அவங்க தம்பான்னு சொல்லுவாங்க ஜெயராம் சார, அவங்கள்ட்டே கொடுத்துருவேன். அவங்க ஹார்ட் டிஸ்க்ல எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க.
0: இப்ப காரைக்கால் பண்பலையில பேசிட்டு இருக்க நேரம் எப்படி?
4: மிக மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி.
0: நிறைய மகிழ்ச்சியோட காரைக்கால் பண்பலை உங்களுக்கு விடை.
4: நன்றி நன்றி நன்றி,
0: மிக நன்றி. அடுத்து ஒரு நண்பர் நம்ம சந்திக்க போறோம், உங்க பேர் சொல்லுங்க.
5: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேத்தாக்குடி வடக்கு செல்வ பாரதி.
0: செல்வ பாரதி, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும்.
0: உங்க ஊருக்கும் இந்த புஷ்பவனத்துக்கு எவ்வளவு தூரம்?
5: ஒரு 4 கிலோமீட்டர் சார்.
0: ஓஹோ, இப்ப பண்பலையில பேசிட்டு இருக்க இந்த நேரம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: நிச்சயம் மகிழ்ச்சியமான தருணமா இருக்கு. எப்போதும் தொலைபேசி நம்ம பேசினாலும் நேரடியா இது மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்றது ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நண்பர்களை எல்லாம் சந்திக்க முடியுது, அதுல ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி தான்.
0: ஊரும் உறவும் மகிழ்ச்சியை வந்து அந்த உறவுகளோட சேர்ந்து பயணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா
5: இருக்கு, தனி மகிழ்ச்சி.
0: மிக்க நன்றி உங்களை சந்திச்சதுல. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 ஒரு நிறைவான பகுதிக்கு நாம இப்ப வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நண்பர் ஓடி வந்துட்டு இருக்காரு, அவரை நம்ம சந்திச்சலாம். அவங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் வேதமூர்த்தி.
0: வேதமூர்த்தி, எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு.
0: என்ன பண்ணிடுறீங்க மேடம்?
6: இங்கே நண்பர்கள் குழு,
0: முத்தரசின் ஒரு நேயர் சொன்னது, நண்பர்கள் குழு வச்சு இந்த ஊரை வந்து முழுமையா சுத்தமாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட இறங்கிருக்கிறீங்க.
6: கிராம, அதாவது இந்த கிராமத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ற மாதிரி.
0: எத்தனை பேர் உங்க குழுல இருக்கீங்க?
6: நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் ஆக்டிவா இருக்கிறதுன்னா ஒரு 20-25 பேர் இருக்காங்க.
0: இப்ப இந்த கிராம புஷ்பவனம் கிராமத்தை ஒரு 300 கிராமமா ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க இல்லையா?
6: ஆமா கண்டிப்பா.
0: சரி, இப்ப அதற்கு காரைக்கால் பண்பலை எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்க முடியும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இப்ப பண்பலையில பேசிட்டு இருக்க இந்த நேரம் எப்படி உணர்றீங்க?
6: மகிழ்ச்சியா இருக்கு.
0: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி உங்களை சந்தித்த.
6: நன்றி. அதோட இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த புஷ்பவனத்துல வந்து செஞ்சு கொடுத்த அந்த உங்களுக்கும், நிலைய இயக்குனர்
0: அவர்களுக்கும்,
6: சிவசங்கரி மேடம் அவங்களுக்கும், எல்லாருக்குமே
0: நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் புஷ்பவனம் கிராமத்திலிருந்து நேரலையாக உலா வந்தது. சுற்று வட்டார பகுதியிலிருந்து

0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்த நேயர்களுக்கும், இல்லத்தில் இருந்து ஊர்வலம் நிகழ்ச்சியினை செவிமடுத்த நேயர்களுக்கும் நிலைய ஒளிபரப்பு கூடத்தில் நல்ல பாடல்களை தந்து நிகழ்ச்சியில் உதவிய அறிவிப்பாளர் சகோதரி சிவசங்கரியுடன் விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
1: கரைக்கல் பண்பலையின் 1.3 நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டம் புஷ்பவனம் ஆலமரத்தடியிலிருந்து நேரலையாக மலர்ந்தது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் 5 மணி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம். பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல கால தங்கம்.
2: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம், பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் காரமேடு ஊராட்சி மேலச்சாலை பெரிய தெரு நண்பர்களோட தான் பேச போறோம். அந்த பகுதி நண்பர்கள்லாம் என்ன பேசிருக்காங்கன்னு கேட்கலாமா?
4: ஐயா வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
5: அண்ணாதுரையா.
4: என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் இருக்கலாம் அந்த வீட்டுல?
5: 6 பேர் இருக்கு.
4: இந்த மரம் வாங்கிருக்கீங்களா ஐயா? மூங்கி மரம் எல்லாம் புதுசா இருக்கு. என்ன ரேட் வந்துருக்குங்க? அது
5: 2000
4: ரேட்டா? ஒரு மரம் என்ன ரேட்டுங்க? அது
5: 50 ரூபாங்க.
4: வீடு கட்டுறதுக்கு மரம்லாம் எப்படிங்க பாத்து வாங்கணும்? இல்ல மரம் கூடு முயங்கி
5: கல்லு முயங்கி
4: ஏரியா கிடைக்குதா?
5: கிடைக்குது.
4: கீத்தை காணும். கீத்தை வந்துட்டு இருக்கா?
5: 4 கீத்தை வந்துட்டு இருக்கு.
4: 4 கீத்தை இந்த கொட்டாய்க்கு 4 கீத்தை வேணுமா? நல்லாதான் இருக்கு லுக்கா பாக்குறதுக்கு. எத்தனை வருஷம் அனுபவம் உங்களுக்கு வீடு கட்டுறதுல?
5: 8 வருஷம் ஆகி.
4: 8 வருஷம் இருக்குமா? நீங்க கட்டி முடிச்சீங்கன்னா பாத்துட்டு அடுத்தவங்க கூப்பிடுவாங்க. இதுவரைக்கும் யாரும் குறை சொல்லிருக்காங்களா? நீங்க
5: கட்டிடுறது கிடையாது சார், நாங்க கட்டுறதுலாம் கிளியரா இருக்கும்.
4: கீத்து கொத்தனாரு நீங்க? மேஸ்திரியா?
5: மேஸ்திரியா.
4: நன்றி.

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: சகோதரி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: வணக்கம் சார், இந்துமதி சார்.
2: இந்துமதி, எப்படி டெய்லரிங் வேலைகள் எப்படி போயிட்டு இருக்கு?
3: ரொம்ப போயிட்டு சார், கிராமத்துல தான் தச்சிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு அளவுக்கு ஓடிட்டு இருக்கோம் சார்.
2: சரி, பரவாயில்ல.
3: லேடிஸ்க்கு மட்டும்தான் சார் ஜாக்கெட்லாம் தச்சு கொடுத்துருக்கோம்.
2: ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் தப்பீங்க?
3: அது ரெண்டு மூணு ஜாக்கெட் தான் சார்.
2: மூணு தான் வரும்.
3: வீட்டு வேலை இருக்கிறதுனால ரெண்டு மூணு தான்
2: தச்சு. வீட்டு வேலையும் பார்த்துட்டு
3: பண்ணுறேன். ஆமாம் சார்.
2: இப்போ காலையில் வீட்டு வேலையில எத்தனை மணிக்கு முடிச்சுட்டு நீங்க பெடலை எப்போ டச் பண்ணுவீங்க?
3: நான் 10 மணிக்கு மேலே தான் சார்.
2: மணிக்கு மேலே முடியும்.
3: ஆமாம் சார்.
2: வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கம்மா?
3: அவங்க டிரைவர் சார், சொந்தமாக டாடா ஏசி வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க.
2: சொந்த வண்டி வாங்கி ஓட்டிகிட்டு?
3: ஆமாம் சார்.
2: எங்க கத்துக்கிட்டீங்க மெயினா?
3: நான் வந்து யூடியூப்ல பார்த்தா சார் கத்துக்கிட்டேன்.
2: ஓ, சமூக வலைதளங்கள்ல பார்த்து கத்துக்கிட்டீங்க?
3: ஆமாங்க சார்.
2: எப்படி பயிற்சி எடுக்காம எப்படி கத்துக்கிட்டீங்க?
3: கட்டிங் பண்ணி நான் தச்சிட்டு இருக்கேன்.
2: பரவாயில்ல, உண்மையிலேயே பாராட்டணும். வந்துட்டு பயிற்சி எடுக்காம ஒரு சமூக வலைதளங்கள்ல அதுல வந்து அளவு எல்லாம் சொல்றப்ப கத்துக்கிட்டீங்க?
3: கத்துக்கிட்டேன் சார்.
2: இப்ப நிறைய மாடல்ல கத்துக்கிட்டீங்க?
3: ஆமாங்க சார்.
2: ஒரு வாழ்க்கையில நல்லா முன்னேற்றத்துக்கு வரணும்னா என்ன செய்யலாம், என்ன தொழில் பண்ணலாம்? நீங்க டெய்லரிங் பண்ற உங்களது பண்ணலாமா?
3: அவங்களும் செய்யலாம் சார் தொழில்.
2: நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி இருக்கீங்க இந்த தையல் தொழில வச்சுட்டு?
3: ஒரு அளவுக்கு வந்துட்டு இருக்கேன் சார். ஆனா நல்லா சந்தோஷமா இருக்காது தச்சு கொடுக்கிறதுனால.
2: இந்த இதை வந்துட்டு உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆசையா இருக்காமா உங்களுக்கு?
3: பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க சார்.
2: சின்ன பசங்க இருந்தாலும் ஆர்வம் இருக்கான்னு கேக்குறாங்க, சொல்லி கொடுப்பீங்களான்னு கேக்குறேன்.
3: சொல்லி கொடுக்கறது இல்ல, பெரிய பையன் பார்த்து தைக்க ஆரம்பிச்சிட்டு.
2: ரொம்ப சந்தோஷம். பசங்க நல்லா படிக்குவீங்க. உங்க பசங்க என்ன படிச்சுட்டு என்ன வேலைக்கு அனுப்பலாம்னு ஐடியால இருக்கீங்க நீங்க?
3: அவங்க என்ன தகுந்த மாதிரி படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சு நாங்க பெரிய ஆளா.
2: நல்லதுங்க, உங்களை சந்திச்சதுல என்னாச்சு பாட்டு உங்களுக்கு பிடிச்சமான சினிமா பாட்டு?
3: விஜயகாந்த் படத்துலயே நல்ல பாட்டா வருது.
2: நல்லதுமா, நன்றிமா.

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: தம்பி வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. தம்பி கௌதமன். கௌதமன் நல்லா இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க? சாப்பிட மாட்டீங்களா?
3: சாப்பிடுவேன். உடம்பு
2: உடம்பு ஏற மாட்டேங்குது. கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொன்னாங்க.
3: விளையாடும் போது பசங்க கூட சேர்ந்து
2: விளையாடுவீங்களா? ஏன் உங்களுக்கு கிரிக்கெட் மேல இவ்வளவு ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு?
3: அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிடிக்கும்.
2: நீங்க என்ன ஊர்ல படிச்சுட்டு இருக்கீங்க?
3: புத்தூர்.
2: இதெல்லாம் போயிட்டு இருக்கா? படிப்புல என்ன பிரிவு படிக்கிறீங்க? இதை ரொம்ப சந்தோஷம். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
3: நானு, என் அக்கா, அப்பா, அம்மா.
2: என்ன என்ன தொழில் பண்றாங்க?
3: அப்பா வந்து விவசாயம் பண்றாங்க, அம்மா வந்து கூலிவேலை.
2: நீங்க படிச்சு எதிர்காலத்துல என்ன வேலைக்கு போலாம்?
3: படிச்ச வேலைக்கு இல்லைன்னா நல்ல வேலைக்கு போகணும்.
2: எதிர்காலத்துல ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா என்ன மாதிரி எல்லாம் கடினமா உழைக்கணும்?
3: நல்லா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்லா படிச்சு நல்லா இதாக பண்ணணும். காலேஜ் டாரியர் இல்லாம நல்லா படிச்சு போனா வேலை நல்லா இருக்கும்.
2: சரி, இந்த மாதிரி திட்டங்கள் வச்சு இருக்கிறீங்க.
3: பசங்க நைட்டு கேட்க விட்டுவாங்க, டீச்சர் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு வரணும். ஜாலியா இருக்கும்.
2: ஜாலியா இருக்கணும் நண்பர்களோட. நல்லதுங்க, நன்றி. உங்களுக்கு என்ன பிடிச்சமான பாட்டு ஒன்று சொல்லுங்க.
3: வானமயத்துல இருந்து முந்தினம் பார்த்தாலே
2: புரியல. புரியல எப்படி
3: முந்தினம் பார்த்தேன்? வானமாயிடும் முந்தின.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பாரச்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பாரச்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க், தங்க நகைகளின் கலைக்கூடம், பாரச்சோதி ஜுவல்லரி, சீர்காழி.

0: ஜோதி தங்கம் பல கால தங்கம்
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% BIS 916 ஹால்மார்க் ஷோரூம் பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கம்
2: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
4: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
5: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
6: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
5: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
7: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
12: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் அலையோசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது அமர்க்கலம் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையமைப்பில்.

0: நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் இன்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் இன்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனை
5: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நேயர்களே, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். காரைக்கால் பண்பலையின் 100.3 அலையோசி நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது நினைத்தீன் வந்தாய் படத்திற்காக மனோ மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: நேயர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்
0: காரைக்கால் பண்பலை.

பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது அலையோசை. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:30 நிமிடம் 40 நொடி.

0: பண்பலையின் 100.3 இனி நாம் கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
12: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
12: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இறை சிந்தையில் மனம் லயிக்கும் இனிய வேளை காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: வாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
9: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: நேரமிப்பா இந்த மணி 46:37 காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் நாகூர் ஹாஜி இ குல் முகமது பாடிய பாடல்.

0: ஆஃபர்ல வாங்குனா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
1: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி
5: வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: காரைக்கால் பன்மலை 100.3 விளக்கேற்றும் வேளையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல்.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: விளக்கேற்றும் வேளையில் நிறைவாக ஒலிக்க வருகிறது தேரெழுந்தோர் சகோதரிகள் பாடிய பாடல்.

0: buses and advanced contingency plans for low rainfall districts. He gave a clear message that protecting farmers' interests is the government's top priority under the guidance of Prime Minister Narendra Modi. Ahead of the re-examination of National Eligibility Cum Entrance Test or NEET UG 2026, which is scheduled for 21st of June, the government has restricted online messaging and social media app Telegram till the 22nd of this month. The National Testing Agency or NTA has welcomed the decision. In a statement, the NTA said that the platform has also been directed to disable the message editing feature for already posted messages until the 30th of this month. Extending the rally for a third consecutive session, domestic benchmark equity indices ended today's trade with gains of more than 0.5%. Sensex jumped 544 points to close at 76,808, while Nifty rose 135 points to settle at 23,989. And in women's hockey, India has stormed into the semi-finals of the FIH Hockey Nations Cup in Auckland, New Zealand. India defeated Japan in their second pool A match. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: இன்று எவியான் நகருக்கு செல்லும் வழியில் ஜெனீவாவில் வந்து இறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலன் வரவேற்று இந்தியா சுவிட்சர்லாந்து உறவுகள் குறித்து சிறிது நேரம் பேசினார். தொடர்ந்து எவியான் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 மாநாட்டில் தெற்குலக நாடுகளின் குரலை எடுத்துரைக்கிறார். உலக நாடுகளுக்கிடையே புதிய நட்புறவு மற்றும் ஒற்றுமை உணர்வை கட்டமைப்பது குறித்த உயர்நிலை கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். இக்கூட்டத்தில் G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். G7 மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே கனடா பிரதமர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் இரவு விருந்திலும் அவர் பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேக்கிய பயணத்தின் முடிவில் வெளியிட்ட சமூக ஊடகப் பதிவில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் நீண்டகால பயனளிப்பதாக தமது ஸ்லோவாக்கிய பயணத்தின் விளைவுகள் திகழும் என்று கூறியுள்ளார். இருதரப்பு வர்த்தக உறவுகள் வலுப்படுவதால் இருநாட்டு இளைஞர்கள் பெரும் பயன் பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்லோவேக்கியாவில் அந்நாட்டு மக்களும் பிரதமரும் தம்மிடம் காட்டிய அன்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகப் பதிவில் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சாதனை அளவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்த மை கவ் இணையதள பதிவு ஒன்றை தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் பகிர்ந்து கொண்டு முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்கும் வகையில் மக்களுக்கு தேவையான அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பு வசதிகளை நாட்டில் உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் மக்களுக்கான போக்குவரத்து இணைப்புகளும் சரக்கு போக்குவரத்து வசதிகளும் அதிகரித்து வளர்ச்சிக்கான புதிய கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக மை கவ் இணையதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொடர்புகள் அதிகரிப்பதால் பயண தொலைவு குறைவதற்கு அப்பாற்பட்டு வளமான இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் கிடைப்பதும் இப்பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். விரிவான விரைவான வளர்ச்சியினால் நாட்டில் போக்குவரத்து தொடர்புகள் அதிகரித்து பல்வேறு பிராந்தியங்களில் மக்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் உருவாகி இருப்பதாக இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் கூறியுள்ளார். நாட்டில் மொத்தமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் 146,000 கிலோமீட்டர்.

0: மீட்டராகவும் மெட்ரோ ரயில் பாதைகள் சுமார் 12,100 கிலோமீட்டராகவும் அதிகரித்திருப்பதையும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பதவியில் உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு துறைகளில் கணிசமான வளர்ச்சியை கொண்டு வந்து முன்னேறிய இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் அமைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று விஜயவாடாவில் ராயனப்பாடு ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர், இந்தியாவின் ரயில்வே துறை 100% மின் மயத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் இறக்குமதி எரிபொருளை சார்ந்திருக்கும் நிலை மாறும் என்றார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்களுக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், குறிப்பாக சோலார் மின் உற்பத்தி திறன் திறம்பட்ட முறையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட அமராவதிக்கும் நாட்டின் இதர நகரங்களுக்கும் இடையிலான ரயில் இணைப்புகளை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் மேலும் கூறினார். இந்திய குடியுரிமைக்கு சான்றாக ஆதார் அட்டை தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதை தடுத்து தனிநபர் அடையாள சான்றாக மட்டுமே ஆதார் பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த கோரும் மனு ஒன்றின் மீது உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது. ஆதார் விவரங்களை 6 எண் படிவம் மூலம் சரிபார்க்கும் வகையிலான தற்போதைய நடைமுறைகள் போதுமானதாக இல்லை என்றும், இதனால் தனிநபர்கள் சரியான ஆவணங்களின்றியே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பாகலாம் என்றும் மனுதாரர் தமது மனுவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வில் பங்கேற்ற இளைஞர்களிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்களவைத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பலவித மக்கள், பல்வேறுபட்ட பூகோள அம்சங்கள் மற்றும் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் அடங்கிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் இந்தியாவில் ஜனநாயக நடைமுறையில் மக்கள் பங்கேற்பு மேலும் மேலும் அதிகரித்தால் மட்டுமே விக்சித் பாரத் போன்ற எதிர்கால இலக்குகளை முழுமையாக எட்ட முடியும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார். இந்தியாவில் ஜனநாயகம் என்பது துடிப்பான பாரம்பரியமே தவிர வெறும் நிர்வாக முறை அல்ல என்றும், ஜனநாயகம் இந்திய மக்களின் வாழ்வில் ஒருங்கிணைந்த பகுதியாகவே திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்களிடையே ஜனநாயக உணர்வு, தலைமை பண்பு மற்றும் கடமை பற்றை ஊக்குவிக்க இளையோர் நாடாளுமன்றம் போன்ற நிகழ்வுகள் பெருமளவு உதவும் என்று திரு ஓம் பிர்லா மேலும் கூறினார்.
0: தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. 75,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும், தமிழக அரசுக்கு சுமார் 5,932 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பை விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆட்சேபித்த நிலையில், தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி உச்சவரம்பு 75,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்ட சிறப்பு முகாமில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். கம்பன் கலையரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்கிறார்கள். ஏனாமில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 81 பேர் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஏனாம் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா, ITI முதல்வர் திரு சுதாகர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அறிஞரண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான முதல்கட்ட கலந்தாய்வு வரும் 22 முதல் 25 வரை நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு கெபாஸ் KKL இணையதளத்தை அணுகலாம் என்றும் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான கெபாஸ்க் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புது

0: புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உலக கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7 மணிக்கு சவுத் ஆம்டனில் நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து இலங்கை அணிகளும், இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்து அணிகளும் மோத உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்களின் கேட்கலாம், நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
6: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
7: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
9: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
8: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
9: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
11: அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் முன்னேற்றத்திலும் பெண் உரிமைக்காக குரல் கொடுப்பதிலும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் முன்னிலையில் இருந்தார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பல பாடல்களை பாடியுள்ளார். அலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, சிலை போல ஏன் இங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலைவாழை அல்லவோ கல்வி, இதை வாயார உண்ணுவாய் போய் என் புதல்வி, படியாத பெண்ணாய் இருந்தால் கேலி பேசுவார் எவ்வூரார் தெரிந்தால், கடிகாரம் ஓடுமுன் ஓடு, நீ கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு, கடிதாய் இருக்கும் அப்போது கல்வி கற்றிட கற்றிட படியும் இப்போது. இந்த பாடல் பெண் கல்விக்கு ஊக்கம் கொடுக்கும் பாடலாக அமைந்துள்ளது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கல்வி அறிவில்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை, கல்வி அறிவுடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் பிறப்பது புகழவோ நான் என்பார். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே பயன்படும், ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பர்.

0: ஒவ்வொரு குடும்பமும் பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி அறிவற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது கவிஞரின் ஆசை. தனக்குரிய மணாளனை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது பாரதிதாசன் அவருடைய கருத்தாகும். பெண்ணடிமை தீருமட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொன்பே என்பார் பாரதிதாசன். பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், அவர்கள் விழிப்புணர்வு பெற்று எல்லா துறைகளிலும் மிளிர வேண்டும் என்பது கவிஞரின் விருப்பம். பெண்கல்வியை ஊக்குவித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவருடைய வழியை பின்பற்றி நாமும் பெண்கல்விக்கு ஊக்கமளிப்போம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன்சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல்லாமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நேரம் 6:25:23 ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
10: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
11: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
12: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
12: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: பண்பலை 100.3 இனி கேட்கலாம் லைட் ஹவுஸ். இன்றைய மாலை ஒலிபரப்பில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ.
14: இந்த சித்த மருத்துவம், இந்த மருத்துவ முறை, அதை பற்றி சொல்லுங்க மேம்.
15: சித்த மருத்துவம் அப்படிங்கிறது 1000+ ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் உண்டாகக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இது வந்து சித்தர்களால் பேசிக்கலாக உண்டாக்கப்பட்டது. சித்தர்கள் அப்படிங்கிறப்போ அதில் முக்கியமான
2: மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்த சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி. சத்யமீரா அவர்கள். 6:45 இசைத்தூரிகை, 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர்.
16: 1857 முதல் சுதந்திர போராட்டம் வரை ஒரு காட்டுமிராண்டித்தனமான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெறியர்களை எதிர்த்து நடந்ததென்றால், பின்னாளில் அதிகார வெறி பிடித்த ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்தல்லவா அந்த பெரும் மக்கள் இயக்கம் நடத்தப்பட்டது.
2: 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண், கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானொலி. ஆரோக்கிய வாழ்விற்கு வழிகாட்டும் இயற்கை விவசாயம், கும்பகோணம் திப்பிராஜபுரம் மனிதவள மேலாளர் வி. லலிதா அவர்களுடன் நேர்முகம்.
17: நிலம் வாங்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே இயற்கை விவசாயம் தான் பண்ணணும், அதாவது விவசாயத்துறை தான் நம்மளோட ஃபீல்டுங்கிறது குழந்தையிலேருந்தே இருந்தது. எப்படின்னா நம்ம கிராம பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடையில் வாங்கி ஒலையில் போடுறோங்க.

0: நினைச்சிங்களா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் அப்ப புரியல. அங்க உள்ள வேளாண் சார்ந்த மக்கள் எல்லாருமே எப்படி யோசிப்பாங்கன்னா, கடையில போய் அரிசி வாங்கி சாப்பிட்டா அது கேவலமா நினைப்பாங்க. அது ஒரு காலகட்டம்.
1: 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். ஒன்பது 30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். பண்பலையில் நாம் கேட்டது லைட் ஹவுஸ். இன்றைய மாலை நிகழ்ச்சியில் உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும், மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1,200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும், இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார்.

0: சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10,00,000 கோடி நேரடி கடன், ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். GST-யில் சொத்து வரி வருவாய் சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000-க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும், எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில்

0: இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்ஃபியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40 32 நொடி.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையிலிருந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
2: நேயர்களை இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
8: தொடர்புக்கு 8925936936.
9: நலமாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சினைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். இந்த சித்த மருத்துவம் அப்படின்னா இது வந்து பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் மரபில் இருக்கக்கூடிய சித்தர்கள் உருவாக்கிய உலகத்தோட மிக பழமையான ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்த மருத்துவம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் யாரும் தனியாக மருந்து அப்படின்னு ஒன்று சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க உணவு முறையிலேயே அதை வந்து பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா. பெண்கள் பொதுவாகவே வந்து எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க வீட்டில், ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்கள எப்படி பாதுகாத்துக்கணும், அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்றது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இன்னைக்கு நம்ம டாக்டர் நம்ம கூட வந்திருக்காங்க. எதுக்காகனா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கான தீர்வுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம், என்னென்ன வழி

0: முறைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: இந்த சித்த மருத்துவம், இந்த மருத்துவ முறை, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: சித்த மருத்துவம் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் உண்டாகக்கூடிய ஒரு மருத்துவ முறை. இது வந்து சித்தர்களால் பேசிக்கலாக உண்டாக்கப்பட்டது. சித்தர்கள் அப்படிங்கிறப்போ அதில் முக்கியமான சித்தர்கள் வந்து 15 சித்தர்கள் சொல்லுவோம். அதில் தலைமையானவங்க வந்து அகஸ்தியர். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சித்தர்களும் இதை வந்து வழி நடத்தி கொண்டு போயிருக்காங்க. சித்த மருத்துவம் வந்து பேசிக்கலாக நம்மளோட உடம்பு, மனசு, ஆன்மா எல்லாத்தையும் வழி நடத்தி ஒரு முழுமையான மருத்துவத்தை வந்து நமக்கு தருது.
0: பொதுவாகவே இந்த சித்த மருத்துவம் அப்படின்னா ஏன் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இதில் நிறைய பத்தியம்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர்.
1: கண்டிப்பாக பத்திய முறைகள் இருக்குது. அந்த பத்திய முறைகளை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று நோய்க்கான பத்தியம், இன்னொன்று மருந்துக்கான பத்தியம். மெஜாரிட்டி நாங்கள் சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து நோய்க்கான பத்தியம் தான் சொல்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அப்போது நீங்கள்

0: கண்டிப்பாக பத்திய முறைகள் இருக்குது. அந்த பத்திய முறைகளை வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று நோய்க்கான பத்தியம், இன்னொன்று மருந்துக்கான பத்தியம். மெஜாரிட்டி நாங்கள் சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து நோய்க்கான பத்தியம் தான் சொல்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அப்போது நீங்கள் சில்லுன்னு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணுவீங்களா எடுப்பீங்களா?
1: அவாய்ட் பண்ணணும்.
0: அவாய்ட் பண்ணுவீங்க. இந்த மெத்தடை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் இது வந்து ஐஸ் வாட்டர் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் இதை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னால் இதை என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து மூலம் சம்மந்தமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு உப்பு புளி காரம் குறைங்க அப்படின்னு சொல்கிறது நோய்க்கான பத்தியமா மருந்துக்கான பத்தியமா அப்படின்னா நோய்க்கானது தான். அப்போ நோய்க்கா எந்தெந்த விஷயங்கள் அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நாங்கள் கணிக்கிறோமோ அந்த விஷயத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிசீஸ்லேருந்து ஈஸியாக ரெக்டிஃபை ஆகலாம். அதுக்காக தான் அந்த விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் மருந்துக்கான பத்தியங்கள். மருந்துக்கு எல்லா மருந்துகளுக்கும் பத்தியம் அப்படின்றது சொல்கிறது இல்லை. ஆக்சுவலி வந்து சித்தால வந்து வேர்பாரு தழைப்பாரு மிஞ்சினக்கால் மெல்ல மெல்ல பற்பம் செந்தூரம் பாறை அப்படின்னு ஒரு கோட் உண்டு. சித்தா மெடிசன்ஸ் வந்து தாவரங்கள்லேருந்து எடுக்கிறோம், அனிமல் ஒரிஜின்லேருந்து எடுக்கிறோம், அதே மாதிரி மினரல் ஒரிஜின்லேருந்து எடுக்கிறோம். பெருமருந்துகள்னு போகிறப்ப சில பத்தியங்கள் வந்து நம்ம சொல்கிறோம். அது வந்து மெடிசனுக்காக இன்னொன்று அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கணும், ரெண்டாவது வந்து அந்த மருந்துகளுடைய விளைவுகளை வந்து குறைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதை சொல்றோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகளிருக்கான உடல் நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் தந்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள்.
3: காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ கேட்டோம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:47.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
10: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
3: பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் இசைத்தூரிகை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது வாழைப்படத்திற்காக தீ பாடிய பாடல்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் மற்றும் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சக்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில்

0: அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காரைக்கால்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்கமானவர்கள். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். காரைக்கால் பண்பலையின் 100.3 இசைத்தூரிகையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் ராயன் படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல். ARR ரகுமான் இசையமைப்பில்

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பனங்குடி, நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:01.
7: ஆல் இண்டியா ரேடியோ.
8: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது?
7: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
8: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது?
9: ஆங்கிலேயர்களுக்கு பல வகைகளிலும் பெரும் நெருக்கடிகள் ஏற்பட்டதால் தான் அவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் வெளியேற முடிவு செய்தார்கள் என்று தெரிகிறது. ஆனால் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் மிகவும் புகழ்பெற்றதாயிற்றே தாயே. காந்திஜி மேற்கொண்ட போராட்டங்கள் தான் நாட்டு விடுதலைக்கு காரணம் என்று படித்திருக்கிறேன்.
10: மகனே சிவா, அது காந்தியின் அகிம்சை வழியை சொல்வதற்கான ஒரு அடையாளத்துக்காக பாடப்பட்டது. ஆனால் இதுவரை நான் சொன்ன எத்தனையோ போர்களும் போராட்டங்களும் இந்த சுதந்திர போராட்டத்தின் தியாகத்தையும் வலுவையும் உன் உள்ளத்தில் உணர வைத்திருக்குமே. எண்ணற்ற மக்கள் ரத்தம் சிந்தாமல், தியாக தீபங்கள் சுட்டரிக்காமல், ஏதோ இந்தா வைத்துக்கொள் என்று பிரிட்டிஷார் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை அறிவித்துவிட்டு வெளியேறவில்லை. எத்தனை எத்தனை தியாகியர் தங்கள் சொந்த வாழ்க்கையை துறந்து எனக்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக, சீரும் சிறப்புமான எனது பொலிவை மீட்பதற்காக தங்கள் உயிரையும் ஒரு பொருட்டாக நினைக்காமல் ஆங்கிலேயரிடம் அடி வாங்கினார்கள். நினைத்து பார்த்தால் கொஞ்ச நெஞ்சமல்ல, மிக பெரும் பட்டியலாக விரித்துவிடும். அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் என்ற தங்கள் பெயரையும் கூட தியாகம் செய்தவர்கள் மகனே. 1857 முதல் சுதந்திர போராட்டம் வரை ஒரு காட்டுமிராண்டித்தனமான பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வெறியர்களை எதிர்த்து நடந்ததென்றால், பின்னாளில் அதிகார வெறி பிடித்த ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்தல்லவா அந்த பெரும் மக்கள் இயக்கம் நடத்தப்பட்டது. தேசியம் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் வேரூன்றச் செய்து மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அவ்வளவு எளிதானவையா என்ன? காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம்தான் எத்தனை விதமாக தன்னை வெளிப்படுத்தியது. மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சியாளர்கள், சோஷலிஸ்டுகள் என்றெல்லாம் அந்த தியாகியர் தங்கள் வழிகளில் எல்லாம் முயன்றார்கள். அதுதான் சுயராஜ்யம் என்ற குறிக்கோளை நோக்கி இந்த மக்களை நடைபோட வைத்தது. காந்தியின் தலைமையில்

மேற்கொண்ட ரௌலட் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இவையெல்லாம் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் வேண்டாதவர்கள் ஆக்கிவிட்டன. அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்காமல் இது சாத்தியம் இல்லைதான். ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணத்தை கிளர்ந்தெழச் செய்ய எப்படிப்பட்ட சிரமங்களை அந்த தியாகிகள் சந்தித்தார்கள்? வெறும் அரசியல் மேடை பேச்சுகள் மட்டுமா? நாடக மேடை, கவிதை மேடை, இலக்கிய மேடை, அவ்வளவு ஏன்? ஆலயங்களில் பக்தி பிரசங்கங்கள் மூலமும் கூட அந்த சுதந்திர எண்ணத்தை விதைக்கச் செய்தார்கள் அல்லவா? இதோ என்னை பாரத மாதாவாக்கி, என்னையும் வழிபடு தெய்வமாக்கி, தேசத்தையே தெய்வமாக வழிபடு என்று சொல்லி எனக்கும் ஆலயம் எழுப்ப கனவு கண்ட சுப்பிரமணிய சிவாவின் வழியில் எத்தனை பேர்! இந்த தமிழ் மண் எனக்காக கொடுத்த அந்த தியாக மைந்தர்களை பற்றி சொல்லுகிறேன் கேள் மகனே. முதலில் கேட்டாயல்லவா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற அந்த பாடல் வரிகளை தந்தவன் நாமக்கல் கவிஞர் என்று இந்த நாடு கொண்டாடிய ராமலிங்கம் பிள்ளை. அவன் தேசிய போராட்டங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன், மகாகவி பாரதியால் பாராட்டப் பெற்றவன், ராஜகோபாலாச்சாரியின் மனத்துக்குகந்த தோழன். வடக்கே காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கிய போது தெற்கே ராஜகோபாலாச்சாரி ஒரு பெரும் குழுவுடன் வேதாரண்யம் நோக்கிச் சென்றான் அல்லவா? அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் வழிநடை பாடலாகத்தான் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடலை எழுதினான் ராமலிங்கம் பிள்ளை. 1888 அக்டோபர் 19 காவிரி கரையில் உள்ள மோகனூரில் பிறந்தவன். 7 பெண் குழந்தைகளுக்கு பிறகு ராமேஸ்வரம் சென்று குழந்தை வேண்டி 8வதாக பிறந்த ஆண் குழந்தை. அதனால் ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். அவன் தாய் அம்மணி அம்மாள் இதிகாச புராணங்களை சொல்லி மகனை தேசபக்தியும் தெய்வபக்தியும் கலந்து வளர்த்தாள். 1924 காங்கிரஸ் தலைவர் எஸ் சீனிவாச ஐயங்கார் அறிவித்த ஒரு போட்டியில் தேசபக்தி பாடல்களை எழுதி தங்கப்பதக்கம் பரிசு பெற்றான். இவனது தேசபக்தி மிகுந்த பாடல்களை சங்கு கணேசன் சுதந்திர சங்கு இதழில் வெளியிட்டு ஊக்கமூட்டினான். பாரதிக்கு பிறகு மிகச்சிறந்த தேசிய கவியாக பரிமளித்தவன் ராமலிங்கம் பிள்ளை. தேவகோட்டையில் மிகச்சிறந்த பேச்சாளனாக திகழ்ந்த சின்ன அண்ணாமலையின் தமிழ்ப்பண்ணை புத்தக வெளியீடுகள் மூலம் ராமலிங்கத்தின் நூல்கள் அதிகம் பிரசுரமாயின. சின்ன அண்ணாமலை சங்கப்பலகை எனும் பத்திரிகையையும் நடத்தினான். சுதந்திர போராட்டத்தின் போது முதன் முதலாக 1932 ஓராண்டு சிறை தண்டனை பெற்றான். சுதந்திரம் நெருங்கி வந்த 1945 இவனது தேசபக்தி கவிதைகள் பெரும் புகழுடன் மதராஸ் மாகாணமெங்கும் பரவின. அப்போது சென்னையில் ஒரு விழா நடத்தி காமராஜ், திருவிகா, பி ராமமூர்த்தி, கல்கி கிருஷ்ணமூர்த்தி என தேசபக்தர்கள் குழு ராமலிங்கம் பிள்ளையை பாராட்டியது. இச்சை கொண்ட நிமிஷமே நிச்சயம் சுதந்திரம். பிச்சை கேட்க வேண்டுமோ, பிறர் கொடுக்க வல்லதோ, வேண்டுமென்ற உறுதியே விடுதலைக்கு வழிவிடும். யாண்டிருந்து வருவது, யார் கொடுத்து பெறுவது? அடிமையல்ல.

நான் எனும் ஆண்மையே சுதந்திரம். தடியெடுக்க வேண்டுமோ சண்டையிட்டு வருவதோ, அசைவிட்ட பொழுதிலே அடிமை வாழ்வும் விட்டிடும். மீசை துள்ளி வாயினால் மிரட்டினால் கிடைப்பதோ, இப்படி வீறு கொண்ட சுதந்திர எழுச்சியை தன் பாடல்களால் ஊட்டியவன் நாமக்கல் கவிஞர் என தமிழ் மண் கொண்டாடிய ராமலிங்கம் பிள்ளை. பாடல்களால் மட்டுமா, நாடக மேடையில் எப்படிப்பட்ட சுதந்திர தாகத்தை என் வீரமைந்தர்கள் விதைத்தார்கள் என்பதை உனக்கு சொல்லுகிறேன்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சி மாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்க உள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சி மாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சி மாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்த உள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச உள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை

0: விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945ஆம் ஆண்டின் விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ், பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடை

0: எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
7: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
9: உழவர்களுக்கு
10: இங்க ரேவதி அக்கா, வேலை பார்த்து ரொம்ப சலிப்பா இருப்பீங்களேன்னு உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன்.
11: அட, என் சுபாவுக்கு தான் எவ்வளோ அன்பு என் மேல. என்ன சுபா அப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன்? எனக்கு
10: பால் பாயாசம்க்கா.
11: என்னது பால் பாயாசமா?
10: என்னக்கா இப்படி மூஞ்ச சொல்லிக்கிறீங்க?
11: பின்ன எனக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து அதுல செஞ்சது இந்தாங்க போடிங்கன்னா நான் என்ன சுபா பண்றது?
10: இதுல என்ன ஒத்துக்காது உங்களுக்கு?
11: எனக்கு தான் இந்த 2-3 வருஷமா மாட்டுப்பால் குடிச்சாலே ஏதாவது பண்ணுதே சுபா.
10: மாட்டுப்பால் குடிச்சு ஏதாவது பண்ணுதா? இது ரொம்ப புதுசா இருக்கேக்கா.
11: ஆமா சுபா, யாரோ ஒரு சிலருக்கு சாதாரணமா மாட்டுப்பாலெல்லாம் ஒவ்வொமைய தருமா, அந்த ஒரு சிலர்ல நானும் ஒருத்தரா ஆயிட்டேன் போ.
10: ஓஹோ, இது தெரிஞ்சிருந்தா நான் ஆட்டுப்பால்லையாவது செஞ்சு எடுத்து வந்திருப்பனே.
11: என்ன சுபா கிண்டல் பண்றியா?
10: கிண்டல்லாம் இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன்.
11: என்னது, ஆட்டுப்பால்ல பாயசம் பண்ணுவியா?
10: அக்கா, ஆட்டுப்பாலோட அருமை பெருமை தெரிஞ்சிருந்தா முகத்தை இப்படி தூக்குவீங்களா?
11: ஆட்டுப்பால் குடிப்பாங்கன்னு தெரியும் சுபா, எனக்கு மாட்டுப்பாலே ஒத்துக்கலங்கிறேன். என்ன போய் குடின்னு சொன்னா நான் என்னத்தை சொல்றது?
10: அதனாலதான்க்கா உங்கள்கிட்ட சொல்றேன். மாட்டுப்பாலே ஒத்துக்காதவங்க கூட இந்த ஆட்டுப்பாலை குடிக்கலாம்.
11: என்ன நீ இப்ப சொல்ல வர்ற?
10: முதல்ல ஆட்டுப்பால்ல என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா மாட்டுப்பால்ல உள்ள கொழுப்பை விட ஆட்டுப்பால்ல கம்மி, அதனால செரிமானம் உடனே ஆயிடும். ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? பொதுவா வயிற்று வலின்னு நம்ம டாக்டர்கிட்ட போனா வயிற்று புண்ணு, அல்சரு, டீ, காஃபி, பால் இதெல்லாம் குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல?
11: ஆமா ஆமா சொல்லுவாங்க. என்ன கூட தான் சொன்னாங்க, பால் உங்களுக்கு ஒவ்வாம பாலே இனிமே எடுத்துக்காதீங்கன்னு.
10: அந்த மாதிரி வயிற்று புண்ணு கூட இந்த ஆட்டுப்பாலை குடிச்சா குணமாயிடும்.
11: அப்படியா சொல்ற சுபா?
10: ஆமாக்கா, ஆட்டுப்பால்ல அருமையான விட்டமின் ஏ இருக்குக்கா.
11: என்ன சுபா நீ பாடு சொல்லிக்கிட்டே போற?
10: மாட்டுப்பால அதிகமா குடிச்சோம்னா அதுல உள்ள கொழுப்புனால உடல் எடை அதிகரிக்கும்ல?
11: ஆமா, குடிதானே போகும்.
10: ஆனா அதே நேரத்துல இந்த ஆட்டுப்பாலை குடிச்சா உடல் எடை குறையும்க்கா. இன்னும் ஒருபடி சிறப்பா சொல்லணும்னா இதுல பொட்டாசிய சத்து இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தையே குறைக்கும்.
11: அடேயப்பா, இவ்வளவு இருக்கா அந்த ஆட்டுப்பால்ல?
10: பொதுவா மாட்டுப்பால்ல கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கால்சியம் இதுல கூடுதலா இருக்கிறதுனால எலும்பு, பல்லு இதெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு உதவும். மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கூட இது தீர்வா இருக்கும். இறைப்பையில உள்ள அமிலத்தன்மையை குறைச்சி குடலுக்கு செரிமானத்தை கொடுக்கும்.
11: அம்புட்டு வேலை.

0: செய்த அந்த ஆட்டுப்பாலு
1: முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆட்டுப்பாலை பத்தி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த டெங்கு வைரஸ் காய்ச்சல்லாம் வரும்ல, அது வந்த பிறகு ரத்தத்துல ரத்த தட்டுக்களோட அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியான நேரத்துல இந்த ஆட்டுப்பாலை நம்ம குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கையே அதிகமாகும்க்கா.
0: ஆக மொத்தத்துல இந்த ஆட்டுப்பாலை பத்தின மதிப்பு கூடி போச்சு சுபாயா மனசுல.
1: சரிக்கா, இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களே. சட்டு புட்டுன்னு நாலு ஆடை வாங்கி வளர்க்க பாருங்க. எத்தனை நாளைக்கு பாலே குடிக்காம இருப்பீங்க?
0: ஆட்டை வளர்த்து பாலை நான் குடிக்கிறது மட்டும் இல்ல சுபா, நம்ம தெருவுக்கெல்லாம் இந்த பாலை நான் சப்ளை பண்றேன் பாத்துக்கோ.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்ட், உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட், விவசாயிகளின் நண்பன்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:31.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயனை பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: பூங்குடி, தூக்க முடியாம தூக்கிட்டு வரேனே, கொஞ்சம் வாங்கினா என்ன?
2: எனக்கு அப்படியே ஸ்நாக்ஸா வாங்கிட்டு வர போறீங்க? ஏதோ அரிசி முட்டை மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு.
1: ஆமா, நோய் நொடி இல்லாம இருக்கணும்னா சத்துள்ள அரிசியை வாங்கி சாப்பிடணும் இல்ல? அதான் விதவிதமா அரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: எங்க காட்டுங்க பாப்போம்.
1: பாரு,
2: என்னக்கா இது? கருப்பு கலர்ல, சகப்பு கலர்ல, மஞ்சள் கலர்ல இருக்குது. நம்ம சாப்பிடுற வெள்ளை கலர்லயே இல்லையே.
1: இதெல்லாம் நம்ம பாரம்பரிய ரகங்க. இத பத்தி உனக்கு எங்க தெரியுது?
2: எனக்கா தெரியாது? அப்ப நீங்க தான் இன்னைக்கு நிகழ்ச்சி குறிப்பு கேக்கல போல.
1: கேக்கல பூங்குடி, அந்த நேரத்துலதான் நான் கடைக்கு போயிருந்திருக்கேன். சொல்லு, இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி?
2: இன்னைக்கு கூட நம்ம விவசாய நிகழ்ச்சியில ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வழிகாட்டுற இயற்கை விவசாயத்தை பத்தி கும்பகோண வட்டம் திப்பிராஜபுரம் மனிதவள மேலாளர் வி லலிதா அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
1: அப்புறம் இந்த செய்தியெல்லாம் சொல்ற, அரிசியை பத்தி மட்டும் தெரியாத மாதிரியே பேசுற.
2: உங்களை டெஸ்ட் வச்சேங்க்கா.

வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய விவசாய நிகழ்ச்சியில ஒரு பெண்மணியை சந்திக்கலாம், அதுவும் ஒரு HR சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்க. இன்னைக்கு விவசாய நிகழ்ச்சி தானே, இல்ல இன்னைக்கு தொழில் முனைவோர் நிகழ்ச்சியா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கிறீங்களா? இல்லைங்க, இது விவசாய நிகழ்ச்சியில தான். MBA முடிச்சுட்டு அதுலயும் HR அந்த பகுதியில பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஆற்றல் வந்து எப்படி இப்படி ஒரு மாற்றத்துக்கு

0: உள்ளாகி விவசாயத்துல வந்தாங்க, அவங்களுடைய வெற்றி பாதையை வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன போலவே நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க, ஆசைப்படுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம்மா.
1: வணக்கம், நான் லலிதா நாகேந்திரன் பேசுறேன். கும்பகோணம் பக்கத்துல திப்பிராஜபுரம் அப்படிங்கிற கிராமத்துல வசிச்சு வர்றேன். என்னுடைய தொழில் வந்து விவசாய தொழில் அப்படிங்கறதுல நான் பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். நான் MBA HR படிச்சுட்டு நிதித்துறையில ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். அதுலலாம் எனக்கு வந்து பணி நிறைவு இல்ல, அந்த ஜாப் சாட்டிஸ்பாக்சன் சொல்றது இல்ல,
0: அந்த மன நிறைவோ மகிழ்ச்சியோ உங்களுக்கு இல்ல,
1: எனக்கு கிடைக்கல. நம்மளோட ஜோன் இது இல்ல வேற அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சது. அதுக்கு சரியான நேரம் வந்தப்ப எனக்கு எல்லா வாய்ப்பும் அமைஞ்சு ஒரு நிலம் வந்தது. நிலம் வாங்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே இயற்கை விவசாயம் தான் பண்ணணும், அதாவது விவசாயத்துறை தான் நம்மளோட ஃபீல்டுங்கிறது குழந்தையிலேருந்தே இருந்தது. எப்படின்னா நம்ம கிராம பகுதியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடையில வாங்கி ஒலையில போடுறவங்க நினைச்சிங்களா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் அப்ப புரியல. அங்க உள்ள வேளாண் சார்ந்த மக்கள் எல்லாருமே எப்படி யோசிப்பாங்கன்னா, கடையில போய் அரிசி வாங்கி சாப்பிட்டா அது கேவலமா நினைப்பாங்க. அது ஒரு காலகட்டம், அப்படிதான் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் வந்து அப்படிதான் இருந்தது. அவங்கவுங்க வீட்டுல 10,000 நெல் இருக்கும், மாசம் வந்து எப்போ வெயில் காலம் இருக்கோ அப்போ எல்லாருமே தேவையான அளவுக்கு நெல் அவிச்சு காய வச்சு அரைச்சு ரெடி பண்ணி வச்சுப்பாங்க.
0: வீட்லயும் அந்த பேங்க்
1: இருக்கும், 10,000 இருக்கும். அது எதுக்குமே, அரிசிக்கு மட்டும் இல்ல, பருப்பு வரப்புல போட்டு பருப்பு எடுத்துருவாங்க, உளுந்து வந்து தெடல்ல போட்டு எடுத்துருவாங்க, பயறு உளுந்து துவரம் பருப்பு நெல்லு வருஷத்துக்கு தேவையானது ரெடி ஆயிடும் இந்த வெயில் காலத்திலேயே. அப்போ சீசன்ல வர கத்திரிக்காய் மாவத்தல் இதுவுமே வந்து நமக்கு வெளியில போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லாத வாழ்க்கை முறையில தான் நாங்க வளர்ந்தோம்.
0: காய்கறி கூட மிதமிஞ்சி இருந்தது, விளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதையுமே வத்தல் போட்டு மழை காலத்தை வந்து எதிர்கொள்றதுக்காக தயாராயிடுவாங்க.
1: இளமை காலத்துல உழைச்சி வச்சுட்டா வயதான காலத்துல உட்கார்ந்து சாப்பிடலாம், அதே மாதிரி வெயில் காலத்துல தேவையானதை சேகரிச்சு வச்சுட்டா மழை காலத்துல அழகா முறுக்கும் அதிரசமும் சுட்டு தீபாவளியை கொண்டாடிட்டு 3 மாசம் நிம்மதியா இருக்கலாம். இப்படி ஒரு வாழ்நிலையில தான் இருந்தது நம்ம வாழ்க்கை முறை.
0: அழகான வாழ்க்கை முறைன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா அந்த மாதிரி இதுல இருந்தப்போ எனக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வேலை செய்யற ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கஷ்டப்படுறது கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த கூப்பனை கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து தோணும், நம்ம வந்து நெல்லு, நம்ம வீட்டு 10,000 நெல் இருக்கணும், நமக்கும் வந்து உளுந்து பயிர் எல்லாமே எதுக்கும் நம்ம வெளியில போய் வாங்க கூடாதுங்கிற.
0: எப்ப வாங்கினீங்க நிலம்? அப்ப
1: நான் வந்து 2020 நிலம் வாங்கினேன். எங்க சார் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னோட பேஷன் இதுதான் தெரிஞ்சோன்னு ஃபுல் பிளஜா எனக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க.
0: எவ்வளவு வாங்கினீங்க?
1: என்ன
0: பயிர் பண்ணுன்ற ஒரு திட்டம் போட்டுட்டு தான் நீங்க நிலமே வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது, என்ன பயிர் பண்ணீங்க?
1: ஃபர்ஸ்ட் முதல் போகம் வந்து செயற்கை விவசாயம் பண்ணாங்க. எப்படின்னா 70,000 ரூபாய் உரத்துக்கே செலவு பண்ணாங்க. எனக்கு வந்து 140,000 ரூபாய் ஏர்னிங்ஸ் ரிட்டர்ன் கிடைச்சது. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, இவ்வளோ மருந்தள்ளி கொட்டி பாதிக்கு பாதி போட்டு நம்ம கிடைச்சிருக்கிறது இவ்வளவுதான். நம்ம அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சதுனால 3 மந்த்ஸ்க்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், டயத்தை எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ரிட்டர்ன் என்ன வந்தது, அதுல ஹெல்த்துக்கு எவ்வளவு, வெல்த்துக்கு எவ்வளவு, எல்லாத்தையும் பாக்குறப்ப 0. எனக்கு அதுல வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி எனக்கு இந்த ஃபெர்டிலைசர் விவசாயம் வேண்டாம்,
0: ரசாயனம்
1: வேண்டாம் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ கேசவன் ஐயான் ஒருத்தவங்க மலையப்பண்ணனூர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட தொடர்பு கிடைச்சது. அப்புறம் அவங்க வந்து இயற்கை விவசாயிகளோட நலம் விரும்பி அவங்களே வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நான் எல்லாம் பண்ணித்தரமா அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட ஹியூமன் ரிசோர்ஸும் நமக்கு கொடுத்து எல்லா இடுபொருட்கள் என்னென்ன நேரத்துல என்னென்ன பண்ணும் எல்லாமே அவங்க வந்து ஒரு கைட் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சேன். இப்போ நான் தன்னிச்சையா செயல்படுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்.
0: என்ன கத்துக்கிட்டீங்க, எதை கத்துக்கிட்டதுல உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி?
1: முதல்ல என் மண்ணு மாறினதுங்க. மண்ணு வந்து முன்னாடி வெள்ளை கலரா இருக்குங்க, இப்போ வந்து என்னோடது பாத்தீங்கன்னா பவுடர் மாதிரி இருக்கு. அவ்வளவு எடுத்தீங்கன்னா நல்ல கருப்பு கலர்ல நல்லா புல புலன்னு இருக்கும். ரெண்டாவது இந்த எனக்கு வந்து மண்ணை மீட்டெடுக்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயங்க, அதுவும் சொல்லாடல் தான். எங்க மாமியார்லாம் சொல்லுவாங்க, அந்த மண்ணை வந்து சிமெண்ட் போட்டு மலடாக்காத, மண்ணில் வந்து அதுலேருந்து ஏதோ ஒரு புல் வருதோ, தாவரத்து வந்து எந்த உயிருக்கு உணவாக இருக்கும் மண்ணை மலடாக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இயற்கை விவசாயம் பண்ற மண்ணில் நின்றுட்டு என் வயலுக்கு வேலைக்கு வரவங்க எல்லாம் மகிழ்ச்சியா போவாங்க, ஏன்னா கால் கை எரியாது. இப்போ ஃபெர்டிலைசர் போடுறவங்களோட மண்ணை போயிட்டு காலில் வேலை செஞ்சு அந்த சேத்துல நின்று நடக்கிறவங்க கால் கையெல்லாம் திக்கு திக்குன்னு எரியுது. அந்த கூலி விவசாய வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு. என்ன காரணம்னா வேர், நம்ம உடம்போட வேர் பாதம், பாதத்திலேயே ஒரு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு

0: எரியற மண்ணுக்குள்ள நின்றுட்டு இருந்தா அந்த வேர் துவாரங்கள் வழியாவே அவங்களுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் போகுது. அவங்களுக்கு கால் கையில நல்லா எரிச்சல் இருக்கு, நல்லா உணரும். ஆனா என் மண்ணுல வந்து வேலை செய்யறவங்க யாருமே அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு 4-5 வருஷத்துல நல்லா செட்டில் ஆயிட்டு என்னோட எல்லா பறவைகளும் என்னோட நிலத்துல பாக்கலாம். தட்டானா இருக்கட்டும்,
1: எல்லாரும் இதுதான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சிலேகிச்சு சொல்றாங்க, என்னுடைய மண்ணுல வந்து உயிரினங்களுடைய பெருக்கம் இருக்குங்க. ஏன் வயலை சுத்தி இருக்கிற அந்த மரம் செடி கொடியில வந்து அவ்வளவு பறவைகள் வருதுங்க, எங்க நிலத்திலேயே வந்து கூடு கட்டி இருக்குங்க ஒரு சில பறவை.
0: ஃபர்ஸ்ட் நம்ம
1: சொல்றாங்க,
0: கண்டிப்பா இயற்கை விவசாயம் பண்ண முத வருஷம் என்னோட வயல் நடுப்புற மயில் வந்து முட்டை அடைகாத்து குஞ்சு பொறிச்சது வேற எந்த வயலையும் இருக்க முடியாது. ஏன்னா அதுங்களுக்கு அந்த வெறியில ஆவியாகிற வெப்பம் அதுங்களால தாங்க முடியாது. நம்ம வயல்ல முதல் இயற்கை விவசாயம் பண்ணப்பயே நமக்கு வந்து மயில் அடைவச்சு குஞ்சு பொறிச்சு போனது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ வள்ளுவர் சொன்னது படி சுழன்றும் ஏற்பினது உலகம், உழன்றும் உழவே தலை. அது மாதிரி இப்போ சாஃப்ட்வேர்ல இருக்கவங்களா இருக்கட்டும், நம்மள ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருக்கவங்க, ஃபினான்ஸ் எல்லாத்தையும் கத்து கொடுக்கறது விவசாயம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 50 பேரை நிர்வகிக்கிறேன், எந்தெந்த காலகட்டங்கள்ல 50 தொழிலாளர்களை நிர்வகிக்கிறேன். இப்போ இந்த ஜீனோட அந்த மியூட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு ஆள் ஒரு ஜெனரேஷனை போய் ஒரு 10 ஏசிக்குள்ள ஒரு சேருக்குள்ள அடக்கி வைக்கிறதுங்கிறது, அவங்கள்டேந்து வெளியில வர வேண்டிய எவ்வளவோ அவுட்புட் இருக்கு,
1: திறமைகள் இருக்கு,
0: திறமைகள் இருக்கு. அவங்க நிர்வாக திறமையா இருக்கட்டும், அதை ஒன்னு உருவாக்கி அடுத்து எல்லா உயிருக்கும் உணவளிக்கிற ஒரு விஷயத்த செய்யறத விவசாயியை தவிர வேற யாரும் நிறைவா செய்ய முடியாது.
1: நிச்சயமா அவங்க வந்து உழைக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த மாத சம்பளம் அவங்க குடும்பத்துக்காக அவங்க உழைக்கிறாங்கன்னு சுருங்கி போயிடுது. ஆனா ஒரு விவசாயினுடைய உழைப்பு அப்படிங்கறது அவர் உழைச்சு மத்தவங்களுக்கு வந்து அது கொடுக்கறாரு,
0: கொடுக்கறோம்.
1: அப்போ அவருடைய அந்த உழைப்பினுடைய உன்னதம் வந்து நல்லா அழகா நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்க நிலத்துல வந்து என்ன பயிரிடணும்னு ஆசைப்பட்டீங்க?
0: நான் முதல்ல விவசாயம் அப்படின்னு வந்தப்பே முதல்ல ஆசைப்பட்டது கருங்குருவை தாங்க. எனக்கு வந்து அந்த கருங்குருவை அரிசியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது நானா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவிச்சு உணர்ந்து சொல்றேன். ஒரு மருந்து வேணும் இந்த உலகத்துல அப்படின்னா கருங்குருவை அரிசி போதுங்க. உங்களுக்கு தோல் நோய் இருக்கா, கருங்குருவை அரிசியில தொடர்ந்து 48 நாள் கஞ்சி வச்சு கொடுங்க, அந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கு, சுகர் வந்ததுனால அவங்க உடல்ல உள்ள அத்தனை சத்தும் யூரின்ல போயிருங்க. அப்ப அவங்க உடம்பு பாத்தீங்கன்னா சோளத்தட்டை மாதிரி இருக்கும், டப்புன்னு உடஞ்சா உடஞ்சிரும், அந்த அளவுக்கு போலா இருப்பாங்க, முகத்துல ஒரு பொலிவே இருக்காது. ஆனா கருங்குருவை அரிசியை டெய்லி சாப்பிட்றப்ப அவங்களோட பேங்கிரியாஸ்ல இருந்து நல்லா சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஃபேட்டி லிவர் சரியாயிரும். ஃபேட்டி லிவர் பிரச்சனை என்னதான், கண் பாதிப்பு அடையுதுங்க. நம்ம ஃபேட்டி லிவரை சரி பண்ணணும்னா இந்த கருங்குருவை அரிசி சாப்பிட்றப்ப ஃபேட்டி லிவரும் காலி ஆயிடுது, அதே மேல கண்ணும் கூர்மை ஆயிடுது, பார்வை நல்லா ஒளிபெறுது. அது மட்டும் இல்லாம உடம்பு தேவையான முழு பலமும் கிடைக்குது. கூடுதல் தகவல் பாத்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து அந்த காலத்துல அன்னக்காடின்னு ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க. எப்படின்னா அந்த கருங்குருவை அரிசியை மண்பானையில வடிச்சு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருவாங்களாம். ஒரு மாசம் கூட அந்த புளிச்ச தண்ணிய குடிச்சிட்டு அவங்க தவம் பண்ண குகைக்கு மலைக்கு காட்டுக்கு எல்லாம் போவாங்க.
1: ஒரு தடவை சமைச்சது வந்து தண்ணி ஊத்தி ஊத்தி ஒரு மாசம்
0: கூட மண்பானையில வச்சு சாப்பிட முடியும்.
1: அதுக்கு சிலர்லாம் அம்பளி அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லையா,
0: சங்ககால பேர் வந்து அன்னக்காடி. இப்போ இது வாதம் பித்தம் கபம் மூணையுமே சமன்படுத்த
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: என்ன பூங்குடி, ஆரோக்கிய வாழ்விற்கு வழிகாட்டும் இயற்கை விவசாயம்னு கும்பகோணம் வட்டம் திப்பிராஜபுரம் மனிதவள மேலாளர் வி லலிதா அவங்களோட நேர்முகத்துல
1: ஆரம்பமே இயற்கை விவசாயம் சார்ந்த நாட்டுப்புற பாடலை கேக்குறப்போ அப்பப்பா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு.
0: கடையில வாங்கி ஒலையில போடுற விஷயம் நான் நினைச்சிட்ட, விவசாயம் எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிருக்காங்க.
1: துளசியக்கா, ஆரம்ப காலத்துல இவங்களும் ரசாயன

0: மலையில போடுற விசையோ நான் நினைச்சிட்டேன். விவசாயம் எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிருக்காங்க.
1: துளசியக்கா, ஆரம்ப காலத்துல இவங்களும் ரசாயன முறையில தான் விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா அது லாபகரமா இல்லைன்னு இயற்கை விவசாயத்துல சிறப்பா செஞ்சுட்டு வராங்களா? இப்போ
0: ரசாயன விவசாயம் செய்யும் போது கை காலெல்லாம் எரியும், ஆனா இந்த இயற்கை முறையில விவசாயம் பண்ணும்போது எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல.
1: சரியா சொன்னீங்கக்கா. இவங்க பண்ணிட்டு வர இந்த இயற்கை விவசாயம் கூட இவங்களுக்கு மட்டும் பயனளிக்காம சுத்தி இருக்கிற உயிரினங்களுக்கும் ஒரு வாழுமிடமாவே இருக்கு.
0: கருங்குருவை நெல் ரகங்களை பத்தியும் ரொம்ப சிறப்பா சொல்லிருக்காங்க.
1: சரி சரி, இப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா அடுத்த பகுதியை எப்ப கேக்குறது?
2: கருப்பு கவுனியை நிறைய பேர் ப்ரமோட் பண்றாங்க, ஆனா அந்த நம்ம மண்ணுக்கான அரிசி அப்படின்னு பார்த்தோம்னா கருங்குருவை தான் நம்ம மண்ணுக்கான அரிசிங்க. கருப்பு கவுனி வந்து பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றது, ஆனா கருங்குருவை வந்து கழிவுகளையும் வெளியேற்றி தேவையான பலத்தையும் கொடுக்குது. அதனால கருப்பு குனி சாப்பிடறவங்க உடம்பு இழப்பாங்க, பட் சத்தா இருக்க மாட்டாங்க. ஸ்டாமினா
0: அதனால சத்து நல்லா வரணும்ன்றதுனாலதான் உங்க நிலத்துல முதல் முதல்ல நீங்க
2: கருங்குருவை தான், கருங்குருவை தான் நான் அதிகமா பயிரேன். 3 ஏக்கர்னாலும் நான் வந்து ஒரு குருவை போகம் ஃபுல்லா கருங்குருவை போட்டுருவாங்க. மத்த 2 போகத்துக்கு சுகருக்காக தூயமல்லி. ஜிஐ வேல்யூ ரொம்ப கம்மி, லைக் ரத்தத்துல சர்க்கரை அளவு கலக்கிறது. இப்ப நீங்க 2 கரண்டி சாப்பிடுறீங்கன்னா இது 1 கரண்டி சாப்பிட்டா போதும்,
0: தூயமல்லி
2: அந்த நிறைவான உங்களுக்கு ஃபில்லிங் கொடுக்கும், அதே சமயத்துல உடம்புக்கும் பலமா இருக்கும். அதனால தூயமல்லி. ரெண்டாவது இந்த ஆத்தூர் கிச்சலி சம்பாங்கிறது எலும்புகளுக்கு பலம் கொடுக்குதுங்க. இந்த சர்க்கரையால அவங்க எலும்புல அரிக்கப்பட்ட புரதச்சத்து எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறது, கால்சியம் அதிகமா கொடுக்கறது வந்து ஆத்தூர் கிச்சலி சம்பா.
0: கிச்சலி சம்பா, சரி இவ்வளவு வெரைட்டி சொல்றீங்க. இப்ப இந்த விளைச்சல் சரியா இருக்கணுங்கறக்காக என்ன இடுபொருட்கள் வந்து உங்க நிலத்துக்கு கொடுத்தீங்க?
2: நாங்க வந்து நாத்து நடுறதுல இருந்தே அதுல இருந்தே நாங்க வந்து 7 புண்ணாக்கு கரைசல் கொடுக்கறோம். கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இந்த 7 புண்ணாக்கோட கோமியத்தை சேர்த்து ஊற வச்சு அதை தான் அடி உரமா கொடுக்கறோம். கதிர் வந்த பருவத்துல தேமூர் கரைசல்னு எத்தனை 5 தேங்காய் அப்படின்னா 5 லிட்டர் தயிர் மோராக்கி அதை புளிக்க வச்சு அதை தான் வந்து கொடுக்குறோம். அது மணி நல்லா திரட்சியா வரத்துக்காக கொடுக்குறோம். இதுக்கடையில வாரத்துக்கு ஒரு தடவை மீனமிலம் ஸ்ப்ரேயும் பண்ணுவோம், அடி இதுவும் கொடுப்போம்,
0: அடி உரமாவும்
2: கொடுக்குறோம். தண்ணியிலேயே
0: கலந்து கொடுத்துரும்.
2: அது மாதிரி பழக்கரைசல், எங்க வீட்டுல இருக்கிற எத்தனை காய்கறி வேஸ்ட் எதுவா இருந்தாலும் அத்தனையும் புளிச்ச மோர், புளிச்ச கஞ்சி, அத்தனை காய்கறி வேஸ்ட்.
0: புளிச்ச கஞ்சினா எவ்வளவு நாள் வச்சிருந்தா அந்த கஞ்சி பயன்படுத்தலாம் நீங்க?
2: நான் டெய்லி வடிச்சு சாதம் வடிச்சுதானுங்க சாப்பிடுவோம், அந்த சத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது தண்ணி அப்படியே ஊத்தி ஊத்தி வச்சிருவாங்க, அதோட மோரை ஊத்திட்டே வருவாங்க.
0: சரி,
2: நாட்டு சக்கரை போட்டு வச்சிருவாங்க.
0: இப்படி எத்தனை நாளைக்கு வச்சிருக்கலாம்?
2: நான் 1 மாசம் வரைக்கும் வச்சிருப்பேன். டெய்லி கிண்டி விட்டுட்டு அதுல நாட்டு சக்கரை போட்டு வச்சிருவோம்.
0: அதே மாதிரி எவ்வளவு போடலாம் நாட்டு சக்கரை? என்ன
2: ஒரு நம்ம 30 லிட்டர்ல இருந்து 50 லிட்டர் நம்ம பேரல் இருக்குன்னா ஒரு 20 கிலோ காய் வேஸ்ட் இருக்குன்னா மிச்சம் தண்ணி ஒரு 2 கிலோ போதுங்க. இது
0: அது வந்து 30 லிட்டர் பேரல்ல
2: 50 லிட்டர் பேரல்
0: 50 லிட்டர் பேரல்ல
2: டெய்லி வேஸ்ட் சேர்ந்துட்டே இருக்கும், அது கணக்கு சொல்ல முடியாது. அதனால நம்ம 1 கிலோ நாட்டு சக்கரையும் தண்ணியும் ஆறாவது ஊத்தி வச்சிருவோம். டெய்லி வேஸ்ட் போட்டுட்டே இருப்போம். முட்டை தோலா இருக்கட்டும், வெங்காயத்தோல், பூண்டு தோல்.
0: முட்டை தோல் வந்து அது செரிச்சிருவீங்களா? மக்கிடுமா?
2: சுத்தமா மக்கிருங்க. நீங்க 1 வாரம்குள்ள நீங்க நாட்டு சக்கரை முட்டை தோல் போட்டு வச்சீங்கன்னா ஒயிட்டா இருக்கிற அந்த கால்சியம் போயிட்டு வெறும் கண்ணாடி கிளாஸ் மாதிரி ஏறும் அந்த முட்டைத்தோல்.
0: சரிங்க,
2: அந்த கால்சியம் ஃபுல்லா வந்து அந்த நாட்டு சக்கர அப்சர்வ் பண்ணிரும். நல்லா இருக்குது. அது அதுதான் போடுறோம். வேஸ்ட்டுங்கிறது நம்ம வெளியிலேருந்து இல்லைங்க, ஃபுல்லா பழக்கரைசல். எனக்கு மாம்பழம் மரம் இருக்குங்க, மாமரம் இருக்கு. மாம்பழம் கீழே விழ அணில் கடிக்க சாப்பிட்டது போக அத்தனையும் தனியா போட்டு வச்சிருவாங்க, அதோட நாட்டு சக்கரை தண்ணி ஊத்தி வச்சிருவோம்.
0: சரிங்க, அது வந்து இப்போ அணில் கடிச்ச பழமா இருக்குன்றதுனால அது வந்து பூசணம் பிடிச்சிருதுங்களா? பூஞ்சை
2: நாட்டு சக்கரையில போட்டுருவோங்க.
0: நாட்டு
2: சக்கரையில தண்ணியில போட்டு ஊற வைக்க எதுவுமே வராதுங்க. அந்த என்சைம் வந்து
0: நீங்க சொன்ன அந்த பேரல்ல போட்டு
2: எந்த வேஸ்டும் ஆகாதுங்க. நம்ம வீட்டுல பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு, அது மட்டும்தான் நம்ம தூய்மை பலியாளர்கள்ட்ட கொடுக்கறோம். மிச்ச எல்லா வேஸ்டுமே நம்ம வந்து அதை விட வீட்டுல இருக்கிற கலைச்செடி எல்லாத்தையுமே தனியா போட்டு அதோட எருக்கஞ்செடி, போரான் சத்து எருக்கஞ்செடியில இருக்கு. அதனால எருக்கஞ்செடி வீட்டை சுத்தி எந்தெந்த தேவையில்லாத முளைக்குதோ அத்தனையும் தூக்கி அதுல போட்டுருவோம். மெயினா தேங்காய் உரிக்கிற நாறு, தேங்காய் உரிக்கிறோம் இல்லையா, அந்த நாறு, மட்டை, கொட்டாங்குச்சி எல்லாத்தையுமே போட்டு
0: அதுவும் போட்டுருவீங்களா? அது ரொம்ப கடினமா இருக்குமே. ஓடு அது
2: எனக்கு தேவை, அதோட தண்ணி தாங்க எசன்ஸ் ஆஃப் அந்த தேங்காயில வந்து இருக்கிற எசன்ஸ் வந்து எனக்கு தேவை. அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துருவாங்க. அதையும் இந்த நான் வீட்டுக்கு கழிவு சேகரிக்கிறேன் இல்லையா, அதோட சேர்த்து வச்சிருவேன். எப்ப வயலுக்கு போறோம்னா பக்கெட் பக்கெட்டா ஒரு பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு போர் குழியில ஊத்திடுவோம்.
0: சரிங்க, அதாவது அந்த மடைப்பகுதியில ஊத்திடுறது. ஊத்திட்டோம்னா நம்ம வயல

0: தண்ணி பாய்ச்சும் போது வயிற்றால் வழியாவே போயிடும்.
1: சரிங்க, நீங்க சொல்றதை பார்த்தா தூய்மை பணியாளர்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிரும் போயிருக்கு.
2: அவசியம், அவங்க தேவையில்லாம சுமக்குறாங்க.
1: ஆமா, ஏன்னா வீட்டுல இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் நீங்க உரமா மாத்திடுறீங்க, அழகா அதை வயலுக்கும் கொண்டு போய் சேர்த்துடுறீங்க.
2: இலைத்தலைகள் எதுவுமே வேஸ்ட் கிடையாதுங்க, எல்லாமே நம்ம வந்து வயலுக்கே மாத்தி கொடுத்துடலாம்.
1: எல்லா இயற்கை விவசாயிகள் பேசும் போதும் பார்த்தா அந்த எருக்கஞ்செடிக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பண்றீங்க. எருக்கஞ்செடியை வந்து அப்படி ஓரமா வளர்த்தா கூட அவங்களுக்கு இன்னும் ஒரு லாபம் பாக்கலாம்னு
2: போரான் கைக்கு மேல தோணுதுங்க. இப்போ ஃபெர்டிலைசர் காரவங்க போரானுக்கு தனியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் போரான் சத்துங்கிறது கை மேலே இருக்குங்க. அதே மாதிரி நம்மாழ்வார் சொல்லுவாங்க, ஆடு தொடாத எல்லா இலைகளுமே நமக்கு உரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம வயலை சுத்தி பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் உயிர் வேலி தாங்க, கம்பி வேலி போட்டு யாரும் பாதுகாக்கல. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு அறம் இருந்துச்சு, அவங்கவுங்க விவசாயம் கஷ்டப்பட்டு செய்யறாங்க, ஆடு மாட்டாங்க விறக்க கூடாதுன்னு. அதே மாதிரி வரப்பு ஓரத்திலயுமே எல்லாருமே வந்து ஆடாதொலை பீனாறு இலை எருக்கு இலை இலை எல்லாமே மரம் வயல்லே இருந்தது. அதை அப்படியே எங்க மாமனார் காலத்துல செஞ்ச விவசாயத்தெல்லாம் இப்ப நாங்க இதெல்லாம் மக்க வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க ரொம்ப தெளிவா அப்படியே கழிச்சு வயல்ல போட்டு ஏர் உழுவுறப்ப அதை போட்டு உழவு ஓட்டி ஒரு வாரம் கழிச்சா அதுவே மக்கிருங்கிற மாதிரி அந்த காலத்துல இதுதான் செஞ்சிருக்காங்க. என்ன பண்ணுங்க, புது டெக்னிக்ஸ் தெரிஞ்சு செய்யறோம். முன்னாடி செஞ்சதுதான்
1: வழிமுறை மட்டும்
2: தெரிஞ்சிருக்கு. இப்போ அதை சர்க்கரையை போட்டா எல்லாமே மாறிடும், சீக்கிரமா அது வந்து இதாயிரும், மக்கிடும் அப்படிங்கறது இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யறோம். அப்ப அவங்க அதுவாகவே செஞ்சிருக்காங்க.
1: உயிர்வேலியுடைய மதிப்பு பத்தி சொன்னீங்க, உங்க நிலத்தை சுத்தி உயிர்வேலி வைக்கணும் அப்படின்னு யோசனை வந்திருக்கா?
2: அதுவாவே வந்திருக்குங்க, நாங்க வைக்கலைங்க. வரப்புல வாழைமரம் இருக்குங்க, அது மட்டும் இல்லாம இந்த நுணா இலை போற வரப்பு போற வழியில ஃபுல்லா பாத்தீங்கன்னா எருக்கலை இருக்கு, ஆடாதொட இலை இருக்கு, நொச்சி இலை இருக்கு. நாங்க வைக்கல, நான் இயற்கை விவசாயம் பண்ணணும்னா நான் மண்ணை பாதுகாத்தா மண் என்ன பாதுகாக்க என்ன தேவையோ அது செஞ்சு கொடுக்குது,
1: செஞ்சு கொடுத்துருக்கு. சரிங்க, அப்ப இவ்வளவும் வந்திருக்கும் போது வரப்பினுடைய அகலம் எவ்வளவு இருக்கு?
2: நாங்க வரப்போட அகலம் நாங்க உயரமாதான் வச்சிருக்கோம். ஏன்னா பக்கத்துல எல்லாம் வந்து செயற்கை விவசாயம் செய்யறப்ப எப்போதுமே ஒரு மாசம் தள்ளி தாங்க செய்யறோம் விவசாயமே. ஏன்னா அவங்க கொஞ்சம் வேலை ஃபெர்டிலைசர் வேலை எல்லாம் பறக்கிறப்ப இயற்கையை தேடி பூச்சிகள் வரும். அப்போ அவங்க நடவு நட்டு கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து நம்ம செஞ்சோம்னா தான் அவங்க அடி உரம் போடுறதோ இல்ல நம்மள தாக்காது. அதுக்கு பயோவேலின்னு சொல்ற மாதிரி ஆமணக்கு செடியை நம்ம வரப்பு ஃபுல்லா நட்டுட்டா அதை தாண்டி உள்ள நம்ம வயலுக்குள்ள வராதுங்க
1: கண்டிப்பா.
2: அது மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் இயற்கையாவே போட்டிருக்கோம்.
1: சரிங்க, இப்போ வரப்புல வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு, அப்ப வரப்புல எலியும் வரும், அது
2: அதுக்கு பாம்பு பாது பாம்பு இருக்குங்க. நம்ம இயற்கை விவசாயம் இருக்கிறப்ப
1: எது கேட்டாலும் அதுக்கு ஒரு
2: இல்ல பாம்பு, இயற்கையாவே நம்ம வயல்ல பாம்பு நிறைய இருக்குங்க. எலிக்கும் சேர்த்துதாங்க நம்ம உணவு தயாரிக்கிறோம்.
1: இல்ல ஏன்னா இப்போ அந்த எலி பெருக்கம் அப்படிங்கறது விளைச்சல்ல வந்து பாதிச்சிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக
2: பாதிச்சிடக்கூடாதுன்னு இல்லைங்க, இயற்கை குடுக்கறது எல்லாமே எலிக்கும் சேர்த்துதான் கொடுக்குது. எலிக்கும் சேர்த்துதான் நம்ம நெல் தயாரிக்கிறோம். எலிய சாப்பிடறதுக்கு பாம்புக்கான உணவையும் எலியா இருக்கு. இயற்கை சங்கிலி அதுவே உணவு சங்கிலியை மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப அத போய் ஒரு காலகட்டம் பஞ்சம் வரப்ப கூலித்தட்டு மக்கள் வந்து எலிய பிடிச்சு சாப்பிடுற காலம் இருக்கு. அது ஏதோ அவங்களுக்கு சில பழக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் இயருக்கு தேவையான வரப்பை சரி பண்ணி கொடுக்கற வேலை கூட பாக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இயற்கையோட ஒத்து போகணும். எலிக்கும் சேர்த்துதான் விவசாயம் நடக்குது, அதுக்கும் தான் வான்மழை பெய்யுது, அவங்களுக்கும் உணவு நம்ம கொடுத்துதான் ஆகணும்.
1: சரிங்க, ஒரு வயல்ல விவசாயம் பண்றதுங்கிறது நமக்கு மட்டும் இல்ல, பல்லுயிர் பெருக்கத்துக்காகவும் தான் அப்படிங்கறதையும்
2: குருவிங்க மெயினாங்க. நாங்க இழுப்பப்பு சம்பா வாசன சிறக சம்பா எல்லாம் போட்டோம்னா சிட்டுக்குருவிக்கு யார் சொல்லி கொடுத்தானே தெரியாதுங்க, லட்சக்கணக்குல வந்து அடிச்சு சாப்பிடுது. அவ்வளோ ஒரு நாளைக்கு 1000 குருவியாவது வருது சாப்பிடுது. அதுக்காக தான் அந்த வாசனை நமக்கு தெரியல, குருவிக்கு தெரியுது.
1: அப்ப நம்ம வயல்ல இருக்க பயிர் வந்து சரியாதான்
2: விளைஞ்சிருக்கு, இயற்கை கண்டுபிடிச்சு கொடுக்குது.
1: நம்மளும் புரிஞ்சுக்கலாம்
2: புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாட்டு சக்கரை வாங்கி வச்சோம்னா அது பிரவுன் சுகர்னு சொல்றாங்க, அதை கொட்டி வச்சோம்னா அது எறும்பு வந்தாதான் அது இயற்கையான சர்க்கரைன்னு அர்த்தம்.
1: சரி,
2: நீங்க எந்த பிரவுன் சுகரை கட்டி வச்சுட்டு பாருங்க, 3 நாள் ஆனாலும் எறும்பு வரல. அப்போ அங்க என்ன நடக்குது, இயற்கையா எறும்புக்கு அது ஒத்துக்கலங்கிறப்ப மனுஷன்
1: ஒத்துக்கிறான்.
2: தரத்தை என்னைக்கு நம்ம வந்து வெளியில வந்தோமோ, தரத்துல வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணமோ, அப்பதான் கலப்படம் வந்தது, செயற்கை விவசாயம் எல்லாமே உள்ள வந்தது, இவ்வளோ நோய்க்கு நம்ம ஆளாயிருக்கோம்.
1: சரிங்க சரிங்க, அப்ப எலி வந்தாலும் சரி சிட்டுக்குருவி வந்தாலும் சரி
2: எனக்கு உள்ளது எனக்கு உண்டுங்க, யார் சொல்லியும் கிடைக்காதுங்க.
1: நல்ல ஒரு தீர்மானத்தோட இருக்கீங்க, எனக்கு உள்ளது எனக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து எப்படிங்க, நேரடி நெல் விதைப்பா இல்ல நாத்து விட்டு தானா?
2: இல்ல கை நடவு தாங்க.
1: கை நடவு
2: பண்றதுனால நிறைய இடைவெளி, நல்ல நமக்கு வந்து ஆட்களுக்கும் வேலை கொடுக்கறோம். நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் படிச்சுட்டு மிஷினரிக்கு வேலை கொடுத்தா மனுஷங்களுக்கு ஊர் பக்கத்துல கருவில

0: சரின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருந்து தான் நமக்கு ரிசோர்ஸ் வர்றாங்க, மேனுவல் பவர்
1: வேலை
0: பார்க்க வர்றாங்க. அந்த லேடி சொன்னாங்க, எங்க ஊரெல்லாம் நாங்க இனிமே ஊரை விட்டு வெளியில போய் வேலை தேடணும் போல இருக்கு பாப்பா, ஏன்னா நிறைய பிளாட் போட்டாங்க. சோ நம்ம ஊரோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டு வேலையை காலையில 10 மணிக்கு முடிச்சுட்டா வய வேலைக்கு போகணும், சாயந்தரம் வந்தா வேலை பார்க்கலாம். இருவேளை உணவு முறை தான் அவங்க வாழ்றாங்க. அது நல்ல உணவு முறையும் கூட. இப்ப சயின்டிபிக்கா சொல்றாங்க, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்றாங்க, அது கரெக்டா நம்ம காலத்துல கடைபிடிச்சிருக்காங்க. காலையில பழைய சோறு சாப்பிட்டு போனாங்களா, சாயந்தரம் வந்து சூடா மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறாங்க. ஃபுல் டேக்கும் அவங்க வந்து அவங்களோட தேவையான உணவை வந்து காலையில எடுத்துட்டு போய் அதை கரெக்டாக கன்சிஸ்டன்சியாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான பவரும் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, எல்லாம் பிளாட் விழுந்துருச்சு பாப்பா, ஊர் விட்டு தான் வேலைக்கு போகணும் போல இருக்கு.
1: உங்ககிட்ட சில சந்தேகங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்காக உங்களுடைய தொலைபேசி எண்களை வந்து கொடுக்கலாமா?
0: என்னுடைய தொலைபேசி எண் 9489444810.
1: திப்பிராஜபுரம் வி லலிதா அவர்களுடைய கைபேசி எண்கள் 9489444810. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சியம்மா.
0: நன்றி. கட்டு

0: அக்கா, துளசி அக்கா, கும்பகோணம் வட்டம் திப்பிராஜபுரம் மனிதவள மேலாளர் வி லலிதா அவங்க அவங்க செஞ்சுட்டு வர இயற்கை விவசாயம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழியை காட்டுதான்.
1: அப்படி இயற்கை விவசாயம் செய்யணும்னா புண்ணாக்கு கரைசலை கொடுக்கணும்.
0: அது மட்டும் இல்லக்கா, இவங்க இயற்கை முறையில் தயாரிக்கிற தேமோர் கரைசலை, பழக்கரைசலை, உரங்களும் இவங்களே தயார் பண்ணி சாகுபடிக்கு பயன்படுத்திக்கிறாங்க.
1: ஆமா, அக்கம் பக்கத்துல சுத்தி இருக்கிற இலைதலைகளை எடுத்து மண்ணுக்கு உரமாக்கிக்கிறாங்க. என்னென்ன இலைகளை போடணும்ன்றத பத்தி விவரமா சொல்லிருக்காங்களே.
0: துளசி அக்கா, நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. இப்போ இந்த அரிசியெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க?
1: வேற என்ன, பொங்கி சாப்பிட வேண்டியதுதான்.
0: அப்படியே எனக்கு கொஞ்சம் புட்டு செஞ்சு கொடுங்களா, ரொம்ப நாள் ஆச்சு.
1: எப்படியாவது ஒரு வேலையை வாங்கிடணும் இந்த பூங்குடிக்கு. பூங்குடி, ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இவங்க நேர்முகத்தோட நிறைவு பகுதியும் இருக்கு, மறந்துடாம கேட்கணும். உனக்கு புட்டு அப்ப பண்ணி தரேனே.
2: இதுவரை நேயர்கள் கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை,
4: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேர்களை நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். வீட்டிலிருந்தே வருமானம் தரும் நுண்கீரைகள் தொழில். மயிலாடுதுறை வட்டம் நீடூர் விவசாயி எம் ஃபௌஜியா பேகம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: காரைக்கால் பண்பலையின் 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேர்களை காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்க அழைக்கலாம். 43 68 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். காரைக்கால் பண்பலையின் 100.3 இது காற்றில் வரும் கானம்.

0: காரைக்கல்பன் மலை 100.3 காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியுடன் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக இப்போ முதல் நேரம் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா.
0: இரவு வணக்கம் சொல்றது யாருங்க?
1: தேப்பெருமன்னலூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும்?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயில பூங்குயில பாடல்.
0: சரிங்க, உங்களுக்காக பாட்டு வரும், கேட்கலாம். நன்றி,
1: வாய்ப்பு. நன்றிமா.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 8:12 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரம் வந்திருக்காங்க. யார் அவங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: நாகை மாவட்டம் கருங்கானிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
1: சிவா படத்திலிருந்து அடி வான்மதி.
0: உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 4424948658, 4424948658. விண்ணப்பங்களுக்கு agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியை அணுகலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகு டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
4: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.

0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
1: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் ஊரும் உணவும். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை மாலை 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் தங்க மாணவர்கள் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: விருப்ப பாடல்களுக்காக நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு. நேரம் இப்போ 8:21 ஆகுது. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேரம் வந்திருக்காங்க யார், அவங்க என்ன பாட்டு கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம்
3: அனைவருக்கும், இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் வந்திருக்கீங்க?
3: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சி எனக்காக முதல் மரியாதை படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா.
2: சரிங்க, உங்க பேர் சொல்லலாம்.
3: செந்தில் கண்ணன், பேரலாம்.
2: பாடல் வரும் கேட்கலாம். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர்
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியர் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
6: சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
7: மயிலாடுதுறை ARC.

0: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாலு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல்.

காட்டில் வானதியை தேடி வந்தியத்தேவன் குதிரையை செலுத்தியபடி செல்கிறான். அப்போது அந்த வனத்திலே சில குரல்கள் கேட்டன. குரல்கள் கேட்ட இடத்தில் ஒரு தீவர்த்தி வெளிச்சம் தோன்றியது. மரத்தின் மறைவிலிருந்து கையில் தீவர்த்தியுடன் ஒருவன் வெளியே வந்தான். அதன் வெளிச்சத்தில் குதிரை தெரிந்தது. குதிரையின் மேல் ஓர் ஆள் வீற்றிருப்பது தெரிந்தது. குதிரை மேலிருந்தவர் மதுராந்தகர்தான் என்பது உறுதியாயிற்று. தரையில் நின்றவன் தீவர்த்தியை தூக்கி பிடித்தபோது இளவரசர் ஏறியிருந்த குதிரை மிரண்டது. முன்னங்கால்களை அது மேலே தூக்கி ஒரு தடவை சுடன்றது. பின்னர் சடால் என்று பாய்ந்து ஓடத் தொடங்கியது. அந்த குதிரை நின்ற இடம் ஒரு அகன்ற வாய்க்காலின் கரை. அந்த மேட்டுக்கரையிலிருந்து குதிரை வாய்க்காலின் வெள்ளத்தில் பாய்ந்தது. தீவர்த்தி பிடித்த மனிதன் மகாராஜா மகாராஜா என்று கூறிக்கொண்டே குதிரையை பின்தொடர்ந்து வாய்க்காலில் குதித்தான். குதித்தவன் இடறி விழுந்தான். தீவர்த்தி வாய்க்காலின் வெள்ளத்தில் அமிழ்ந்தது. மறுகணம் முன்னை விட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்தது. அதே சமயத்தில் லேசாக தூற்றல் போடத் தொடங்கியது. காற்றினால் மரங்கள் ஆடிய சத்தத்துக்கும் மழை தூறலின் சத்தத்துக்கும் மண்டூகளின் வரட்டு கத்தல்களுக்கும் இடையே மனிதர்களின் அபய குரல்களும் குதிரைகளின் காலடி சத்தமும் குழப்பமாக கேட்டன. இளவரசர் மதுராந்தகர் அவ்வளவாக தைரியத்துக்கு பெயர் போன மனிதரல்ல என்பதை வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். மிரண்ட குதிரையின் மேலிருந்த மதுராந்தகருக்கு என்ன ஆபத்து விளையுமோ என்று அவன் உள்ளம் திடுக்கிட்டது. குதிரை அவரை சுமந்து கொண்டே தெரிகிட்டு ஓடினாலும் ஓடலாம், அல்லது அவரை வாய்க்கால் வெள்ளத்திலேயே தள்ளியிருந்தாலும் தள்ளியிருக்கலாம், அல்லது சற்று தூரம் அவரை சுமந்து கொண்டு சென்று வேறெங்காவது தள்ளிவிட்டு போயிருக்கவும் கூடும். தீவர்த்தியுடன் வந்த மனிதனால் குதிரையை தொடர்ந்து போய் அவரை காப்பாற்ற முடியுமா? அவனேதான் வாய்க்கால் வெள்ளத்தில் தடுமாறி விழுந்து விட்டானே. அந்த சமயம் தான் செய்ய வேண்டியது என்ன? வானதியை தேடிப் போவதா, மதுராந்தகரின் உதவிக்குச் செல்லுவதா என்ற போராட்டம் ஒரு நிமிடம் அவன் உள்ளத்தில் திகழ்ந்தது. வானதி தேவி போன இடமே தெரியவில்லை. ஆனால் மதுராந்தகர் தன் கண் முன்னால் ஆபத்துக்கு உள்ளானார். அவருக்கு உதவி செய்வது எளிது. அவரை தேடிப்பிடித்து அபாயம் ஒன்றுமில்லை என்று கண்டார். பிறகு வானதியை தேடிப்போவது இருக்கவே இருக்கிறது. கடவுளே, சம்பந்தமில்லாத வேறு எந்த காரியத்திலும் தலையிடுவதில்லை என்று தான் சற்று முன்னால் தீர்மானித்துக் கொண்டு கிளம்பியது என்ன? இப்போது நடப்பது என்ன? மண்டபச் சுவரின் மறைவிலிருந்து குதிரையை வெளியில் கொண்டு வந்தான் வந்தியத்தேவன். இருட்டிலும் தூறலிலும் உள்ளுணர்ச்சியினால் வழி கண்டுபிடித்து வாய்க்காலில் இளவரசரின் குதிரை இறங்கிய இடத்தை நோக்கிச் சென்றான். வாய்க்காலில் அவனும் இறங்கினான். சுற்றும் முற்றும் நன்றாக பார்த்தான். ஒன்றும் தென்படவில்லை. எங்கேயோ தூரத்தில் ஆ ஆ ஓ ஓ ஈ டடடபடா டடடபடா கடகட கடகடா என்பவை போன்ற விவரம் தெரியாத சத்தங்கள் கேட்டன. வாய்க்காலின் அக்கறையில் ஏறினான். கரை மேட்டுக்கு அப்பால் உற்று பார்த்தான். நெடுகிலும் நெல் வயல்களாக காணப்பட்டன. வயல்களில் சேற்றிலும் பச்சை பயிரிலும் குதிரையை நடத்திச் செல்வது இயலாத காரியம். கரையோடு போய்த்தான் தேடி பார்க்க வேண்டும். வாய்க்காலின் கரையிலோ செடிகொடிகளும் முட்புதர்களும் அடர்ந்திருந்தன. அவற்றின் நடுவே சென்ற குறுகிய ஒற்றையடி பாதை வழியாக குதிரையை செலுத்திக் கொண்டு சென்றான். மேலே மழை, கீழே சறுக்கும் சேற்றுத்தரை. ஒரு பக்கத்தில் வாய்க்கால், இன்னொரு பக்கத்தில் நெல் வயல்கள், சுற்றிலும் முட்புதர்கள். குதிரை மெல்ல மெல்லச் சென்றது. நேரமோ ஒரு நிமிஷம் ஒரு யுகமாகச் சென்றது. தூறல் மழையாக வலுத்து கொண்டிருந்தது. இருட்டு மேலும் இருண்டு கொண்டிருந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்தது. மதுராந்தகத்தேவர் தனியாக குதிரை மீது ஏன் வந்தார்? எங்கே செல்வதற்காக புறப்பட்டு வந்தார்? அவரை எதிர்கொண்டு வந்த மனிதன் யார்? வானதியை சிலர் பிடித்து கொண்டு சென்றதற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? வானதியின் கதி இப்போது என்ன ஆகியிருக்கும்? நாம் எதற்காக இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டு விழிக்க வேண்டும்? நம்முடைய காரியத்தை நாம் பார்க்கலாமே. ராஜபாட்டையை தேடிப்பிடித்து அடைந்து காஞ்சியை நோக்கிப் போகலாமே. அதுதான் இந்த மழைக்கால இருட்டில் எப்படி சாத்தியமாகும்? இந்த காரியங்களெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நமக்கு சம்பந்தமில்லாத காரியத்தை கவனித்ததினால் பிற்பாடு எவ்வளவு உபயோகம் ஏற்பட்டது! ஆனாலும் இன்றிரவு

0: இருட்டில் இந்த வாய்க்காலின் கரையோடு போய்க் கொண்டிருப்பதனால் ஒரு பயனும் ஏற்படப் போவதில்லை. சொட்ட நனைவதுதான் பயன். குதிரை எங்கேயாவது இடறி விழுந்து காலை ஒடித்து கொண்டால் பிரயாணமே தடைப்பட்டுவிடும். திரும்பிச் சென்று அந்த பாழும் மண்டபத்தை அடைய வேண்டியதுதான். மழை விட்ட பிறகுதான் மறுபடியும் புறப்பட வேண்டும். பளிச்சென்று ஒரு மின்னல், அதன் நேர் வெளிச்சத்தில் சிறிது தூரத்தில் களத்து மேடு ஒன்றில் ஒரு குதிரை நின்றது போல தெரிந்தது. வந்ததுதான் வந்தோம், இன்னும் கொஞ்ச தூரம் சென்று அதையும் பார்த்துவிட்டுத்தான் போகலாமே. இளவரசர் மதுராந்தகருக்கு ஆபத்து சமயத்தில் கை கொடுத்து உதவினால் அதன் மூலம் பிற்பாடு எவ்வளவோ காரியங்களுக்கு சாதகம் ஏற்படலாம். குதிரையை வாய்க்காலின் கரையிலிருந்து பக்கத்து வயல் வரப்பில் வந்தியத்தேவன் இறக்கினான். குதிரை நின்றதாகத் தோன்றிய களத்துமேட்டை நோக்கிச் செலுத்தினான். களத்துமேட்டின் சமீபத்தை அடைந்தபோது அது ஒரு பெரிய கரிய பூதத்தைப் போல காட்சியளித்தது. இன்னொரு மின்னல் மேட்டின் மீது குதிரை நின்றது ஒரு கணம் தெரிந்தது. குதிரையின் பேரில் ஆளில்லை என்பதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். இடி இடித்தது. இடிக்கும் மின்னலுக்கும் பயந்துதானோ என்னவோ அந்த குதிரை மறுபடியும் தெரிகட்டு பயந்து ஓடத் தொடங்கியது. அதை தொடர்ந்து போவதில் இனி ஒரு பயனும் இல்லை. பக்கத்தில் எங்கேயாவது குதிரை மேலிருந்து விழுந்த மதுராந்தகத்தேவர் ஒருவேளை இருக்கக்கூடும். ஆகையால் வந்தியத்தேவன் பலமுறை குரல் கொடுத்து பார்த்தான். ஜிம் ஜிம் ரிம் ரிம் என்னும் மழை இறைச்சலை மீறி அவனுடைய இடிமுழக்க குரல் அங்கே யார் அங்கே யார் என்று எழுந்தது. நாலாபுரத்திலிருந்தும் அங்கே யார் என்று எதிரொலிதான் கேட்டது. மழை மேலும் வலுத்து கொண்டிருந்தது. வாடைக்காற்று விர் என்று அடித்தது. காற்றின் வேகத்தினால் மழை தாரைகள் பக்கவாட்டில் திரும்பித் தாக்கின. குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பும் மழையினால் தாக்கப்பட்டு குளிரினால் நடுங்கத் தொடங்கியது. இனி அங்கே நிற்பதில் ஒரு பயனும் இல்லை. வந்தியத்தேவன் குதிரையை வந்த வழியே திருப்பினான். தன்னுடைய அறிவீனத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டே வந்தான். இனிமேலாவது இத்தகைய அசட்டு காரியங்களில் இறங்காமல் இருக்க வேண்டும் என்று நம்முடைய காரியம் உண்டு நாம் உண்டு என்று பார்த்து கொண்டு போக வேண்டும். குதிரை தன்னுடைய உள்ளுணர்ச்சியை கொண்டு வழி கண்டுபிடித்து இடிந்த மண்டபத்துக்கு அருகில் வந்து நின்று ஒரு கனைப்பு கனைத்தது. அப்போதுதான் வந்தியத்தேவன் சிந்தனா உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தான். குதிரை மீதிருந்து இறங்கினான். அவன் உடுத்தியிருந்த துணிகள் சொட்ட நனைந்து போயிருந்தன. அவற்றை உலர்த்தியாக வேண்டும். அன்றிரவு அந்த இடிந்த மண்டபத்தில் தானும் குதிரையும் தங்கியிருப்பதற்கு இடியாத பகுதி ஏதேனும் இருக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். வெட்ட வெளியில் கொட்டுகின்ற மழையில் காலிலே நெருப்புச் சுட்டால் எப்படி இருக்கும்? அவ்வாறு வந்தியத்தேவன் துள்ளி குதிக்க நேர்ந்தது. அதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, பேயில்லை பிசாசில்லை, ஒரு சின்னஞ்சிறு குழந்தையின் குரல்தான். அம்மா அம்மா, பேயில்லை பிசாசில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அந்த வேளையின் அந்த மண்டபத்தில் குழந்தை குரல் எப்படி கேட்க முடியும்? அது பேய் பிசாசின் குரல் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? சீச்சி, பேயும் இல்லை பிசாசும் இல்லை, பேயும் பிசாசும் பயபிராந்தி கொண்ட பேதைகளின் கற்பனை. அம்மா அம்மா, இது மனித குழந்தையின் குரல்தான். தாயை பிரிந்த சேயின் பயங்கலந்த அழுகை குரல்தான். இடிந்த மண்டபத்தின் இருளடைந்த பகுதியிலிருந்து வருகிறது. குழந்தை மட்டும்தான் இருக்கிறதா, வேறு யாரும் இல்லையா? அம்மா அம்மா, குரல் வந்த இடத்துக்கு சமீபத்தில் சென்று வந்தியத்தேவன் யாரங்கே என்றான். யாரங்கே என்று குழந்தையின் குரல் எதிரொலித்தது. நான்தான், நீ யார்? இருட்டில் என்ன செய்கிறாய்? வெளியே வா. வெளியில் மழை பெய்கிறதே, மழை நின்றுவிட்டது, வா. என் அம்மா எங்கே? அம்மா உனக்கு பால் வாங்கி கொண்டு வரப் போயிருக்கிறாள். இல்லை, நீ பொய் சொல்லுகிறாய். நீ வெளியே வருகிறாயா? நான் உள்ளே வரட்டுமா? உள்ளே வந்தால் என் கையிலே கத்தி இருக்கிறது, குத்தி விடுவேன்.
1: அடேயப்பா,
0: பெரிய வீரனாயிருக்கிறாயே, வெளியே வந்து குத்தேன். நீ யார்? புலி இல்லையே. நான் புலி இல்லை, குதிரை என்றான் வந்தியத்தேவன். நீ பொய் சொல்லுகிறாய். குதிரை பேசுமா?
1: புலியாயிருந்தால் பேசுமா?
0: வெளியே வந்தால் புலி இருக்கும், ஒருவேளை மேலே பாய்ந்துவிடும் என்று அம்மா சொன்னாள். நான் புலி இல்லை, உன் பேரில் பாயவும் மாட்டேன். பயப்படாமல் வெளியே வா.
2: பயமா? எனக்கு என்ன பயம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இரண்ட மண்டபத்திலிருந்து வெளியே வந்தது. இதற்குள் மழை நன்றாக விட்டு போயிருந்தது. மேகங்கள் சிறிது விலகி நட்சத்திரங்களும் தெரிந்தன. நட்சத்திர வெளிச்சத்தில் அந்த குழந்தையை வந்தியத்தேவன் பார்த்தான். சுமார் 4 வயது இருக்கும். இருந்த வெளிச்சத்தை கொண்டு வெகு லட்சணமான குழந்தை என்று தெரிந்து கொண்டான். இடுப்பில் ஒரு சிறிய பட்டுத் துணி உடுத்தியிருந்தது. கழுத்தில் ஒரு இரத்தன மாலை அணிந்திருந்தது. பெரிய குலத்து குழந்தையாக இருக்க வேண்டும். இதை இங்கே தனியாக விட்டுவிட்டு போன தாய் யார்? இங்கே எதற்காக வந்தாள்?

0: ஏன் குழந்தையை விட்டுவிட்டு போனாள்?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: முதன் மந்திரி அன்பில் அனிருத்த பிரம்மராயர் குந்தவியிடம் சொன்னார், நான் 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவன். ஆனால் நான் அறியாத மர்மங்களும் நடைபெறலாம். சற்று முன் வானதியின் பல்லக்குக்கும் அந்த சேடி பெண்ணுக்கும் நேர்ந்திருக்கிற கதியை அறிவாரா? அவருடைய சீடன் திருமலையப்பன் பூத்தி விக்ரமகேசரிடம் சொன்னதும் நினைவிருக்கும், காது 2 வாய் 1, ஆகவே செவிகளை நல்லா பயன்படுத்து பேச்சை குறைச்சிக்கன்னு குருநாதர் அறிவுறுத்தியிருக்கார். சரி, தங்குறதுக்கு ஏதாவது சத்திரம் சாவடியை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனவன் அப்புறம் என்ன பண்ணினான்? எல்லாரையும் போல 2 கண் 2 செவி 1 வாய் மட்டுமே கொண்டிருக்கிற வந்தியத்தேவன் சற்று முன் வர பட்ட பாட்டை பார்த்தோம், வானதியின் பல்லக்கை காணோம். என்னாச்சு? அந்த சேடி பெண்ணாவது சோதிடர் வீட்டுக்கு போய் பத்திரமா இருக்காளா? தெரியல. களத்து மேட்டில் குதிரை தான் நிற்கிது, மதுராந்தகரை காணுமே. எங்கேயாவது விழுந்து கிடக்கிறாரா? அந்த இடிஞ்ச மண்டபத்தில் இடியாத பகுதி இருந்தா தங்கலாம்னு பார்த்தான். உள்ளே வந்தா கத்தியால் குத்திடுவேன்னு பயமுறுத்தது ஒரு குழந்தை. யாருடைய குழந்தை? மதுராந்தகரின் குதிரை மிரண்டு போய் வாய்க்கால் வெள்ளத்தில் பாய்ந்ததையும் தீவர்த்தி பிடிச்ச ஆள் இடறி விழுந்ததால் தீவர்த்தி வெள்ளத்தில் அமிழ்ந்ததையும் மறுகணம் முன்னை விட பன்மடங்கு கனாந்தகாரம் சூழ்ந்ததையும் பார்த்தோம். நேர்களே, நடுக்கடலில் எரிந்த கப்பல் மூழ்கினதும் சுற்றிலும் சூழ்ந்த இருளிலே திக்கு திசை தெரியாமல் போனது நினைவிருக்கும். கன அடர்ந்த அந்தகாரம் இருள், கனாந்தகாரம் அடர் இருள், கல்கி பாணியில் கண்ணங்கரிய காரிருள், தரிகட்டு. இத்தொடரின் பொருள் தடம் மாறி கட்டுப்பாட்டை இழந்து. வந்தியத்தேவனின் குதிரை தரிகட்டு ஓடாது, ஆனாலும் சறுக்கும் சேற்றுத்தரை. இடறி விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டா பிரயாணமே தடைப்பட்டுடுமே. நினைவிருக்குதா? ஈழத்தில் எல்லாருக்கும் முன்னால் போன வந்தியத்தேவனுடைய குதிரை யானை இரவு துறையில் இறங்கி பாய்ந்த போது சேற்றில் சிக்கிக்கிட்டது. பிற மொழிகளிலே வழங்கும் அருமையான சொற்களை எடுத்து ஆழ்வதில் கல்கி கொண்டிருக்கும் ஆர்வத்தை பார்த்துக்கிட்டு வரோம். இந்த பகுதியில் மழையின் ஓசையை ஜிம் ஜிம் ரிம் ரிம்னு காட்டுறார். உருது மொழியில் மெல்லிய தூறல், மழையின் சலசலப்பு ஓசையை ரிம் ஜிம்னு சொல்லுவாங்க. ஒலிக்குறிப்பு சொற்களின் நளினமே தனிதான் இல்லையா?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் உதயகீதம் படத்திலிருந்து நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றலையில் சங்கீத மேகங்களின் இன்னிசை மழை, இது ஆகாய பூ.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீனேட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு. உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் கோபால் பல்பொடி.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. சோகம் தீர்க்கும் சுகராகங்களின் இசை ஊர்வலங்கள். இது காரைக்கால் பண்மலை 100.3 இசை ஜாலங்கள்.

0: பண்பலை 100.3 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை ஊஞ்சல்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை நாளை காலை 9:30 வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம், பூவை தேடி தோப்புத்துறை உமாமேகம் சீட் கவர்ஸ், பூவை தேடி திருத்துறைப்பூண்டி மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
4: ஃபேன்சி ஸ்டேஷனரி, பிளாஸ்டிக் பொருட்கள், கிஃப்ட் ஆர்டிகல் அனைத்தும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை ஊஞ்சல்.

0: நேர்களை நாளை காலை 10 மணிக்கு சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால் வழங்கும் ஆலய உலா, சீர்காழி பணமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால். நேயர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் 1985 வெளிவந்த உதயகீதம் படத்திலிருந்து நம்ம பாடல்களை கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருகிறது.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியோ சுகரோ இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக் லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.
7: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம். உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுலமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனைட் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ், எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: இன்சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் முன்னேற்றத்திலும் பெண் உரிமைக்காக குரல் கொடுப்பதிலும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் முன்னிலையில் இருந்தார். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பல பாடல்களை பாடியுள்ளார். அலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னாள் உன் அன்னை, சிலை போல ஏன் இங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலைவாழை அல்லவோ கல்வி, இதை வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி, படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பேசுவார் எவ்வூரார் தெரிந்தால், கடிகாரம் ஓடுமுன் ஓடு, நீ கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு, கடிதாயிருக்கும் அப்போது கல்வி கச்சிட கச்சிட படியும் இப்போது. இந்த பாடல் பெண்கல்விக்கு ஊக்கம் கொடுக்கும் பாடலாக அமைந்துள்ளது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள், கல்வி அறிவில்லாத பெண்கள் களர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை, கல்வி அறிவுடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவுடைய மக்கள் பிறப்பது புகழவோனான் என்பார். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே பயன்படும், ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டும்தான் பயன்படும், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பர். ஒவ்வொரு குடும்பமும் பல்கலைக்கழகம்.

0: பெண்களாக மாற வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி அறிவற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது கவிஞரின் ஆசை. தனக்குரிய மணாளனை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது பாரதிதாசன் அவருடைய கருத்தாகும். பெண்ணடிமை தீருமட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொன்பே என்பார் பாரதிதாசன். பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், அவர்கள் விழிப்புணர்வு பெற்று எல்லா துறைகளிலும் மிளிர வேண்டும் என்பது கவிஞரின் விருப்பம். பெண்கல்வியை ஊக்குவித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவருடைய வழியை பின்பற்றி நாமும் பெண்கல்விக்கு ஊக்கமளிப்போம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனைட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

0: இரவின் மடியில் இசையின் இன்ப தாளாட்டு. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது ஒலி விளக்கு படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் வாலியின் வரிகளில்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேரம் இப்போ 10:08 14 நொடியாகுது. காரைக்கால் பண்பலையின் 100.3 இது இரவும் மலரும். நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் பாமா விஜயம் படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் LR ஈஸ்வரி பாடிய பாடல். MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.
3: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. Five, six, seven, eight.

0: நேயர்களை, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை பிற்பகல் 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. பத்து மணி 15 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும்.
11: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
12: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வேள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வேள்?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் கோபால் பல்பொடி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: பத்து மணி 20 நிமிடத்தில் காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும் நிகழ்ச்சியில் இனி ஏழு கடல் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களே, நாளை காலை 9:30 வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை, உமாமேகம் சீட் கவர்ஸ், பூவை தேடி திருப்பூண்டி, மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. நாளை காலை 10 மணிக்கு சீர்காழி தென்பாதி மார்கோனி மகாலின் ஆலய விழா. சீர்காழி பணமங்கலம் அருள்மிகு வரசத்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவின் நேர்முக வர்ணனை. அருள்மிகு வரசத்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கயிலை மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்கோனி மகால். காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும்.

0: நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பத்து மணி 30 நிமிடத்தில் காரைக்கால் பண்மலையின் 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து நாம் கேட்கலாம் சிவந்தமன் படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பா. சேரி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னை பா. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்.

நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேரம் இப்போ 10:37 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். நிகழ்ச்சியில் இனி கலாட்டா கல்யாணம் படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியது MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளில்

0: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல்லமுது தார்பாய்கள் கிரீனிட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேரம் இப்போ 10:44. 15 நொடியாகுது. காரைக்கால் பண்பலையின் 1.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஒலிக்க வருகிறது குடியிருந்த கோயில் படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கவிஞர் வாலியின் வரிகளில் பாடல்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 9:30 வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை, உமாமேகம் சீட் கவர்ஸ், பூவை தேடி திருத்துறைப்பூண்டி, மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸின் ஆலய உலா. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை.
1: ஃபேன்சி ஸ்டேஷனரி, பிளாஸ்டிக் பொருட்கள், கிஃப்ட் ஆர்டிகல் அனைத்தும் மதுரா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பூவை தேடி மற்றும் திருப்பூண்டி.
0: நாளை காலை 10:00 சீர்காழி தென்பாதி மார்கோனி மகாலின் ஆலய உலா. சீர்காழி பணமங்கலம் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை. அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர் பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தரும் தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசி

0: ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் பக்தர்களை இனிதே வரவேற்கிறது சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகால். காரைக்கால் பண்மலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி புதிய பூமி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சுசிலா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கவிஞர் கண்ணதாசன் வரிகளில்.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வர

பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டு ரசித்தது இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், கோபால் பல்பொடி, காரைக்கால் PSR தங்க மாளிகை. 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு TC அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுவன் எம் கோகுல். 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. 8:00 தொள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 கோபால் பல்பொடி வழங்கும் தொள்ளி வரும் பாட்டு. 8:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள், வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தொள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் வளர்ப்பில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:25 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:30 வேளாங்கண்ணி ஹோட்டல் பிரகாஷ் ரூம்ஸ், பூவை தேடி தோப்புத்துறை, உமாமேகம் சீட் கவர்ஸ், திருப்பூண்டி பூவை தேடி, மதுரா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வழங்கும் ஆலய உலா. நாகை மாவட்டம்

0: மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு வீரசக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் எம் கே அன்பழகன் அவர்கள். 10 மணிக்கு சீர்காழி தென்பாதி மார்க்கோனி மகள் வழங்கும் ஆலய உலா. சீர்காழி பணமங்கலம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மற்றும் மணிவண்ணன் சாது சித்தர்பீட நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் கே திருஞான சுந்தர் அவர்கள். பத்து முப்பதுக்கு திரை இசை, 10:45 12வது சர்வதேச யோகா தினம். ஒருங்கிணைந்த ஆரோக்கியத்திற்கு யோகா. உரை வழங்குபவர் எஸ் கோவிந்தசாமி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 11 மணிக்கு நலம் நல்கும் யோகா. யோகாசனத்தின் பயன்கள். காரைக்கால் தலத்தேறு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறும் சர்வதேச யோகா தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் காரைக்கால் யோகா பயிற்றுனர் முனைவர் எஸ் செந்தில் அவர்கள். 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 சிந்தனை அரங்கம். தொழில் மேன்மை என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர். 12:55 பன்னிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. 1:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் குறித்த தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜுனாகட் எஸ் குமாரவேல் அவர்கள். 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதர நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி கிராஃபிக் டிசைனிங் மற்றும் அச்சுத்தொழில் செய்து வரும் மயிலாடுதுறை மாவட்டம் மாங்குடி எஸ் அகஸ்டின் ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC. 3:30 கோபால் பல்பொடி வழங்கும் LSC. 4 மணிக்கு ஊரும் உணவும் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக அறுசுவையுடன் மலரும். 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உணவும். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும். 5:15 திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸின் தங்கமானவர்கள். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேளை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சேர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மகளிருக்கான உடல்நல பிரச்சனைகள் குறித்து சித்த மருத்துவத்தின் மூலம் விளக்கம் அளிக்கிறார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி சித்த மருத்துவ அதிகாரி டாக்டர் பி சத்யமீரா அவர்கள். காற்றலையில் நாளை கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by RS Raghu. Prime Minister Narendra Modi today addressed the outreach session on forging new partnerships and rebuilding international solidarity at the G7 summit in Avignon, France. Ministry of External Affairs informed that during the session, the Prime Minister underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. During the meeting, the Prime Minister also highlighted that India has always followed a humanity-first approach. He said this is reflected in India-led initiatives such as the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure, the Global Biofuel Alliance, Mission Life, and the Ek Ped Maa Ke Naam campaign. He further said that India's vision of international partnership is rooted in the timeless philosophy of Vasudeva Kutumbakam, the world is one family. The Prime Minister further added that this inclusive approach has also led India to be the first responder when natural disasters have struck various parts of the world, be it a cyclone in Sri Lanka, earthquake in Afghanistan, floods in Mozambique, or hurricane in Jamaica. Speaking about India's inclusive and sustainable growth, Mr. Modi elaborated that its mantra of Sarvajan Hitai, Sarvajan Sukhai has led to appreciable results in fostering financial inclusion, health security, digital identity, technology-led empowerment of people and women-led development. Prime Minister also noted that international partnerships should move beyond the donor-recipient paradigm to one of solidarity and equality.